வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி கோயமுத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெட்ஸிலும் 103 MHz பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று

ஆண்டு 1948 ஜெய்ஷ்ட மாதம் 23 நாள், பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 25 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 8 தேதி திங்கட்கிழமை. இந்த நாள் அனைவருக்கும் இனியதொரு மகிழ்வான நன்னாளாக அமையட்டும். நேரம் 5:57.

0: இனி கேட்கலாம் 6 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மக்களின் மருத்துவ செலவு சுமைகளை பெருமளவு குறைத்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கோயில்களில் பக்தர்கள் எளிதில் தரிசனம் செய்ய இணையதளம் மூலமான டோக்கன் வசதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் குறித்து மாநில அரசு ஆய்வு செய்து வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மாநிலத்தில் அரசு பள்ளிகளில் திடீர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விளையாட்டு கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்கான பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்ட தாவேக அரசு மக்களுக்கு ஏமாற்றத்தையே அளித்துள்ளதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு

0: டிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தற்போது இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். சென்னை கொடுங்கையூர் குப்பை கொட்டும் தளத்தில் தீ தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். தூத்துக்குடி முத்தையாபுரம் பகுதியில் தடை செய்யப்பட்ட போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். அமைதி ஒப்பந்தம் ஏற்படும் வரை ஈரான் மீது எந்த தளர்வு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் செர்வ் பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM இணைந்திருக்கிறோம் காலை தென்றல் நிகழ்ச்சி தொகுப்பில். நான் ஆர்ஜே ஆர்த்தி சிவா.

0: காலை தென்றல் நிகழ்ச்சியின் தொடக்கமாக கேட்கலாம் குரலும் விளக்கமும். டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 41 அதிகாரம் இல்வாழ்க்கை. குரல்: இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. விளக்கம்: இல்லறத்தில் வாழ்பவனாக சொல்லப்படுகின்றவன் அறத்தின் இயல்பை உடைய மூவர்க்கும் நல்வழியில் நிலை பெற்ற துணையாவான். குறள்: இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. விளக்கம்: இல்லறத்தில் வாழ்பவனாக சொல்லப்படுகின்றவன் அறத்தின் இயல்பை உடைய மூவர்க்கும் நல்வழியில் நிலை பெற்ற துணையாவான். கேட்டது குரலும் விளக்கமும். டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 41 அதிகாரம் இல்வாழ்க்கை.
1: சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் தமிழ் பூங்கனிமொழி அவர்கள்.
2: குரு காணிக்கையாக நீங்கள் காலையில் எழுந்தவுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தினால் அதுவே பெருமதிப்புள்ள காணிக்கையாகும். அனைத்து உள்ளங்களிலும் எழும் இவ்வொலி அலை உலக மக்கள் மனதில் ஊடுருவி அமைதிக்கு ஏற்ற பணிகளை செய்ய தூண்டும் என்கிறார் வேதாத்ரி மகரிஷி. அறியாமை இருளகற்றி ஞான ஒளி தரும் குருவின் மீதான பக்தியே நம்மை உயர்நிலைக்கு கொண்டு செல்லும்.
3: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கில செய்திகள். டெல்லி அஞ்சல்.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் காலை தென்றல் நிகழ்ச்சியில். கேட்கலாம் நித்யஸ்ரீ மகாதேவன் பாடியிருக்கும் பாடல்.

0: நம்ம ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இன்னைக்கு ஒளிபரப்பாகிற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலையில 7:30 இதயம் தொட்ட வானொலிக்கு 90 வாழ்த்துறை வழங்குகிறார் தனியார் நிறுவன மனிதவள மேம்பாட்டு அதிகாரி கவிதாசன் அவர்கள். 7:35 யோகமும் மனித மாண்பும் உரை வழங்குபவர் முனிவர் வி பொன்னுசாமி அவர்கள். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். பகல் 12 மணிக்கு வசந்த் இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம் குழந்தைகள் மற்றும் வளர் இளம் பருவ மருத்துவ டாக்டர் சுகன்யா அவர்களுடன் நேர்முகம். 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் தூக்கமின்மை மற்றும் குரட்டை இதனால் நுரையீரலில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் நுரையீரல் சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் தாருணி அவர்கள். பிற்பகல் 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. சாயந்தரம் 5:02 ஆகாஷவாணி 90 கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக கோயம்புத்தூர் ஆகாஷவாணி நிலையத்தில் நடைபெற்ற இளைஞர் மேம்பாட்டு முன்னெடுப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு நிகழ்ச்சியில் மாணவர்களுடன் கலந்துரையாடுபவர்கள் கர்னல் CST சுவாமி மற்றும் முனைவர் பேராசிரியர் ஏ விமலா ஆகியோர். 6:00 பொன்மலையை பொழுது நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை பெண் ஒன்று கண்டேன் சுவாமி ஐயப்பன் திருமலை தெய்வம் உத்தமராசா மிருதங்க சக்கரவர்த்தி ஆகிய திரைப்படங்களிலிருந்து பக்தி இசை கேட்கலாம். 7:25 ஏறுமூறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமரம் சார்ந்த வேளாண் காடுகள் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள். இன்னைக்கு நம்ம ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல ஒலிபரப்பாகிற நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள்.
1: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம்.
2: வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமானது முதல் கனமழையும் மற்ற பகுதிகளில் மிதமான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ் முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ் முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80% முதல் 90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70% முதல் 80% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 6-8 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும்.
3: நாட்டுக்கோழி வளர்ப்பு குறித்து உடுமலைப்பேட்டை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக முதல்

0: தலைவரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. இந்த மாதம் 23ஆம் தேதி நாட்டுக்கோழி வளர்ப்பு கட்டண பயிற்சி வகுப்பு உடுமலைப்பேட்டைக்கு அருகில் கோழிக்குட்டையில் உள்ள கால்நடை பண்ணை வளாகம், கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெறவுள்ளது. திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாய பண்ணையாளர்கள் மற்றும் மகளிர் சுய உதவிக் குழுவினர் அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி பயிற்சியில் பங்கு பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9488083711, மற்றொரு எண் 9677432557. கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையம் நெல் துறையில் உற்பத்தி செய்யப்பட்டு இருப்பில் உள்ள நெல் ரகங்களின் ஆதார மற்றும் உண்மை விதை நிலவரம் மற்றும் விற்பனை குறித்த அறிவிப்பு. நெல் ஆதார விலை கோ 54 ரகம், விதை இருப்பு 1860 கிலோ, இதன் விலை 1 கிலோ 44 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை ரகம் கோ 55, விதை இருப்பு 3914 கிலோ, இதன் விலை 1 கிலோ 40 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை ரகம் கோ 52, விதை இருப்பு 3039 கிலோ, இதன் விலை 40 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை கோ 59 ரகம், விதை இருப்பு 7610 கிலோ, இதன் விலை 40 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை கோ 54 ரகம், விதை இருப்பு 60 கிலோ மட்டும், இதன் விலை 1 கிலோ 40 ரூபாய். இந்த நெல் ரகங்கள் தேவைப்படும் விவசாய பெருமக்கள் நேரிலோ அல்லது பார்சல் சேவை மூலமோ பெற்றுக்கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பேராசிரியர் மற்றும் தலைவர் நெல் துறை, பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641003. அலைபேசி எண் 9865006933. மின்னஞ்சல் rice@tnau.ac.in.
1: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள வேளாண் வணிக மேம்பாட்டு இயக்ககத்தில் 2 நாள் வேளாண் பொருட்களுக்கான ஏற்றுமதி ஆவணங்கள் மற்றும் நடைமுறைகள் குறித்து பயிற்சி வழங்கப்படுகிறது. இப்பயிற்சியில் உழவர்கள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், மகளிர், இறுதி ஆண்டு பட்டதாரி மாணவ மாணவியர்கள், இதர பட்டதாரிகள், இளைஞர்கள் மற்றும் தொழில் முனைவோர்கள் பங்கு பெறலாம். இப்பயிற்சி வேளாண் வணிக மேம்பாட்டு இயக்ககத்தில் June 18 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ளது. பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. மேலும் பதிவிற்கு மின்னஞ்சல் business@tnau.ac.in, தொலைபேசி எண் 0422-6611-310, கைபேசி எண்கள் 8220-66122 மற்றும் 9994989417.
0: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்ககத்தின் வழியாக ஓராண்டு வேளாண் இடுபொருள் பட்டய படிப்பு டிப்ளமோ இன் அக்ரி இன்புட்ஸ் 2026-27 வகுப்புகள் அக்டோபர் 2 துவங்கப்பட உள்ளது. இந்த பட்டய படிப்பு ஓராண்டு இரு பருவங்களிலும் கல்வி தகுதியாக 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தவறியவர்கள் மற்றும் எந்த கல்வி படித்திருந்தாலும் சேர்ந்து கொள்ளலாம். தமிழ்வழி கல்வியில் இப்பாடங்களுக்கு நேர்முக பயிற்சி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும். இதற்கான கல்வி கட்டணம் 25,000 ரூபாய் மற்றும் விண்ணப்ப கட்டணம் 100 ரூபாய் ஆகும். இந்த பட்டய படிப்பின் மூலம் உரக்கடை, பூச்சி மருந்து கடை, விதை கடை வைக்கலாம். மேலும் இடுபொருட்கள் உற்பத்தி மற்றும் விற்பனையாளர்களாகலாம். சுய வேலை வாய்ப்பு பெறலாம். மேலும் தொடர்புக்கு இயக்குனர் திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641003.
2: நேயர்களே, மண் வளத்தை பாதுகாக்கவும் நஞ்சில்லாத ஆரோக்கியமான உணவை வழங்கவும் சுற்றுச்சூழல் மற்றும் நிலத்தடி நீரை மாசுபடாமல் தடுக்கவும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வலம் குன்றா அங்கக வேளாண்மை என்ற வானொலி வேளாண்மை பள்ளி பாடங்கள் வருகின்ற 10/6/2026 முதல் 2/9/2026 வரை தொடர்ந்து 13 வாரங்கள் நடைபெறவுள்ளது. வானொலி வேளாண்மை பள்ளி பாடங்கள் கோயம்புத்தூர் ஆகாஷ்வாணியின் பண்பலை 103

அலைவரிசையில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 முதல் 8 வரை ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மையின் முக்கியத்துவம், அங்கக கலை மேலாண்மை, பண்ணை கழிவுகளை மறுசுழற்சி செய்தல், அங்கக வேளாண்மையில் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை, அங்கக நுண்கீரைகள் உற்பத்தி முறைகள், நீர் மேலாண்மை, நூற்புழு மேலாண்மை மற்றும் தொழில் முனைவோர்களுக்கான வாய்ப்புகள் குறித்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் வகுப்பெடுக்க உள்ளார்கள். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பயன்பெற விரும்புபவர்கள் 9940903835 மற்றொரு எண் 8220469459 ஆகிய அலைபேசி எண்களுக்கு அழைப்பு வாயிலாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தொடர்பு கொண்டு தங்கள் பெயரை முன்பதிவு செய்து பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066316858288 இந்த வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யூடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும். நிகழ்ச்சியின் 13வது வார இறுதியில் பதிவு செய்த நேயர்களுக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வளாகத்தில் நேரடி வகுப்பு நடைபெறும். நேரடி வகுப்பில் பங்கு பெறுபவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை குறித்த கையேடும் வழங்கப்படும். இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: இன்று காலை 7:30 இதயம் தொட்ட வானொலிக்கு 90 வாழ்த்துறை வழங்குகிறார் தனியார் நிறுவன மனிதவள மேம்பாட்டு அதிகாரி கவிதாசன் அவர்கள். பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம், குழந்தைகள் மற்றும் வளர் இளம் பருவ மருத்துவர் டாக்டர் சுகன்யா அவர்களுடன் நேர்முகம். மாலை 5:02 ஆகாஷவாணி 90 கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக கோயம்புத்தூர் ஆகாஷவாணி நிலையத்தில் நடைபெற்ற இளைஞர் மேம்பாட்டு முன்னெடுப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு நிகழ்ச்சியில் மாணவர்களுடன் கலந்துரையாடுபவர்கள் கர்னல் சிஎஸ்டி சுவாமி மற்றும் முனைவர் பேராசிரியர் ஏ விமலா ஆகியோர். இனி கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் குறித்து மாநில அரசு ஆய்வு செய்து வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வளர்ச்சியின் பலன்கள் சமூகத்தின் அனைத்து பிரிவினரையும் சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக கூறினார். வளங்களை உருவாக்குவதுடன் நன்னெறிகளையும் பின்பற்றும் போதுதான் நேர்மறையான சமூக மாற்றம் ஏற்படும் என்று அவர் தெரிவித்தார். கல்வி அறிவு, தொழில்நுட்ப திறன் ஆகியவற்றை கொண்ட இளைஞர்களே வளர்ச்சியடைந்த இந்தியாவின் அடித்தளம் என்று அவர் குறிப்பிட்டார். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களை இளைஞர்கள் அறிந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார். இளைஞர்கள் வேலை தேடுவோராக இல்லாமல் வேலை வழங்குபவர்களாக மாற வேண்டும் என்று திரு ஓம் பிர்லா அறிவுறுத்தினார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். கர்நாடகாவின்

0: ஹார்வார்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிற நாடுகளை விட இந்தியாவில் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை குறைவாகவே உள்ளது என்றார். கப்பல் போக்குவரத்து முறையாக நடைபெறாத சூழலிலும் சீரான எரிபொருள் விநியோகத்தை அரசு உறுதி செய்து வருவதாக அவர் தெரிவித்தார். இந்த சூழ்நிலையில் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வு தவிர்க்க முடியாதது என்று அவர் கூறினார். இதை விமர்சிப்பவர்கள் உலகளாவிய சூழலை புரிந்து கொள்ள வேண்டும் என்று திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்தார். தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் குறித்து மாநில அரசு ஆய்வு செய்து வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திட்டத்தை மாநில அரசு கைவிட முடிவு செய்துள்ளதாக வெளியான தகவல்கள் தவறானவை என்று கூறினார்.
1: ஸ்மார்ட் மீட்டர் சம்பந்தமா இன்னைக்கு வந்து செய்தி வந்துருக்கு. அது சம்பந்தமா நம்ம இதுவரைக்கும் எந்த முடிவுகளும் எடுக்கப்படலை. இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட், அந்த டெக்னாலஜிலும் நிறைய இஷ்யூஸ் இருக்க மாதிரி. ஏன்னா அது வந்து போடமும் சிம் கார்டும் சேர்ந்து வருது, நிறைய இடத்துல சிக்னல் இல்லாம இருக்கும். அது எல்லாத்துலயும் சாத்தியமானு ஃபர்ஸ்ட் பாக்கணும். ஸ்டேஜ் பை ஸ்டேஜா முதல்ல வந்து கவர்மெண்ட் பில்டிங்ஸ் எவ்வளவு இருக்கு நம்ம கணக்கெடும் பணிகள் பண்ணிட்டு வரோம். இந்த ஸ்மார்ட் மீட்டர்ஸ்ல எவ்வளவு எரர் பர்சன்டேஜ் வரும், ஏன்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ டெக்னாலஜி வந்து நம்ம அடாப்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். பட் செலவினங்கள் ஹெவியா இருக்கு. பட் ஸ்டேஜ் பை ஸ்டேஜஸ் பண்ண முடியுமான்னு பார்த்தா பண்ணணும். அதுலயே வந்து இந்த டெக்னாலஜி லாங் டேர்ம் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு 5 வருஷத்துல மாற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சிம் கார்டு எப்படி, இந்த சிம் கார்டோ இந்த மோடமோ எப்படி சப்போர்ட்டிவா இருக்கும். நீங்க திரும்பவும் டெக்னாலஜி மாறிச்சுன்னா எப்படி இருக்கும். ஸோ அதனால ஃபுல் அசஸ்மெண்ட் வெளிநாடுகள் எப்படி பண்றாங்க, மற்ற மாநிலங்கள் எப்படி பண்றாங்க. ஏன்னா நமக்கு வந்து இவ்வளவு செலவினங்களும் செய்து இந்த டெக்னாலஜி வந்து ஒரு இதாயிடக்கூடாது.
0: கோயில்களில் பக்தர்கள் எளிதில் தரிசனம் செய்ய இணையதளம் மூலமாக சிறப்பு தரிசன டிக்கெட் வசதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இணையதளம் பயன்படுத்த தெரியாதவர்களுக்கு சிறப்பு மையங்கள் மூலம் இவற்றை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார்.
2: இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் வந்து ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல ஏற்கனவே வந்து ஆன்லைன் தரிசனத்திற்கான டோக்கன் புக் பண்றதுக்கான ஒரு வசதி இருக்கு. டெக்னாலஜிக்கலா இன்னும் இந்த காலத்திற்கு ஏற்றாறு போல பல்வேறு விஷயங்களை நம்ம மாடிஃபை பண்ண போறோம். என்ன அப்படின்னா, தரிசனத்திற்கான டோக்கன்கள் வழங்குவதோடு மட்டும் இல்லாம 60 வயதிற்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து தரிசனம் செய்வதற்கான டோக்கன்களையும் அந்த இணையதளத்தின் மூலமாக எடுப்பதற்கு, பிரெக்னன்சி லேடிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கோவிலுக்கு வரும்போது அவங்களுக்கான தரிசன டோக்கன்களை வழங்குவதற்கு, 6 மாத கை குழந்தையோடு வரக்கூடிய குழந்தைகள் பேரண்ட்ஸை வந்து கோயிலுக்குள்ள கூட்டு போறதுக்கான, அதே போல வந்து மாற்றுத்திறனாளி நண்பர்கள் வந்து கோயிலுக்கு வரணும்னா அவங்கள வசியா கூட்டிட்டு போறதுக்கான டோக்கன்ஸ் வழங்குறதுன்னு, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து அதுல நம்ம ஆட் பண்ண போறோம். இணையதளம் பயன்படுத்த தெரியாதவர்களுக்காக கோவில்கள்லயே கவுண்டர்கள் அமைக்கப்பட்டு அவர்களுக்கான டோக்கன் வழங்குறதுக்கான நடைமுறைகளை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்.
0: கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் நெடுஞ்சாலை மற்றும் விளையாட்டு உள்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில நெடுஞ்சாலை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சியில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நபார்டு வங்கி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையின் உதவியுடன் சாலைகள் மேம்படும் என்று கூறினார். கல்வராயன் மலைப்பகுதியில் 200 பேர் தங்கும் வகையில் விளையாட்டு வீரர்கள் விடுதி அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தற்போது இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நலனுக்காக திமுகவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒருங்கிணைந்து செயல்படும் என்று தெரிவித்தார். பிரச்சினைகளின் அடிப்படையில் தாவேக அரசுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமது நிலைப்பாட்டை எடுக்கும் என்று அவர் கூறினார். 717 மதுக்கடைகளை மூடும் மாநில அரசின் நடவடிக்கை வரவேற்கத்தக்கது என்று கூறிய திரு சண்முகம், மனமகிழ் மன்றங்களையும் அரசு அகற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் தாவேக அரசு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்த்த நிலையில் மக்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியிருப்பதாக அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் வாக்குறுதிகளுக்கு மாறாக தாவேக அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். இதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் அதிருப்தியில் உள்ளதாக அவர் தெரிவித்தார். வாக்குறுதிகளை நிறைவேற்ற கால அவகாசம் தேவைப்பட்டால் கூட சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் கால அவகாசத்தை கோரக்கூடாது என்று திரு டி டி வி தினகரன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்

0: தமிழகத்தின் சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், நெல்லை, கோவை, தென்காசி ஆகிய 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். பூட்டானின் புனாகா பகுதியில் நேற்று இரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 5.8 பதிவானது. கோவாவில் புதிய தேசிய கல்விக் கொள்கையின் அமலாக்கம் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் தில்லியில் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதானை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். ஜார்க்கண்டிலிருந்து இங்கிலாந்துக்கு முதல் முறையாக மாம்பழங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பது வேளாண் ஏற்றுமதியில் புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் மரக்கன்று நடும் இயக்கத்தை மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தொடங்கி வைத்தார். ராமநாதபுரத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி ஆய்வு மேற்கொண்டார். நீதிமன்றத்தில் பணிபுரியும் பெண் ஊழியர்களுக்கு பணியிடங்களில் பாதுகாப்பு குறித்த சட்ட விழிப்புணர்வு முகாம் சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் ராணிப்பேட்டையில் நடைபெற்றது. தூத்துக்குடி முத்தையாபுரம் பகுதியில் தடை செய்யப்பட்ட போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். சென்னை கொடுங்கையூர் குப்பை கொட்டும் தளத்தில் தீ தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்தி. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் சீனியர் மகளிர் பி பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 40 தங்கம், 8 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. மொத்தம் 10 பதக்கங்களுடன் ஜப்பான் 2 இடத்திலும், 3 பதக்கங்களுடன் சிங்கப்பூர் 3 இடத்திலும் உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் குறித்து மாநில அரசு ஆய்வு செய்து வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: நெர்லே இன்று காலை 7:30 இதயம் தொட்ட வானொலிக்கு 90 வாழ்த்துறை வழங்குகிறார் தனியார் நிறுவன மனிதவள மேம்பாட்டு அதிகாரி கவிதாசன் அவர்கள். 7:35 யோகமும் மனித மாண்பும் உரை வழங்குபவர் முனிவர் வி பொன்னுசாமி அவர்கள். பிற்பகல் 2:30 ஊர்படுத்தலை நிகழ்ச்சியில் தூக்கமின்மை மற்றும் குரட்டை இதனால் நுரையீரலில் ஏற்படும் பிரச்சினைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் நுரையீரல் சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் தாருணி அவர்கள். 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: 103 இசையோடு என்றும் நீங்கள்.
0: ஹாய், ஹலோ, குட் மார்னிங் கோயம்புத்தூர். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM. வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேளுங்க வித் மீ ஆர்ஜே ஆர்த்தி சிவா.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் பேக் டு பேக் மூணு சூப்பரான சாங்ஸ் கேட்டோம். நாம கேட்ட முதல் பாடல் பூந்தளிர் திரைப்படத்திலிருந்து, இசை இளையராஜா, எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா பாடியது, பாடலாசிரியர் பஞ்சவர்ணாச்சலம். அடுத்த பாடல் ஜானி படத்திலிருந்து, இசை இளையராஜா, சுஜாதா மோகன் பாடியது, பாடலாசிரியர் கங்கை அமரன். இப்போ கேட்ட இந்த பாடல் ரெட்டி வால் குருவி படத்திலிருந்து, இசை இளையராஜா, எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் நா காமராஜன். நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் டெய்லியும் உங்களுக்கான ஒரு க்வெஸ்டின் இருக்கும். இன்னைக்கான கேள்வி, இந்தியாவின் முதல் புவி வெப்ப ஆற்றல் திட்டம் ஜியோ தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் எங்கு நிறுவப்பட உள்ளது? இந்தியாவின் முதல் புவி வெப்ப ஆற்றல் திட்டம் எங்கு நிறுவப்பட உள்ளது? இதற்கான சரியான பதில் உங்களுக்கு தெரியும்னா ஃபேஸ்புக் அண்ட் வாட்ஸ்அப்பில் நீங்கள் பதில் சொல்லலாம். இன்று காலை 7:30 இதயம் தொட்ட வானொலிக்கு 90 வாழ்த்துறை வழங்குகிறார் தனியார் நிறுவன மனிதவள மேம்பாட்டு அதிகாரி கவிதாசன் அவர்கள். தொடர்ந்து 7:35 யோகமும் மனித மாண்பும் உரை வழங்குபவர் முனிவர் வி பொன்னுசாமி அவர்கள். பகல் 12 வசந்த் இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம், குழந்தைகள் மற்றும் வளர் இளம் பருவ மருத்துவர் டாக்டர் சுகன்யா அவர்களுடன் நேர்முகம். மாலை 5:02 ஆகாஷவாணி 90 கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக கோயம்புத்தூர் ஆகாஷவாணி நிலையத்தில் நடைபெற்ற இளைஞர் மேம்பாட்டு முன்னெடுப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு நிகழ்ச்சியில் மாணவர்களுடன் கலந்துரையாடுபவர்கள் கர்னல் சிஎஸ்டி சுவாமி மற்றும் முனைவர் பேராசிரியர் ஏ விமலா ஆகியோர். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீன் அக்தர். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மக்களின் மருத்துவ செலவு சுமைகளை பெருமளவு குறைத்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜெவ்ரேவ் பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் வங்கிகளுக்கான விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். ஐரோப்பிய யூனியனுடனும் மேற்கொள்ளப்பட்டுள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவுக்கு பெரிய வாய்ப்புகளை வழங்கும் என்று அவர் கூறினார். இங்கிலாந்துடன் மேற்கொள்ளப்பட்டுள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால் இரும்பு மற்றும் எஃகு ஏற்றுமதி அதிகரிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் செயல்திறன்மிக்க நிர்வாகம், வலுவான பொருளாதார அடித்தளம், பல்வேறு துறைகளில் ஏற்பட்டுள்ள நிலையான வளர்ச்சி ஆகியவற்றால் அதிக வாய்ப்புகளை கொண்ட நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மக்களின் மருத்துவ செலவு சுமைகளை பெருமளவு குறைத்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை செயல்படுத்துவது குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் புதுதில்லியில் இன்று கையெழுத்தாக உள்ளது. இது தொடர்பாக சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நீண்ட காலத்திற்கு பிறகு நாட்டின் கடைசி மாநிலமாக மேற்கு வங்கத்தில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடும் நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா, இணையமைச்சர்கள் திரு பிரதாப் ராவ் ஜாதவ், திருமதி அனுப்பிரியா பட்டேல், மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு வழங்கும் இத்திட்டத்தால் நாடு முழுவதும் நோயாளிகள் தங்களது சொந்த பணத்தை செலவழிக்கும் நிலை

0: குறைந்துள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்திலும் இத்திட்டம் தற்போது செயல்படுத்தப்படுவதால் அம்மாநிலத்தில் தகுதியான பல லட்சம் பேர் பயனடைவார்கள் என்றும், அவர்களுக்கு சுகாதார செலவினங்களில் நிதி பாதுகாப்பு கிடைக்கும் என்றும் மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்கத்தின் இந்திய பகுதிக்கான வடக்கு மண்டல மாநாடு சண்டிகரில் இன்று தொடங்குகிறது. இந்த இரண்டு நாள் மாநாட்டை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தொடங்கி வைக்க உள்ளார். இதில் மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ், ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா மற்றும் தில்லி சட்டப்பேரவைத் தலைவர்களும் அதன் உறுப்பினர்களும் இதில் பங்கேற்க உள்ளனர். ராஜஸ்தான், சத்தீஸ்கட், உத்தரப்பிரதேசம், ஆந்திரா, மகாராஷ்டிரா, சிக்கிம், கோவா ஆகிய மாநிலங்களின் சட்டப்பேரவைத் தலைவர்களும் இம்மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பங்கு என்ற தலைப்பில் இந்த இரண்டு நாள் மாநாட்டில் விவாதங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு சூழல் குறித்து இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். புதுதில்லியில் நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்தில் ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா மற்றும் மூத்த அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். அமர்நாத் யாத்திரை தொடர்பான ஏற்பாடுகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் பல்வேறு அரசுத்துறை அமைப்புகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளது. சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்புக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். புதுதில்லி தேசிய வன உயிரியல் பூங்காவில் இணையதள அடிப்படையிலான டிக்கெட் முன்பதிவுக்கான செயலியை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். இந்த வன உயிரியல் பூங்கா தொடர்பான டிஜிட்டல் வழிகாட்டியையும் அவர் தொடங்கி வைத்தார். புதிதாக தொடங்கப்பட்டுள்ள செயலியின் மூலம் மக்கள் எளிதில் நுழைவுச் சீட்டுகளை பெற்று இந்த பூங்காவை பார்வையிட முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். வனவிலங்குகள் பாதுகாப்பில் இந்த உயிரியல் பூங்கா ஊழியர்களின் செயல்பாட்டுக்கு திரு கீர்த்தி வர்தன் சிங் பாராட்டு தெரிவித்தார். பறவைகள் கூடு மற்றும் சிங்கங்களின் வாழ்விட பகுதிக்கும் அவர் சென்று கோடைக்கால பராமரிப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: போதைப் பொருள் மற்றும் பயங்கரவாத அச்சுறுத்தலில் இருந்து ஜம்மு காஷ்மீரை விடுவிக்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா கூறியுள்ளார். பூஞ்ச் பகுதியில் நடைபெற்ற போதைப் பொருள் எதிர்ப்பு தொடர்பான கூட்டத்தில் பேசிய அவர், காஷ்மீரின் 20 மாவட்டங்களிலும் போதைப் பொருள் எதிர்ப்பு தொடர்பான நடைப்பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். ஊராட்சி மற்றும் வார்டு நிலையில் இது தொடர்பான பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். போதைப் பொருள் கடத்தலை தடுக்கவும் இப்பழக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் மறுவாழ்வுக்காகவும் தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு மனோஜ் சின்ஹா கூறினார். மகாராஷ்டிராவில் பட்டாசு ஆலைகள் தொடர்பான சட்ட விதிகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். மும்பையில் இது தொடர்பாக நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், வெடிப்பொருட்கள் உற்பத்தி நிறுவனங்களின் பாதுகாப்பை மேம்படுத்தவும் விபத்துகளை தடுக்கவும் இந்த திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறினார். கடந்த சில வாரங்களில் நாக்பூர் மாவட்டத்தின் பட்டாசு ஆலைகளில் ஏற்பட்ட வெடி விபத்துகளை தொடர்ந்து இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி கட்சிகளின் பங்கேற்கும் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது. இதில் 23 கட்சிகள் பங்கேற்பதை உறுதி செய்துள்ளதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். இக்கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று திமுக ஏற்கனவே அறிவித்துள்ளது. இதனிடையே புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு ஷஷாத் பூனாவாலா, இந்த கூட்டணிக்கு மக்கள் நலனில் அக்கறை இல்லை என்று குற்றம் சாட்டினார். கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று திமுக வெளிப்படையாக அறிவித்துள்ள நிலையில் பல்வேறு மாநிலங்களில் காங்கிரசுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் இடையே ஒற்றுமை இல்லாத சூழல் நிலவுவதாக அவர் தெரிவித்தாா்.

0: மேற்கு வங்கத்தில் முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் அனைத்து துறைகளிலும் முறைகேடுகள் நிலவியதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி குற்றம் சாட்டியுள்ளார். கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கடந்த 15 ஆண்டுகளில் மாநிலத்தில் நிர்வாக சீர்கேடுகள் அதிகரித்து காணப்பட்டதாக தெரிவித்தார். மகளிருக்கு உதவித்தொகை வழங்கும் லக்ஷ்மீர் பந்தர் திட்டத்தில் 27 லட்சம் போலி பயனாளிகள் இருந்ததாக அவர் கூறினார். இத்திட்டத்திற்கு மாற்றாக தற்போது அன்னபூர்ணா திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தையும் பிஜேபி அரசு நிறைவேற்றும் என்று திரு சுவேந்து அதிகாரி உறுதியளித்தார். இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. April 8 பின்னர் ஈரான் மீண்டும் தாக்குதலை நடத்தியுள்ளது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் தாக்குதலை நிறுத்திவிட்டு அமைதி பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். அமைதி ஒப்பந்தம் ஏற்படும் வரை ஈரான் மீது எந்த தளர்வு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்றும் அவர் தெரிவித்தார். செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில், அமைதி ஒப்பந்தத்தை இறுதி செய்ய ஈரான் ஆர்வம் காட்டவில்லை என்றும், ஒப்பந்தம் முடிவான பின்னரே அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவு மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். ஈரானுடன் ஒப்பந்தம் ஏற்பட்டால் அந்நாட்டின் அணுசக்தி நடவடிக்கைகளை முடக்கும் பணியை அமெரிக்கா நேரடியாக மேற்பார்வையிடும் என்று திரு டொனால்டு டிரம்ப் கூறினார். தென்மேற்கு பருவமழை நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மணிப்பூர், நாகாலாந்து, மிசோரம், திரிபுரா, அசாம், அருணாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் பருவமழை நேற்று தொடங்கியதாக அந்த மையம் கூறியுள்ளது. அடுத்த சில நாட்களில் இது மேலும் தீவிரமடையும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜெவ்ரேவ் பட்டம் வென்றார். இறுதி ஆட்டத்தில் அவர் இத்தாலியின் ஃபிளாவ்லோ கோபாலியை 6-1, 4-6, 6-4, 6-7, 6-1 என்ற செட் கணக்கில் வென்றார். இதன் மூலம் 1937 பின்னர் இப்பட்டத்தை வெல்லும் ஜெர்மனியைச் சேர்ந்த வீரர் என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மக்களின் மருத்துவ செலவு சுமைகளை பெருமளவு குறைத்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜெவ்ரேவ் பட்டம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட்டிருக்கோம். வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இன்னைக்காக நம்ம கேட்டிருந்த குவஸ்டின், இந்தியாவின் முதல் புவி வெப்ப ஆற்றல் திட்டம் எங்கு நிறுவப்பட உள்ளது? சென்னை மெச்சனிலிருந்து வந்திருக்க இன்ஃபர்மேஷன் படி, வானிலை நிலவரம் கோயம்புத்தூர் அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். நீலகிரியில் அதிகபட்சமாக 22 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸ். ஈரோடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். திருப்பூரில் அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ். சேலம் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். கூடவே லேசானது முதல் மிதமான மழைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. சென்னை மெட்சனிலிருந்து வந்திருக்க வெதர் ரிப்போர்ட்.

0: கேட்ட பாடல் ஆள பிறந்தவன் திரைப்படத்திலிருந்து இசை இளையராஜா, கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் இளையராஜா. நமது ஆகாஷவாணி 90 ஆண்டுகளை நிறைவு செய்து 91வது ஆண்டில் பெருமையுடன் அடியெடுத்து வைக்கிறது. இனி கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

0: இதயம் தொட்ட வானொலிக்கு 90. வாழ்த்துறை வழங்குகிறார் தனியார் நிறுவன மனிதவள மேம்பாட்டு அதிகாரி கவிதாசன் அவர்கள்.
1: ஆயிரம் காலத்து ஆசை கனவுகளை அடிமனதில் சுமந்து கொண்டு வசந்த விடியலுக்காக ஓயாது உழைத்து கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் அன்போடு நான் வணங்கி மகிழ்கின்றேன். ஆகாஷ்வாணி 90, வானொலி 90 என்று இந்த நிகழ்வு இந்திய முழுக்கவும் கொண்டாடி வருகிறது. வானொலி ஆரம்பித்து 90 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் நான் உங்களோடு சந்திக்கிறேன். வானொலி என்பது எல்லாருடைய இதயங்களையும் தொட்டு அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக இளைஞருடைய மனதை வாழ்க்கையை எப்படி செம்மைப்படுத்தியது என்பதை சிந்திக்கும் பொழுது, நானே ஒரு இளைஞனாக இருக்கிற பொழுது கல்லூரி மாணவனாக இருந்த 1982 இதுவரை வானொலியோடு இணைந்து வளர்ந்து முன்னேறி நான் பயணப்பட்டு வருகிறேன். ஒவ்வொரு மனிதனுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை, குறிப்பாக படைப்பாற்றலை வெளியே கொண்டு வருவதில் வானொலி சிறந்து விளங்குகிறது. மனிதனுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதில் அவனுடைய சிந்தனைகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஏனென்று கேட்டால், உங்களுடைய சிந்தனையை கவனியுங்கள், ஏனென்றால் அது செயலாக மாறுகிறது. உங்களுடைய செயலை கவனியுங்கள், ஏனென்றால் அது பழக்கமாக மாறுகிறது. உங்களுடைய பழக்கத்தை கவனியுங்கள், ஏனென்றால் அது வழக்கமாக மாறுகிறது. உங்களுடைய வழக்கம் வாழ்க்கையாக வேண்டுமென்றால் சிந்தனை செம்மையடைய வேண்டும். சிந்தனை செம்மையடைய வேண்டுமென்றால் சிந்தனையை செம்மைப்படுத்தக்கூடிய கருத்துக்கள் நம்முடைய மனதிலே செல்ல வேண்டும். ஆக வானொலியை பொறுத்தவரையில், அந்த அகில இந்திய வானொலி விருப்பு வெறுப்பற்ற நிலையில், எந்த பாரபட்சமும் பாகுபாடும் இல்லாமல், நல்ல கருத்துக்களை இளைய பாரதம் மூலமாகவும் கோடிக்கணக்கான மாணவர்கள் இளைஞர்கள் மனதில் அந்த கருத்து விதைகள் தூவப்பட்டதின் விளைவாக தெளிவடைந்தது. வாழ்க்கையை தெளிவாக நடத்துவதற்கு ஒரு வாழும் கலையை நல்ல முறையில் மானுடைய மனதிலே வானொலி செலுத்தி வருகிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. வானொலி என்றதும் ஏதோ திரைப்படம் பாடல் கேட்பது என்று இல்லாமல், மானுடைய வாழ்க்கையை, மனிதனுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக 360 டிகிரியும் செயல்படக்கூடியதுதான் வானொலி. மகளிருக்கான நிகழ்ச்சி, இளைஞர்களுக்கான நிகழ்ச்சி, தொழிலாளர்களுக்கான நிகழ்ச்சி, விளையாட்டு நிகழ்ச்சி, ஏறும் ஊரும் என்று விவசாயிகளுக்கான நிகழ்ச்சி என்று பல்வேறு நிகழ்ச்சிகளை வழங்கி மாணவர்கள் அல்ல, மனிதர்களின் வாழ்வோடு வாழ்வாக இணைந்துள்ளது தான் நம்முடைய வானொலி. ஆகாஷ்வாணி 90 என்றால், 90 ஆண்டுகளில் எத்தனை இதயங்கள், எத்தனை இல்லங்கள், எத்தனை உள்ளங்களில் நற்கருத்துக்களை விரைந்திருக்கக்கூடிய வானொலியை அனைவரும் நெஞ்சார வாழ்த்தி வணங்க வேண்டிய கட்டம் இருக்கிறது. வாழ்த்தி வணங்க வேண்டுவது நம்முடைய பண்பாக இருக்கிறது. ஏறுமூறும் என்ற நிகழ்ச்சியில் விவசாயிகள் எவ்வளவு தூரம் வேளாண்மையை செறிவாக செய்ய வேண்டும் என்று, கல்வியறிவு குறைவாக இருக்கக்கூடிய விவசாயிகள், கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த விவசாயிகள் புரிந்து கொள்ளும் வகையில் எளிமையாக கருத்துக்களை வழங்கியது. இளைய பாரதம் என்ற நிகழ்ச்சியில் இளைஞர்களுக்கான நிகழ்ச்சி வழங்கப்பட்டது. 1982 பாரதி நூற்றாண்டு ஒட்டி இளைய பாரதம் ஒரு நிகழ்வு இல்லாமல் 2 நிகழ்வுகளை வழங்கியது. அதைத் தொடர்ந்து வெற்றி மாலை வந்து திங்கட்கிழமைதோறும் இளைஞர்களுக்கு நல்ல கருத்துக்களை அள்ளி அள்ளி வீசியது. தன்னம்பிக்கையுள்ளவன் ஒரு தனி நபராக இராணுவமாக வளர வேண்டும் என்பதற்காக அந்த நிகழ்வு அப்படி வடிவமைக்கப்பட்டிருந்தது. எதையும் 2 நிமிடங்களுக்கு மேல் நாம் கேட்க முடியாது. ஆகவே அதில் ஒரு சின்ன அனட்டோடு இருக்கும், ஒரு கதை இருக்கும், ஒரு கவிதை இருக்கும், ஒரு சம்பவம் இருக்கும், ஒரு திருக்குறள் இருக்கும், அத்தோடு ஒரு கவிதை சார்ந்த அறிவுரை என்று அந்த நிகழ்வு இளைஞர்களை மாற்றி அமைத்தது. ஆகவே இளைஞருடைய வாழ்க்கையில் மட்டுமல்லாமல் அனைவருடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்த வானொலிக்கு 90 வயதாகிறது. 90 வயதானாலும் இளமை குறையாமல் எப்பொழுதும் இளைய பாரதத்தோடு இணைந்து வருகிற வானொலியை நான் மீண்டும் வாழ்த்தி வணங்கி, உங்களோடு நானும் சேர்ந்து வானொலி 1000 ஆண்டுகள், 1000000 ஆண்டுகள் மக்கள் சேவை செய்யட்டும் என்று வாழ்த்தி வணங்குகிறேன்.
0: இதயம் தொட்ட வானொலிக்கு 90.

0: வாழ்த்துறை வழங்கினார். தனியார் நிறுவன மனிதவள மேம்பாட்டு அதிகாரி கவிதாசன் அவர்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். யோகமும் மனித மாண்பும் உரை கேட்கலாம். வழங்குபவர் முனைவர் வி. பொன்னுசாமி அவர்கள்.
2: வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, இன்று எண்ணம் போல் வாழ்வு என்ற தலைப்பிலே சில சிந்தனைகளை பார்க்க இருக்கின்றோம். நம் வாழ்வின் தரத்தையும் மேன்மையையும் தருவது நமது எண்ணம், சொல், செயல் என்ற மூன்றும் என்பதை நாம் அறிவோம். சொல்லும் செயலும் எண்ணத்தில் இருந்து தோன்றுவதால் எண்ணம் என்பது ஒழுங்குபடுத்தப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. நம் எண்ணத்தில் தெளிவும் உறுதியும் இருந்தால் அது நிச்சயம் நிறைவேறும் என்பதை எண்ணியது எண்ணியாங்கு எய்துவர், எண்ணியார் திண்ணியராக பெறின் என வள்ளுவம் குறிப்பிடுகிறது. மேலும் எண்ணம் தோன்றுகின்ற இடம் மனமாகிய உள்ளம் என்பதால் மனித வாழ்வின் உயர்வு என்பது உள்ளத்தின் மேன்மை என்பது முடிவாகிறது. இக்கருத்தினை விளக்கவே நம் வள்ளுவர் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு என குறிப்பிடுகின்றார். மனமே எண்ணத்தை உருவாக்கி சொல்லாய் வெளிப்பட்டு செயலாய் நடைபெறுவதால் மனிதன் தன் மனதின் மேம்பாட்டால் மட்டுமே உயர்ந்த வாழ்க்கையை பெற முடியும் என்பதை இக்குறள் பதிவு செய்கிறது. மேலும் மனமே உயர்வாழ்வின் அடிப்படையாக இருப்பதால் அதன் நேர்முறைத்தன்மை நமக்கும் நம் குடும்பத்திற்கும் நாம் வாழும் சமுதாயத்திற்கும் நன்மையை தரும். இக்கருத்தினை வலியுறுத்தியே அறன் வலியுறுத்தல் என்ற ஒரு அதிகாரத்தை நமக்கு திருக்குறள் வழங்கியுள்ளது. அதில் மன தூய்மையே அறம் என்பதை மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் என்ற இலக்கணமாக சொல்கிறார் வள்ளுவர். இதே எண்ணத்தில் மனதினை செம்மை செய்து மனிதன் உயர்நிலை பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் தன் வாழ்வையே சமுதாயத்திற்கு அர்ப்பணித்தார் நம் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். எண்ணத்தின் வலிமையை அனைவருக்கும் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் உண்ட உணவு உடல் மட்டும் பாயும், எண்ணிய எண்ணம் எங்கேயும் பாயும் என அவர் யதார்த்தமாக எடுத்துரைக்கின்றார். மேலும் மனம் நின்று இயங்குவது உயிருள்ள உடம்பு என்பதால் நேர்பட வேண்டியவை உடலும் மனமும் என்பதை புரிந்து கொண்டு எளிய முறை குண்டலினி யோகத்தை வழங்கியுள்ளார் அவர். முழுமை நல வாழ்விற்கான இப்பயிற்சி என்பது உடலுக்கு எளிய முறை உடற்பயிற்சியையும் மனதிற்கு 9 வகையான தியான பயிற்சியையும் உயிராற்றல் திணிவு பெற சித்தர்கள் வெளிப்படுத்திய காயகல்பம் என்னும் எளிய உயிர் திணிவு பயிற்சியையும் உயர்ந்த வாழ்வு தரும் அகத்தாய்வு என்னும் தன்னாய்வு பயிற்சியையும் உள்ளடக்கியது. அகத்தாய்வு என்பது எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், கவலை ஒழித்தல், சினம் தவிர்த்தல் என்ற 4 அடிப்படையை கொண்டுள்ளது. அகத்தாய்வு பயிற்சியை முழுமையாக பின்பற்றினால் நாம் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும் என்பது உறுதியாகிறது. மனம் பெரும் அலை இயக்கம், ஓர்மை பெருமானால் உலகத்தில் எந்த மூளைக்கும் நாம் தவத்தினால் தொடர்பு கொள்ள முடியும் என்பதை மெய்ஞானமும் விஞ்ஞானமும் உறுதி செய்துள்ளன. விஞ்ஞானத்தில் இதனை குவாண்டம் பின்னல் எனவும் மெய்ஞானத்தில் இதனை தூரதரிசனம் அல்லது பிரபஞ்ச தரிசனம் எனவும் குறிப்பிடுகின்றோம். எனவே இந்த முழுமையான வாழ்விற்கான மனவளக்கலை யோக பயிற்சியை நாம் வாழும் பகுதிகளில் அமைந்துள்ள மனவளக்கலை மன்றங்களில் சேர்ந்து பயின்று பயன்பெறுவோம். அதனால் எண்ணங்களை உயர்வாக்குவோம், வாழ்வில் மேம்படுவோம், சமூகம் உயர துணை நிற்போம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
1: யோகமும் மனித மாண்பும் உரை கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் வி. பொன்னுசாமி அவர்கள். அமைப்பு சௌம்யா.

0: மாத்து, பழக்கத்தை மாத்து.
1: மெஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து, பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: இன்று ஒவ்வொரு இரண்டு மூச்சில் ஒன்று நாம் சுவாசிக்கும் அந்த காற்று பிறப்பது காட்டில் இருந்து அல்ல, கடலில் இருந்து. நிலத்தில் வாழும் நாம் பெரும்பாலும் நினைத்து பார்க்காத உண்மை இது. ஜூன் 8 இன்று உலக கடல் தினம். பூமியின் மூன்றில் ஒரு பகுதியை மூடிக்கொண்டிருக்கும் கடல் நமக்கு பாதிக்கும் மேற்பட்ட பிராணவாயுவை தருகிறது. வளிமண்டலத்தின் வெப்பத்தையும் கரியமில வாயுவையும் தன்னுள் இழுத்து கொண்டு காலநிலையை சமன் செய்கிறது. எண்ணற்ற உயிரினங்களுக்கு வீடாகவும் இருக்கிறது. இந்த ஆண்டின் கருப்பொருள் ரீஇமேஜின், கடலை மீள் நோக்குவோம். அதாவது, கடலை வளம் கொள்ளும் களஞ்சியமாக மட்டும் பாராமல் அதை காக்கும் பொறுப்பாளர்களாக நம்மை மாற்றிக்கொள்வது. இந்த ஆண்டு கடல் பாதுகாப்பு பகுதிகளை, அதாவது மரைன் ப்ரொடெக்டட் ஏரியாஸ், இவற்றை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தப்பட உள்ளது. நாம் சுவாசிக்கும் ஒவ்வொரு மாற்று மூச்சும் கடலுக்கு சொந்தம். அந்த கடனை இன்றே நாம் நினைவில் கொள்வோம்.
4: இன்று

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட்டுட்ருக்கோம். வணக்கம், கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இன்றைக்கி கேட்டிருந்த க்வெஸ்டின், இந்தியாவின் முதல் புவி வெப்ப ஆற்றல் ஜியோ தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் எங்கு நிறுவப்பட்டுள்ளது? இதற்கான பதில் சொன்ன நேயர்கள் சிறுமுகை சோமு, கலைவாணி கோணமலை ஆனந்தன், பிரமீளா சென்னை, அலிநகரம் எஸ் மகாதேவன், நங்கவழி ராஜாராம், வி ஐயனார் முதுகுடி, அவினாஷி பிரபுதேவி, ஸ்ரீ சாய் சொல்லியிருக்காங்க, சங்கர ஸ்ரீனிவாசன் பாண்டிச்சேரி, பிரபு ராஜபாளையம், பூபதி ராஜேந்திரன் ராஜாமணி கோவை மேட்டுப்பாளையத்திலிருந்து, ஜோதி ரமேஷ் புலுவப்பாளையம், ஆனந்தமுருகன் திருப்பூர், வெளிக்காடு ஹரிஷ், அக்ஷயா, அக்ஷய், கணக்கம்பாளையம் பாலசுப்ரமணியம், சண்முகசுந்தரம், விநாயகபுரம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோட கவுண்டம்பாளையம் லாவண்யா, ராமகிருஷ்ணன், கொழும்புகுண்டான் அன்னபூரணி, கோபாலகிருஷ்ணன், களத்துப்புதூர், வீரத்துறை, அரியலூர், கோவை காந்திபுரத்திலிருந்து ஜஸ்டின் திரவியம், தென் பொன்முடி தேனா மணிகண்டன், பட்டுக்கோட்டை ராபர்ட் இளமாறன், அந்தோனிரா சென்னையிலிருந்து பதில் சொல்லியிருக்காங்க, சீதாராம் பாலக்காடு, பீடம்பள்ளி வாசுதேவன், மனோகரன் பழனி, செந்தில் பிரபு, திவ்யபாரதி மூக்குனூர் பகுதியிலிருந்து பதில் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோட பிரேமா வெள்ளியங்கிரி, கருமத்தப்பட்டி, ராயப்பன், ரஜி, ஜெஃப்ரி, ரீனா, கேஜி சாவடி பகுதியிலிருந்து, தொட்டம்பாளையம் கோகிலா, பழனிசாமி, என் பார்வதி, கணபதியிலிருந்து பதில் சொல்லியிருக்காங்க.
1: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம், ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ், புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்டு லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: பாடல் வாலிபமே வா வா திரைப்படத்திலிருந்து இசை இளையராஜா, மலேசியா வாசுதேவன், பி சுஷீலா பாடியது, பாடலாசிரியர் புலமை பித்தன். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேட்டிருக்கோம். வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் கேட்டிருந்த குவஸ்டினுக்கு பதில் சொன்ன நேர்கள் ஏ கே பிரகாஷம், ஞானாம்பிகை, போகம்பட்டி, கஞ்சம்பட்டி, சண்முக ஆனந்தம், திருப்பூர் மனவை, சந்திரசேகர், பாத்திபன் பதில் சொல்லியிருக்காங்க. அண்டு சண்முகசுந்தரம் ராஜேஸ்வரி தெக்லூர், சண்முகசுந்தரம் ரமண முதலி புதூர்லேருந்து சுதாகர் ஜீவா, மகேஸ்வரி, கனகராஜ், இந்து, மலீஸ்வரன்.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: பாசிகள் அப்படிங்கிறது பச்சையும் இருக்கிற மிக எளிமையான ஈரப்பதம் மற்றும் சூரிய ஒளி இருக்கிற இடங்கள்ல வளரும் தாவரம். நீர்நிலைகள், ஈரமான பாறைகள் மற்றும் ஈரப்பதம் உள்ள எல்லா இடங்களிலுமே இது வளரக்கூடியவை. பாசிகள் உருவாகுவதற்கான அடிப்படை காரணம் என்ன, அதனுடைய வகைகள் என்ன, அதனை தடுக்கும் முறை என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து தண்ணீர் தேங்கும் பகுதிகளில் அல்லது ஈரமான சுவர்களில் வந்து பாசிகள் எளிதில் வளரும். ஒளிச்சேர்க்கை மூலம் தனக்குத்தானே உணவு தயாரித்துக் கொள்ள சூரிய ஒளி அவசியம். நீரில் உள்ள நைட்ரஜன் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற ஊட்டச்சத்துகள் பாசிகளின் வளர்ச்சியை ஊக்குவிக்குமாம். போதிய காற்றோட்டம் இல்லாத இடங்களில் ஈரப்பதம் தேங்கி பாசி படியும். இந்த பாசியில என்னென்ன வகை இருக்குதுன்னா, நீல பச்சை பாசிகள். இதுல நன்னீர் மற்றும் கடல் நீர்ல காணப்படும் அதிக அளவில் பாசிகள் வளர்ந்தால் நீரின் தரத்தை கெடுக்கும். நெல் வயல்கள்ல பாசிகள் அடர்ந்த படலம் போல வளர்ந்து பயிரின் வேர்களுக்கு காற்றோட்டத்தை தடுக்கும் வளர்ச்சியை குன்ற செய்யுமாம். வீட்டின் வெளிப்புற சுவர்கள்ல பாசிகள் படிவதால கரை ஏற்பட்டு கட்டிடத்தின் அழகை பாழாக்கும். அதே போல இது வழுக்கும் தன்மையை உண்டாக்கும். இந்த பாசிகளை எப்படி அகற்றலாம்னா, பாசிகள் படியும் பகுதிகளை முறையா கழுவி தூய்மையாக வச்சிருக்கணும். ஈரப்பதத்தை தவிர்க்க சூரிய ஒளி மற்றும் காற்றோட்டம் இருக்குமாறு பார்த்து கொள்ளணும். பாசிகளை கட்டுப்படுத்த காப்பர் சல்பேட் போன்ற ரசாயனங்களை பயன்படுத்தலாம். வீடுகளின் தரைப்பகுதிகளில் பாசி படிவதை தவிர்க்க வினிகர் மற்றும் பேக்கிங் சோடா கலவையை பயன்படுத்தி சுத்தம் செய்யலாம். இந்த மாதிரி முறைகளை பயன்படுத்தினா பாசிகள் படிவதை தவிர்க்கலாம்.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
0: பிரேக்ஃபாஸ்ட் ஷோல இன்னைக்கு நாம கேட்டிருந்த குவஸ்டின், இந்தியாவின் முதல் புவி வெப்ப ஆற்றல் திட்டம் ஜியோ தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் எங்கு நிறுவப்பட உள்ளது? இதற்கான பதில் சொன்ன நேயர்கள் பாலசுப்ரமணியம், ராயம்பாளையம், திருப்பூர் கணபதிபாளையம், யசோதா, கோவிந்தராஜ் பதில் சொல்லியிருக்காங்க, துரைசாமி, ஜமீன், ஊத்துக்குளி, சிறுமுகை, சங்கரேஸ்வரன், மஞ்சுளா, தர்ஷன், கீதா, பாரதி, மகாலிங்கம், கலிவரசு, கே என் பாளையம், பேச்சுமுத்து, திருப்பூர், இளங்கோ நகர், அம்பிகாதேவி, சண்முகசுந்தரம், மல்லிகா, மந்திராச்சலம், பிரியங்கா, பெரியவதம்பச்சேரி, கண்ணையன், ராமசாமி, கஞ்சம்பட்டி, ஜெகநாதன், பூலக்காடுபாளையம், ஹோப் காலேஜ், பிரணயாகுகன், மனோகரன், கரியாம்பாளையம் பதில் சொல்லியிருக்காங்க, திவ்யபாரதி, கலைவாணன், ஹர்ஷா, தொட்டம்பாளையம், சாமிச்செட்டிப்பாளையம், கிருஷ்ணராஜ், ஜெயந்தி, ஜவஹர், ஹரிப்ரியா, ஜிஷ்ணவ், யுகன், குகன், சிந்து, கோத்தகிரியிலிருந்து பதில் சொல்லியிருக்காங்க, விஜயகுமார், உமா, மகேஸ்வரி, நாகல் நகர், திண்டுக்கல், நடராஜன், ஜனகா, ரேவதி, தினேஷ்குமார், சிங்கானலோ, ஜெயலட்சுமி, மனோகரன், சேகர் சாந்தி, பூலவாடி, ஐஸ்வர்யா, அக்ஷய, மீனாட்சி, மித்ரன், மணிநகரம், மதுரை, சிபு, சோமஸ்கந்தமூர்த்தி, புவனேஸ்வரி, சிவகுமார் பதில் சொல்லியிருக்காங்க, போத்தனூர், ரயில் ரங்கன், சதீஷ், கோத்தகிரி, தாசர்பட்டி, பாலசுப்ரமணியத்திலிருந்து பாலசுப்ரமணியம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம கேட்டிருந்த குவஸ்டினுக்கு சரியான பதில் சொன்ன நேயர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். கேட்டிருந்த குவஸ்டின், இந்தியாவின் முதல் புவி வெப்ப ஆற்றல் திட்டம் எங்கு நிறுவப்படுது? இதற்கான சரியான பதில் புகா வேலி, அதாவது புகா பள்ளத்தாக்கு லடாக் பகுதியில் இருக்குது. இங்கதான் இந்தியாவோட முதல் புவி வெப்ப ஆற்றல் திட்டம் லடாக் யூனியன் பிரதேசத்தில் கிழக்கு பகுதியில் இருக்கிற புகா வேலையில் நிறுவப்பட இருக்குது. இது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 14,000 feet உயரத்தில் அமைக்கப்பட இருக்குது. இதுதான் உலகின் மிக உயரமான புவி வெப்ப ஆற்றல் திட்டங்களில் ஒன்று. பூமி கடையிலிருந்து வெளியேறும் உயர் நீர் அழுத்த நீராவி மற்றும் வெப்பநீர் இதில் மின்சாரமாக உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகிறது. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பதில் சொன்ன நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். இனி கேட்கலாம் சேவை செய்திகள். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே கெம்மநாயக்கன் பாளையத்தில் எழுந்தருளியுள்ள கொரும்படுவு அருள்மிகு பாலத்தண்டாயுதபாணி கோவிலில் வருகிற வைகாசி 26 June 9 செவ்வாய்க்கிழமை அன்று திருமண தடை நீக்கும் மாபெரும் சுயம்வரா பார்வதியாகம் நடைபெறவுள்ளது.

0: வணக்கம், நான் முனைவர் கே டி பார்த்திபன். மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வனவியல் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். முதல்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே வனங்களிலிருந்தான் கிடைச்சது. இப்போ என்னாச்சு, மக்கள் தொகை பெருக்கம், தொழிற்சாலைகள் அதிகமாயிருச்சு, வனங்களின் பரப்பளவு குறுங்கிருச்சு, நம்ம தேவைகளை எப்படி நிறைவேற்றுறது, இதற்கு என்ன மாற்று? வெரி சிம்பிள், வனங்களுக்கு வெளியே வனங்கள், வேளாண் காடுகள். வேளாண் காடுகள்னா என்ன சார்? இதுதான் அடுத்து உங்களுடைய கேள்வி. பதில் தெரியணும்னா டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. ஒவ்வொரு திங்கக்கிழமையுமே நைட்டு 7:30 மணிக்கு ஏறு ஒரு நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் கலைஞர்களில் வேளாண் காடுகளை பற்றின பல தகவல்களை நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஒன்றும் இல்லை, ரெண்டும் இல்லை, இந்தியாவிலேயே இது முதல் முறையாக 100 எபிசோட் பண்ண போகிறோம். தகவல் களஞ்சியம் மட்டும் இல்லை, இட்ஸ் அ ட்ரெஷர் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஏறும் ஊரில் வர்றதுனால விவசாயிகளுக்கு மட்டும் நினச்சிட்டு இருப்பாங்க, அப்படி கிடையாது. இது அனைவருக்குமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வந்து காலத்தின் கட்டாயம். வேளாண் காடுகள் பற்றி இவ்வளவு தகவல்கள் இந்த தகவல் களஞ்சியத்தை தவிர நீங்கள் வேற எங்கே தேடினாலும் கிடைக்காது. அதனால இப்போ மிஸ் பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. ப்ளீஸ் லிசன் FM 103.
1: இன்று பகல் 12 மணிக்கு வசந்த் இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம், குழந்தைகள் மற்றும் வளர் இளம் பருவ மருத்துவர் டாக்டர் சுகன்யா அவர்களுடன் நேர்முகம். பிற்பகல் 3:30க்கு NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. வணக்கம், கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இதுவரை நான் ஆர்ஜே ஆர்த்தி சிவா. இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்தி சுருக்கம், அதைத் தொடர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோவை கண்டினியூ பண்றாங்க ஆர்ஜே சுதா பிரியா.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு சூழல் குறித்து இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். ஜனநாயக செயல்பாட்டில் இளம் வாக்காளர்களின் பங்கேற்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். மாநிலத்தில் அரசு பள்ளிகளில் திடீர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விளையாட்டு கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்கான பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்ட தாவேக அரசு மக்களுக்கு ஏமாற்றத்தையே அளித்துள்ளதாக அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தற்போது இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜெவ்ரேவ் பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இனி கேட்கலாம் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நேர்களே, நமது ஆகாஷ்வாணி 90 ஆண்டுகளை நிறைவு செய்து 91வது ஆண்டில் பெருமையுடன் அடியெடுத்து வைக்கிறது.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

கேட்ட பாடல் ஆட்டோகிராஃப் திரைப்படத்திற்காக ரேஷ்மி மற்றும் ஹரிஷ் ராகவேந்திரா பாடியது. பாடலுக்கு இசை பரத்வாஜ், பாடல் ஆசிரியர் ஸ்னேகன். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நேரம் 8:08. இந்தியாவின் முதல் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட 10 பெட்டிகள் கொண்ட ஹைட்ரஜன் எரிபொருள் மின்கள ரயில் ஹரியானாவில் உள்ள ஜிந்த் சோனிபட் வழித்தடத்தில் இயக்கப்பட இருக்கு. சுமார் 118 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த ரயில் டீசல் ரயில்களுக்கு மாற்றாக பூஜ்ய உமிழ்வு, அதாவது ஜீரோ எமிஷன் முறையில் சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக செயல்படுது. இது நீராவியை மட்டுமே வெளியேற்றது. ஹைட்ரஜன் எரிபொருள் மின்கலங்கள் மற்றும் மின்சார மோட்டார்கள் மூலமாக இது இயக்கப்படுது. புகையோ கார்பன் உமிழ்வோ இல்லாம தூய்மையான நீராவி மற்றும் வெப்பத்தை மட்டுமே வெளியேற்றது. அது மட்டும் இல்லாம இந்த ரயிலோட எரிபொருள் தேவைக்காக ஹரியானாவோட ஜிந்த் நகரில் பிரத்யேக மையம் அமைக்கப்பட்டிருக்கு.

கேட்ட பாடல் உள்ளம் கேட்குமே திரைப்படத்திற்காக பி உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஹரிணி பாடியது. பாடலுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ், பாடல் ஆசிரியர் வைரமுத்து. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நேரம் 8:13:50. இயந்திரங்கள், கணினி, மென்பொருட்கள்

0: கேட்ட பாடல் உள்ளம் கேட்குமே திரைப்படத்திற்காக பி உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஹரிணி பாடியது. பாடலுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ், பாடல் ஆசிரியர் வைரமுத்து. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நேரம் 8:13:50. இயந்திரங்கள், கணினி, மென்பொருட்கள் அல்லது செயற்கை நுண்ணறிவு அதாவது AI போன்ற தொழில்நுட்பங்கள் அவசர காலங்களில் உடனடியாக முழுமையாக முடக்கி ஆபத்தை தவிர்க்க உதவும் ஒரு பாதுகாப்பு பொறிமுறை தான் கில் ஸ்விட்ச் அப்படின்னு நம்ம சொல்றோம். இணைப்பில் திடீர் சிக்கல் ஏற்பட்டாலும் இணைய பயன்பாட்டை உடனடியாக துண்டித்து உங்களுடைய டேட்டா திருடப்படுவதை தடுக்கும் வங்கிகள் வந்து இப்ப அதை வந்து பயன்படுத்துறாங்க. சோ இது வந்து AI வந்து நம்மை மீறி செயல்பட்டால் கூட அதை உடனடியாக முழுவதுமாக நிறுத்த இந்த கில் ஸ்விட்ச் அப்படிங்கிற இந்த செயல்முறையை பயன்படுத்துறாங்க. நேர்களே, இன்று மதியம் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில ஆரோக்கியமே ஆனந்தம் குழந்தைகள் மற்றும் வளர் இளம் பருவ மருத்துவர் டாக்டர் சுகன்யா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். நம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: Akashvani presents Morning News. Good morning, I'm Anuja Kumar. The headlines. West Bengal set to become the 36th state and union territory to implement Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana. National Testing Agency releases exam city intimation slip for NEET UG 2026 re-examination scheduled to be held on 21st of June. Lok Sabha Speaker Om Birla to inaugurate Commonwealth Parliamentary Association India Region Zone 2 conference in Chandigarh today. New Delhi says Indonesia is a key pillar of India's Act East policy. Iran fires waves of missiles at Israel for first time since April ceasefire. And in tennis, Germany's Alexander Zverev secures his maiden Grand Slam title with 5-set victory over Italy's Flavio Cobolli in French Open final. And now the news in detail. West Bengal is set to become the 36th state and union territory to implement Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana or Ayushman Bharat PMJAY, which is the world's largest publicly funded health assurance scheme. National Health Authority and the Government of West Bengal will sign a memorandum of understanding today for the implementation of Ayushman Bharat PMJAY in the state. Our correspondent has filed this report.
2: Today in Delhi, a memorandum of understanding will be signed with the central government's National Health Authority to this effect in presence of Chief Minister Shubhendu Adhikari and Union Health Minister J.P. Nadda. With today's move signing, West Bengal will become the last state to join the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana among 36 states and union territories. Although the central government launched the Ayushman Bharat project in 2018, the Trinamool Congress government did not implement it in the state. During the election campaigning, the BJP had promised that after coming to power, the people of the state would receive the benefits of this scheme. After taking oath as Chief Minister, Shubhendu Adhikari announced that the 6 crores people who were receiving benefits under the state's Shastha Sathi project would now be brought under the central Ayushman Bharat scheme. In addition, new applications can also be submitted for the project.
3: Shundipan Dashgupta, Akashvani News, Kolkata.
1: The National Testing Agency, NTA, has released the exam city intimation slip for the NEET UG 2026 re-examination scheduled to be held on the 21st of this month. Our correspondent reports that registered candidates can now check their allotted exam city by logging in to the official website using their application number and password.
4: According to the public notice issued by the agency, the re-examination will be conducted in pen and paper mode from 2 p.m. to 5:15 p.m. across 551 cities in India and 14 cities abroad. The NTA clarified that the exam city intimation slip is not the admit card and is being issued solely to inform candidates about the city where their examination center will be located. The agency further urged candidates to stay updated through its official websites for the latest announcement regarding the examination and admit card release. The NEET UG for admissions into medical courses took place on May 3 this year.

0: paper setters to be in lockdown till re-exam, no phone, net, team housed at secret location, says the Times of India. The Economic Times states, lay old town to get heritage makeover to enhance infrastructure and improved public amenities. The Indian Express quoting the government says, despite second price revision of LPG gas cylinder since crisis in West Asia, oil marketing companies are still losing 700 rupees. And finally, in a historic first for Punjab, celebrated music composer and singer A.R. Rahman delivered a live performance at the Atari border on Sunday, paying tribute to the border security force through a stirring rendition of his patriotic song, Jai Ho, notes the Tribune. And with that, it's back to you, Anuja.
1: Thank you, Renu. And now before we end the bulletin, the headlines once again. West Bengal set to become 36th state or union territory to implement Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana. National Testing Agency releases exam city intimation slip for NEET UG 2026 re-examination scheduled to be held on the 21st of June. Lok Sabha Speaker Om Birla to inaugurate Commonwealth Parliamentary Association India Region Zone 2 conference in Chandigarh today. New Delhi says Indonesia is a key pillar of India's Act East policy. Iran fires waves of missiles at Israel for first time since April ceasefire. And in tennis, Germany's Alexander Zverev secures his maiden Grand Slam title. And with that, we end the morning news. Have
2: Akashwani se.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. கடந்த பிப்ரவரி மாதத்தில் ஆப்பிரிக்கா மற்றும் உலகில் இருக்கிற 16 நிபுணர்கள் அடங்கிய குழு கிழக்கு அங்கோலாவில் இருக்கிற லிசிமா பீடபூமிக்கு போய் அங்கே பல்லுயிர் கணக்கெடுப்பு நடத்தினாங்க. அதன் மூலமாக அறிவியலுக்கு இதுவரை அறியப்படாத டஜன் கணக்கான உயிரினங்களை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆய்வு வந்து அட்லஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த ஆய்வில் 8 தட்டான் பூச்சி இனங்கள், 3 புதிய வெட்டுக்கிளி இனங்கள், அது மட்டும் இல்லாமல் 60 அந்துப்பூச்சிகள், பட்டாம்பூச்சிகள், 47 வெட்டுக்கிளி, தட்டான்பூச்சி, சில்வண்டு இனங்களும் கண்டறியப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 103 புதிய ஊசி தட்டான் இனங்களையும் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. புதிய இனங்களாக கண்டறியப்படுகிற இந்த உயிரினங்களில் நீல நிறத்தில் ஒளிரும் கிரீட நண்டு சிலந்தி ஒன்று, இன்னொன்று வந்து வண்டு வலை சிலந்தி அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு சிலந்தி வகைகள். அதுல ஒன்று பார்த்தோம் அப்படின்னா புற ஊதா ஒளியின் கீழே நீல நிறத்துல ஒளிருதான் இந்த சிலந்தி. அதற்கான காரணங்கள் விஞ்ஞானிகளுக்கு இன்னும் தெளிவாக புரியல அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் குழு தெரிவிச்சிருக்காங்க.

கேட்டு பாடல் ரோஜா மலரே திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலுக்கு இசை ஆதித்யன், பாடலாசிரியர் டி எம் ஜெயமுருகன். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. கிளிகள் ரொம்ப அழகான பறவைகள். அதுவும் இந்த நீல நெற்றி லோரிகீட் இந்தோனேஷியாவோட மிகவும் அரிதாக காணப்படும் பறவைகள் ஒன்றாக இருந்தது. 2014 ஒரு புகைப்பட பதிவு மற்றும் ஒரு சில அருங்காட்சியக மாதிரிகள் மூலமாக மட்டுமே அறியப்பட்டிருந்த இந்த பறவை கண்டிப்பாக அழிந்து போயிருக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. இப்போ புரு தீவிற்கு மட்டுமே உரித்தான, பூமியில் வேறு எங்கும் காணப்படாத இந்த நீல நெற்றி லோரிகீட் வந்து இப்போ இந்தோனேஷிய மலையேறும் குழு அவங்க வந்து ஒரு பயணம் மேற்கொண்டு இருக்காங்க. அப்போ அந்த குழு வந்து 12 பிறகு முதன் முறையாக அந்த பறவையை இப்போ படம் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய கீச்சொலிகளோட முதல் பதிவையும் அவங்க பண்ணியிருக்காங்க.

0: கேட்ட பாடல் காதல் சுகமானது திரைப்படத்திற்காக கே எஸ் சித்ரா பாடியது. பாடலுக்கு இசை சிவசங்கர், பாடல் ஆசிரியர் விவேகா.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. லட்சத்தீவு இருக்கிற கட்மத்தீவுக்கு அருகில் சுமார் 4250 சதுர மீட்டர் பரப்பளவில் ஒரு பிரம்மாண்டமான பவளப்பாறை கூட்டம் பரவி இருக்கிறது ஆவணப்படுத்தி இருக்கும் அப்படின்னு இந்திய ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இதை வந்து உருளைக்கிழங்கு தோட்டம் அப்படின்னு அழைக்கிறாங்க. பவோனோ கிளாவஸ் அப்படிங்கிற இந்த பாறை அமைப்பானது உலகில் பதிவு செய்யப்பட்ட மிகப்பெரிய உயிருள்ள பவள கூட்டங்களில் ஒன்றா இருக்கு. முதற்கட்ட வளர்ச்சி மதிப்பீடுகளின்படி இந்த காலனி 700 முதல் 1800 ஆண்டுகள் பழமையானதாக இருக்கலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இருந்தாலும் கூட இதற்கு அறிவியல் பூர்வமான காலக்கணிப்பு தேவை அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. கூடவே தொடர்ச்சியான கடல் வெப்ப அலைகள் நிறைய நிகழ்வுகள் இருந்தாலும் கூட 58.47% பவள திசுக்கள் உயிருடன் இருப்பது கணக்கெடுப்பில் கண்டறியப்பட்டிருக்கு. இது பவளங்கள் ஒப்பீட்டளவில் ஆரோக்கியமான நிலையில் இருப்பதை குறிக்குது. இந்திய பெருங்கடலில் பவளங்களின் நீண்ட ஆயுள், பவளப்பாறைகளின் மீள்திறன், காலநிலைக்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்ளுதல், பாதுகாப்பு தொடர்பான
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி.

0: நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90.
2: நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம்.
3: எப்பையும் வந்து இதமான பாடல்களை ரொம்ப நல்ல ரேடியோ ஜாக்கிஸ் எல்லாருமே அதுல வந்து பேசக்கூடியவர்கள் அத்தனை பேரும் ரொம்ப நல்ல தமிழ்ல ரொம்ப அழகா பிரமாதமா அந்த பண்பலைய சிறப்பா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.
4: இருபத்தி ரெண்டு மாவட்டங்கள், 2.5 கோடி நேயர்கள், இவர்களுடன் நானும் ஒருவன். நண்பனின் நண்பன் எனக்கும் நண்பனே, என் நண்பனாகிய பண்பலைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
5: வானொலிக்கு 90, காற்றின் முகவரியாய், கானங்களின் கவிதையாய், ஸ்வரங்களின் நாதமாய், இதயங்களில் தாளமிடும் வானொலிக்கு 90.
6: கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது, ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை,
7: சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள், இரவு பகல் எப்பொழுதும் அஞ்சல் உன்னை சேர்ந்திடும்.
6: மூளை வளர்க்கும் அறிவியல் உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது. வானொலி கேட்கும் நேரம் உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.
8: மெல்லிய இசையின் மென்மையில் வல்லிய இதயமும் வழிந்திடும். தெம்மாங்கு பாடலின் தென்னிசையில் தெவிட்டாத இன்பம் பெருகி, தேவராக பாடலின் தேனிசையில் தெய்வீக மனம் பரப்பி, இன்னிசை மழையின் இனிய சாரலில் இன்பம் பொங்க வைப்பது வானொலி. அவ்வானொலிக்கு வயது 90. இன்றைய வானொலிக்கு 90 இசையோடு அசையும் தமிழ், இயற்கையோடு இணையும் இசை, இலக்கியமும் இலக்கணமும் உரைநடையும் செந்தமிழும் என தித்திக்கும் வெள்ளத்தில் பொங்கல் பொங்குவது போல தமிழ்துறை பேராசிரியர்களின் ஒளி நுகர் பதிவுகளோடு நம் செவி நுகர வருகிறது வானொலிக்கு.

0: அனைவருக்கும் அன்பு வணக்கம். முனைவர் ரேவதி, வானொலிக்கு 90.
1: காற்றலையாய் வந்து காலந்தோறும் கண்ணியத்தோடு கடமையாற்றிய வானொலிக்கு வாழ்த்து. பல்லாண்டு வாழ பாவையவள் வாழ்த்துகிறேன். நன்றி.
2: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷவாணி. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷவாணி.
3: வானொலிக்கு வயது 90. வாழ்த்துக்களுடன் தி சொர்ணமாலா. அந்த ஆகாசம் உள்ளவரை ஆகாஷ்வாணியின் புகழும் நிலைத்திருக்கும். வாழ்த்துக்களுடன் சி சொர்ணமாலா.
4: இது ஆகாசவாணிக்கு நீஹாவின் நேசமிகு வாழ்த்துக்கள். 9 10 பெருகிட, 100 நோக்கி விரைந்து ஓடிட, 90 என்னும் அகவையை எட்டி பிடித்தது ஆகாசவாணி. இணையத்தில் உன் பெயரின் பொருள் தேடினேன். ஆகாயத்தின் குரலாம் ஆகாசவாணி. பின் சிரிப்பு ஒன்றை சிதறி அக்கணமே உணர்ந்தேன், என் வாழ்வின் குரலும் ஆகா

0: முனைவர் ரா ஏஞ்சல் அவர்கள்.
1: வானொலி வயது 90. சீரழமை தமிழ் போல் முதிர்பருவம் அடையா தாய்த்தமிழ் போல் 9 பெருக்கத்து 10 90 ஆண்டுகள். நான் உனக்கு வாழ்த்தொலி கூறுகின்றேன். 90 இன்னுமாய் பெருகட்டும் 100 என்று. நன்றி, வணக்கம்.

0: இசையோடும் இலக்கிய தமிழோடும் இணைந்திருக்கிறோம். ஆகாஷவாணி வானொலிக்கு 90
1: முனைவர் சி அன்புராணி அவர்கள்.
2: காற்றின் வழி கதை பேசிய வானொலிக்கு அகவை 90, அகிலத்தை ஆண்ட அழகியலுக்கு அகவை 90, மனச்சிறையில் கவிச்சரம் தொடுத்து செவிப்பறையில் இசை மழை தூவி இந்த நாள் இனிய நாள் என்று ஒவ்வொரு நாளையும் இனிமையாக்கி தேன் கிண்ணத்தில் திரை இசையை பருக வைத்து புதுமை பொலிவுடன் செவியை வருடி செல்லும் ஆகாசவாணிக்கு அன்பு வாழ்த்துக்கள். அன்பு ராணியின் இதயபூர்வமான வாழ்த்துக்கள்.

0: முனைவர் லே அலமேலு. வானொலிக்கு 90 வார்த்தைகளை வார்த்து வாழ்த்துவதற்கான வாய்ப்பு. வாசமிகு வார்த்தைகளால் வண்ணமிகு வாழ்த்துக்கள். செறிவாக, சிறப்பாக, செம்மையாக, சீராக கொண்டு வருவதில் வானொலிக்கு நிகர் வானொலிதான். வானொலி தொடக்கத்தில் விதை, வளர்ச்சியில் விருட்சம், பயன் தருவதில் தனி, நிலைப்பதில் வேர், நீடிப்பதில் உறுதி. நிகழ்ச்சிகளில் அலை, கவின்மிகு கலை, கற்றுத்தருவதில் ஆலை, சூட்டுவோம் சொல் மாலை. ஏற்றம் காணும் வானொலிக்கு 90 தொடரட்டும் வரலாறு. வாழ்த்துக்கள் பல நூறு.
1: இதயத்தின் இன்ப மொழி, உணர்வின் உயிரோட்டம், மனதில் மலரும் கவிதை, நினைவில் நின்றாடும் நிழல், எப்போதும் நம்மோடு பயணிக்கும் இசையோடு இன்முகம் காட்டி இனிதே விடைபெறுகிறது வானொலிக்கு 90. நிகழ்ச்சி அமைப்பில் உறுதுணை சுதா ஜெகன். நிகழ்ச்சி அமைப்பு, நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன். படைப்பு ஆகாஷவாணி.
2: கொடைக்கானல் பண்பலை வானொலியில்.

நம் இதயங்களை இணைத்த குரல், நம் நினைவுகளை தாங்கிய அலை. இதுவரை 90 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. இது ஒரு சாதனை மட்டுமல்ல, இது ஒரு உணர்வு, ஒரு பயணம், ஒரு வரலாறு. என்றும் உங்களுடன் ஆகாஷ்வாணி.

0: 9 மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு சூழல் குறித்து இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். ஜனநாயக செயல்பாட்டில் இளம் வாக்காளர்களின் பங்கேற்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். மாநிலத்தில் அரசு பள்ளிகளில் திடீர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விளையாட்டு கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்கான பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்ட தாவேக அரசு மக்களுக்கு ஏமாற்றத்தையே அளித்துள்ளதாக அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தற்போது இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜெவ்ரேவ் பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: ஹாய், ஹலோ, குட் மார்னிங். கோயம்புத்தூர் ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேரம் 9:02:27 இணைஞ்சிருக்கும் சிறுவாணி சாரல் கேளுங்க வித் மீ ஆர்ஜே ஆர்த்தி சிவா. நம்ம ஆகாஷவாணி 90 ஆண்டுகளை நிறைவு செய்து 91வது ஆண்டில் பெருமையுடன் அடியெடுத்து வைக்கிறது.
3: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

சாம் சிஎஸ் எழுதி இசையமைத்த பாடல் கேட்டோம். கொரிலா திரைப்படத்திலிருந்து ஷித் ஸ்ரீராம் பாடியது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல் கேட்டிருக்கோம். இது சிறுவாணி சாரல்.

கோ படத்திலிருந்து பாடல் கேட்டோம். இசை ஹாரிஸ் ஜெயராஜ், ஹரிஹரன், ஸ்வேதா மோகன், சின்மயி பாடியது. கேட்டிருக்கோம் சிறுவாணி சரல். மகளிர் அரசு தொழிற்பயிற்சி நிலையம் 2026 ஆண்டிற்கான ஐடிஐ நேரடி சேர்க்கை. மகளிருக்கு பயிற்சி கட்டணம் வயது வரம்பு இல்லை. மகளிர் பயிற்சியாளர்கள் அனைவருக்கும் வழங்கப்படும் சலுகைகள்: மாதம் ரூபாய் 750 உதவித்தொகை, கட்டணமில்லா இலவச பேருந்து பயண சலுகை, விலையில்லா மடிக்கணினி, சீருடை, அதற்கான தையல் கூலி, பாடப்புத்தகம், காலணி, மிதிவண்டி, வரைபடக் கருவிகள், மத்திய அரசின் NCVT சான்றிதழ், வளாக நேர்காணல் மூலம் வேலைவாய்ப்பு, 90% மகளிர் பயிற்றுநர்களால் பயிற்சி, சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், 6 முதல் 10-12 வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்று நேரடியாக ஐடிஐ சேரும் பெண்களுக்கு புதுமை பெண் திட்டத்தின் கீழ் கூடுதலாக உதவித்தொகை 1000 ரூபாய் வழங்கப்படும். பயிற்சியாளர்களின் உடல் மற்றும் மனநலத்திற்காக இலவச கண் பரிசோதனை, மருத்துவ முகாம், புத்தாக்க பயிற்சி, யோகா போன்றவையும் வழங்கப்படுகிறது. பயிற்சி அளிக்கப்படும் தொழிற்பிரிவுகள்: கம்மியர் மின்னணுவியல், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டெக்னீஷியன் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், டெஸ்க்டாப் பப்ளிஷிங் ஆபரேட்டர், கணினி இயக்குபவர் மற்றும் திட்டமிடுதல் உதவியாளர், தையல் வேலை தொழில்நுட்பம் ஷூவிங் டெக்னாலஜி, IoT டெக்னீஷியன், ஸ்மார்ட் போன் டெக்னீஷியன் கம் ஆப் டெஸ்டர். அரசு விடுதியில் மகளிருக்கு உணவு மற்றும் உறைவிடம் இலவசமாக வழங்கப்படும். இணையத்தில் விண்ணப்பிக்க இந்த தொழிற்பயிற்சி நிலையத்தில் வசதி செய்யப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க தேவையான

ஆவணங்கள் மாற்று சான்றிதழ், 8ஆம் வகுப்பு அல்லது 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், ஆதார் கார்டு நகல், போட்டோ, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர். அரசு தொழில் பயிற்சி நிலையம் மகளிர், மேட்டுப்பாளையம் ரோடு, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் எதிர்ப்புறம், ஜிஎன் மில்ஸ் அஞ்சல். மேலும் விவரங்களுக்கு 9865128182 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.

ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல 24 படத்துல இருந்த பாடல் கேட்டோம். அர்ஜித் சிங் சின்மை பாடியது பாடலாசிரியர் மதன் கார்கி. நேர்களை, இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் தூக்கமின்மை மற்றும் குரட்டை, இதனால் நுரையீரலில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் நுரையீரல் சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் தாருணி அவர்கள்.

சிவமணி இசையில் கணிதன் படத்திலிருந்து பாடல் கேட்டோம். அனிருத் ரவிச்சந்தர், கல்பனா ராகவேந்தர் பாடியது. பாடலாசிரியர் மதன் கார்கி. நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி நாளை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும்.

பதினெட்டு வயது முதல் 50 வயதுக்குட்பட்ட ஆண் பெண் இருப்பாளரும் இதற்கு விண்ணப்பிக்கலாம். இருப்பாளருக்கும் தனித்தனி விடுதி வசதி உள்ளது. தேநீர் உணவு வழங்கப்படும். பயிற்சியின் முடிவில் மத்திய அரசின் சான்றிதழும் வழங்கப்படும். பயிற்சிக்கு விண்ணப்பிக்க கனரா வங்கி ஊரக சுய வேலை வாய்ப்பு பயிற்சி நிலையம் 333/B1 வஞ்சியம்மன் கோவில் எதிரில், முதலிப்பாளையம் பிரிவு திருப்பூர் 6416066 அப்படிங்கிற முகவரிக்கு நேரில் வர வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.

கேட்ட பாடல் கடாரம் கொண்டான் படத்திலிருந்து இசை ஜிப்ரான் ஸ்ரீராம் பாடியது, பாடலாசிரியர் விவேகா. கேட்டிருக்கோம் சிறுவாணி சாரல். திருப்பூர் முதலிப்பாளையம் பிரிவு கனரா வங்கியின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையத்திலிருந்து வந்திருக்க செய்தி. கனரா வங்கியோட ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையத்தில் 30 நாள் ஹவுஸ் வயரிங் பயிற்சி ஜூன் 14 தேதி 17 தேதி தொடங்குது. எழுத படிக்க தெரிந்த 18 வயதுக்கு

பாடியது. நெல்லி இன்று இரவு 7:25 ஏறும் ஒரு நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமரம் சார்ந்த வேளாண் காடுகள் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.

இன்று நேற்று நாளை படத்திலிருந்து பாடல் கேட்டோம். இசை ஹிப்ஹாப் தம்லா சங்கர் மகாதேவன் பத்மலதா பாடியது. பாடலாசிரியர் விவேக். கேட்டுட்டு இருக்கோம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல சிறுவாணி சாரல். கோயம்புத்தூர்ல பொதுமக்கள் மின்சாரம் தொடர்பான புகார்களை, குறிப்பா ஃபியூஸ் போனது தொடர்பான புகார், மின்தடை குறைந்த மின்னழுத்தம், இந்த மாதிரி புகார்களை 24 மணி நேரமும் செயல்படும் மின்னகம் மையத்துக்கு அந்த நம்பர் 9498749987 அப்படிங்கிற நம்பருக்கு அழைத்து புகார்களை தெரிவிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி மின்சாரம் திருட்டு தொடர்பான தகவல்களை 9443049456 என்ற எண்ணிலும் தெரிவிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.

சாம் சிஎஸ் எழுதி இசையமைத்த பாடல் கேட்டோம். லிஸ்பெட் ராஜாவும் விதிய ராணியும் திரைப்படத்திலிருந்து டி சத்யபிரகாஷ் ரோஷினி பாடியது. நேர்களே, நம்ம ஆகாஷவாணி தன்னோட 90 ஆண்டுகளை இன்னைக்கு நிறைவு பண்ணது. இந்த செலிப்ரேஷனுக்கான உங்களுடைய வாழ்த்துக்களை நீங்கள் 9585800003 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரில் 10 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் சொல்லலாம்.

கேட்ட பாடல் லவ்வர் திரைப்படத்திலிருந்து ஷன் ரல்னோட மியூசிக்கில் ஜி வி பிரகாஷ்குமார் பாடியது. பாடலாசிரியர் மோகன்ராஜன். சமுதாய வளர்ச்சிக்கு சேவையாற்றுபவர்கள் மாநில இளைஞர் விருதுக்கு விண்ணப்பிக்கலாம்னு கோவை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இந்த விண்ணப்பத்திற்கு இந்த விருதுக்கு விண்ணப்பம் உள்ளவர்கள் விருப்பம் உள்ளவர்கள் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் www.stat.dn.gov.in அப்படிங்கிற இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். இதற்கான விண்ணப்பத்தை 6/7/2026 அன்று மாலை 5:45 சமர்ப்பிக்க வேண்டும். அதற்கான ஆவணங்களை 7/7/2026 மாலை 4 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.

மெஹந்தி சர்க்கஸ் படத்திலிருந்து பாடல் கேட்டோம். ஷான் ராடன் இசையமைத்து பாடினது பாடலாசிரியர் யுகபாரதி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல கேட்டிருக்கோம் சிறுவாணி சாரல். கவுனப்பாளையம் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற காரணத்தினால நாளைக்கு 9/6/2026 அன்னைக்கு காலையில 9 மணியிலிருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் மின் விநியோகம் தடைப்படும். இடங்கள் நல்லாம்பாளையம் ஹவுசிங் யூனிட், ஏஆர் நகர், தாமரை நகர், ஓட்டுநர் காலனி, சாமுண்டீஸ்வரி நகர், சுகுணா நகர், யூனியன் ரோடு, அசோக் நகர், டிவிஎஸ் நகர் ரோடு மற்றும் ஜிம் நகர், ஓம் நகர், அமிர்தா நகர், கணேஷ் லே அவுட், சபரி கார்டன், ரங்கா லே அவுட், மணிகாரம்பாளையம் பகுதியில் ஒரு சில பகுதி. சாய்பாபா காலனி, இந்திரா நகர், காவேரி நகர், ஜீவா நகர், காமராஜ் வீதி, கிருஷ்ணா நகர், கணபதி லே அவுட், கிரிநகர், தேவிநகர், அமாசை கோனார் வீதி, கிருஷ்ணமால் வீதி, என்ஜிஆர் வீதி மற்றும் சின்னமார் வீதியின் ஒரு பகுதி, இடையர்பாளையம், பிஎன்டி காலனி, இபி காலனி, பூம்புகார் நகர், டிவிஎஸ் நகர், அருண் நகர், அன்னை அமிர்தானந்தா நகர், ராமலட்சுமி நகர், வள்ளிநகர், சிவாநகர், தட்சிணத்தோட்டம், சேரன் நகர், ஐடிஐ நகர், தென்றல் நகர், சரவண நகர், பாலன் நகர், தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையம், ரங்கா மெஜஸ்டிக், கவுனம்பாளையம், லெனின் நகர், சுபாதா லே அவுட், சாஸ்திரி வீதி, மருதுக்குட்டி லே அவுட், சம்பத் வீதி, பெரியார் வீதி, வாவுசி வீதி, சிஜி லே அவுட், நெடுஞ்சலின் வீதி, தெய்வநாயகி நகர், சங்கனூர், புதுத்தோட்டம், கண்ணப்ப நகர், பெரியார் வீதி, கருப்பராயன் கோவில் 2, தயிரேட்டேரி ரோடு. இந்த பகுதிகளில் நாளைக்கு காலையில 9 மணியிலிருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் மின் விநியோகம் தடைபடும் என மின்சார வாரியம் அறிவித்துள்ளது.

0: வீர தீர சூரன் படத்திலிருந்து பாடல் கேட்டோம். வேல்முருகன் பாடியது பாடலாசிரியர் விவேக், இசை ஜி வி பிரகாஷ்குமார். சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில இதுவரைக்கும் நான் ஆர்ஜே ஆர்த்தி சிவனும் சில நொடிகளில் 10 மணிக்கான செய்தி சுருக்கம் அதைத் தொடர்ந்து 10:02 ஆகாஷவாணி தன்னோட 90 ஆண்டுகள் இன்னைக்கு நிறைவு பண்ணது. இதற்கான உங்களுடைய விஷஸை நீங்க வாட்ஸ்அப்ல சொல்லலாம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தமிழகம், ஒடிசா, மகாராஷ்டிரா மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தல் மற்றும் 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு சூழல் குறித்து இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தி உள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்புக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். ஜனநாயக செயல்பாட்டில் இளம் வாக்காளர்களின் பங்கேற்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விளையாட்டு கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்கான பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தற்போது இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,040 ரூபாய் குறைந்து 1,12,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று ஆப்கானிஸ்தான் அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 6 விக்கெட் இழப்புக்கு 118 ரன் எடுத்துள்ளது. உலக யோகாசன சாம்பியா போட்டியில் இந்தியாவின் ஹீனா ரோஜ்கார் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நாம் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி, இது உங்கள் சாய்ஸ். நேயர்கள் உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்துக்க போறீங்க. ஏன்னா இன்னைக்கு ஆகாஷ்வாணி 90 வருடங்களை நிறைவு செய்து 91வது வருடத்துல அடியெடுத்து வைக்குது. இது ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு தருணம், பெருமை மிக தருணம். ஏன்னா இதற்கு வந்து நேயர்கள் எல்லோருமே வந்து இதற்கு ஒரு காரணம் தான். ஸோ நேயர்கள் உங்களோட வாழ்த்துக்களை பகிர்ந்துக்க போறீங்க. வாழ்த்துக்களை வாட்ஸ்அப் மூலமா பகிர்ந்துக்கலாம். நீங்க வாட்ஸ்அப் வாழ்த்துக்களை பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 9585800103 9585800103. ஸோ இந்த எண்ணுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்துக்கோங்க. வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்காங்க மூப்பா ராமலிங்கம், உமா ராமலிங்கம், முனுசாமி நகர் ராமநாதபுரம்ல இருந்து. 90வது ஆண்டு நிறைவடையும் இந்நாளில் கோவை FM 103 எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வணக்கம், 90 ஆண்டுகால வானொலிக்கு எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். நான் 50 ஆண்டுகாலமாக வானொலி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அருமை அருமை, இன்னும் 1,000 ஆண்டுகாலம் ஒலிபரப்பி ஒழித்துக் கொண்டிருக்கட்டும், வாழ்க வளமுடன் அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ பாலசுப்ரமணியம் அவர் தான் வந்து இதை ஷேர் பண்ணியிருக்காரு. அடுத்ததான் சக்திவேல் கருவேலங்காடு பகுதியிலிருந்து அவங்க வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க, கூடவே பாடலையும் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இந்த பாடல் கொடுத்துடலாம்.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி, இது உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு நிகழ்ச்சியில நேர்கள் வாழ்த்துக்களா பரிமாறிக்கொள்ள போறீங்க. ஸோ வாழ்த்துக்கள்னு சொல்லும் போது, நாம 90 ஆண்டுகளை நிறைவு செய்து 91வது ஆண்டுல நம்ம ஆகாஷ்வாணி பெருமிதத்தோடு அடியெடுத்து வைக்குது. ஸோ இது ஒரு சிறப்பான தருணம், வரலாற்று சிறப்பு மிகுந்த தருணம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ நேர்கள் உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்துக்கோங்க. கோவை பண்பலையின் 90 ஆண்டு நிறைவு விழாவிற்கு எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு ராசிபுரம் எஸ்கே தேவராஜன் ஜெயந்தி பகிர்ந்திருக்காங்க. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 90 ஆண்டுகள் சிறப்பாக பல நல்ல கருத்துக்களையும் பல நல்ல பாடங்களையும் நேயர்களுக்கு தந்து, இந்த காலகட்டத்தில் விஞ்ஞானம் எவ்வளவு வளர்ந்தாலும் வானொலி என்பது ஒரு பொது உடைமை போல் இருந்து வருகிறது. நான் 55 வருடமாக வானொலி கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவசுப்பிரமணியம் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அவங்க வந்து புதூர் பகுதியிலிருந்து ஷேர் பண்ணியிருக்காரு. குகன் சிந்து கோத்தகிரியிலிருந்து 90வது ஆண்டு வெற்றிகரமாக நிறைவடைந்து 91வது ஆண்டு அடியெடுத்து வைக்கும் கோவை 103 பண்பலைக்கு நல்வாழ்த்துக்கள். மென்மேலும் சிறந்து சிறப்பான நிகழ்ச்சிகள் தொடரும் வாழ்த்துக்கள். பண்பலையில் பணிபுரியும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காரு. 91வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் அகில இந்திய வானொலிக்கு எங்களது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு திருப்பூர் சாமுண்டிபுரம் வெள்ளியங்கிரி திலகவதி ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்று 90 ஆண்டுகளை நிறைவு செய்யும் ஆல் இந்தியா ரேடியோவிற்கு சிறப்பானதொரு நல்வாழ்த்துக்களை சொல்லி மகிழ்கிறேன் அப்படின்னு மதுக்கரை பெரியசாமி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம திறம்பட வழிநடத்தி நிகழ்ச்சி தலைவர்களில் மிகவும் சிறப்பாக செல்லும் சௌமியா அவர்களுக்கும்

வானொலி 90 ஆண்டுகளை நிறைவு செய்யும் இந்த நேரத்தில் சிறப்பானதொரு நல்வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன் அப்படின்னு அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. பீடம்பள்ளி வாசுதேவன் அவரும் வந்து தன்னுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்காரு. 90 ஆண்டுகள் முடிந்து 91 ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் வானொலிக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நானும் 50 ஆண்டுகள் வானொலியில் தொடர்ந்து பயணிக்கிறேன் என்பதில் பெருமை கொள்கிறேன். நிகழ்ச்சிகளை நானும் நிறைய பயனடைந்து இருக்கிறேன் நிகழ்ச்சியை கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு கோவை செல்வபுரம் சையத் ரசூல் ஷேர் பண்ணியிருக்காரு. 91 ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் கோவை FM நல்வாழ்த்துக்கள், அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோணமலை ஆனந்தன் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ தொடர்ந்து வாழ்த்துக்களை நேயர்கள் அடுத்தடுத்து பகிர்ந்துட்டே இருக்காங்க. வாழ்த்து மழையில நாமளும் நினைஞ்சிட்டு இருக்கோம். ஊர் என்னுடைய ஊரை சொல்லுங்க அப்படின்னு தாசரிப்பட்டி பாலசுப்ரமணியம் மெசேஜ் பண்ணியிருக்காரு. 90 இயர்ஸ் வேர்ல்ட் ப்ரவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தேங்க்யூ சொல்லியிருக்காரு ஆறுமுகம். ஸோ உலகமே வந்து வியந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னு சொல்லியிருக்காரு. 90 வயதை கடந்து 91 ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் ஆகாஷ்வாணி பண்பலைக்கு எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் 35 வருடமாக வானொலி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எங்களுடைய பொழுதுபோக்கு வானொலி தான். இன்று எங்களுடைய 16th ஆண்டு திருமண நாள் கூட அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க. அவர் யாரு அப்படின்னா பாரதி மகாலிங்கம் கள்ளிவளசிலிருந்து. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சிறப்பான நாள், ஏன்னா 90 ஆண்டுகள் முடிந்து 91 ஆண்டுகள் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சாதனை, பெரிய ஒரு விஷயம் இது. ஸோ தொடர்ந்து நேயர்கள் தங்களுடைய வாழ்த்துக்களை ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 9585800103. நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு ஆரம்பம் படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி, இது உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, வாழ்த்துக்களை பகிர்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்முடைய ஆகாஷ்வாணி 90 ஆண்டுகளை நிறைவு செய்து 91வது ஆண்டுல வெற்றிகரமாக அடியெடுத்து வைக்குது. ஸோ இது ஒரு சிறப்பான தருணம். இந்த தருணத்துல உங்களுடைய வாழ்த்துக்களை நேர்கள் பகிர்ந்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். எளிய மனிதர்களின் உற்ற தோழனாகவும் உழைக்கும் மக்களின் வாழ்வின் அங்கமாகவும் இருக்கிற கோவை பண்பலை நேயர்களுக்கு எவ்வளவோ நல்ல விஷயங்களையும் மகிழ்வையும் தொடர்ந்து வழங்கி வருகிறது. சௌமியா மேம் போன்ற சிறப்பான ஆளுமைகளையும் பண்பலை நேயர்களுக்கு வழங்கி இருக்கிறது. 90 ஆண்டுகளை கடந்திருக்கிற பண்பலை தன் சேவையை இன்னும் பல 100 ஆண்டுகள் தர வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாபு மாதவன் அவினாஷிலிருந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அன்பார்ந்த தெய்வங்களை வணக்கம். 90 வயதை பூர்த்தி செய்து 91வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நமது வானொலிக்கு மனமார்ந்த பாராட்டுகள். தங்கள் சேவை யுகங்கள் கடந்து செல்ல வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு

தொடர்ந்து வழங்கி வருகிறது. சௌமியா மேம் போன்ற சிறப்பான ஆளுமைகளையும் பண்பலை நேயர்களுக்கு வழங்கியிருக்கிறது. 90 ஆண்டுகளை கடந்திருக்கிற பண்பலை தன் சேவையை இன்னும் பல 100 ஆண்டுகள் தர வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாபு மாதவன் அவினாஷிலிருந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அன்பார்ந்த தெய்வங்களை வணக்கம். 90 வயதை பூர்த்தி செய்து 91வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நமது வானொலிக்கு மனமார்ந்த பாராட்டுகள். தங்கள் சேவை யுகங்கள் கடந்து செல்ல வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு புலிராஜ் ஷேர் பண்ணியிருக்காரு. ஜம்ஜம் பாலா திருப்பூர்லேருந்து, அன்றும் இன்றும் என்றும் இனியும் மேன்மேலும் வளர்ந்து 90 அல்ல 900 ஆண்டு அதற்கு மேலும் தொடர நேயர்கள் சார்பாக வாழ்த்துக்கள். ஆகாஷ்வாணி 103 பணிபுரியும் அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காரு. அடுத்ததா வானொலிக்கு 90. இந்த பயணம் பெற்றோர் தொடங்கியது. நானும் எனது மகள் என்று 3 தலைமுறையாக வானொலியுடன் பயணம் செய்கிறோம். இனியும் தொடரும். செந்தில்குமார், தங்கமணி, நந்தனா, லோகிதா, ரமண முதலி புதூர் பகுதியிலிருந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இனிய 91வது வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு புனிதா மத்தம்பாளையம் பகுதியிலிருந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா சர்க்கார் கண்ணாடி புதூர் பகுதியிலிருந்து முனுசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆகாஷ்வாணி 90க்கு வாழ்த்துக்கள். அதாவது 90 ஆண்டுகளை நிறைவு செய்தது வந்து ரொம்ப பெரிய விஷயம், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, 91வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் வானொலிக்கு எனது இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். எங்களை வழிநடத்தி செல்வதை வானொலி தான். கைத்தறி நெசவு வேலை செய்யும் எங்களுக்கு உற்ற துணையாக இருப்பது வானொலியே. அதற்கு வயது 90 தாண்டினாலும் இன்னும் இளமையோடு தான் நடை போடுகிறது. வரும் புதிய நேயர்களின் ஆதரவோடு 1000 ஆண்டுகள் வெற்றி நடை போட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சம்பட்டி ஆர் கே சண்முகானந்தம் ஷேர் பண்ணியிருக்காரு. அடுத்ததா நிகழ்ச்சிக்கு நல்வாழ்த்துக்கள். 90 ஆண்டுகளை நிறைவு செய்ததற்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு கோபி, கோகுல், ஸ்ரீஹர்ஷினி, கங்கா, பொள்ளாச்சி, தென் அர்த்தநாரி பாளையம் பகுதியிலிருந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, திருப்பூர் மாவட்டம் காவலிப்பாளையம்லேருந்து கிருஷ்ணவேணி விஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது திருப்பூர் மாவட்டம்லேருந்து விஷ் வந்துட்டு இருக்கு. சுதீஷ் கோத்தகிரியிலேருந்து, 90 ஆண்டுகள் முடிந்து 91வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் பண்பலைக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு சுதீஷ் சொல்லியிருக்காரு. வணக்கம், உங்கள் அவினாஷி பிரபுதேவி. 90 ஆண்டுகளை கடந்து 91வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நமது ஆகாஷ்வாணி எஃப்எம்முக்கு பண்பலைக்கும் இனிய வாழ்த்துக்கள் அப்படின்னும், நமது வானொலி என் தாத்தா கேட்டார், என் அப்பா கேட்டு, நான் கேட்டு, என் மகன் கேட்டுக்கொண்டிருக்கிறான். ஏனென்றால் 90 ஆண்டுகளை கடந்த நமது ஆகாஷ்வாணி வானொலி மட்டுமே, இன்னும் பல ஆண்டுகள் கடந்து நமது வானொலி அனைத்து இல்லங்களிலும் 150 ஆண்டுகளுக்கு மேல் ஓங்கி ஒழிக்கும் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் வாழ்த்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவினாஷி பிரபுதேவி ஸ்ரீசாய் ஷேர் பண்ணியிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம்லேருந்து முல்லக்கா பாபு, இன்று போல் என்றும் வாழ்க வளர்க வானொலி அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. வானொலிக்கு வந்து மனமார்ந்த வாழ்த்துக்கள். 91வது ஆண்டில் அடியெடுத்து வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வம் அறந்தாங்கிலிருந்து ஷேர் பண்ணியிருக்காரு. திருப்பூர் குருவாயூரப்ப நகர்லேருந்து பிரபஞ்சன் யஷ்வந்த் வாழ்த்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததா 90 ஆண்டுகள் கொண்டாடும் கோவை வானொலிக்கு வாழ்த்துக்கள். நான் 40 வருடமாக வானொலி கேட்கிறேன் அப்படின்னு மல்லிகா மந்திராசலம் பெரியவதம்பச்சேரி பகுதியிலேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நேயர்களோட வாழ்த்துக்கள் வந்து அப்படியே வந்து குவிஞ்சிட்டே இருக்கு. நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லணும்னு நினைச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 9585800103.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி, இது உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு நிகழ்ச்சியில நேயர்கள் உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்துட்டு இருக்கீங்க. ஏன்னா ஆகாஷ்வாணி 90 ஆண்டுகளை நிறைவு செய்து வெற்றிகரமாக 91வது ஆண்டில் அடியெடுத்து வச்சிருக்கு. ஸோ நேயர்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். என்னுடைய வாழ்த்து செய்திகளையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவினாஷி ராயம்பாளையம் பாலசுப்ரமணியன் சொல்லியிருக்காரு. 91வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் அகில இந்திய வானொலி நிலையத்திற்கு வாழ்த்துக்கள். பல்லாண்டு காலம் வாழ்க வளர்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததா யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கணேஷ் சிறுமுகையிலிருந்து, ஆகாஷ்வாணி வானொலி கோயம்புத்தூர். நான் கைத்தறி நெசவு தொழில் செய்து வருகிறேன். என் வாழ்க்கை தடத்தில் வழிகாட்டியாக இருக்கிறது வானொலி. கடந்த 32 ஆண்டுகளாக தொடர்ந்து செவிமடுத்து வாழ்வில் வெற்றி பெற்று வருவதுடன், நான் சிறுவயதாக இருக்கும் பொழுது என் அப்பா டீ கடை நடத்தி கொண்டிருந்தார். அப்போது நான் வானொலி கேட்க ஆரம்பித்து தற்போது 35 ஆண்டுகள் நான் வானொலி கேட்டுக் கொண்டிருக்கிறேன். இன்னும் பல ஆண்டுகள் இந்த பந்தம் தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததா ஆகாஷ்வாணி கோவை பண்பலைக்கு இனிய 91வது ஆண்டு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இன்னும் பல 1000 ஆண்டுகள் பிறந்த நாள் காண எங்கள் வாழ்த்துக்கள்னு சொல்லி தீபிகா ஜோதிமணி திருப்பூர்ல இருந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. அன்பானவர்களே, வணக்கம். நண்பர்களே, 90 ஆண்டு முடிவடைந்த நிலையில் தற்போது 91வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நமது ரெயின்போ பண்பலைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் சிறப்பாக நிகழ்ச்சி நடைபெற நமது நண்பர்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லி பாலவேணி காவலிப்பாளையம் திருப்பூர்ல இருந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம்லேருந்து முத்துக்குமார் அவருடைய விஷயம் வந்து சொல்லியிருக்காரு. தென்பொன்முடியிலிருந்து தேனா மணிகண்டன், ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 முடிந்து 91வது ஆண்டில் அடியெடுத்து வைப்பதற்கு வாழ்த்துக்கள். கடந்த 32 ஆண்டுகளாக தொடர்ந்து செவிமடுத்து வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அடுத்ததா 90 வயது கடக்கும் நமது வானொலிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தங்கவேலு, அழகப்பன், கண்ணப்பன், பழனிசாமி, வெங்கடேஷ் சிறுமுகை வடப்பக்கத்தூர் பகுதியிலேருந்து அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தோன்னா 90 ஆண்டுகளை கடந்து 91வது ஆண்டில் அடையெடுத்து வைக்க நமது வானொலிக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்னும் பல ஆண்டுகள் நமது வானொலியின் நிகழ்ச்சிகள் நமது மக்களின் எண்ணங்களையும் மனங்களையும் கவர்ந்து 200 ஆண்டுகளுக்கு மேல் செல்லும் என வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருப்பூர்

வெள்ளியங்காடு கீர்த்தி மகேஸ்வரி ஹரீஷ் இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. திருப்பூர் கணபதி பாளையம்லேருந்து யசோதா கோவிந்தராஜ், 91 ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் வானொலி நிலையத்திற்கு வாழ்த்துக்கள். 40 ஆண்டு காலமாக நாங்கள் வானொலிக்கு உற்ற நண்பர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பீடம்பள்ளி வாசுதேவன், 91 ஆண்டில் காலடி எடுத்து வைக்கும் பண்பலைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். 103 பண்பலை வாழ்க வளர்கன்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததான் 91 ஆண்டு முடிவடைந்து 91 ஆண்டுக்கு, அதாவது 90 ஆண்டு முடிவடைந்து 91 ஆண்டுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு திருப்பூர்லேருந்து சென்றாயன் அமைச்சிருக்காரு. அடுத்ததா சுடர் முருகானந்தம் ஜெயந்தி உடுமலையிலேருந்து சொல்லியிருக்காங்க. நான் வந்து 103 பண்பலையோட தீவிர ரசிகன் அப்படின்னு சொல்லிட்டும், 91 ஆண்டில் அடையெடுத்து வைக்கும் வானொலிக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டும் அவர் பகிர்ந்திருக்காரு. இன்று 91 வயது குழந்தை ஆட்டம் அமர்க்களம் போட்டு பிறந்தநாள் கொண்டாடுகிறது. இதே போல உற்சாகம் துள்ளல் போட்டு எங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் உனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு பிரகாஷ், சுமதி, அபினேஷ், அருணேஷ், கவிதா, ரமேஷ், எஸ் வி காலனி திருப்பூர்லேருந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. சிறுமுகையிலிருந்து சோமு கலைவாணி, நமது பாசமிகு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி 91 ஆண்டில் அடியெடுத்து வைப்பது மனதுக்கு மிகவும் புத்துணர்ச்சியுடன் ஆர்வமுடனும் இருக்கிறது. வானொலியில் பல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்கிட என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பகிர்ந்திருக்காங்க. நல்வாழ்த்துக்கள் சொல்லிட்டு திருப்பூர் ஐயம்பாளையம் அம்சவேணி இருதயராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரையும் குறிப்பிட்டு வாழ்த்துக்களையும் அமைச்சிருக்காங்க. விஜயகுமார் வரதராஜபுரம் பகுதியிலிருந்து 90 ஆண்டில் அடியெடுத்து வைக்கும், அதாவது 91 ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் அகில இந்திய வானொலிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என் உயிரோடு கலந்துவிட்ட ஒன்றுதான் நமது கோவை வானொலி. நான் வந்து டெய்லர் கடை வைத்திருக்கிறேன். காலையில் வந்ததுமே என்னுடைய கை முதல் வேலையாக ரேடியோவை தான் ஆன் பண்ணும். அதுவும் நமது கோவை வானொலியை. கிட்டத்தட்ட 40 வருடமாக வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கணேஷ், மலர்குடி, ரியாஷினி, சபரி ஊர் நவக்காடு பல்லந்தோட்டம் பகுதியிலிருந்து அவங்க விஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியன் விஷ் பண்ணியிருக்காரு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியிலிருந்து சசிகுமார், கோவை வானொலிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஷாலாட்சி சித்தேஷ் அவங்களும் விஷ் பண்ணியிருக்காங்க. புளியம்பட்டியிலிருந்து பழனியம்மாள் ஈஸ்வரன் அவங்களும் வந்து விஷ் பண்ணியிருக்காங்க. நம்முடைய 91 ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் கோவை வானொலிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் யாரு, விவேகானந்தன் தேவி, சௌமியா, பூபனா, கொழுமகொண்டான் பகுதியிலேருந்து அவங்களும் விஷ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு நமக்கு. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வந்துட்டே இருக்கு. மகளிர் மட்டும் படத்துல இருந்து

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி, இது உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு நிகழ்ச்சியில நேயர்கள் உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 90 நிறைவு செய்து 91வது ஆண்டுல நாம் ஆடி எடுத்து வைத்திருக்கோம் ஆகாஷ்வாணி. ஸோ 91வது ஆண்டு அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஒரு பெருமை மிக ஒரு விஷயம். ஸோ நேயர்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்துக்கோங்கன்னு சொல்லும்போது வாழ்த்துக்கள் நிறைய வந்துட்டே இருக்கு. 91வது ஆண்டில் அடி எடுத்து வைக்கும் கோவை பண்பலைக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்று எனது பிறந்தநாளும் கூட சொல்லிட்டு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் முத்துக்கவுண்டர் வலசு.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்டு லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: ஆகாஷ்வாணி வானொலி 91வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரிச்சு பிரிச்சு அமைச்சிருக்காங்க. பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கரூர் மாவடியான் கோவில் வீதி ரகுபதி தங்க பொண்ணு அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆகாஷ்வாணிக்கு வாழ்த்துக்கள். ஆகாஷ்வாணியோட வரலாறு வந்து ரொம்ப பெருசு. ஸோ அதை வந்து ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் வழங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குமார் கல்பனா மூலத்துறையிலேருந்து அவங்க பகிர்ந்திருக்காங்க. ஹாப்பி 91st அனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு எஃப்எம்க்கு வாழ்த்துக்கள். இன்று போல் என்றும் வாழ்க அப்படின்னு மூர்த்தி பவித்ரா பெருமானுள்ளூர் பகுதியிலேருந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ரத்தினகுமார் தொடம்பாளையம் பகுதியிலேருந்து விஷ் பண்ணியிருக்காரு. வயதுகள் கடந்து நடைகள் தளர்ந்து தள்ளாத வயதிலும் மனங்களை நிறைக்கும் செவி வழி குழந்தையே, நீ வயது நிறைந்து எங்களை வாழ வைக்கும் வாழ்க்கையின் ஒளி பேழை. உன் வயது காலை கதிரவனை வரவேற்று இரவு நிலவோடு கைகோர்த்து மகிழும் செல்வம். உன் அனுபவம் உன் வயலும் வாழ்வும். சான்றோர் சிந்தனையோடு சாமர்த்தியமாய் உலாவரும் காற்றலையின் பேரலையோ பேரின்பம். இன்னும் யோசிக்கிறோம் வானொலி பெட்டிக்குள் யாரது உள்ளது. கடமையின் கலைவாணியே, கலைகளை பகிர்ந்து கொள்ளும் உன் நிலைமை இன்னும் முதுமையடையவில்லை. சாய்வு நாற்காலியும் உன் வசந்தம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சாயாத சிறு குழந்தையே, சாதனைகளை படைக்கும் உனக்கு அனுபவமே அப்படின்னு சொல்லிட்டு 91வது ஆண்டுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு நடராஜ் சாந்தி பொன்னேகவுண்டனூர் பொள்ளாச்சியிலேருந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி நிறைய வாழ்த்துக்கள் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கு. எல்லோருக்கும் நன்றியும் சொல்லிட்டு தொடர்ந்து வாழ்த்துக்களை பகிர்ந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 9585800103.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு நிகழ்ச்சியில நேயர்கள் தங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்துட்டே இருக்காங்க. 91 ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் அகில இந்திய வானொலிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பட்டணம் புதூர் பகுதியில இருந்து அமைச்சிருக்காரு. 90 ஆண்டுகள் நிறைவு செய்து 91வது பிறந்தநாள் காணும் அகில இந்திய வானொலிக்கு நல்வாழ்த்துக்கள். இன்று பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அன்பு தோழி நீதான் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சிருக்காங்க எஸ் மனோகர் சிங்காநல்லூர் பகுதியிலேருந்து. அடுத்ததா பள்ளிப்பாளையம் வடிவேல் வந்து விஷ் பண்ணியிருக்காரு ஆகாஷ்வாணிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரத்னகுமார் தொட்டம்பாளையம் பகுதியிலேருந்து விஷ் பண்ணியிருக்காரு. திருப்பூர் தொட்டியம்பாளையம் பகுதியிலேருந்து மன்னரை அவர் வந்து மன்னரை பகுதியிலேருந்து எஸ் வி எஸ் வெங்கடேஷ் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எஃப்எம் 103 அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காரு. செந்தில் பிரபு, திவ்யா, பாரதி, நிர்மலா, சிவசாமி, சண்முகநகர், மூக்கனூர் பகுதியிலேருந்து 91 ஆண்டு பிறந்தநாள் காணும் ஆகாஷ்வாணிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா இளங்கோ நகர் சண்முக சுந்தரம் அம்பிகா தேவி திருப்பூர்லேருந்து அவங்களும் ஷேர் பண்ணியிருக்காங்க பர்த்டே விஷஸ். அடுத்ததா அவள் பெயரோ ஆகாஷ்வாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு கவிதை வந்து ரொம்ப அழகாக அமைச்சிருக்காங்க. இனி தேவையில்லை தேன்கனி, நீயே என் தேவதை அப்படிங்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. கல்யம்புதூர் ராஜசேகர் திரு அவங்க நாங்களும் வாழ்த்துக்கள் அனுப்பியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியநகர் சிவசங்கர் இந்திராணி ஷேர் பண்ணியிருக்காங்க. 91 ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் ஆகாஷ்வாணிக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நான் உன்னோடு 35 ஆண்டு காலமாக பயனடைந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வானொலிக்கு வாழ்த்துக்கள் பல கோடி அப்படின்னு கனகரத்னம் கன்னியாமூடி பகுதியிலேருந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. என் வாழ்வில் ஒரு தோழனாய் என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கும் வானொலிக்கு இனிய வாழ்த்துக்கள் அப்படின்னு பகிர்ந்திருக்காங்க. பூலவாடியிலிருந்து தீபிகா அவங்களும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அடுத்ததா தொடம்பாளையம் கோகிலா பழனிசாமி, தென்றல் வந்தால் தேனருவி வரும், காற்றோடு ஒளிவலம் வரும், 103 பண்பலைக்கு இனிய வாழ்த்துக்கள். இதயத்திற்கு இதம் தரும் இசையும், செவியோடு வந்து சேரும் இசையும், குடும்பத்தோடு அமர்ந்து கேட்கும் அன்பு வானொலி, 1000 நீ ஒருத்தி, என்றும் மனம் நிறைந்து எங்கள் இல்லம் முழுவதும் அதிகாலை பக்தி மனம் தந்து நேயர்கள் கேட்ட பாடல்களை

தந்து அன்பு அறிவிப்பாளர்கள் எங்களுக்கு கிடைத்த பொக்கிஷம். தேடினாலும் கிடைக்காத பேரின்பம். வீட்டில் அமர்ந்து கொண்டே எங்களுக்கு வந்து செல்கிறது தென்றல் என்றும் காற்றலையில் பாடலின் வரிசைகள் அப்படின்னு சொல்லிட்டு 91ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நடமாடும் பல்கலைக்கழகம் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க கோகிலா பழனிசாமி துண்டம்பாளையம் பகுதியிலிருந்து. அடுத்ததா சாந்தா ஜோதி தேவி பிரியா ரோசி கோவை கணபதியிலிருந்து வணக்கம் வாழ்த்துக்கள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. செல்வபுரம்லேருந்து சையத் ரசூல் அவரும் தன்னுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்காரு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ஆகாஷ்வாணி வானொலி 90 ஆண்டுகள் முடிந்து 91ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பதற்கு வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு கோணமலையிலேருந்து அமராவதி பகிர்ந்திருக்காங்க வாழ்த்துக்களை. ஸோ காலை வணக்கம் மூலத்துறையிலேருந்து விஜி 91ஆவது பிறந்தநாள் காணும் 103 பண்பலைக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அறிவிப்பாளர் உங்களுக்கும் வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. நன்றி. எஸ் என் ரமேஷ் சத்யபிரபா சிறுமுகையிலிருந்து உனக்கு வயது 91 ஆனாலும் நீ இன்னும் இளமையானவள் தான். உன் பணி மென்மேலும் தொடரட்டும். இப்படிக்கு சிறுமுகை கைத்தறி நெசவாளர் நெசவு கூடங்களில் நீ ஒழிக்காத இடமில்லை. பல 100 ஆண்டுகாலம் ஒழித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சிருக்காங்க. புத்தூர் ரங்கசாமி சாமிநாதன் சண்முகம் கோவிந்தராஜ் அர்கானி அவங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அடுத்தடுத்து நேர்களோட வாழ்த்துக்கள் எல்லாத்தையும் படிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு படிச்சுட்டு இருக்கோம். 91ஆவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நமது பண்பலைக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு கவிதா இளங்கோவன் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து வாழ்த்துக்கள் அடுத்தடுத்து வந்து குஞ்சிட்டே இருக்கு. மதிப்பு மிகுந்த எங்கள் கோவை வானொலி 91ஆவது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மதிப்பு மிகுந்த தாயே கோவை வானொலியே, உலகம் உள்ளவரை உமது புகழ் என்றுமே ஜொலிக்கும். வாழ்த்துக்கள். கோவை தேவராயபுரம்லேருந்து சுகம் ராஜா ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ டைப் பண்ணிட்டு இருக்காங்க நேயர்கள்லாம். ஆறுமுகம் கௌதமி சர்வேஸ்வரன் இடுவாய் திருப்பூர்லேருந்து பிறந்தநாள் காணும் ஆகாஷ்வாணிக்கு 91ஆவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமைச்சிருக்காங்க. ஸோ நேயர்களோட மெசேஜஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கு. நேயர்கள் டைப் பண்ணுறதும் நமக்கு வந்து தெரியுது. ஸோ அடுத்தடுத்து அகவை 90 கடந்த ஆகாஷ்வாணி தொடர்ந்து முன்னேறி நேயர்கள் நெஞ்சம் பதிக்கும் பண்பிற்கு இனிய நல்வாழ்த்துக்களும் நன்றிகளும் அப்படின்னு சொல்லிட்டு சேவியர் பால் ஜிஎன் மில்ஸ்லேருந்து ஷேர் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து உங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 9585800103. நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு சிங்கம் 2 படத்துலேருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு நிகழ்ச்சியில நேயர்களோட வாழ்த்துக்களை வந்து நேயர்கள் பகிர்ந்துட்டு இருக்காங்க. அடுத்ததா பாண்டிய நகர் சிவசங்கர் இந்திராணி 91 ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் எங்கள் வானொலிக்கு வாழ்த்துக்கள். நாங்கள் 45 வருடங்களுக்கு மேலாக வானொலி கேட்டு வருகிறோம்னு ஷேர் பண்ணியிருக்காங்க. தொடம்பாளையம் திவ்யபாரதி, கலைவாணன், ஹர்ஷா, காற்றோடு கைக்குலுக்கும் வானத்தில் சிறகடிக்கும் வண்ணத்து பூச்சிகளாய் கண்களுக்கு விதவிதமாக காட்சி தருவதைப் போல செவிகளுக்கு நேரத்திற்கேற்றாற்போல் பாடல்களை தந்து எங்களை குதூகலமாக வைத்திருக்கும் எங்கள் கோவை பண்பலைக்கு வாழ்த்துக்கள். 91 ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் உங்களுக்கு மேன்மேலும் நிறைய சாதனை புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திருக்காங்க அவங்க. நன்றி. உமா கணேஷ் சிறுமுகையிலிருந்து, நான் கைத்தறி நெசவு தொழில் செய்து வருகிறேன். பல ஆண்டுகளாக வானொலி கேட்டு வருகிறேன். நான் சிறுவயதாக இருக்கும் பொழுது வானொலி கேட்க ஆரம்பித்து தற்போது 35 ஆண்டுகள் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா விஜயமங்கலம் மணி கீர்த்தனா, அபி, யுவராணி, கோபால், பூங்குடி, தேவி அவங்க வாழ்த்துக்கள் நண்பா அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. தென்பொன்முடியிலிருந்து நாகமணி, அன்பு தோழி வாழ்த்துக்கள், அன்பு தோழிக்கு வாழ்த்துக்கள், வானொலிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு அமைச்சிருக்காங்க. கண்ணையன் ராமசாமி கஞ்சம்பட்டியிலிருந்து, 91வது வயது கொண்டாடும் கோயம்புத்தூர் ஆகாஷ்வாணிக்கு வாழ்த்துக்கள், என் இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சிருக்காங்க. 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் அப்படின்னு அமைச்சிருக்காங்க. அடுத்ததா கவலைகள் மறந்து காதோடு பேசிடும் காற்றின் மொழியாய் காலமெல்லாம் வாழியவை, பல 100 ஆண்டுகள் செவியோரம் வாழ வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சு செந்தில் பெரிய கள்ளிப்பட்டி பகுதியிலிருந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. 91 பிறக்கும் செல்லப்பிள்ளைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தங்கவேல், அழகு கண்ணப்பன், பழனி, சிறுமுகை, சாமி வெங்கடேஷ், பெருமாள், மூர்த்தி அண்ணா அப்படி எல்லாருமே அனுப்பிச்சிருக்காங்க. சிறுமுகை பகுதியிலிருந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்று நமது கோவை ஆகாஷ்வாணி வானொலி 91வது ஆண்டு பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர் குமாரானந்தபுரம் மனோஜ் குமார் காவ்யா அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. திருப்பூர் கணபதி பாளையம்லேருந்து தரண்யா முகுந்தன், 91ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் ஆகாஷ்வாணிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்னு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஹாப்பி பர்த்டே கோவை எஃப்எம் அப்படின்னு சொல்லிட்டு லோகநாதன், ஓவியா, சண்முகப்பிரியா, தன்விகா திருப்பூர்லேருந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. வானொலிக்கு 90, ஒரு நெடிய பயணம். நான் தமிழை உச்சரிப்பது, தமிழில் பொது இடங்களில் எப்படி பேசுவது என்பதை எனக்கு கற்றுக் கொடுத்தது வானொலி தான் அப்படின்னு சொல்லிட்டு கே ஆர் கந்தசாமி திருப்பூர் கணக்கம்பாளையம் பொன்விழா நகர்லேருந்து பகிர்ந்திருக்காரு. ஆகாஷ்வாணிக்கு வாழ்த்துக்கள், 91ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் வானொலிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நட்ராஜ் சாந்தி புன்னே கவுண்டனூர் பகுதியிலேருந்து அமைச்சிருக்காங்க. 91ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் 103 பண்பலைக்கு வாழ்த்துக்கள்னு முத்துக்குமார் திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம்லேருந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. சிறுமுகை கலைவாணி அவங்களும் வந்து 91ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் ஆகாஷ்வாணிக்கு இனிய வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. சங்கரேஸ்வரன், மஞ்சுளா, தர்ஷன், கீதா, சிறுமுகை வெள்ளிக்குப்பம் பாளையம் பகுதியிலேருந்து அவங்களும் தங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்காங்க. ஸோ தொடர்ந்து வாழ்த்துக்கள் நிறைய வந்துட்டே இருக்கு. வின்சம் முத்துராஜ் அவங்க, நமது அகில இந்திய வானொலி மேலும் மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ தொடர்ந்து தங்களுடைய வாழ்த்துக்களை நேயர்கள் அப்படி வாழ்த்து மழை தான் அவங்க வந்து பொழிஞ்சிட்டு இருக்காங்க. தொடர்ந்து உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 9585800103. யாராண்ட ஐயோ யாராண்ட ஐயோ யாராண்ட ஐயோ யாராண்ட

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி, இது உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு நிகழ்ச்சியில நேர்கள்லாம் விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. கருமத்தம்பட்டி வினோப நகர், சித்ரா நாகராஜ், யுவராஜ், கீர்த்தனா, முத்துராணி, காலேஸ்வரி 91 ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நமது ஆகாஷ்வாணிக்கு இனிய வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. MSR மணியம் கீழ்கோத்தகிரி பகுதியிலிருந்து 91 ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் கோவை வானொலிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. என்றென்றும் வளர்க வானொலியுடன் உறவாடி கொண்டிருக்கிறேன், மேன்மேலும் வளர்கள் சொல்லிட்டு கோகிலா பழனிசாமி தொட்டம்பாளையம் பகுதியிலிருந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. 91 ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் கோவை வானொலிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. யாரு அப்படின்னா, கோவையிலிருந்து சார்லஸ் மெசேஜ் பண்ணியிருக்காரு. அடுத்ததான் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் கணபதி பாளையம் ராம்குமார், 90 ஆண்டுகள் முடிந்து 91 ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் வானொலிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் தினமும் சூரியன் உதிப்பது எங்கள் வாழ்வில் மகிழ்ச்சி கொடுக்கும், வானொலிக்கு எப்போதும் வானொலி வந்து அந்த டைம்லயே நாங்க கேட்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இளங்கோ நகர் சண்முக சுந்தரம், அம்பிகா தேவி, ஜெயந்தி, ரம்யா அமைச்சிருக்காங்க. இன்றும் என்றும் நம்மோடு பயணிக்கும் வானொலிக்கு 91வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு வாசுதேவன் தொட்டம்பாளையம் அண்ணா நகர்ல இருந்து அமைச்சிருக்காங்க. சண்முக சுந்தரம்

0: ரமண முதலிப்புதூர் பகுதியிலேருந்து விஷ் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக கார்த்திகேயன் அன்னூர் பகுதியிலேருந்து விஷ் பண்ணியிருக்காரு. மூலத்துறையிலேருந்து விஜய் விஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோரோட விஷயம் சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். தேவராசு பட்டி மணியக்காரன் பாளையம் பகுதியிலேருந்து, தேவராசு பட்டி மணியக்காரன் பாளையம் ஒரு பகுதி, அந்த பகுதியிலேருந்து அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. சரி ஓகே. ஸோ இன்றைக்கி மெசேஜ் பண்ண எல்லா நேயர்களுக்கும், வாழ்த்துக்கள் சொன்ன எல்லா நேயர்களுக்கும் மீண்டும் நாங்கள் வந்து எங்களுடைய நன்றிகளை சொல்லிக்கிறோம்.
1: கண்ணாலி வசுண்டியிடு பாண்டி, அந்த மாய கண்ண போல இவன் மனச பறி பாண்டி, ஒரு பச்சை புள்ள போல இவன்.

0: நீர்கள் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி இது. உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நான் சுதா பிரியா.
1: Welcome.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொழில்நுட்பத்தின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகம், ஒடிசா, மகாராஷ்டிரா மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தல் மற்றும் 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு வரும் 18 நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. அகில இந்திய வானொலியின் 90வது ஆண்டு விழாவை ஒட்டி மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்புக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்துள்ளார். ஜனநாயக செயல்பாட்டில் இளம் வாக்காளர்களின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விளையாட்டு கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்கான பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். கோவில்களில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த இணையவழி டோக்கன் முறை முழுமையாக அமல்படுத்தப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தற்போது இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1040 ரூபாய் குறைந்து 112,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. கோவை, திண்டுக்கல், கன்னியாகுமரி உள்ளிட்ட 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3 நாளான இன்று ஆப்கானிஸ்தான் முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 8 விக்கெட் இழப்பிற்கு 143 ரன் எடுத்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ரோஜ்கர் தங்கப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நிலையத்தில் நேரம் இப்போது 11:02:25. சங்கீதச்சாரல். இன்றைய நமது சங்கீதச்சாரல் நிகழ்ச்சியில் ஸ்ரீராம் பரசுராம் அவர்கள் வாசித்திருக்கும் வயலின் இசை இடம்பெறுகிறது.

நேயர்கள், இதுவரை இன்றைய சங்கீதச்சார் நிகழ்ச்சியில் ஸ்ரீராம் பரசுராம் அவர்கள் வாசித்திருக்கும் வயலினிசை இதுவரை கேட்டோம். இனி தொடர்வது ரெயின்போ கிளாசிக்ஸ்.

காத்திருந்த கண்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்து பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுஷீலா பாடியது பாடலாசிரியர் கண்ணதாசன்.

0: கேட்ட பாடல் மோட்டார் சுந்தரம் பிள்ளை திரைப்படத்திலிருந்து இசை எம் எஸ் விஸ்வநாதன், பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷிலா பாடியது. பாடலாசிரியர் வாலி.
1: நான் டாக்டர் ஆனந்த் விஜய், லிவர் ஸ்பெஷலிஸ்ட். லிவரை எப்படி பாதுகாக்கிறது, முக்கிய நாலு விஷயங்கள் மட்டும் பேச போறோம். முதல் திங், ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு தேவை. நல்ல உணவு, அதாவது அதிக புரட சத்துக்கள் இருக்கிற மாதிரியும் கம்மியான கொழுப்பும் கம்மியான கார்போஹைட்ரேட்ஸ் ஆன இருக்கிற உணவுகளும் ரெகுலரா எடுத்துக்கணும். ரெகுலரா ஒரு மினிமம் 10-15 மினிட்ஸ் ஆகுது எக்ஸசைஸ் பண்ணணும். செகண்ட் திங் இஸ் ஆல்கஹாலை அண்ட் ஸ்மோக்கிங்கை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கங்க. தேர்ட் திங், டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் தேவையில்லாத மாத்திரைகள் எடுக்க வேண்டாம். நாலாவது, உடல் பருமன். வெயிட் போடாமல் கம்ஃபர்டபுளான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டிங்கன்னா லிவரை ஃபேட்டி லிவர் இல்லாமல் பாதுகாக்கலாம். கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க, டயபிட்டிஸை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. ஸோ லிவரை பாதுகாப்போம், ஆரோக்கியமான வாழ்வை கடைபிடிப்போம்.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இது வரைக்கும் கேட்டோம் ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சி தொகுப்பில். இதுவரை நான் ஆர்ஜே ஆர்த்தி சிவா.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 12 மணி.
3: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல

0: எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800.
1: வசந்த இல்லம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்றைய வசந்த இல்லம் நிகழ்ச்சியில ஆரோக்கியமே ஆனந்தம். நேர்களே, கடந்த வார நிகழ்ச்சியின் தொடர்ச்சியா இன்னைக்கும் குழந்தைகள் மற்றும் வளர் இளம் பருவ மருத்துவர் டாக்டர் சுகன்யா அவங்கள சந்திச்சு பேசலாமா? டாக்டர், இப்போ நம்ம சில்ட்ரன் பத்தி பேசிட்டு இருக்கோம், இந்த ஸ்கிரீன் டைம் அதெல்லாம் பத்தி பேசணும். நீங்களே சொன்னீங்க, அந்த ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா அப்போ அவ்வளோ ஸ்க்ரீன் இல்லைன்ட்டு. அதே மாதிரி ஒரு 20-30 இயர்ஸ் ஆறு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் டைமிங்கிறது வந்து காலையில் ஒரு 9:30 மோஸ்ட்லி எல்லா ஸ்கூலுமே 9:30 ஆரம்பிக்கும், இல்லை 10 மணிக்கு ஆரம்பிக்கும், 4 மணிக்கு விட்டுருவாங்க. மோஸ்ட்லி சாட்டர்டே சண்டே லீவாக தான் அந்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து நிறைய ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் 6:30 பஸ் போகுது, 7 மணி 8 மணிக்கெல்லாம் போகிறாங்க. கையில் வந்து ஒரு ஸ்நாக் பாக்ஸ், ஒரு காலையில் டிஃபன், லன்ச், அந்த மாதிரி நிறைய கட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நியூட்ரிஷன் சரியாக கிடைக்க மாட்டேங்குது, ஏன்னா அந்த நேரத்துக்கு அவங்க சாப்பிட்றதில்ல, ஃபோர்ஸும் பண்ண முடியாது அவங்கள சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த டைமிங்கில் வந்து குழந்தைங்களுக்கு நியூட்ரிஷனை பெஸ்ட்டாக எப்படி கொடுக்கறதுடா?
2: இப்போ இது வந்துங்க ஒன் ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு வந்து இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்து நீங்கள் இப்படி பண்ணுங்க, இதெல்லாம் கொடுங்க, நம்ம பிள்ளைங்க ஹெல்த்தி ஆகிடுவாங்க அப்படின்னு இதை நம்ம ஒன் ப்ரிஸ்கிரிப்ஷனில் அடக்க முடியாதுங்க. ஏன்னா நம்ம சூழலுக்கேற்ற மாதிரி தான் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு உணவு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ சில குழந்தைங்க வந்து ரொம்ப ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ்டாக இருக்காங்க, அப்போ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்னால் நிறையா கேலரிஸ் பர்ன் பண்ணுறாங்க, எல்லா உடம்பு உறுப்புகளையும் அசைச்சு நல்லா பாடி பார்ட்ஸ், எல்லா பாடி பார்ட்ஸ்க்கும் வேலை கொடுக்குறாங்க, எல்லா மசில்ஸும் ஓவர் ஸ்ட்ரெயின் ஆகுது. அதுக்கேத்தாப்பில் வந்து ஹை ப்ரோட்டீன் ஹை கேலோரி டயட் அப்படிங்கிறது கொடுக்குற மாதிரி இருக்குது. சில குழந்தைங்க வந்து ரொம்ப ஏர்லியாக காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுறாங்க, அப்போ அவங்களால கரெக்டான டைமில் இல்லை எதையுமே சாப்பிட முடியறதில்ல. இப்போ இந்த சாப்பிட முடியறதில்லைங்கும் போதும் அவங்க பர்ஃபார்மன்ஸ் அதை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் பேரண்ட்ஸ்க்கும் சரி டீச்சர்ஸ்க்கும் சரி. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சில ஸ்கூல்ஸில் வந்து காலையில் உணவு நேரம் அப்படின்னே ஒன்று இருக்குதுங்க, 8 to 9 o'clock. இப்போ காலையில் நேரமாக வரவங்க, தூரத்துலேருந்து வரவங்க, இல்லை காலையில் சில ஸ்கூலில் நல்ல காலையில் நேரமாக எழுந்திரிச்சு ஸ்கூலில் நேரமாக ஸ்டார்ட் பண்ணும் போது தான் அவங்களோட ஃபங்க்ஷனிங் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்போ ஒரு பீரியட் ரெண்டு பீரியட்க்கு அப்புறமாவோ வந்து அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் டைம்னு ஒன்று கொடுக்கணும். அந்த பிரேக்ஃபாஸ்ட் டைம் 8 to 9 o'clock இருக்கிறது ப்ரிஃபரபிளாக இருக்குங்க. இப்போ நிறையா ஸ்கூலில் அவங்களே வந்து ஸ்கூலில் பேலன்ஸ்ட் ஃபுட் அப்படின்னு கொடுக்குறாங்க, பட் சில பேரண்ட்ஸ் எல்லாருமே இன்றைக்கி வந்து வேலையை செய்கிற பேரண்ட்ஸ் ஒர்க்கிங் பேரண்ட்ஸாக இருக்கும் போது நம்ம ஃபுட்டை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஃபுட்டை பிளான் பண்ணி எல்லா வகையான உணவுகளும் அந்த அந்த ஒரு மீலில் இருக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணணும். அதுக்கு தான் வந்து நம்ம இப்போ வந்து ஹெல்த்தி பிளேட் டயட் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறோம். இப்போ ஹெல்த்தி பிளேட்னா, இப்போ நம்ம ஒரு காலையில் ஒரு உணவு சாப்பிட்றோம்னா இது வெறும் ஒரு உதாரணம் தான். நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோன்னா இப்போது இட்லியோ தோசையோ சாப்பிட்றோம் அப்படின்னா, இப்போ அதில் அந்த பிளேட்டில் பாதி அளவுக்கு ப்ரோட்டீன்ஸ் இருக்கணுங்க, மிச்ச பாதியில் கால்வாசி நமக்கு கார்போஹைட்ரேட்ஸாக இருக்கணும், மிச்சம் இருக்கிற கால்வாசியில் ஃபைபர்ஸ் இருக்கணும், நமக்கு விட்டமின் மினரல்ஸ் இருக்கணும், அதுக்கேற்றாப்பில் தண்ணியும் குடிக்கணும். இது எல்லாம் சேர்ந்தது தான் நமக்கு வந்து ஒரு ஹெல்த்தி பிளேட் அப்படின்னு. ஸோ இப்போ நம்மளோட கல்ச்சுரல் ஃபுட், நம்மளோட வீட்டில் என்ன பழக்கமோ அதில் இந்த இதை எப்படி பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்.
1: என்ன என்னெல்லாம் கொடுக்கலாம் இருக்கு? இப்போ வந்து லிக்விட், இந்த கஞ்சி, முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய சாதம் சாப்பிடுவோம் அவங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி, இல்லைனா நல்ல திக்கா கஞ்சி இல்லைன்னா கூழ் அந்த மாதிரிலாம் சாப்பிடும். இப்போ அதெல்லாம் வந்து நம்ம கொடுக்கறதும் இல்லை, அவங்க சாப்பிடவும் மாட்டாங்க. ஸோ என்ன மாதிரி கொடுக்கலாம் டாக்டர்? ஒரு இட்லி, இப்போ நீங்கள் சொன்னீங்க கார்போஹைட்ரேட், அப்போ ஒரு இட்லியோ தோசையோ அது கார்போஹைட்ரேட்டில் போயிடும், கூட வந்து ப்ரோட்டீனுக்கு ஏதான ஒரு பயிர் இல்லைன்னா பருப்பு அந்த மாதிரி ஒரு
3: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி த நியூஸ் ரெட் பை வல்சா வில்லியம்ஸ். Prime Minister Narendra Modi today highlighted the government's 12-year journey of welfare for the poor. In a social media post, he said India has witnessed many transformations and at the core of these changes is Garib Kalyan. He said the

0: இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103. ஒலித்துக் கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று குழந்தைகள் மற்றும் வளர் இளம் பருவ மருத்துவர் டாக்டர் சுகன்யா அவங்களோட பேசிட்டு இருக்கோம். இப்ப தொடர்ந்து பேசலாமா? டாக்டர், இப்போ வந்து பேரண்டிங் பற்றி நிறைய சொன்னீங்க. ஒரு பேரண்ட்டாக இருக்கும்போது நம்ம எப்படி வந்து குழந்தைகளை, எஸ்பெஷலி அடலசன்ட் குழந்தைகளை வந்து, வளர் இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவங்களுக்குன்னு ப்ராப்ளம்ஸ் வருது, ஸோ அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னீங்க. அதே மாதிரி இந்த ஜென்சி பற்றியெல்லாம் பேசணும். இப்போ இந்த 2K கிட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, 2000ல் பிறந்தவங்க, அப்புறம் 90s கிட்ஸ், இவங்களும் எல்லாரும் புது தாய்மார்கள், புது பெற்றோர்களாக ஆயிட்டாங்க. ஸோ அந்த புது பெற்றோர்களுக்கு வந்து குழந்தை வளர்ப்பு பண்ணும்போது, அந்த புதுசாக அவங்க வந்து இதுவாகும்போது, இப்போ வந்து ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நீங்களே சொன்னீங்க, கூட்டு குடும்பமாக இருந்தோம். ஸோ ஒரு குழந்தை பிறந்தாலும் அந்த அந்த புது தாய்க்கு வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு அவங்களுடைய பெற்றோர்கள் அந்த மாதிரி இருந்தாங்க. இப்போ வந்து அந்த புது பெற்றோர்கள் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அவங்க தனியாக தான் இருக்காங்க. சில பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்காங்க, எதையுமே பார்க்கறது இல்லை, அப்படியே விட்டுறாங்க, அது பாட்டுக்கு வளருதுன்னு சொல்லிட்டு. சில பேர் பார்த்தீங்கன்னா ஓவர் கேரிங்காக இருக்காங்க. ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் நம்ம வந்து பார்க்குறோம். சின்ன விஷயம், சின்னதாக ஒரு குழந்தை அழுதுன்னா கூட, ஐயோ குழந்தை அழுதுன்னு ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. ஒரு குழந்தை வளர்ப்பின் போது, ஒரு குழந்தை ஒரு வயதோ ரெண்டு வயதோ அல்லது 5 குழந்தைகள் வந்து என்னெல்லாம் அவங்க வந்து அந்த குழந்தைகள்கிட்ட சிம்டம்ஸ் பார்க்கணும், அதாவது ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு நோயோ இல்லை ஒரு கண்டிஷனோ, ஒரு சளியே பிடிச்சா கூட தினசரி அந்த குழந்தைகிட்ட என்னெல்லாம் மாற்றம் இருக்குது, என்னெல்லாம் கவனிக்கணும் அவங்க, அந்த மாதிரி புது பெற்றோர்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன மேடம்?
1: இப்போ வந்து இப்போ புது பெற்றோர்கள் அவங்களுக்கு வழி நடத்துறதுக்கு, கைட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறது நமக்கு ஒரு கன்சர்னாக இருக்குது. அந்த வழி நடத்துறதுக்கு இப்போ நம்ம என்ன பார்க்கணும், என்ன பிரச்சனை இருந்தால் நம்ம வந்து உடனே மருத்துவரை அணுகணும் அப்படிங்கிறது, முன்னமே நான் சொன்ன மாதிரி எல்லாமே ஏஜ் டிபெண்ட், ஒரு ஒரு வயசில் ஒரு ஒரு குழந்தைங்களுக்கு இது இது பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குங்க. அது வந்து நம்ம மருத்துவர், நம்ம ரெகுலராக அவங்க கிட்ட அந்த வேக்சினேஷன் விசிட்டுன்னு போகும்போது அவங்க நமக்கு டீட்டெயில்டாக விவரமாக அதை பற்றி எல்லாமே நமக்கு சொல்லுவாங்க. பட் ஒரு பெற்றோர் இப்போ இதெல்லாம் பிரச்சனை உடனே இது பண்ணுங்க அப்படின்னா, சில டேஞ்சர் சைன்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த டேஞ்சர் சைன்ஸ் வந்து நோய்களோட சிவியாரிட்டியை நமக்கு தெரிவிக்குது. ஸோ இப்போ இந்த டேஞ்சர் சைன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம உடனே மருத்துவரை அணுகிறது, மெடிக்கல் சப்போர்ட் எடுக்கிறது அவசியமானது. இந்த டேஞ்சர் சைன்ஸும் அகெயின் ஒரு ஒரு வயசுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே தான் இருக்கும். பட் காமனாக சின்ன வயசு, 5 கீழே இருக்க குழந்தைங்களுக்கு இதெல்லாம் இருந்தால் நீங்கள் உடனே மருத்துவரை பார்க்கணும் அப்படின்னா, என்னென்னா மூச்சு விடுறதுல கொஞ்சம் சிரமம் இருக்குது, அணத்துறாங்க, அணத்தி அணத்தி மூச்சு விடுறாங்க, இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்காங்க, ஒரு காய்ச்சல் வருது அப்படின்னா ரொம்ப சோர்ந்து போய் ஒரு பக்கமாக படுத்துக்கிறாங்க, எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பேசாமல் படுத்துட்ருக்காங்க. ரொம்ப சின்ன குழந்தைங்கன்னா அம்மாக்கிட்டேயே கிளிங்கியாக இருக்கிறது, அளவுக்கு அதிகமாக வாந்தியோ பேதியோ, வாமிட்டிங், டயரியா அளவுக்கு அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது, எங்கிருந்தாச்சும் ரத்தம் கசியறது, ஒன்றுமே அதாவது லாஸ் ஆஃப் அப்பட்டைட், சாப்பிட்றதுக்கு எந்த விருப்பமுமே இல்லாமல் ரெஃப்யூசல் ஆஃப் ஃபீட், எதுவுமே வேண்டான்னு ரெஃப்யூஸ் பண்ணுறது, யூரின் சரியாக வராமல் இருக்கிறது, நினைவு சரியில்லாமல் இருக்கிறது, நார்மலாக ஒரு குழந்தை இருக்கிறத இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது பேசுறது, மயக்கமாக ஒரு ட்ரௌசியாக இருக்கிறது, அப்படியெல்லாம் இருக்கிறது வந்து நம்ம டேஞ்சர் சைன்ஸ் அப்படின்னு நம்ம இதெல்லாம் சொல்வோம். இப்போ சளி எந்த ஒரு சாதாரண நோய்களுக்குமே வந்து அது சாதாரணமாக 2-3 சரியாகலாம், சில சமயம் இந்த 2-3 சரியாகிற சில நோய்கள் கூட வந்து நமக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். ஸோ இப்போ இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் ஒரு ஒரு நோய்க்கும் அது வேறுபடுங்க. ஸோ இப்போ இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் உங்கள் மருத்துவர் வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட கம்ப்ளைண்ட்ஸோடு போகும்போது அவங்க உங்களுக்கு விவரிப்பாங்க. ஸோ இப்போ அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே மெடிக்கல் சப்போர்ட் எடுக்கணும், எடுக்கிறது தான் குழந்தையோட ஆரோக்கியத்துக்கு அவசியமானது.
0: ஆரோக்கியமே ஆனந்தம்.

0: போது ஒரு இன்ஃபெக்ஷன் வரும்போது இதுக்கு இதெல்லாம் அதனால் டேஞ்சர் சைன்ஸ். இப்போ மன ரீதியான பிரச்சனைகளுக்கும் சில டேஞ்சர் சைன்ஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னா அது வந்து ரொம்பவே பொருந்தும். எந்த நோய்களுக்கெல்லாம் நமக்கு ஒரு க்ளூவாக இருக்கும் வளரும் குழந்தைகளில் அப்படின்னு பார்த்தா, மன அழுத்த நோய், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ், செல்ஃப் ஹார்ம், ஸ்கூலில் யாராவது புல்லி பண்ணுறது, இந்த மாதிரி நோய்கள்லாம் வந்து வெளிப்புறமா நமக்கு டக்குன்னு எதுவும் தெரியாது. பட் சில அடையாளங்கள் நமக்கு கிடைக்கும். அந்த அடையாளங்கள்லாம் வந்து நம்ம பார்க்க பேரண்ட்ஸ் வந்து பழகிக்கணும். குழந்தைங்க வளர்ற மாதிரி நாமளும் பேரண்ட்ஸாக வளர்றதுக்கு பழகிக்கணும். அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, வித்ட்ராயல், யாருக்கிட்டையும் பேசுறதுக்கு விருப்பப்படுறது இல்லை, தனிமையாக விரும்புகிறாங்க, எப்போவுமே தனியாக அந்த ரூம்குள்ளேயே இருந்துக்கிறாங்க, அடிக்கடி எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறது எல்லாருக்கிட்டையுமே, ஒன்றுமே காரணம் இல்லாமல் கோபப்படுறது, சரியாக சாப்பிட்றாம இருக்கிறது. எப்போ ரெண்டு இட்லி சாப்பிட்ற குழந்தை இப்போ மெல்ல மெல்ல வந்து சாப்பாடே வேண்டாம், எனக்கு பசிக்கலை பசிக்கலைன்னு அடிக்கடி சொல்கிறது, படிப்பில் கவனம் கம்மியாகிறது. நல்லா படிச்சுட்டு இருந்த ஒரு குழந்தை நார்மலான அதே பாடத்தை படிக்கிறதுக்கு சிரமப்படுறது, கையெழுத்து மாறுறது, புது புது ஃப்ரெண்ட்ஸ் வர்றது, புது ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது, புது ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகிறது, நம்ம வயதுக்கு மீறின ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறது, நம்மளோட வயசில் பெரியவங்களோட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறது, ஆப்போசிட் செக்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய டாபிக். ஆனால் புதுசாக அதில் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, புதுசாக இன்னொருத்தர் மேலே ஆர்வம் வருதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம கவனத்தில் இருக்கணும். அதுக்கு பேரண்ட்ஸாக நம்ம என்ன பண்ணலான்னா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும். த ஃபேமிலி லிங்க் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ இந்த எல்லா அடலசன்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸையும் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு, ஒரு ஸ்மூத்தாக பேரண்டிங் பண்ணுறதுக்கு அடலசன்ஸை தேவையான ஒரு விஷயம். ஃபேமிலி டைம் அப்படின்னு நம்ம வீட்டுக்கு நம்ம ஒரு சில ரூல்ஸ் வச்சுக்கணும். ரிசர்ச் சொல்லுது இந்தியன் ஃபேமிலிஸில் ஒரு 22% ஃபேமிலிஸ் தான் வந்து வீட்டுக்குன்னு சில ரூல்ஸ் வச்சுருக்காங்க. அந்த ரூல்ஸ் ஒரு ஒரு வீட்டுக்கும் மாறும். ஆனால் சர்ப்ரைசிங்காக பார்க்குறது 22% வீட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கு. ரூல்ஸ் இருக்குது அப்படின்னா சேர்ந்து சாப்பிட்றது, இந்த டைமில் டிவி யூஸ் பண்ணக்கூடாது, இந்த டைமில் மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது, ஏதாவது பிரச்சனைனா எல்லாரும் சேர்ந்து அதில் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம்.
1: நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படிம்பாங்க நம்மளுடைய பெற்றோர்கள் அவங்களுடைய பெற்றோர்கள் எல்லாம். ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையாக ஆயிடுச்சு இல்லையா?
0: அதுக்கு காரணம் நம்ம வாழ்கிற உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது, அதுக்கேற்ற மாதிரி நாமளும் பேரண்ட்ஸாக மாறிக்கிட்டே இருக்கணும். குழந்தை வளர்கிற மாதிரி பேரண்ட்ஸும் வளர்ந்துட்டே இருந்தால் தான் அந்த குழந்தைங்களுக்கு, நம்ம அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது நம்மளோட நோக்கம் கிடையாது, அவங்களுக்கு பிரியப்பட்டதை செய்யணும், அவங்க பிற்காலத்தில் நம்ம இல்லாத காலத்தில் அவங்க தனித்து ஒரு ஹெல்த்தி பர்சனாக ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக இருக்கிறதுக்கு அவங்கள நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம்.
1: கரெக்ட்.
0: அதுக்கு நம்ம லைஃப் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்கிறத வந்து அடலசன்ட்க்கு வந்து சொல்லி கொடுக்கணும். லைஃப் ஸ்கில்ஸ் அப்படின்னா வந்து நம்ம வாழ்க்கையை எதிர்கொள்கிறதுக்கு தேவையான அடாப்டிவ் ஸ்கில்ஸுக்கு பேர் தான் லைஃப் ஸ்கில். இப்போ லைஃப் ஸ்கில் எஜுகேஷனுங்கிறது நிறையா ஸ்கூலில் வந்து இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா அகாடமிக் அவர்ஸில் வந்து அதை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. லைஃப் ஸ்கில்ஸ் வந்து உலக சுகாதார அமைப்பு WHO வந்து ஒரு 10 லைஃப் ஸ்கில் வந்து கண்டிப்பாக நமக்கு எல்லா குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும். எல்லா அடல்ட்ஸுமே அதை கற்றுக்கலாம், அது வந்து தேவையான ஒன்று இந்த காலத்தில் வாழ்கிறதுக்கு. அதில் முக்கியமான 4 என்ன அப்படின்னா, விமர்சன சிந்தனை, கிரிட்டிக்கல் திங்கிங், கிரியேட்டிவ் திங்கிங் படைப்பு சிந்தனை, சிக்கல் தீர்க்கும் ஆற்றல், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், டிசிஷன் மேக்கிங் முடிவெடுத்துதல். இந்த 4 வந்து குழந்தைங்களுக்கு அந்த 10 லைஃப் ஸ்கில்ல 10 இம்பார்ட்டன்ட் தான், ஒன்று பெருசு ஒன்று கம்மின்னு கிடையாது. பட் இந்த 4 வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை நம்ம குழந்தைங்களுக்கு எடுத்துரைக்கணும். இது பாடத்தில் ஸ்கூல்லையும் டீச்சர்ஸ் சொல்லி கொடுக்கலாம், பட் புக்ஸில் இதை நம்ம படித்து தெரிஞ்சுக்க முடியாது. ஒரு ப்ராப்ளம் வருது, ஒரு ரோட்டில் ஒரு ஆக்சிடெண்ட்டே நடந்தால் கூட அந்த இடத்துல நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி ஹெல்ப் தேடணும், யார்கிட்ட சொல்லணும், ஏன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படிங்கிறது இன்றியமையாதது. அதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறது தான் லைஃப் ஸ்கில் எஜுகேஷன்.
1: டாக்டர், இப்போ நீங்கள் பேசும்போது சொல்லிட்டு இருந்தீங்க புல்லிங் பண்ணுறது, அதாவது நம்ம உடன் படிக்கக்கூடியவர்கள் மாணவ மாணவிகளோ வந்து நம்மளை வந்து கலாட்டா பண்ணுறது, கேலி பண்ணுறது, அல்லது ஃபிசிக்கலாக ஒரு வன்முறையை கையாளும் போது அதை தான் புல்லிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? நம்மளுக்கு மன ரீதியான உடல் ரீதியான பாதிப்புகளை அது ஏற்படுத்தும், அதை வந்து எப்படி கையாளுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ எப்போவுமே அது இருந்துட்டு தான் இருக்குது. எப்போவுமே ஸ்கூல்ஸில் காலேஜஸில் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் கொஞ்சம் வலிமையாக இருக்கிறவங்க கொஞ்சம் எளிமையாக இருக்கிறவங்கள வந்து தாக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. பட் இந்த காலகட்டத்தில் அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103. ஒலித்துக் கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று குழந்தைகள் மற்றும் வளர் இளம் பருவ மருத்துவர் டாக்டர் சுகன்யா அவர்கள். இது வந்து சின்ன குழந்தைகளுக்கு சொன்னீங்க டாக்டர், இது இதுவே வந்து வளர் இளம் பருவ அடலசன்ட்ல இருக்கிறவங்களுக்கும்
1: இது வந்து பாடி கம்ப்ளைண்ட்ஸ், அதாவது ஃபிசிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ், நம்ம உடல் உறுப்புகளில் பிரச்சனை வர

0: அதை ஹேண்டில் பண்ணுறதும் வந்து முந்தியெல்லாம் வந்து அப்பா திட்டினாங்க அம்மா திட்டினாங்கல்ல, நம்ம இதை வந்து கண்டுக்கவே மாட்டோம், அப்பா அப்பானா திட்ட தான் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி. பட் இப்போ அதை ரொம்ப சென்சிட்டிவாக எடுத்துக்கிறாங்க குழந்தைங்க, யாரும் தன்னை திட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த சூயிசைடல் தாட்ஸ், அதாவது தற்கொலை எண்ணங்கள் வந்து அதிகமாகுது, அதையே வந்து தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பேச்சும் வந்து இதுவாகுது. அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர், இந்த வளர் இளம் பருவத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரியான எண்ணங்களும் அதிகமாகிட்டு தானே இருக்குது.
1: இப்போது சூசைட், செல்ஃப் ஹார்ம் அப்படிங்கிறது தான் இந்த வளர் இளம் பருவ குழந்தைங்களையே வந்து ரொம்ப முக்கியமான, கவலைக்கிடமான, நம்ம இமீடியட்டாக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து அதுதான். சூசைட் இந்த காலத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணங்கள் வந்து ரொம்ப எமோஷ்னலாக லெபைலாக இருக்காங்க, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க, எதையும் எதிர்கொள்கிற மனப்பான்மை இந்த காலத்து குழந்தைங்களுக்கு வரமாட்டேங்குது. அது திடீர்னு வரமாட்டேங்குதுன்னு நம்ம எல்லாத்தையுமே குழந்தைங்க மேலே நம்ம சொல்லக்கூடாது. அவங்க வளர்ந்துட்டு இருக்காங்க, உலகத்தை பார்க்குறாங்க, நம்ம அவங்கள நன்னெறிப்படுத்தணும். நன்னெறிப்படுத்துறது தான் வந்து பேரண்டிங்னு நம்ம இவ்வளோ நேரம் பேசணும். ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க, அதை வந்து அந்த பிரச்சனையை எதிர்கொள்கிற மனப்பான்மை அவங்களுக்கு வர மாட்டேங்குது. அதை வர வைக்கிறதுக்கு தான் இந்த லைஃப் ஸ்கில் எஜுகேஷன் அப்படிங்கிறது. இப்போ இந்த சூசைட் அப்படிங்கும் போது வந்து எப்போவுமே சூசைடுங்கிறது வந்து நம்ம வளர் இளம் பருவ குழந்தைங்களாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்ன அந்த டேஞ்சர் சைன்ஸ், வித்ட்ராயலாக இருக்கிறது, லாஸ் ஆஃப் அப்பெடைட், கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கிறது, நியூ ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், எல்டர்லி ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், இந்த மாதிரி நிறையா பியர் ப்ரெஷர் இந்த மாதிரி இருக்கிற இதெல்லாம் நம்ம பிக்கப் பண்ணி அவங்கக்கிட்ட டைம் கொடுத்து பேசணும். பேசும்போது அவங்கள வாயம் அடைச்சிடக்கூடாது. நீ இப்படி பண்ணதுனால தான் இப்படி ஆச்சு அப்படிங்கிற ஒரு அணுகுமுறை நம்ம இருக்கக்கூடாது. நீ ஏன் இப்படி பண்ண, நீ பண்ணும்போது உனக்கு என்ன மனநிலை இருந்தது அப்படின்னு குழந்தைங்கக்கிட்ட நம்ம ஒரு டிஸ்கஷன் இருக்கும் போது தான் மெல்ல மெல்ல அவங்க நம்மக்கிட்ட ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ நீ போய் கேட்குற என்னாச்சு, ஒன்றும் ஆலை, ஆ சரி ஓகே அப்படின்னு நம்ம விட்டுறக்கூடாது. அவங்கள ஏதோ ஒன்று பாதர் பண்ணுது, ஏதோ ஒன்று அவங்க மனசில் இருக்கு உறுத்திட்டுருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுதான் நாமளும் பேரண்ட்ஸாக வளர்கிறதுக்கான ஒரு அறிகுறிகள். இப்போ இந்த புல்லியிங் அப்படிங்கும் போது எல்லா இடத்துலையும் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ இதை நம்ம குழந்தைக்கு நடக்கும் போது இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. புல்லியிங்னா விக்டமை பற்றி தான் நம்ம எப்போவுமே டிஸ்கஷன்ஸ் வருது. பட் அதை பண்ணுற குழந்தைங்கள் அவங்களோட மனநிலைமை என்ன இருக்குது, ஏன் அவங்க வந்து இன்னொருத்தரை துன்புறுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு அந்த குழந்தைங்களுக்கும் நம்மளோட ஹெல்ப் தேவைப்படுது. அந்த குழந்தைங்களையும் நம்ம வந்து நீ இப்போவுமே இப்படித்தான் அப்படின்னு அவங்கள தனிச்சு விட்டுறாமல் அவங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இதை பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க சைடில் நம்ம போய் பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி மன அழுத்த தொந்தரவுகள், மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் நிறையா அந்த குழந்தைங்களுக்கு இருக்கிறதுனால தான் அவங்க இந்த மாதிரி அதை வெளிப்பாடாக காமிக்கிறாங்க. இப்போ புல்லியிங் நடக்குது, ஒரு விக்டம் இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து இதை வெளியில் சொல்லணும், டீச்சர்கிட்டயோ அம்மாக்கிட்டயோ வந்து சொல்லணும். அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது, அது நடக்கும் போது அதுக்கு பயப்படாமல் அதை எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிறத வந்து அந்த குழந்தைங்க யோசிக்கணும், குழந்தைங்களோ அடலசன்ஸோ யோசிக்கணும். அதுதான் அந்த இடத்துல தான் இந்த லைஃப் ஸ்கில்ஸ் வந்து நமக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கிறது. இப்போ இந்த மாதிரிலாம் இருக்குன்னா ஐடென்டிஃபை பண்ணால் ஸ்கூலில் போய் நம்ம வந்து பேரண்ட்ஸ் போய் ஸ்கூல் டீச்சர்கிட்ட பார்த்து பேசி இந்த மாதிரி ப்ராப்ளம் நடக்குது என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஸ்கூல் டீச்சர்ஸோட டிஸ்கஸ் பண்ணி நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது, யாருக்கு ஹெல்ப் வேணுமோ அவங்களுக்கு வந்து தேவையான ஹெல்ப் கொடுக்கறது.
0: ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் சொன்னது கரெக்ட், எப்போவுமே விக்டிமை வந்து நம்ம பார்க்குறோம், அதாவது யார் பாதிக்கப்பட்டாங்களோ. இப்போ நம்ம குழந்தை பாதிக்கப்பட்டதா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம், ஆனால் நம்ம குழந்தை இன்னொருத்தருக்கு பாதிப்பு ஏற்படுத்துதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா?
1: அது ரொம்ப ரொம்ப அவசியம்ங்க.
0: அதுவுமே வந்து ஒரு டேஞ்சருக்கான சைன் தான்.
1: அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நிறைய பேருக்கு நமக்கு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க, ரிசர்ச் நமக்கு அப்படி தான் சொல்லுதுங்க. அவங்களுக்கு அது என்ன ப்ராப்ளம்னு வந்து வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் டீல் வித் இட்.
0: கரெக்ட். யார் மேலே இருக்கிற கோவத்தை நீ யார் மேலே காமிக்கிற அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்.
1: இட் இஸ் ஜஸ்ட் அ மேனிஃபெஸ்டேஷன். வேற ஏதோ பிரச்சனையை வந்து அவங்க இந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்கங்கிற ஒரு அணுகுமுறை அந்த குழந்தைங்க கிட்ட நம்ம வச்சுக்கணும்.
0: ஸோ நிறைய விஷயங்கள் எடுத்து சொன்னீங்க, இன்றைய காலகட்டத்துக்கு மிகவும் தேவையான விஷயங்களா இருக்காது. நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர்.
1: குழந்தைங்களை வளர்க்குறது ஒரு கலை, இது ஒரு ஸ்கில். அந்த ஆர்ட்டை நம்ம கற்றுக்கிறதுக்கு என்ன நம்மளால் பேரண்ட்ஸால் என்ன முடியுமோ அதை வந்து நம்மளும் கற்றுக்கிட்டு குழந்தைங்களோட சேர்ந்து நாமளும் பேரண்ட்ஸாக வளரலாம். பேரண்ட்ஹுட் அப்படிங்கிற ஒரு ஜேர்னியை வந்து என்ஜாய் பண்ணலாம். ஆல் இண்டியா ரேடியோவுக்கு மிக்க நன்றி. நேயர்களுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
2: நேயர்களே, இதுவரை

குழந்தைகள் மற்றும் வளர் இளம் பருவ மருத்துவர் டாக்டர் சுகன்யா அவங்களோட பேசிட்டு இருந்தோம். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு பயணித்தது தேவகி ஸ்ரீனிவாசன். நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 MHz.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM லைன். அடுத்தடுத்து என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் வரப்போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இன்று மதியம் 12:50 பூந்தென்றல், 1 மணிக்கு மணி 1 மலர் 1, 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி, 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் தூக்கமின்மை மற்றும் குரட்டை, இதனால் நுரையீரலில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் நுரையீரல் சிறப்பு மருத்துவர் நிபுணர் டாக்டர் தாருணி அவர்கள். மதியம் 3:02 டீ டைம் நிகழ்ச்சி, 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். 4:02 கெட் செட் கோ த கேம் ஷோ. மாலை 5:02 சித்திர சிவானம், ஆகாஷ்வாணி 90 கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக கோயம்புத்தூர் ஆகாஷ்வாணி நிலையத்தில் நடைபெற்ற இளைஞர் மேம்பாட்டு முன்னெடுப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு. நிகழ்ச்சியில் மாணவர்களுடன் கலந்துரையாடுபவர்கள் கர்னல் CST சுவாமி மற்றும் முனைவர் பேராசிரியர் ஏ விமலா ஆகியோர். 5:30 சித்திர சிவானம், மாலை 6:00 பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசை, 7:25 ஏறும் ஒரு நிகழ்ச்சியில் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமரம் சார்ந்த வேளாண் காடுகள் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள். 8:05 இதம் ரிதம் நிகழ்ச்சி. 9:15 மயிலிறகு காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்கள், 10:00 மெலடி மெட்டுக்கள், 10:59 முதல் நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். இதுவரை ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் வரப்போகுது அப்படிங்கறது குறித்த முன்னோட்டம் கேட்டோம்.
2: ஹாய், என் பேர் டாக்டர் சீதாராம். நான் இந்திய மருத்துவ சங்கத்தோட செயலர், கோயம்புத்தூர் பிரான்ச். உடல் உறுப்பு தானம் இது வந்து ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம். ஒருத்தர் வந்து உடல் உறுப்பு தானம் பண்ணால் 8 பேரோட உயிரை மினிமம் காப்பாற்றலாம். ப்ராப்பரான சேனல் தமிழ்நாடு டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிற சேனல் இருக்குது, டிரான்ஸ்டன் TRANSTAN அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் உடல் உறுப்பு தானத்துக்கான பதிவை பண்ணிக்கலாம். முழு உடலையும் தானம் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த உறுப்பு தானம் பண்ணணும் தோணுதோ அந்த உறுப்பை நீங்கள் தானம் பண்ணலாம். இது வந்து உயிரை மட்டும் காப்பாற்றுறது கிடையாது, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கான எஜுகேஷனையும் இந்த உடல் உறுப்பு தானம் ஹெல்ப் பண்ணுது. ரிசர்ச் பர்பஸ்க்கும் யூஸ் ஆகுது, ஃப்யூச்சர் பர்பஸ்க்கும் இது யூஸ் பண்ணலாம். இந்த டிரான்ஸ்டன் TRANSTAN இந்த டிரான்ஸ்டான்ங்கிற அமைப்பு மூலியமாக தான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா உடல் உறுப்பு தானமும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வழியாக. அதே மாதிரி தமிழ்நாடு தான் நம்ம இந்தியாவிலே டாப்பில் இருக்கும் டிரான்ஸ்பிளான்ட் பொறுத்தளவுக்கு. ஸோ இதே மொமெண்டம் நம்ம மெயின்டைன் பண்ணால் நம்மளால் முடிஞ்ச நிறையா உயிர்களை காப்பாற்ற முடியும்.
1: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள்.
3: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொழில்நுட்பத்தின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடி வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர் லால் தெரிவித்துள்ளார். இந்தியா இந்தோனேஷியா இடையே ஒருங்கிணைந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஈரானுக்கு எதிரான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஃபாலோ ஆன் செய்த ஆப்கானிஸ்தான் பேட்டிங் செய்து வருகிறது. இனி விரிவான செய்திகள். ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொழில்நுட்பத்தின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 12 ஆண்டுகளில் மத்திய அரசு ஏழைகளின் நலனுக்காக பல்வேறு

0: திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். பிரதமரின் ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம், தூய்மை இந்தியா இயக்கம், பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், ஜல்ஜீவன் திட்டம், ஆயுஷ்மான் பாரத் திட்டங்கள் மக்களின் நலனுக்காக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக உதவித்தொகை அளிக்கும் திட்டம் மூலம் திட்டங்களின் பலன்கள் வெளிப்படைத்தன்மையுடனும் நேரடியாகவும் மக்களை சென்றடைவதாக தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இந்த திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு நரேந்திரமோடி கூறினார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடி வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த வீடுகளில் கழிவறைகள், குடிநீர் இணைப்பு, சமையல் எரிவாயு இணைப்பு போன்ற அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வீட்டு வசதி துறையில் புரட்சிகரமான மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் மேற்கொண்டுள்ள நலத்திட்டங்கள் மூலம் ஏழைகளின் வாழ்வாதாரம் மேம்பட்டுள்ளதாக திரு மனோகர்லால் கூறினார். இந்தியா இந்தோனேஷியா இடையே ஒருங்கிணைந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இந்தியா வந்துள்ள இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் சுகியோனோவை சந்தித்து பேசிய அவர், இரு நாடுகளுக்கு இடையேயான பரஸ்பர செயல்திட்டங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். இந்தியாவின் கிழக்கத்திய நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்த அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக கூறினார். இதன் ஒரு பகுதியாக நேற்று இந்தியா இந்தோனேஷியா கூட்டு ஆணையக் கூட்டத்தில் இருதரப்பு உறவுகள் தொடர்பான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். மத்திய அரசின் நலத்திட்டங்கள் மூலம் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில், உஜ்வாலா திட்டம், ஜல்ஜீவன் திட்டம், ஆயுஷ்மான் பாரத், ஏழைகளுக்கான கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் ஆகியவை சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் அரசின் திட்டங்கள் மூலம் மக்களுக்கு புதிய வாய்ப்புகளும் எதிர்பார்ப்புகளும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். காமன்வெல்த் நாடுகளின் நாடாளுமன்ற சங்கத்தின் மூலமாக நடைபெறும் மாநாட்டை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா சண்டிகரில் இன்று தொடங்கி வைக்கிறார். இன்று பிற்பகல் 3 மணி அளவில் மாநாட்டை அவர் தொடங்கி வைக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடாளுமன்ற முறைப்படி சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்றும், இன்று மாலை கலாச்சார நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறுகிறார். இம்மாநாட்டில் இந்திய அரசமைப்புச் சட்டம், ஜனநாயக மாண்புகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்த சிறப்பு கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. ஆகாஷவாணியின் 90வது ஆண்டு விழா இன்று கொண்டாடப்படுகிறது. கடந்த 1936 இதே நாளில் இந்திய ஒலிபரப்பு சேவை அகில இந்திய வானொலி என்று பெயர் சூட்டப்பட்டது. சுதந்திரத்திற்கு பிறகு 1956 ஆகாஷவாணி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. தற்போது ஆகாஷவாணி 591 நிலையங்களிலிருந்து ஒலிபரப்பாகி நாட்டின் 98% மக்களை சென்றடைந்துள்ளது. 23 மொழிகள் மற்றும் 146 வட்டார வழக்கு மொழிகளில் ஒலிபரப்பு சேவைகள் செயல்பாட்டில் உள்ளது. இந்நாளையொட்டி மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், ஆகாஷவாணி நிகழ்ச்சிகள் மூலம் நாட்டை ஒன்றிணைப்பதாக தெரிவித்தார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற கருப்பொருளுடன் ஆகாஷவாணி செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நார்வேயில் செஸ் சாம்பியன் போட்டியில் பட்டம் வென்ற பிரக்ஞானந்தாவுக்கு தமிழக அரசு 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கியுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் இன்று பிரக்ஞானந்தாவையும் அவரது குடும்பத்தினரையும் சந்தித்து தமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார். பிரக்ஞானந்தாவுடன் அவர் செஸ் விளையாடினார். மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா மற்றும் விளையாட்டுத்துறையைச் சேர்ந்த உயரதிகாரிகள் இந்த நிகழ்வின் போது உடனிருந்தனர். முதலமைச்சருடனான சந்திப்பு தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும், விளையாட்டுத்துறையில் அதிக ஊக்கம் அளிக்கும் வகையில் அவர் இளம் செஸ் விளையாட்டு வீரர்களை பாராட்டியிருப்பது தமக்கு கிடைத்த பெருமையாகும் என்று பிரக்ஞானந்தா கூறினார். தமிழகம், ஒடிசா, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தல்

0: மற்றும் 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு வரும் 18 தேதி நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழகத்தில் இதுவரை காங்கிரஸ் கட்சியின் திரு பிரவீன் சக்கரவர்த்தி உட்பட 7 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். வேட்புமனுக்கள் இன்று பிற்பகல் 3 மணி வரை தாக்கல் செய்யலாம் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வேட்புமனுக்கள் பரிசீலனை நாளை நடைபெறும். மனுக்களை திரும்பப் பெற வரும் 11 தேதி கடைசி நாளாகும். போட்டி இருக்கும் பட்சத்தில் வரும் 18 தேதி காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை தேர்தல் நடைபெறும். நீட் மறுதேர்வு இம்மாதம் 21 தேதியன்று நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. தேர்வெழுதும் மாணவர்கள் அவர்களது விவரங்களை இணையதளத்தில் சரிபார்த்துக் கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 21 தேதி பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5:15 வரை நாட்டின் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 மையங்களிலும் எழுத்து மூலமாக தேர்வு நடைபெறும். தேர்வெழுதும் மாணவ மாணவிகள் தாங்கள் எங்கு தேர்வு எழுத வேண்டும், நுழைவுச்சீட்டு உள்ளிட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கடந்த மாதம் 3 தேதி நடைபெற்ற நுழைவுத் தேர்வு முறைகேடுகள் காரணமாக 12 தேதி ரத்து செய்யப்பட்டது. வினாத்தாள் வெளியானதை ஒட்டி மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருவதையொட்டி மறுதேர்வு நடத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்குவங்க மாநிலத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா மற்றும் மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுபேந்து அதிகாரி முன்னிலையில் தேசிய சுகாதார ஆணையமும் மேற்குவங்க அரசும் புதுதில்லியில் இன்று புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உள்ளன. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டிற்கு 5 லட்சம் ரூபாய் வரையில் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படும். அம்மாநிலத்தில் 36,000 அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் இந்த திட்டத்தின் கீழ் சிகிச்சை பெறலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான இராணுவ தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது. ஈரான் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெஹ்ரான் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் ஈரான் வான்வழி தாக்குதலை நடத்தியதாக கூறியுள்ளது. இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த இராணுவ தாக்குதல் நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்டும் முயற்சிகளுக்கு இந்த தாக்குதல் நடவடிக்கை பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிலையில் ஈரான் தாக்குதலுக்கு பதிலடி நடத்தக்கூடாது என்று இஸ்ரேலிய பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகுவை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தை பாதிக்கப்படும் என்று அவர் எச்சரித்துள்ளார். சீன அதிபர் ஜி ஜின்பிங் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று வடகொரியா சென்றடைந்தார். கடந்த 7 ஆண்டுகளில் சீன அதிபர் வடகொரியா செல்வது இதுவே முதன்முறையாகும். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்துவது, பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்றும் தெரிகிறது. பிலிப்பைன்ஸில் இன்று காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் இது 7.8 பதிவானது. இதனையடுத்து அங்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. பிலிப்பைன்ஸின் தெற்கு பகுதியில் உள்ள மிண்டானோவ் தீவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் இதில் 15 பேர் உயிரிழந்திருக்க கூடும் என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர். கோடைகால விடுமுறைக்கு பின்னர் பள்ளிகள் இன்று திறக்கப்பட்ட நிலையில் நிலநடுக்கத்தால் சில கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3 நாளான இன்று ஆப்கானிஸ்தான் ஃபாலோ ஆன் செய்து பேட் செய்து வருகிறது. ஆப்கானிஸ்தான் தனது 2 இன்னிங்ஸில் சற்று முன்வரை விக்கெட் இழப்பின்றி 25 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா தனது முதல் இன்னிங்ஸை 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் என்ற நிலையில் டிக்ளேர் செய்தது. தொடர்ந்து விளையாடிய ஆப்கானிஸ்தான் தனது முதல் இன்னிங்ஸில் 152 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியாவின் மானவ் சுதார் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொழில்நுட்பத்தின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடி வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். இந்தியா இந்தோனேஷியா இடையே ஒருங்கிணைந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஈரானுக்கு எதிரான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஃபாலோ ஆன் செய்த ஆப்கானிஸ்தான் பேட்டிங் செய்து வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நிலையத்தில் நேரம் இப்போது 12:50 மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம்.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இனி கேட்கலாம் மணி ஒன்று மலர் ஒன்று. இன்னைக்கு நிகழ்ச்சியில எந்த திரைப்படத்தை பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்னா, இன்னைக்கு 2016 ஆண்டில் வெளிவந்த ஒரு அனிமேஷன் திரைப்படம் தான் இது. நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு திரைப்படம். ரொம்ப அழகான சாகச பயணம் மேற்கொள்கிற ஒரு பெண்ணுடைய ஒரு கதை இது. சாகச பயணம் அப்படின்னா, சாகச பயணம் ஒரு சாதாரண பயணம் கிடையாது. கடல் வழியே சாகச பயணம் மேற்கொண்டு தன்னுடைய கிராம மக்களையும் கிராமத்தையும் காப்பாற்றுகிற ஒரு பெண்ணுடைய ஒரு கதை. ரொம்ப அழகாக அனிமேஷனில் இந்த திரைப்படத்தை எடுத்திருப்பாங்க. இந்த திரைப்படம் மோனா. ஸோ மோவானா அப்படின்னு சொல்லலாம், இல்லை மோனா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படத்தை குறித்து தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இந்த திரைப்படத்துடைய கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒரு பாட்டி கதை சொல்கிறாங்க. குழந்தைகளையெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு கிராமத்தில், ரொம்ப பச்சை பசேல்னு இருக்கிற ரொம்ப அழகான ஒரு கிராமத்தில் சின்ன சின்ன குழந்தைகளாக இருப்பாங்க இல்லையா, அந்த குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு பாட்டி

கதை சொல்கிறாங்க. என்ன கதை சொல்கிறாங்க அப்படின்னா, டெஃபிட்டி அப்படிங்கிறது ஒரு கடவுள், அவங்க வந்து ஒரு கடல் கடவுள், கூடவே அவங்க இயற்கைக்கும் கடவுளாக இருக்கிறவங்க. அவங்க உலகம் தோன்றின போதே இந்த டெஃபிட்டியும் தோன்றிட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அழகான உயிரினங்கள், நிலப்பரப்பு இதெல்லாம் அவங்க உருவாக்குறாங்க. உருவாக்கிட்டு அவங்களோட இதயம் ஒன்று இருக்குது, அவங்களோட இதயம் வந்து அந்த பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல். அந்த கல் மூலமாக இந்த உலகத்தை எல்லாம் உருவாக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சோர்வாக படுத்து ஓய்வெடுக்கிறாங்க. அப்போ ஓய்வெடுக்கிற சமயத்தில் என்னாகுது அப்படின்னா, டெமி காட்னு சொல்லுவாங்க. அதாவது டெமி காட்னா பாதி கடவுளாகவும் பாதி மனிதனாகவும் இருக்கக்கூடியவர், தன்னைத்தானே உருமாற்றிக்கொள்ளக்கூடிய ஒருத்தர். அவர் வந்து தன்னுடைய மாய கொக்கி மூலமாக பறவை, விலங்கு, பூச்சி இப்படின்னு சொல்லி நிறையா உருவம் எடுத்து அந்த இதயம் இருக்கு இல்லையா, அந்த டெஃபிட்டி கடவுளோட இதயத்தை அவர் கவர்ந்து எடுத்துட்டு போயிட்டாரு. அவர் பேர் என்ன அப்படின்னா, மாவி அப்படின்னு சொல்றது. மாவி அப்படிங்கிறத தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா மாயின்னு சொல்லலாம். ஸோ அவர் வந்து நம்ம வந்து மாயாவின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் அவர் மாயி அப்படின்னு சொல்லலாம். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த கொக்கி மூலமாக இந்த கடவுளுடைய இதயத்தை கவர்ந்து எடுத்துட்டு வந்திருக்காரு. அது வந்து ஒரு பச்சை ரத்தினக்கல், ரொம்ப அழகான ஒரு கல். அது அதை கவர்ந்து அவர் வரும்போது என்னாகுது அப்படின்னா, எரிமலை உருவம் கொண்ட டெக்கே அப்படிங்கிற ஒரு கடவுள், அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க இந்த பச்சை ரத்தின கல் தனக்கு வேணும், ஏன்னா இது ஒரு பவர்ஃபுல்லான கல் இல்லையா, இதை தனக்கு வேணும்னு சொல்லிட்டு இந்த மாவி கூட வந்து சண்டை நடக்குது. சண்டை நடக்கும்போது இந்த மாவியோட கொக்கியும் அந்த ரத்தின கல்லும் கடலுக்கு அடியில் போயிடுச்சு. ஆனால் அந்த மாவி வந்து எங்கே போனார் அப்படிங்கிறதே தெரியல அப்படின்னு சொல்லி இந்த பாட்டி கதை சொல்கிறாங்க. எல்லா குழந்தைங்களும் அப்படி பயத்தோடு கேட்குறாங்க, ஏன்னா வந்து இந்த கதைகள்லாம் கேட்கும்போது ரொம்ப பயமா இருக்கும் இல்லையா. சோ குழந்தைங்களாம் ரொம்ப பயத்தோட கேக்குறாங்க. ஆனா அதுல ஒரே ஒரு குழந்தை மட்டும் ரொம்ப ஆர்வமா இருக்கா இந்த கதைகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அவ்வளவு ஆர்வமா, அவ கண்ணுல அவ்வளோ ஒரு பிரகாசமா, என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் கண்ணுல வந்து தெரியுது. அப்போ அவங்க பாட்டி வந்து இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது டக்குன்னு அவங்க அப்பா வராரு. அவங்க அப்பா வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இப்படியெல்லாம் ஒரு கதையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் டக்குன்னு திரும்பும்போது அங்கே இருக்கிற நிறையா ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் கீழே விழுகுது. ஸ்க்ரீன் மாதிரி அவங்க போட்டிருக்காங்க துணிகள், அந்த துணிகள்லாம் கீழே விழும்போது அதில் நிறைய மான்ஸ்டர்ஸோட உருவமெல்லாம் பார்க்கும்போது எல்லா குழந்தைங்களும் அப்படி பயந்து ஓடுறாங்க. உடனே அவர் வந்து தூக்கி அவங்களோட குழந்தையை தூக்கி அந்த குழந்தைய வந்து கொஞ்சம் ஆரம்பிக்கிறாரு. அந்த குழந்தை தான் மௌனா. சரி, தொடர்ந்து கதை கேட்கலாம். நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது, ஃபைவ் ஸ்டார் படத்துலேருந்து.

யாரு அந்த கல்லை மீட்டு அந்த கல்லை கொண்டு போய் மறுபடியும் வந்து அந்த டெஃபிட்டிங்கிற கடவுளோட இதயத்தை வந்து பொறுத்துறாங்களோ மறுபடியும் இந்த நிலைமையெல்லாம் மாறும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்ததுனால தான் என்னாகுது அப்படின்னா அந்த இருள் சூழ்ந்துருச்சு அந்த பகுதியில். ஏன்னா அந்த கடவுளோட அந்த ரத்தினக்கள், அதாவது அவங்களோட இதயம்னு சொல்லப்படுகிற அந்த பச்சைக்கள் காணாமல் போனதுனால தான் அந்த பகுதி முழுவதும் இருள் சூழ்ந்து கடலில் வந்து மீன்களே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கதை சொல்கிறாங்க. யாராவது ஒருத்தர் நம்ம தீவுலேருந்து தான் போய் அதெல்லாம் மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கதைகள்லாம் கேட்டு வளர்ற ஒரு பெண்ணாக அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்போவுமே கடல் மேலே ஒரு அலாதி பிரியம் இருந்துட்டுருக்கு. கடல் என்னவோ இவங்களோட ஒன்றி பிணைந்து ஒரு சகோதரியாகவே மாறிவிட்ட மாதிரி ஒரு உணர்வு எப்போவுமே மோனாக இருந்துகிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இப்படியே கதை கேட்டுட்டு அவங்க அப்பாட்டிருந்து அப்படியே ஓடி வந்து நல்லா விளையாடுகிற ஒரு சிறு குழந்தையாக இருக்காங்க. அப்போ கடல்கிட்ட வராங்க. கடல்கிட்ட வரும்போது அவங்க பார்க்குறாங்க ஒரு அழகான ஒரு சங்கு பார்க்குறாங்க. அந்த சங்கை எடுக்கலாம்னு சொல்லி போகும்போது ஒரு குட்டி ஆமையை நான்கு ஐந்து பறவைகள் சேர்ந்து சாப்பிட்றதுக்காக கொத்துறதுக்காக பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பாப்பாவுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அதை பார்த்து ஒரு பரிதாபம் வருது. அந்த பறவைகளை வந்து கொத்து வருது இல்லையா, அந்த ஆமையை பார்த்து ஒரு பரிதாபம் வருது. உடனே அந்த ஆமையை எடுத்துகிட்டு போய் கடலில் விடுறதுக்காக போகிறாங்க. அப்போ தான் வந்து நம்ம ஒன்று கவனிக்க முடியுது என்னென்னா அந்த கடல் வந்து ஒவ்வொரு சங்காக காட்டி காட்டி கடலுக்குள்ளே

0: வர்றதுக்காக அந்த மோனாக்கு வழிபடுறாங்க. அந்த குழந்தை, அந்த குழந்தை மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல தத்தி தத்தி நட போட்டு அந்த கடலுக்குள்ளே போகுது. அந்த கடலும் அழகாக வழிவிட்டு அந்த குழந்தை கூட விளையாடி ரொம்ப அழகாக அந்த குழந்தையோட கருணை குணத்தை ரசித்து அந்த கடவுளும் வந்து அந்த ஆமை அப்படி விடும்போது அந்த ஆமை ரொம்ப அழகாக அவங்க அம்மா கூட நீந்தி போகிறது எல்லா காட்சியும் இந்த குழந்தை பார்க்குது. அப்போ அந்த குழந்தைகிட்ட அந்த பச்சை ரத்தினக்கல் இருக்கு இல்லையா, அந்த இதயம் சொல்லப்படுகிற அந்த கல்லை வந்து அந்த கடல் கொடுக்குது. அப்போ அந்த சின்ன குழந்தையிலேயே அந்த கல் வந்து அந்த குழந்தைக்கு கிடச்சிருச்சு. அந்த கல்லை எடுத்துகிட்டு அந்த குழந்தை வச்சுருக்கும் போது அவங்க அப்பா வராரு. அவங்க அப்பா வந்து இந்த குழந்தைய வந்து தூக்கிக்கிறாரு. அவருக்கு தெரியல அந்த குழந்தைக்கு இவ்வளோ கடலோட ஒன்றி பிணைந்த ஒரு பிணைப்பு இருக்குதுன்னு அவருக்கு தெரியல. அவர் அந்த குழந்தையை தூக்கும் போது அந்த குழந்தை வந்து அந்த கல்லை காமிக்கிறார். அந்த கல்லை அவர் அவளோட கையிலேருந்து தவறி போயிடுது. சரி, இந்த குழந்தை வந்து வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. வந்துட்டு அவளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, கடலுக்கு போகிறது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு டைமும் அவள் கடலுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்கா. ஆனால் அதுக்கு வந்து அவங்க அப்பா வந்து விட மாட்டேங்கிறாரு. அப்புறம் என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா, இவளுக்கு முடிசூட்டு விழா வந்து நடக்க போகுது. ஏன்னா அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு பிறகு நீ தான் அந்த கிராமத்தை வந்து ஆட்சி செய்யணும், நீ தான் அந்த கிராம மக்களை பார்த்துக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அதனால் அவளுக்கு வந்து முடிசூட்டு விழா வந்து நடக்குது. எல்லாரும் ஜாலியாக இருக்காங்க, ஆடி பாடி கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு கவனிக்கிற மோனா அவங்க பாட்டி மட்டும் தனியாக கடலுக்கு பக்கத்தில் அவங்க வந்து டான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறத அவங்க கவனிக்கிறாங்க. அப்போ பாட்டி கிட்ட வந்து கேட்கும்போது தான் பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாரு, இங்கே இருக்கிற திருக்கை மீன்கள் இருக்கு இல்லையா, அந்த திருக்கை மீன்கள் கூட தான் வந்து அவங்க பாட்டி வந்து ரொம்ப பிணைப்போட இருக்காங்க. அப்போ அவங்க பாட்டி சொல்கிறாங்க, நீ வந்து கடலுக்கு போ, நீ கடலுக்கு போய் அந்த டெஃபிட்டி கடவுளோட இதயத்தை பொருத்தி நீ வந்து இந்த தீவை மீட்டு இங்கே இருக்கிற மக்களை காப்பாற்று அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கும் மோனாக்கும் இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிப்படுது. அப்போ வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது, அப்போ உடனே என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க அப்பா வந்து அவளை கூட்டிகிட்டு போயிடறாரு. கூட்டிகிட்டு போய், நீ கடலுக்கு போகிற வேலையெல்லாம் வச்சுக்காத, உன்னோட எய்ம் இதாக இருக்கக்கூடாது, நம்ம தீவோட அமைதி தான் உன்னோட எய்மாக இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. கூடவே ஒரு கற்குவியலை காமிக்கிறார். கற்கள் அடுக்கி வைக்கப்பட்ட ஒரு குவியலை காமிச்சு, இந்த கல்லெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் வந்து வச்சது, இதே மாதிரி நீயும் இங்கே ஆட்சி செய்து ஒரு கல்லை இது மேலே பதிக்கணும், அதுதான் வந்து நம்மளோட எய்மாக இருக்கணுமே ஒழிய நீ கடலுக்கு போகாத அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அப்போது என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க கேட்குறாங்க, ஏன் வந்து அப்பா கடலுக்கே போக விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறாங்க, அவருடைய நண்பர் இதே மாதிரி கடலுக்கு போய் தான் அவர் வந்து காணாமல் போயிட்டாரு, கடலுக்குள்ளே தொலைஞ்சு போயிட்டாரு, அதனால தான் கடலுக்கு போகிறதுனால இவருக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நேயர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று.
1: எனக்கா இன்னைக்கு

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று. இன்னைக்கு நாம மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில மோனா திரைப்படத்தை குறித்து பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் அந்த மோனா என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கடலுக்கு போகணுங்கிற ஆசை விடவே இல்லை. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, மேலே போய் அந்த கற்கள் அடிக்க வைக்கப்பட்ட இடத்த பாக்குறாங்க. சரி ஓகே, இனிமேல் நம்ம வந்து நம்ம மக்கள் தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க்கையை வந்து அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க மக்கள் கூட ஆடி பாடுறாங்க, அவங்க மக்களை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க, இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்கிறவங்களாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்க பாருங்க, இங்க இருக்கிற தேங்காவெல்லாம் அழுகி இருக்கு, கூடவே கடல்ல வந்து மீன்களே இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, மோனா வந்து, ஏன் இங்க இருக்கிற இடத்துல வந்து நீங்க மீன் பிடிக்கிறீங்க, எல்லையை தாண்டி போலாமே அப்படின்னு சொல்லும் போதும் அவங்க அப்பா வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, முட்டுக்கட்ட போடுறாரு. இல்ல, கண்டிப்பா எல்லை தாண்டி எல்லாம் போகக்கூடாது, நீ வந்து இந்த எல்லையோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு. ஆனாலும் மோனாக்கு அந்த கடலுக்குள்ள போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்பவுமே இருந்துட்டே இருக்கு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு அந்த கல் வந்து கிடைக்குது. திரும்பவும் அவங்க கல் வந்து அந்த ரத்தனக்கல் இருக்குல்லையே அவங்க கையில் கிடைக்குது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு படகை எடுத்துட்டு இவங்க வந்து டிராவல் பண்ணுறாங்க, தனியாகவே டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு பெரிய அலை வந்து திரும்பவும் அவங்கள கரைக்கே கொண்டு வந்து போடுது. அப்போ வந்து மனசு ரொம்ப தளர்ந்து போயிடுறாங்க. இதனால தான் நான் வந்து கடலுக்குள்ளேயே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசு ரொம்ப தளர விட்டு ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க பாட்டியை கவனிக்கிறாங்க. அவங்க பாட்டி வந்து திருக்கை மீனோட நடுவில் நின்று அவங்க திருக்கை மீன் சுற்றிலும் இருந்து அவங்க பாட்டியை வந்து கவனிக்கிறத அவங்க பார்க்குறாங்க. அப்போ அவங்க பாட்டி என்ன சொல்கிறாங்க, நான் இறந்ததுக்கு பிறகு இந்த திருக்கை மீனாக தான் மாறப்போகிறேன் அப்படின்னு அந்த பாட்டி சொல்றாங்க. அவங்க முதுகுல வந்து அந்த டாட்டூவும் குத்திருக்கு, அதுவும் அந்த திருக்கை மீனோட டாட்டூ தான் அவங்க குத்திருக்காங்க. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க பாட்டி அவங்கள ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் இதுக்குள்ள போய் நீ பாரு அப்படின்னு சொல்லி சொல்லும் அவங்க அதுக்குள்ள போறாங்க. அங்க போய் பார்க்கும் போதுதான் தெரியுது, அவங்களோட முன்னோர்கள் எல்லாருமே மாலுமிகளாக வாழ்ந்தவர்கள், நிறைய அவங்க வந்து கண்டுபிடிச்சவங்க, நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணவங்க, அவங்க எல்லாருமே மாலுமிகள் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிய வருது.

இப்போ மோனாக்கு ஒரு நம்பிக்கை வருது, ஓகே நம்மால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள வந்து பிறக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகே நான் கப்பல் எடுத்துகிட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கப்பல் எடுத்துகிட்டு தனியாக ட்ராவல் பண்ணுறதுக்கு அவங்க ஆரம்பிக்கிறாங்க. தனியாக ட்ராவல் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முதல்ல அந்த மாவி கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ மாவியை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க ட்ராவல் பண்ணி போகிறாங்க. மாவியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். பாடல் வந்துட்டே இருக்குது மரகத நாணயம் படத்துலேருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மோனா இப்போ கடலுக்கு போறதுக்கு தயாராயிட்டாங்க. ஆனால் கடலுக்கு போறதுக்கு முன்னாடியே அவங்க பாட்டி வந்து இப்போ மரணப்படுக்கையில் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கல்லை வந்து உங்கள்கிட்ட இருக்கிற இந்த கல்லை நான் ஒரு அவங்களோட கழுத்தில் இருக்கிற ஒரு செயின், அந்த செயினுக்குள்ளே அந்த கல்லை போட்டு இதை நீ பத்திரமா அந்த கடவுள்கிட்ட கொண்டே சேர்த்துட்டு, டெஃபிட்டின்னு சொல்கிற அந்த கடல் தேவதை இருக்காங்களே அவங்க கிட்ட கொண்டே சேர்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு, நீ மாவியை தேடிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறந்துடுறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க வந்து கடலுக்குள்ளே போகும்போது இப்போ அவங்க அம்மாவே அவங்கள வழி அனுப்பி வைக்கிறாங்க, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க கடலுக்குள்ளே போகும்போது திருக்கை மீன்களாக மாறி அவங்க பாட்டியே உங்களுக்கு வழி காமிக்கிற மாதிரி ரொம்ப அழகாக அந்த காட்சிகள்லாம் ரொம்ப அழகாக அமைச்சிருப்பாங்க. ஸோ கடலுக்குள்ளே போகிறாங்க, கடலுக்குள்ளே போயிட்டே இருக்கிறாங்க, மாவியை வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அப்போ தான் அவங்க கவனிக்கிறாங்க, அவங்க ஊரில் சுற்றிட்டு இருந்த ஒரு சேவல், அந்த சேவலும் அந்த கப்பலில் வந்து இருக்குது அப்படி, அந்த படகுல இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. சரி, அவங்க அவங்களோட ட்ராவல் வந்து அப்படியே போயிட்டே இருக்குது. போகும்போது ஒரு இடத்துல வந்து அந்த கடல் என்ன பண்ணுது அப்படின்னா, அவங்கள தள்ளி கரையில் கொண்டு சேர்த்துருது. அப்போ அவங்க வந்து ரொம்ப சலிச்சு போயிறாங்க. அப்போ இதுக்கு தான் நான் வரவே கூடாது அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு அவங்க நினைக்கும் போது, அப்போ தான் அங்கே கொக்கி உருவமெல்லாம் அந்த பாறைகளில் ரொம்ப அழகாக வரையப்பட்டிருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது, ஓ, மாவி வந்து இந்த தீவில் தான் வசிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறது புரியுது. ஸோ அங்கே அவங்களுக்குள்ள சில கான்வர்சேஷன்லாம் நடக்குது. மாவியை வந்து திரும்ப வந்து அவங்க காதை பிடிச்சி திருகி நீ கேட்கணும் அப்படின்னு அவங்க பாட்டி சொல்லியிருப்பாங்க. அதனால் காதை பிடிச்சி திருகி நீ வந்து இந்த டெஃபிட்டி கடவுளோட இந்த இதயத்தை வந்து நீ வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன நம்புறாரு அப்படின்னா, மறுபடியும் நம்ம இதை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அழிவு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அவர் நம்புறாரு. அதனால் இல்லை, என்னால் முடியவே முடியாது அப்படின்னு அவர் பயப்படுறாரு. இல்லை, நீ என் கூட வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு அவங்க வந்து கடலில் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவரும் அவங்ககிட்டருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவர் திரும்ப திரும்ப அவர் கடலுக்குள்ளே குதிக்கும் போதெல்லாம் அந்த கடல் கொண்டு வந்து அந்த படகுலையே விடுது. மறுபடியும் மோனா வந்து கடலுக்குள்ளே விழும்போது மறுபடியும் அந்த கடல் வந்து அவங்கள திரும்பவும் அந்த படகுலையே கொண்டே சேர்க்குது. இப்படியே அவங்களோட ட்ராவல் வந்து தொடர்ந்துட்டே இருக்குது. தொடர்ந்துட்டு இருக்கும்போது இப்போ மாவிக்கு என்ன தேவை அப்படின்னா, அவரோட கொக்கி வந்து தேவை. ஏன்னா கொக்கி இருந்தால் தான் அவரால் வந்து உருவம் மாற முடியும், அவரால் அந்த இதயத்தை கொண்டு போய் அங்கே சேர்க்க முடியும் இல்லையா. அந்த கொக்கி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக ரெண்டு பேரும் இப்போது ட்ராவல் பண்ணி போகிறாங்க. இப்போ என்ன ஆகுது, இடையில கடற்கொள்ளையர்கள்லாம் வராங்க. அவங்களெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஊரில் வந்து தேங்காய் இருக்கு இல்லையா, தேங்காய் மாதிரியே இருக்காங்க அவங்க பார்க்கறதுக்கு. அவங்கெல்லாம் வந்து கடற்கொள்ளையர்கள். ஸோ அவங்கெல்லாம் வந்து இடையில நிறைய அந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க. ஸோ கடற்கொள்ளையர்கள்லாம் வராங்க, அவங்க கிட்ட இருந்து இவங்க தப்பிக்கிறாங்க, இப்படி கடலுக்குள்ள அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க, அந்த ட்ராவல் அப்படி போயிட்டே இருக்கு. இந்த மாதிரி காட்சிகள்லாம் ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க. அனிமேஷனில் வந்து இவ்வளோ அழகாக எடுக்கிறது அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப வியப்பாக ஆச்சரியமாக நமக்கு இருக்கு. ஸோ இப்படி எடுத்திருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த இப்போ கடவுள், அந்த தீ கடவுள் இருக்கார் இல்லையா, தீ அவர் தான் வந்து இதை பிடுங்கறதுக்காக, அதை எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணார். ஸோ அவர்கிட்ட இருந்து காப்பாற்றி தான் அந்த கல் வந்து இப்போ கடல் கடியில் இருந்தது. அதுதான் வந்து கடல் வந்து மோனா கிட்ட கொடுத்துருக்கு. இவரோட கொக்கியை வந்து இப்போ தேடணும் இல்லையா. இப்போ கொக்கியை தேடி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு தீவுக்கு போகிறாங்க. அந்த தீவுக்கு போனால் அந்த தீவில் வந்து ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்து மேலே நின்று மாவி வந்து ஜம்ப் பண்ணுறாரு. ஜம்ப் பண்ணும்போது அங்கே ஒரு சின்ன ஒரு பாதாள மாதிரி திறக்குது, அதுக்குள்ளே அப்படியே குதிக்கிறாரு. குதிக்கும்போது அவரை நம்பி மோனாவும் பின்னாடியே குதிக்கிறாங்க. குதிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அது கரெக்டாக கடலோட பாதாளத்தில் கொண்டே சேர்க்குது. ஸோ அந்த பாதாளத்தில் கொண்டே சேர்க்கும் போது அங்கே வந்து ஜொலி ஜொலிக்கிற ஒரு நண்டை வந்து அவங்க பார்க்குறாங்க. அந்த நண்டு ரொம்ப பெருசாக, ரொம்ப ஜொலிக்கிறது மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் ரொம்ப பெருசாக இருக்குது. அப்போ அந்த நண்டை பார்த்தோன்னா அந்த மோனாவுக்கு ரொம்ப வியப்பாயிருது. எப்படி நீங்கள் இவ்வளோ பெருசாக மாறினீங்க, எப்படி ஜொலிக்கிறீங்க, அதுவும் அந்த நண்டோட மேலே அவ்வளோ தங்கத்தில், அது மேலே என்னென்ன பொருட்கள்லாம் கடலில் வந்து தவற விட்டுருப்பாங்களோ எல்லா பொருட்களும் சேர்ந்து அந்த நண்டு மேலே இருக்குது. அந்த நண்டு அப்படி ஜொலிக்குது. அப்போ அந்த நண்டு வந்து அந்த நண்டோட பிரகாசத்தில் தான் அதோட மீன்கள்லாம் அதோட வாயில் வந்து விழும்போது அந்த நண்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. மோனாவையும் சாப்பிட்றதுக்காக அதை ட்ரை பண்ணுது. ஆனால் அவங்க வந்து இதுலேருந்து காப்பாற்றப்படுறாங்க. இப்போ வந்து கொக்கி வந்து மாய்க்கு வந்து கிடச்சிருது, அந்த நண்டோட மேலே அது இருந்தது. ஸோ அதை வந்து அவர் மீட்டுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து நாம் பேசலாம். நேயர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று. The Indian Navy invites

நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று. இன்னைக்கு மோனா இந்த திரைப்படத்தை குறித்து தான் பேசிட்டு இருக்கோம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த மாவி என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் வந்து அந்த கொக்கியை வச்சு உருவமெல்லாம் மாறுறக்கு ட்ரை பண்ணுறாரு. இதுக்கிடையில் அவரோட உடம்பு முழுசும் பச்சை குத்திருக்காரு இல்லையா. இந்த பச்சை குத்துனது அவரோட சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி, அவரோட உணர்வுகளுக்கு தகுந்த மாதிரி அந்த பச்சையும் கூட வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த உருவங்கள்லாம் மாறி பாட்டு பாடுறது டான்ஸ் பண்ணுறது இப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் முழுக்க ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் இப்போ தான் வந்து கொஞ்சம்

பேசவே ஆரம்பிக்கிறாங்க. மாவி கூட வந்து கொஞ்சம் மோனா வந்து ஓகே மாவி கூட பேசுறது பழகிறது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. இப்போ போகும்போது இவங்க ரெண்டு பேரும் நல்லா வந்து ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த டெஃபிட்டியோட தீவுக்கு போயிட்டாங்க. போயிட்டு அங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னா மறுபடியும் அந்த டெக்கே வந்துடுறாரு, அதாவது அந்த நெருப்பு. அந்த நெருப்பு வந்து அவங்கள வந்து தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா மாவியோட அந்த கொக்கி வந்து சேதமடையுது. சேதமடைகிறதுனால மாவியினால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா அந்த கொக்கி இல்லாமல் அவரால் இருக்க முடியாது. அதனால் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா ட்ராவல் பண்ணுறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. போனோடனே இவங்க மோனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கடல்கிட்ட இந்தா இந்த இதயத்தை எடுத்துக்க, எனக்கு வந்து வேறு யாராவது இந்த இதயத்தை மீட்கிறவங்கள்ட்ட இதை ஒழுக்கமாக அவங்க வந்து ஒழுக்கமாக ஒரு வேலையை முடிக்கிறவங்கள்ட்ட தான் கொடுக்கணும் இல்லையா, அதனால் அந்த மாதிரி ஆட்களை பார்த்து இதை வந்து நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ கொஞ்ச நேரம் ஆகுது, என்ன ஆகுது அப்படின்னா மனம் மாறி மாவி வந்து திரும்ப வராரு. திரும்ப வந்து இந்த டெக்காவோட பயங்கரமாக சண்டை வந்து நடக்குது. இதில் அந்த கொக்கியும் காணாமல் போகுது. ஆனால் டெஃபிட்டியை வந்து கண்டுபிடிக்கவே முடியல. அப்போது டெக்கா என்பவன் இப்போ தான் உங்களுக்கு தெரிய வருது என்னன்னா இந்த டெக்கா அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற இந்த நெருப்பு இருக்கு இல்லையா, அந்த நெருப்பு தான் டெஃபிட்டி அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிய வருது. ஏன்னா இந்த இதயம் இல்லாததுனால தான் உங்களுடைய அந்த எண்ணம் அந்த நல்ல குணமெல்லாம் முற்றிலுமாக அழிந்து ஒரு நெருப்பாக அவங்க உருவெடுத்து எல்லாரையும் அழிக்க பார்க்குறாங்க அப்படிங்கிறது அப்போ தான் உங்களுக்கு புரியுது. இதற்கு பிறகு என்ன நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது நான் மகாநல்ல படத்துலேருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று. நாம் இந்த கதையில் எதுவரை வந்திருக்கோம் அப்படின்னா, கதையோட நிறைவுக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ டெஃபிட்டி தான் அந்த டெக்கே அப்படிங்கிறது மோனாவுக்கு வந்து புரியுது. அப்போ அவங்களுக்கு வந்து நீங்கள் தான் வந்து டெஃபிட்டி அப்படிங்கிறத அவங்க உணர வைக்கிறாங்க. கூடவே வந்து அந்த நெருப்பு மேலேயே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த அவங்களோட இதயத்தை போய் பொருத்துறாங்க. பொருத்தும் போது மறுபடியும் பழைய நிலைக்கு அந்த டெஃபிட்டி வந்து வராங்க. அப்போ அங்கே இடம் ஃபுல்லாக ரொம்ப அழகாக பச்சை பசேல்னு மாற ஆரம்பிக்குது. அங்கே இருக்கிற அந்த தீமையெல்லாம் நீங்கி அந்த இடம் முழுக்க ஒளிர ஆரம்பிக்குது. கூடவே இவங்களும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, ஆழ்ந்த உறக்கத்துக்கு போய் ஒரு அழகான தீவாக மாறிடுறாங்க இந்த டெஃபிட்டி. மறுபடியும் மோனா வந்து தன்னுடைய வீட்டுக்கு திரும்புகிறாங்க. வீட்டுக்கு திரும்பி அங்கே வந்து அந்த கற்களை அடுக்கி வைக்கப்பட்டிருக்குள்ள அங்கே போய் கடல்லேருந்து எடுத்துகிட்டு வந்த ஒரு சங்கம் அங்கே வைக்கிறாங்க. இப்படி வந்து கதை வந்து ரொம்ப அழகாக முடிவு பெறுது. கூடவே அவங்க வந்து அவங்களோட தீவிற்கு ரொம்ப அழகாக ஒரு நல்ல ஒரு அரசியாக அந்த தீவை வந்து அவங்க வழி நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கதையை வந்து சுபம் அப்படின்னு போட்டு முடித்தா நமக்கு வந்து கதை ரொம்ப நல்லா இருக்கணும், கூடவே வந்து நல்லா மகிழ்ச்சியாக இருக்கணும் நம்ம நினைப்போம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான எண்டிங்கோட இந்த கதை வந்து முடிஞ்சிருக்கும். ரொம்ப அற்புதமான, குழந்தைகளுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு திரைப்படம் இது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நான் சுதா பிரியா. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். ஏழை எளிய மக்களின் நலனுக்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கு வரும் 18ஆம் தேதி நடைபெறும் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. நார்வே செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்ற கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தாவிற்கு 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கி அவரை கௌரவித்தார். மத்திய அரசின் புதிய வக்ஃப் வாரிய சட்டம் தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் கூறியுள்ளார். சண்டிகரில் இந்தியாவிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் திணறி வருகிறது. இனி விரிவான செய்திகள். தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான மத்திய அரசு ஆட்சி பொறுப்பேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் ஏழை எளிய மக்களின் நலனுக்காக தமது அரசு முனைப்புடன் செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியா மாபெரும் மாற்றங்களுடன் வெற்றி பாதையில் முன்னேறி செல்லும் நிலையில் பிரதமரின் ஏழை எளிய மக்களுக்கான உணவு தானிய திட்டம் மாற்றங்களுக்கான

0: ஒத்தாய்ப்பாக திகழ்ந்ததாகவும் தமது சமூக வலைதள பதிவில் பிரதமர் கூறியுள்ளார். வறுமை கோட்டிற்கு கீழ் மிகவும் பின்தங்கிய நலிவடைந்த மக்களின் மேம்பாட்டிற்கான அந்தியோத்யா திட்டம் தமக்கு உத்வேகம் அளிக்கும் திட்டமாக உள்ளது என்று கூறியுள்ள பிரதமர், ஏழை எளியோருக்கான பயன்கள் கிடைக்கப்பெற வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் செயலாற்றி வருவதாகவும் கூறினார். ஜன்தன் வங்கி கணக்கு, நேரடி பணப்பரிவர்த்தனை, தூய்மை பாரதம், வீட்டு வசதி, ஜல்ஜீவன் நீர் மேலாண்மை இயக்கம், ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு போன்ற திட்டங்கள் மக்களின் வாய்ப்புகளுக்கான திறவுகோலாக அமைந்ததுடன் அவர் தம் மாண்பையும் உறுதி செய்ததாக பிரதமர் எடுத்துரைத்தார். ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தியதில் தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் பிரதமர் கூறினார். உணவு தானிய திட்ட பயணம் ஒட்டுமொத்த மக்களின் ஆளுமையை உறுதி செய்து வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான கனவை முன்னெடுத்து செல்வதாகவும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஏழை எளிய மக்களின் நலமே மத்திய அரசின் உயர் முன்னுரிமை என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நிதி பாதுகாப்பு, சுய வேலைவாய்ப்பு, வங்கி வசதிகள் போன்றவை மூலம் கோடிக்கணக்கான மக்களை மத்திய அரசு இணைத்துள்ளதாகவும் தமது சமூக வலைதள பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் நடைபாதை வியாபாரிகள் திட்டம், சிறு வணிகர்களுக்கான முத்ரா வங்கி கடன் திட்டம், வீட்டு வசதி திட்டம் போன்றவை மக்களின் மேம்பாட்டில் முக்கிய பங்காற்றி இருப்பதாகவும் அவர் எடுத்துரைத்தார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் கோடிக்கணக்கான ஏழை மக்கள் பாதுகாப்பு, தன்னம்பிக்கை, மதிப்புடன் வாழ்வில் முன்னேற்றம் கண்டுள்ளதாக ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய அரசின் சமையல் எரிவாயு திட்டம், வீட்டு வசதி திட்டம், ஜல்ஜீவன் நீர் மேலாண்மை திட்டம், ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு, உணவு தானிய திட்டம், ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களால் ஏழை மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டதாகவும் அவர் எடுத்துரைத்தார். நாட்டின் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கு வரும் 18 தேதி நடைபெறும் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. தமிழகம், மகாராஷ்டிரா மாநிலங்களின் 2 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தலும் இத்துடன் நடைபெறுகிறது. அஇஅதிமுகவின் திரு சி வி சண்முகம் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து ஏற்பட்ட காலியிடத்திற்கு தமிழகத்தில் நடைபெறும் இடைத்தேர்தலில் தவிக சார்பில் அக்கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சியின் திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிடுகிறார். ஆகாஷ்வாணியின் 90வது ஆண்டு நிறைவை ஒட்டி மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற வலிமைமிகு ஒற்றுமை உணர்வுடன் ஆகாஷ்வாணி தேசம் முழுவதையும் இணைத்துள்ளதாக அமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். 1936 ஆண்டு ஜூன் 8 இந்திய ஒலிபரப்பு சேவை என்பது அகில இந்திய வானொலியாக உருப்பெற்றது. நாட்டின் கலாச்சார தகவல் ஒலிபரப்பு வரலாற்றில் மிக முக்கியமான இந்த தினம் தொடங்கி தலைமுறை தலைமுறைகளாக வானொலி மக்கள் சேவையாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. சுதந்திரத்திற்கு பின்னர் 1956 ஆண்டு ஆகாஷ்வாணி என்ற பெயருடன் 591 நிலையங்கள் செயலாற்றுவதோடு 23 மொழிகள் வாயிலாகவும் 146 வட்டார மொழிகளுடனும் வானொலி செயலாற்றி வருகிறது. வானொலியின் முக்கியத்துவம் குறித்து தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் பிரிவு மாநில ஒருங்கிணைப்பாளரும் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் முன்னாள் தலைமை இயக்குநருமான முனைவர் மாரியப்பன் எமது செய்தி பிரிவிடம் பேசுகையில்,
1: அகில இந்திய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். வானொலிக்கு 90 ஆண்டுகள் வயது என்பது மனதுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. சிறுவயதிலிருந்தே வானொலியில் பாடல்கள் கேட்டு மகிழ்ந்த காலத்தை மறக்க முடியாது. எனக்கு சிறுவயதில் இருந்தே பாடல்கள் கேட்பதில் அதிக ஆர்வம் என்பதால் எப்பொழுதெல்லாம் திரை இசை பாடல்கள் ஒலிக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் தவறாமல் பாடல்களை கேட்டு வந்திருக்கிறேன். கல்லூரி பருவத்திலிருந்து வானொலி செய்திகளையும் கேட்டு வருகிறேன். இன்றும் வானொலியின் ஆங்கில செய்திகள், தமிழ் செய்திகள், ஸ்பாட்லைட் என்று சொல்ல கூடிய ஆங்கில கலந்துரையாடல், பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சி போன்றவற்றை கேட்க தவறுவதில்லை. வானொலி இசைப்பெரியர்களுக்கு ஒரு இசை களஞ்சியம், அறிவு தேடல் உள்ளவர்களுக்கு ஒரு தகவல் பெட்டகம், எல்லாவற்றிற்கும் மேலாக மன அழுத்தத்தை போக்கும் ஒரு மாமருந்து. குழந்தைகள், இளைஞர்கள், பெண்கள், முதியவர்கள் என சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் கேட்டு மகிழும் நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி வரும் வானொலி என்றும் மக்கள் மனதில் நீங்காமல் நிலைத்திருக்கும். வாழ்க வானொலி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயன்

0: தெலுங்கானாவில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நார்வே செஸ் பட்டத்தை கைப்பற்றிய முதல் இந்தியர் என்ற வரலாற்று சாதனை படைத்த கிராண்ட் மாஸ்டர் பிரஜ்ஞானந்தாவிற்கு 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கி அவரை கௌரவித்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது தமது வெற்றி கோப்பையை முதலமைச்சரிடம் காண்பித்து அவர் வாழ்த்து பெற்றார். மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மத்திய அரசின் புதிய வக்ஃப் வாரிய சட்டம் தமிழகத்தில் அமல்படுத்தப்பட மாட்டாது என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இச்சட்டம் இதுவரை அமல்படுத்தப்படவில்லை என்றும் குறிப்பிட்டார். குறுவை தொகுப்பு திட்டம் குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மும்முனை மின்சார பிரச்சினையை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி மின் இழுவை நிலைய பகுதிகளில் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளையும் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் இன்று ஆய்வு செய்தார். காத்திருந்த மக்கள் கூட்டத்தில் பக்தர்களிடம் குறைகளை அவர் கேட்டறிந்தார். நிலையத்தின் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தரத்தையும் உப்பின் தன்மையும் பரிசோதித்த அமைச்சர் குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே அயோத்திப்பட்டினம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் இன்று காலை உணவை உட்கொண்ட மாணாக்கருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. இதனையடுத்து இம்மாணாக்கர் மேல் பள்ளிப்பட்டு வட்டார ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டதை தொடர்ந்து மாணவர்கள் தற்போது நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சரிசெய்ய மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீர் கூறியுள்ளார்.
1: ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஹெல்ப்ல வல்னரபிள் லொகேஷன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். 160 லொகேஷன்ஸ் 29 ஜோனல் டீம்ஸ் நம்ம போட்டிருக்கோம். டிஸ்ட்ரிக்ட் எமர்ஜென்சி ஆபரேஷன் சென்டர் 24/7 இருக்கிற கண்ட்ரோல் ரூம் உங்களுக்கு ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. 20,000 சாண்ட் பேக் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். 20 JCB டீடைல்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இன்கேஸ் ஏதாவது கிளியரன்ஸ் பண்ணோம்னா அந்தந்த ஏரியால உடனே அனுப்புறதுக்கு. மக்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி சொன்னா உடனே நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணோம்.
0: மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மணிமுத்தாறு அருவி களக்காடு தலையணையில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 5வது நாளாக இன்றும் தடை நீடிப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் கடந்த 5 தினங்களாக நெல்லை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. கனமழையின் காரணமாக நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. எனவே பாதுகாப்பு காரணம் கருதி சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க இன்று 5வது நாளாக வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். இதே போன்று களக்காடு தலையணையிலும் இன்று 6வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: தேனி மாவட்டம் கம்பத்திலிருந்து கேரளாவிற்கு செல்லும் கம்பம் மெட்டு சாலை பராமரிப்பு பணிகளுக்காக இன்று முதல் 1 மாத காலத்திற்கு மூடப்படுவதாக நெடுஞ்சாலைத்துறை தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக போக்குவரத்தில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் நிர்வாகம் கூறியுள்ளது. சண்டிகரில் இந்தியாவிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று 2வது இன்னிங்ஸை ஃபாலோ ஆன் முறையில் தொடர்ந்து விளையாடும் ஆப்கானிஸ்தான் சற்று முன் 3 விக்கெட் இழப்பிற்கு 92 ரன் எடுத்திருந்தது. முன்னதாக முதல் இன்னிங்ஸில் 152 ரன்னுக்கு ஆப்கானிஸ்தான் ஆட்டமிழந்தது. இந்தியா முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 564 டிக்ளேர்ட். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஏழை எளிய மக்களின் நலனுக்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கு வரும் 18ஆம் தேதி நடைபெறும் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. நார்வே செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்ற கிராண்ட் மாஸ்டர் பிரஜ்ஞானந்தாவிற்கு 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கி அவரை கௌரவித்தார். மத்திய அரசின் புதிய வக்ஃப் வாரிய சட்டம் தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். சண்டிகரில் இந்தியாவிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் திணறி வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: இசையோடு என்றும் நீங்கள்
1: சென்னை மெட் சென்டர்லிருந்து வந்திருக்கிற வானிலை அறிக்கை கேட்கலாம். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ். திருப்பூர்ல குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ். ஈரோடுல குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும்.

பதிவாகலாம்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக சேலம்ல குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ். ஊட்டியில் குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் அதிகபட்சமாக 21 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. பாலக்காட்டில் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ், அதிகபட்சமாக 28 டிகிரி செல்சியஸ். ஆங்காங்கே மழை பொழிவதற்கான வாய்ப்பும் இருக்குன்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. இது கோயம்புத்தூர் மற்றும் சுற்று வட்டார பகுதியின் தட்பவெப்பநிலையாக சென்னை வானிலை ஆய்வு மையம் சொன்னது.

தகராறுகள் தலைமுறை தலைமுறையாக தொடர்கின்றன. இந்த நிலையை மாற்றவே மத்திய அரசு ஒரு முக்கியமான திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. அதுதான் ஸ்வாமித்வா யோஜனா. கிராம சொத்து உரிமை மற்றும் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் கொண்டு கணக்கெடுப்பு திட்டம் 2020 April 24 தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினத்தன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. 9 மாநிலங்களில் வெற்றிகரமான முன்னோட்டத்திற்கு பிறகு கடந்த 2021 April 24 நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டது. இந்த திட்டம் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இந்த திட்டம் என்ன செய்கிறது என்று பார்ப்போம். கிராமங்களில் உள்ள குடியிருப்பு பகுதிகளை நவீன ட்ரோன் தொழில்நுட்பம் மூலம் துல்லியமாக கணக்கெடுத்து ஒவ்வொரு வீட்டு உரிமையாளருக்கும் சொத்து அட்டை வழங்குகிறது. இந்த சொத்து அட்டையே அவர்களின் சட்டப்பூர்வ உரிமை ஆவணம். இதை வைத்து வங்கியில் கடன் வாங்கலாம், சொத்து விவகாரங்களை தீர்க்கலாம், அரசு திட்டங்களில் பங்கேற்கலாம். தற்போது நாடு முழுவதும் 317,000 கிராம

பகுதிகளை நவீன ட்ரோன் தொழில்நுட்பம் மூலம் துல்லியமாக கணக்கெடுத்து ஒவ்வொரு வீட்டு உரிமையாளருக்கும் சொத்து அட்டை வழங்குகிறது. இந்த சொத்து அட்டையே அவர்களின் சட்டப்பூர்வ உரிமை ஆவணம். இதை வைத்து வங்கியில் கடன் வாங்கலாம், சொத்து விவகாரங்களை தீர்க்கலாம், அரசு திட்டங்களில் பங்கேற்கலாம். தற்போது நாடு முழுவதும் 317,000 கிராமங்களில் ட்ரோன் கணக்கெடுப்பு முடிந்துள்ளது. 9 கோடிக்கும் மேற்பட்ட நிலப்பதிவேடுகள் டிஜிட்டல் வடிவில் தயாராகி உள்ளன. இந்தியா முழுவதும் 662,000 கிராமங்களை உள்ளடக்கும் வகையில் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டம் பற்றிய மேலும் தகவல்களை இந்த பாடலுக்கு பிறகு தெரிந்து கொள்ளலாம்.

ஸ்வாமித்வா யோஜனா கிராம சொத்து உரிமை மற்றும் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் கொண்டு கணக்கெடுப்பு திட்டம் குறித்த தகவல்களை வழங்கி வருகிறோம். கிராமங்களில் நிலம் இருக்கிறது, வீடு இருக்கிறது, ஆனால் கையில் சட்டப்பூர்வ ஆவணம் இல்லை. இந்த ஒரு குறையே எத்தனையோ குடும்பங்களை வங்கி கதவை தட்டவே வைக்காமல் திருப்பி அனுப்பி இருக்கிறது. ஸ்வாமித்வா யோஜனா கிராம சொத்து உரிமை திட்டம் இந்த நிலையை மாற்றுகிறது. இந்த திட்டத்தால் கிடைக்கும் நன்மைகளை பார்ப்போம். முதலில் சட்டப்பூர்வ சொத்து உரிமை. சொத்து அட்டை கையில் இருந்தால் வங்கியில் கடன் வாங்கலாம், சொத்தினை பிணையாக வைக்கலாம். இதுவரை கிராம மக்களுக்கு கிடைக்காத நிதி வாய்ப்புகள் இனி திறக்கப்படும். அடுத்து நிலத்தகராறுகள் குறையும். ட்ரோன் மூலம் துல்லியமாக அளந்து பதிவு செய்வதால் எல்லை சர்ச்சைகளுக்கு இனி இடமே இருக்காது. ஆண்டு கணக்கில் நீதிமன்றம் சென்ற தகராறுகள் தவிர்க்கப்படும். அடுத்து கிராம வளர்ச்சி திட்டமிடல் எளிதாகும். துல்லியமான நில வரைபடம் இருப்பதால் சாலை, குடிநீர், மின்சாரம் என அனைத்து உள்கட்டமைப்பு பணிகளையும் சரியாக திட்டமிடலாம். இனி யாருக்கு இந்த திட்டம் பொருந்தும் என்று பார்ப்போம். கிராமங்களில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் சொத்து வைத்திருப்பவர்கள் அனைவரும் இந்த திட்டத்தின் கீழ் வருவார்கள். விவசாய நிலங்கள் இந்த திட்டத்தில் சேர்க்கப்படவில்லை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். சொத்து அட்டை பெறுவதற்கு தனியாக விண்ணப்பிக்க வேண்டியதில்லை. அரசே கிராமத்திற்கு வந்து ட்ரோன் கணக்கெடுப்பு நடத்தும். கணக்கெடுப்பு முடிந்த பிறகு உரிமையாளரின் மொபைல் எண்ணிற்கு ஒரு இணைப்பு அனுப்பப்படும். அதன் மூலம் டிஜிட்டல் சொத்து அட்டையை பதிவிறக்கம் செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு swamitva.nic.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். புகார்கள் அல்லது விசாரணைகளுக்கு 011-23-7253-02 என்ற மத்திய அரசின் நேரடி தொடர்பு எண்ணை அழைக்கலாம். கிராம இந்தியாவின் கோடிக்கணக்கான மக்களுக்கு சொத்து உரிமை என்பது இனி ஒரு கனவு மட்டுமல்ல, அது ஒரு உரிமை. ஸ்வமித்வா யோஜனா கிராம சொத்து உரிமை திட்டம் அந்த உரிமையை நேரடியாக உங்கள் கைகளில் கொண்டு வருகிறது. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று இடம்பெற்றது ஸ்வாமித்வா யோஜனா கிராம சொத்து உரிமை மற்றும் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் கொண்டு கணக்கெடுப்பு திட்டம். மீண்டும் சந்திப்போம் மற்றொரு மகத்தான திட்டத்தோடு. 1, 2, 3, 4.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

dale, dale, dale.

0: ஓகே.
1: மத்திய அரசின் மகரத்தான திட்டங்களோடு திரைகானம் கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியில் நான் போட்ட சவால் மற்றும் மணிப்பூர் மாமியார் ஆகிய திரைப்படங்கள் பாடல்களை கேட்டோம். நிலையத்து நேரம் இப்போது 2:30.
2: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech cadet entry scheme, permanent commission. Last date for submission is 18 June 2026. For more details visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a viksit samriddh Bharat. Join Indian Navy.
3: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM. நேயர்கள் கேட்டு பயன்பெறவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் தூக்கமின்மை மற்றும் குரட்டை, இதனால் நுரையீரலில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் நுரையீரல் சிறப்பு மருத்துவர் நிபுணர் தாரிணி அவர்கள்.
4: வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க?
5: வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க
4: டாக்டர்? நானும் நல்லா இருக்கேன். சென்ற நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா நுரையீரல் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியமான தகவல் எல்லாம் நீங்க ஷேர் பண்ணிருந்தீங்க. அதுல முக்கியமா வந்து நுரையீரல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன மாதிரி இருக்கும், அதை நம்ம எப்படி செஞ்சுக்கலாம், ஆரோக்கியமா பாத்துக்கலாம் அப்படிங்கிற பத்தி சொல்லிருந்தீங்க. இன்னைக்கு வந்து உங்ககிட்ட நான் கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குரட்டை. குரட்டைங்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயமா பார்த்தாலும் பெரிய பெரிய

0: பிரச்சனைகளை போய் முடிகிற மாதிரி ஒரு விஷயமாவும் இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து உங்ககிட்ட நாங்கள் குரட்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பத்தி தான் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சொல்லுங்க டாக்டர்.
1: வணக்கம், நான் டாக்டர் தாரணி, நுரையீரல் சிறப்பு மருத்துவர். ஒரு 14-15 இயர்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் பல்மனாலஜியில எனக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் கோயம்புத்தூர்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கொரட்டை வந்து ரொம்ப காமனான ஒரு ப்ராப்ளம், இப்போ எல்லா வீட்லேயும் இருக்கிற ஒரு பிரச்சனை. ஸோ எப்போ வந்து கொரட்டையை நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும், எப்போ அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் ரொம்ப தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். கொரட்டை அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறையா ப்ராப்ளம்ஸை ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். கொரட்டையினால் வர முக்கியமான நோய்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்லீப் ரிலேட்டட் டிசீசஸ், அதுவும் நம்ம பல்மனாலஜிஸ்ட் கீழே தான் வருது. நம்ம பல்மனாலஜிஸ்ட் தான் அதையும் டேக் கேர் பண்ணிக்கிறோம். ஸோ கொரட்டை அப்படின்னா ஸ்னோரிங்கோடு சேர்ந்து மற்ற சிம்டம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம அசஸ் பண்ணணும். ஒருத்தங்க வீட்டில் ரொம்ப சத்தமாக கொரட்டை விடுறாங்க, அந்த கொரட்டை சத்தம் வந்து அவங்க தூங்குற பெட்ரூம்லேருந்து வெளியே கேட்குது, ரொம்ப லவுடாக கேட்குது, பக்கத்தில் யாருனாலையும் தூங்க முடியல, டயர்டாக காலையில் தூங்கி எந்திரிக்கும் போது ஒரு தலைவலியோடு எந்திரிக்கிறாங்க, அண்ட் டே டைம் ஃபுல்லாக தூங்கிட்டே இருக்காங்க, நைட் ஃபுல்லாக கொரட்டை விட்டு தூங்குறாங்க, பகல்லையும் வீட்டில் ஒரு சோம்பலா தூங்கிட்டு இருக்காங்க, ஆக்டிவா இல்ல, எந்த வேலையும் செய்ய முடியல, டயர்டா ஃபீல் பண்றாங்க அப்படின்னா நம்ம ஸ்லீப் ரிலேட்டடா ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கறது நம்ம டெஸ்ட் பண்ணி கண்டிப்பா கண்டுபிடிச்சுக்கணும்.
0: டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சுக்கணும்னு சொல்றீங்க, நீங்க இதுக்கு என்ன மாதிரி டெஸ்ட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணி பாக்கணுங்க?
1: ஒருத்தங்களுக்கு கொரட்டை வருது அப்படின்னா நிறைய பேருக்கு, இப்போ 100 பேர் இருக்காங்க, 100ல வந்து ஒரு 90 பேர் இல்ல 80 பேர், 90 பேர் கொரட்டை விடுவாங்க. ஸோ இத்தனை பேர்ல இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன சிம்டம்ஸ் ஏதாவது ஒன்று இருக்கு அப்படின்னா ஸ்லீப் ஸ்டடி அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. ஸோ அதாவது அவங்களோட தூங்கும் போது, அந்த பர்சன் தூங்கும் போது அவங்களோட குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம அசஸ் பண்ணுவோம். நைட்டு தூங்கும் போது அவங்களோட பாடியில வந்துட்டு ஸ்லீப் லீட்ஸ் கனெக்ட் பண்ணிடுவோம், அதாவது இசிஜி, இஇஜி. இசிஜிங்கிறது ஹார்ட் செக் பண்றதுக்கு, இஇஜி வந்து பிரெயினோட ஆக்டிவிட்டி பாக்குறது, இஎம்ஜிங்கிறது மசில்ஸ்ல கனெக்ட் பண்ணிடுவோம், எலக்ட்ரோமைலோகிராம் அண்ட் பல்ஸ் ஆக்சிமீட்டர், அதுக்கப்புறம் செஸ்ட்ல ஒரு பெல்ட், வயிற்றுல ஒரு பெல்ட், இந்த மாதிரி நம்ம லீட்ஸ் எல்லாம் பாடியில கனெக்ட் பண்ணிட்டு அந்த பர்சனை நைட்ல ஒரு யூஷுவலா தூங்குற மாதிரி ஒரு 9 மணில இருந்து காலையில வரைக்கும் தூங்க சொல்லிடுவோம். ஸோ அவங்க தூங்கும் போது அவங்களோட பல்ஸ் ரேட் எப்படி இருக்கு, அவங்க எவ்வளோ மூச்சு விடுறாங்க, எவ்வளோ தடவை கொரட்டை விடுறாங்க, ஒவ்வொரு கொரட்டையும் எவ்வளோ செகண்ட் இருக்கு, ஒவ்வொரு தடவை கொரட்டை விடும்போதும் அவங்களோட ஹார்ட் ரேட் மாறுதா, கம்மியாகுதா, இல்லை ரொம்ப அதிகமாகுதா, இல்லை அவங்களோட உடம்புல ஆக்சிஜன் லெவல்ஸ் ரொம்ப கம்மியாகுதா, பிரெயினோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்கு, மசிலோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி கம்ப்ளீட்டாக ஹெட் டு ஃபுட் அனலைஸ் பண்ணுறது தான் ஸ்லீப் ஸ்டடி. இந்த ஸ்லீப் ஸ்டடி இப்போ நிறைய காமனாக பண்ணிட்டு இருக்கோம் கொரட்டை பிரச்சனையோட இருக்கவங்களுக்கு. இந்த ஸ்லீப் ஸ்டடி பண்றதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம், ஸ்லீப் ஆப்னியா இருக்கா இல்லையா அப்படிங்கறது நம்ம கண்டுபிடிக்கலாம்.
0: இப்போ வந்து இந்த கொரட்டை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஆன்லைன்லயே நிறைய ப்ராடக்ட் எல்லாம் வந்துருச்சு. மூக்குக்கு ஒரு சின்ன கிளிப் மாதிரி போடுறது, அதுக்கப்புறம் வந்து மூக்குல சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வந்து நம்ம லோட் பண்ணிட்டு தூங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் என்ன மாதிரி விஷயம்?
1: ரொம்ப கொரட்டா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எதனால கொரட்டை வருது அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் அசஸ் பண்ணணும். அப்பர் ஆர்வே அப்நார்மாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது நம்ம தொண்டை பகுதியிலயோ தொண்டைக்கு மேல இருக்கிற பகுதியில ஏதாவது அடைப்பு இருந்ததுன்னா கொரட்டை வரலாம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா, நம்ம த்ரோட்ல ஏதாவது சர்ஜரிஸ் தேவைப்படுதா, ஒரு பெரிய டான்சில்ஸ் இருக்கா, இல்ல அடினாய்ட்ஸ் இருக்கா, இல்ல ஒவ்வொருத்துக்கு பாத்தீங்கன்னா மாண்டபிள்னு சொல்லுவோம், அதாவது லோவர் ஜா அப்நார்மாலிட்டி இருக்கு, ஏதாவது ஒரு ஜால அப்நார்மாலிட்டிஸ் இருந்தாலும் கொரட்டை வரலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ்ல அப்நார்மாலிட்டிஸ் இருக்குன்னா ஒரு சர்ஜிக்கல் கரெக்ஷன், இல்ல மெக்கானிக்கல் டிவைசஸும், மாண்டபுலார் டிவைசஸ் இருக்கு, வாய்க்குள்ள வச்சுக்கிற டிவைசஸ், மூக்குல போட்டுக்கிற டிவைசஸ் எல்லாமே இருக்கு. இது எல்லாமே யூஸ் பண்ணா குறையறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் இந்த எந்த ஒரு டிவைஸ்னாலுமே ஃபர்ஸ்ட் எதனால கொரட்டை வருதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு அசஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேற ஸ்லீப் ஆப்னியா இருக்கா இல்லையா, அப்படி ஸ்லீப் ஆப்னியா இருந்தா அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா வேண்டாமான்னு பார்த்துட்டு டிவைசஸ்க்கு போய்க்கிறது பெட்டரா இருக்கும். இப்போ ஸ்லீப் ஆப்னியா அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, ஆப்னியா அப்படின்னா மூச்சு வந்து நின்று போறது, ஒரு 10 செகண்டுக்கு நமக்கே தெரியாம நம்மளோட பிரீத்திங் வந்து ஸ்டாப் ஆயிரும். இது தூங்கும் போது நடக்கிறனாலதான் ஸ்லீப் ஆப்னியா அப்படின்னு சொல்றோம். ஸோ இது எவ்வளோ தடவை நடக்குது அப்படிங்கறத டெஸ்ட் பண்றது தான் ஸ்லீப் ஸ்டடி. ஸோ இப்போ ஒருத்தங்களுக்கு ஸ்லீப் ஆப்னியா இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம், த்ரோட் லெவல்ல ஏதாவது அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா, இல்ல ரொம்ப ஒபீஸா இருக்காங்க, வெயிட் வந்துட்டு பிஎம்ஐ ரொம்ப ஹெவியா இருக்கு, ரொம்ப ஒபீஸ் மார்பிட் ஒபீஸா இருக்காங்கன்னா ஸ்லீப் ஆப்னியா இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ எதனால ஸ்லீப் ஆப்னியா இருக்கு அப்படிங்கறத நம்ம டயக்னோஸ் பண்ணிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும்.
0: இன்றைய நிகழ்ச்சியில குரட்டை அப்படிங்கறத பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். மேலும் சில தகவல்கள் உங்ககிட்ட நாங்க கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்னதாக ஒரு பாடல் கேட்போமா?

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் தூக்கமின்மை மற்றும் குரட்டை, இதனால் நுரையீரலில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் நுரையீரல் சிறப்பு மருத்துவர் நிபுணர் தாரிணி அவர்கள்.
1: இப்போ அந்த குரட்டை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கும் போது ஒரு ஏஜ் குரூப் எடுத்துக்கலாமே. இப்போ வந்து இந்த குழந்தைகள் வந்து அதிகமா குரட்டை விட்டு தூங்குறது கிடையாது, பட் அதை தாண்டி சில பேர் வந்து இந்த மிட் ஏஜ்ல இருக்கிறவங்க, ஒரு 40 to 45 இயர்ஸ்ல இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் வந்து வயதானவர்கள் வந்து அதிகமா வந்து இந்த குரட்டைனால வந்து பாதிக்கப்படுற மாதிரி தெரியுது. சம்டைம்ஸ் அவங்க நார்மலா இருக்கிற மாதிரி இருந்தாலும் நைட் டைம்ல வந்து அவங்களுடைய குரட்டை சத்தம் வந்து ரொம்ப அதிக அளவுக்கு கேட்க ஆரம்பிக்குது. இதனால வந்து நம்மளுக்கு தொண்டையிலயோ மூக்கிலயோ பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா?
2: சோ கண்டிப்பா குரட்டைனால நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்படலாம். அது ஒரு சைலண்ட் டிசீஸாவே இருந்துட்டு வருது. இப்போ அமெரிக்கால எல்லாம் பார்த்தோம்னா ஸ்லீப் அப்னியா ரொம்ப காமன். ஸோ நிறைய சிம்டம்ஸை வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணிடுறாங்க. நம்ம கண்ட்ரியில டயக்னோசிஸே பண்ணாம நிறைய டைம்ஸ் வந்து அன்டயக்னோஸ்டா போயிடுது. ரொம்ப நாளா ஒரு ஒபீஸா இருக்காங்க, ரொம்ப நாளா கொரட்டை விட்டுட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்லீப் அப்னியா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அந்த ஸ்லீப் அப்னியாவை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நைட் ஒவ்வொரு தடவை கொரட்டை விடும்போதும் அவங்களுக்கு உள்ள எடுக்கிற காத்து வந்து அடைச்சுக்கும், மூக்கு வழியா எடுக்கிற ஆக்சிஜன் லெவல்ஸ் வந்து கம்மியா தான் போகும். ஸோ அடைக்கிறனால அவங்களுக்கு வந்துட்டு தேவையான அளவுக்கு ஆக்சிஜன் அவங்களோட பிரெயினுக்கு, அவங்க ஹார்ட்டுக்கு, எதுக்குமே அவங்க பாடிக்கு கிடைக்காது. ஸோ இதனால எப்பயுமே ஒரு ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி இருந்துட்டே இருக்கும், ஹார்ட் பீட் வந்து அதிகமாகும். ஸோ கொரட்டையினால ஸ்லீப் அப்னியானால ஒரு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு கூட சான்சஸ் இருக்கு நைட் தூங்கும் போது, இல்ல ஒரு ஸ்ட்ரோக் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இல்ல என்ன ரீசன்னே தெரியாது, நார்மலா ஒருத்தவங்க தூங்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஒரு இட்ஸ் மாதிரி வரும். ஸோ வலிப்புன்னு சொல்லிட்டு எமர்ஜென்சியா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவாங்க. அங்க போய் பார்த்து சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ எல்லாமே எடுத்தா எல்லாமே நார்மலா இருக்கும். எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் கடைசியில என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப நாளா கொரட்டை விட்டுட்டு இருப்பாங்க, ஸ்லீப் ஆப்னியா இருந்திருக்கும், அது கூட தெரியாம அதை டயக்னோஸ் பண்ணாம இருந்தனால கடைசியா ஒரு நியூரோப்ளமோ இல்ல ஒரு ஹார்ட் ப்ராப்ளமோ வரதுக்கான சான்சஸ் இருக்கு.
1: இது நரம்பியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படுத்தும் சொல்றீங்க, இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படுத்தும், இதுக்கும் நுரையீரலுக்கும் கனெக்ட் இருக்குங்களா?
2: கண்டிப்பா இதுக்கும் லங்ஸ்க்கும் கனெக்ஷன் இருக்கு. இப்போ ஒரு ஸ்லீப் ஆப்னியானால ஒருத்தங்களுக்கு பிரஷர் வர அதிகமாயிருக்கு. ஸோ ரொம்ப நாள் பிரஷர் இருந்துட்டே இருக்கும், பிரஷர் வந்து எவ்வளவு மெடிசன்ஸ் கொடுத்தாலும் பிபி கண்ட்ரோல் ஆகாது, ஹார்ட் டிசீஸ் ஃபார்ம் ஆகலாம். ஸோ ஹார்ட் டிசீஸ் வரனால ஹார்ட்டுக்கும் லங்ஸுக்கும் நடுவில் இருக்கிற பிளட் வெசல்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகலாம். ஸோ ரைட் ஹார்ட் ஃபெயிலியர் வரலாம். ஹார்ட்டுக்கும் லங்ஸுக்கும் நடுவில் இருக்கிற பிளட் வெசல்ஸில் ப்ரெஷர் அதிகமாகறனால பல்மனரி ஆர்டரி ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி கண்டிஷன்ஸும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஸ்லீப் அப்னியா அப்படின்னு வரவங்களுக்கு மெயினாக பார்த்தோன்னா நுரையீரலும் பாதிக்கும். அதாவது என்னென்னா ஆக்சிஜன், ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி வந்து கம்மியாயிடும். ஸோ அவங்களோட ஆக்சிஜன் லெவல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ நார்மலாக நம்மளுக்கு ஆக்சிஜன் சேச்சுரேஷன் அப்படிங்கிறது பல்ஸ் ஆக்சிமீட்டரில் பார்க்கும் போது 95% மேல இருக்கு அப்படின்னா ஸ்லீப் அப்னியா இருக்கிறவங்களுக்கு தூங்கும் போது ஒரு 80% 70%, சிவியரா இருக்கவங்களுக்கு ஒரு 40-45% இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ அவங்களுக்கு ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி வரும், அதனால ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் தேவைப்படலாம். ஸோ இதனால ஹோம் ஆக்சிஜன், வீட்டில் வந்து ஆக்சிஜன் வாடகைக்கு எடுத்து யூஸ் பண்ற மாதிரி கண்டிஷன்ஸ் கூட வரலாம். ஸோ ஸ்லீப் அப்னியா டெஃபினட்டா ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் காஸ் பண்ணும், லங்ஸை பாதிக்கும்.
1: சரி டாக்டர், இப்போ நீங்க குரட்டையிலே இவ்வளவு சொல்லிட்டு இருக்கீங்க, ஒரு நல்ல தூக்கம் அப்படிங்கிறது என்னதான் இருக்கும்?
2: நல்ல தூக்கம் அப்படின்னா ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு தூக்கம். ஃபர்ஸ்ட் தூங்குறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி எந்த கேட்ஜெட்ஸும் பார்க்கக்கூடாது, போன், டிவி, லேப்டாப் எதுவுமே பார்க்கக்கூடாது. கன்சிஸ்டண்டா டெய்லியும் ஒரே டைம்ல தூங்குறதுக்கு போகணும். 9:00 டெய்லியும் அவங்க ரூமுக்கு தூங்க போயிடணும். மார்னிங் வந்து 7:00 இல்ல 6:00 அப்படின்னா கரெக்டா அந்த டைமுக்கு எந்திரிச்சிடணும். கண்டிப்பா ஒருத்தங்களுக்கு ஒரு 8 hours ஆஃப் ஸ்லீப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தூங்கும் போது எந்த ஒரு டிஸ்டர்பன்சஸும் இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் வந்து ஸ்லீப் ஹைஜீன் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்லீப் ஹைஜீன் அப்படின்னா கரெக்டான டைமுக்கு தூங்க போகணும், கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பேஸில் தூங்கணும், தூங்கிறதுக்கு முன்னாடி கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஹெவி மீல்ஸ் எடுத்துட்டு உடனே தூங்கக்கூடாது, நைட் சாப்பிட்டுட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரமாவது கேப் இருக்கணும் தூங்கிறதுக்கு, சாப்பிட்ட உடனே போய் படுத்து தூங்கக்கூடாது.
1: சில பேருக்கு வந்து தூக்கமே இல்லைன்னு சொல்லுவாங்க, டீப் ஸ்லீப் அப்படிங்கிறது ஒன்று வந்ததே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வந்து குரட்டைங்கிற ஒரு பிரச்சனையும் பெருசாக இருக்கிறது இல்லை, ஏன்னா அவங்க முடிச்சுட்டே தான் இருக்காங்க. இதுவுமே வந்து உடல்நலத்திற்கு கேட்ட ஒரு விஷயமா, ஏன் அவங்களுக்கு டீப் ஸ்லீப் அப்படிங்கிறது இல்லாமே போயிருது?
2: ஸ்லீப் அப்னியா ப்ராப்ளம் இருக்கவங்க எல்லாருமே கொரட்டை விடுவாங்க அப்படிங்கிறதும் கிடையாது. கொரட்டை

0: எல்லாமேயும் ஸ்லீப் ஆப்னியா இருக்கலாம். அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா, சென்ட்ரல் ஸ்லீப் ஆப்னியா, மிக்சட் ஸ்லீப் ஆப்னியா அப்படின்ட்டு இருக்கு. ஸோ எனி கைண்ட் ஆஃப் ஸ்லீப் ஆப்னியா, ஸ்னோரிங் இல்லாமல் அவங்களால ரொம்ப நேரம் தூங்க முடியாமல் இருக்கலாம், இல்லை நைட் தூங்கும் போது ஒரு சிலர் அவங்களுக்கே தெரியாமல் பேசுவாங்க, எந்திரிச்சு நடப்பாங்க, இதெல்லாமே வந்து ஸ்லீப் ரிலேட்டட் டிஸார்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்லீப் ஆப்னியா இருக்கவங்களுக்கு டீப் ஸ்லீப்குள்ள போகிறதுக்கு ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கும். ஸ்லீப் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்லீப் சைக்கிள்னா ரெம் ஸ்டேஜ், நான் ரெம் ஸ்டேஜ் அப்படின்னு ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்லீப் இருக்கு. ஸோ ஒரு ஸ்டேஜ் ஆஃப் ஸ்லீப்ல இருந்து இன்னொரு டீப் ஸ்லீப்குள்ள போகும்போது சடனாக ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஸ்லீப் ஆப்னியா ப்ராப்ளம்ஸ் இருக்க சான்சஸ் இருக்கு. இதே மாதிரி மனநிலைய தொந்தரவு இருக்கவங்களுக்கு, ரொம்ப நாளாக ஒரு அடிக்ஷன் ப்ராப்ளம் இருக்கு, ஆல்கஹால் இருக்கு, இல்லை வந்து ஏதாவது ஒரு டிப்ரெஷன், ஏதாவது ஒரு கவலையில் இருக்கவங்களுக்கும் தூக்கம் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனாலையும் ஸ்லீப் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வர சான்சஸ் இருக்கு.
1: இந்த நிகழ்ச்சியில தூக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்ன மாதிரி ஏற்படும், அதுல குரட்டை எந்த அளவுக்கு பங்கு வகிக்குது அப்படிங்கிறத பத்தி நீங்க நிறைய தகவல்கள் எங்களுக்காக சொல்லிட்டு இருக்கீங்க. மேலும் சில தகவல்கள் உங்ககிட்ட நாங்க கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்னதாக ஒரு பாடல் கேட்போமா?

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் தூக்கமின்மை மற்றும் குரட்டை, இதனால் நுரையீரலில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் நுரையீரல் சிறப்பு மருத்துவர் நிபுணர் தாரிணி அவர்கள்.
1: டாக்டர், சென்ற நிகழ்ச்சியில் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பேசிட்டு இருந்தோம். அப்போ வந்து ஒருத்தங்களுக்கு வந்து நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஸ்க்ராச்சிலேருந்து என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தோம். அதற்கான ஒரு பதில்கள் நீங்கள் கொடுத்துருந்தீங்க. ஸ்லீப் அப்னியா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு டிசீஸ் ஏதாவது ஒன்று வருது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கொடுப்பீங்க?
2: ஸோ இப்போ ஒருத்தங்களுக்கு ஸ்லீப் அப்னியா அப்படின்னு டயக்னோஸ் பண்ணிட்டோம்னா அதில் என்ன டைப் ஆஃப் ஸ்லீப் அப்னியான்னு பார்க்கணும். அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியாவாக இருக்குது அப்படின்னா அதில் மைல்டாக இருக்கா, மாடரேட்டாக இருக்கா, சிவியராக இருக்காங்கிறத நம்ம கேட்டகரைஸ் பண்ணுவோம். அண்ட் சென்ட்ரல் ஸ்லீப் அப்னியா அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ சப்போஸ் ஒரு ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது ஒரு நியூரோ ப்ராப்ளம் இருக்கலாம், அதனால கூட ஸ்லீப் அப்னியா வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ சென்ட்ரல் ஸ்லீப் அப்னியா வரந்ததுன்னா அந்த ஹார்ட் ஃபெயிலியரையோ இல்லை நியூரோ ப்ராப்ளமையோ நம்ம ட்ரீட் பண்ணிட்டோம்னா ஸ்லீப் அப்னியாவும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதான் ட்ரீட் த ரூட் காஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நோய்க்கான ஆணி வேறு என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சு அதை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா நோய் தானா சரியா போயிடும். ஸோ இப்போ அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியாவா இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. சப்போஸ் பேஷண்ட்னால சுத்தமா தூங்க முடியல, ரொம்ப கொரட்டை விடுறாங்க, பிபியும் வந்துருச்சு, ஸோ ஆக்சிஜன் லெவல்ஸும் கம்மியா இருக்கு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல ஸ்லீப் ஸ்டடி பண்றோம். ஸ்லீப் ஸ்டடி பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நம்ம சொல்றது ஸ்லீப் ஹைஜீன் டெக்னிக்ஸ். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி எப்படி தூங்கணும், அந்த ஸ்லீப் ஹைஜீன் டெக்னிக்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நம்ம ஃபாலோ பண்ண சொல்லணும். அடுத்தது ஆக்சிஜன் லெவல்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னா வேற ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு அசஸ் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு ஹோம் ஆக்சிஜன் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கலாம். நைட் தூங்கும் போது ஆக்சிஜன் யூஸ் பண்ணிட்டு தூங்க சொல்லணும். தேவைப்பட்டா டே டைமும் ஆக்சிஜன் யூஸ் பண்ற மாதிரி இருக்கலாம். இது தாண்டி முக்கியமான ட்ரீட்மெண்ட் என்னன்னா சிபாப் மிஷின்.
3: ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருநெல்வேலி மாவட்டம் மூத்து 11 சென்டிமீட்டர், நாலுமுக்கு 10 சென்டிமீட்டர், காக்காச்சி 9 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் முப்பாசி மாஞ்சோலை ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், சின்னக்கல்லாறு, வால்பாறை, சின்கொனா, சித்தாறு ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், பேச்சிப்பாறை, வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், பெருஞ்சாணி அணை, பாலமூர், கொட்டாரம், களியல், குண்டாரணை, கொடுமுடியாறு அணை, திருநெல்வேலி, புத்தன் அணை, திற்பரப்பு, சிவலோகம், அடவி நயினார் கோவில் அணை, அடையாமடை ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், சோலையாறு, முள்ளங்கினா விளை, பாபநாசம், நெய்யூர், சூரலக்கோடு, கொளச்சல், மாம்பழத்துறையாறு, ஆனைக்கிடங்கு, மயிலாடி, கன்னியாகுமரி, சேர்வலாறு அணை, பெரியாறு, கோழிப்போர்விலை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், செங்கோட்டை, திருத்துறைப்பூண்டி, பூதப்பாண்டி, திருப்பதி சாரம், திருப்பூண்டி, தக்கலை, ஆரல்வாய்மொழி, உரத்தநாடு, நாகர்கோவில், குழித்துறை, முக்கூடல் அணை, குருந்தன்கோடு, இரண்யேல், மணிமுத்தாறு, தேக்கடி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், கந்தர்வக்கோட்டை, கன்னிமார், கடனா அணை, வெட்டிக்காடு, தலைஞாயிறு, ராதாபுரம், கிருஷ்ணகிரி, பொள்ளாச்சி, தேவாலா, விண்ட்வர்த், கருப்பாநதி அணை, கன்னடியான் அணைக்கட்டு, தென்காசி, சிறுவாணி அடிவாரம், ஹோசூர், ராமநதி அணை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதுமில்லை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிக

வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 40.7 டிகிரி செல்சியஸ் கடலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 21.4 டிகிரி செல்சியஸ் கன்னியாகுமரியில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.6 டிகிரி செல்சியஸ். அதிக அளவு வெப்பநிலை கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்திருந்தது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்து காணப்பட்டது. கடலூர் மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, கரூர், திண்டுக்கல், நாகப்பட்டினம், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழை தருமபுரி, சேலம், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. சில இடங்களில் மிதமான மழை பொழிவுக்கும் வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 39 முதல் 40 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்த அளவு 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் காணப்படக்கூடும். வெப்பம் மிகுந்து இறுக்கத்துடன் இருக்கும். சில இடங்களில் மழை தூறல் விழும் வாய்ப்பும் உண்டு. நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமானது முதல் சற்றே பலத்த மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. வெப்பநிலை அதிக அளவு 22 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்த அளவு 14 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 30.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 21.4 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. அரசின் நலத்திட்டங்களை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதில் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு பயணம் மேற்கொள்வதை தவிர்க்குமாறும் அந்நாட்டில் உள்ள இந்தியர்கள் அப்பகுதியை விட்டு வெளியேறுமாறும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. வருகையில்லா ஆவணப்பதிவு திமுக ஆட்சிக் காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டம் என்றும் அதனை புதிய அரசின் திட்டம் போன்று தாவேக அரசு விளம்பரப்படுத்துவதாக அக்கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. மின்துறையில் வன்பொருள் திருடு போனது காரணமாக சிபிஐ விசாரணைக்கு தாவேக அரசு உத்தரவிட வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பின்னரும் கூட திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற விடமாட்டோம் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வழிபாட்டு உரிமைகளுக்கு எதிரானது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். திருவான்மியூர் உத்தண்டி உயர்மட்ட பாலம் ரத்து செய்யப்படுவது வரவேற்கத்தக்கது என்றும் இது தொடர்பான 700 கோடி ரூபாய் ஊழல் குறித்து தாவேக அரசு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. தொழில் வளர்ச்சியை உறுதி செய்ய தாவேக அரசு முயற்சி மேற்கொள்ளவில்லை என்று அமமுக குற்றம் சாட்டியுள்ளது. நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், கோவை, தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தோல்வியை தவிர்க்க ஆப்கானிஸ்தான் போராடி வருகிறது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் சௌத்ரி, போலிப்பள்ளி இணை பட்டம் வென்றது. ஆசிய போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய கால்ஃப் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான பயிற்சி ஆட்டம் தொடங்குவது மழையினால் தாமதமாகியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம் மாரிமுத்து?
1: அலங்கரை விளக்கத்திலிருந்து காற்று வாங்க போனேன்னு ஒரு கவிதை வாங்கி வந்தேன். அந்த சாங்கை வந்து செந்தில் துர்கா தேவிக்காக இந்த சாங் போட்டு
0: எல்லாருக்காகவும் அந்த பாடல்

ரொம்ப அழகாக ஸ்டார்ட் ஆகிருக்கக்கூடிய நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல டீ டைம் ஷோ கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் நீங்களும் கால் பண்ணுங்கள். 2312103 அப்படிங்கிற நம்பர்லையும் 2317046 அப்படிங்கிற இந்த நம்பருக்கும் கால் பண்ணி உங்களோட விருப்பப்பாட்டில் கேட்டு ரசிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நம்ம பேச காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் பேசுகிறீங்க?

0: வணக்கம் சார்.
1: வணக்கம். உங்க
0: பேர்? கோவை செல்வபுரம் சிங்காரவேலன் சார்.
1: சிங்காரவேலன், சொல்லுங்க. சிங்காரவேலன், என்ன பாடல்? என்ன பாடல்?
0: நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: அருமையா இருக்கேன் சார். என்னுடைய இன்னைக்கு விருப்ப பாடல் பாத்தீங்கன்னா வீரபாண்டி கட்டபொம்மல் இருந்து இன்பம் பொங்கும் வெண்ணிலா.
1: ஓகே, உங்களுக்காக அந்த இன்பம் பொங்கி வந்துட்டே இருக்கு, கேளுங்க.

0: பிரம்மாண்டமான பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா நம்ம டீ டைம் நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி உங்களுடைய பாடலை கேட்டு ரசித்து என்ஜாய் பண்ணலாம். அந்த நிகழ்ச்சி வகையில் இப்போ நம்ம பேச காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் சரத்குமார் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? அதுக்கு முன்னாடி உங்களுடைய ரேடியோ வால்யூமை மியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம பேசுறது கிளியராக கேட்கணும்னு நினைக்கிறேன். உங்கள் பேர் சொல்லுங்கள்.
1: கணபதியிலேருந்து மீரா பேசுகிறேன் சார்.
0: சொல்லுங்கள் மீரா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கணபதியில்? உங்களுக்கு விருப்பமான பாடல்
1: என்னன்னு
0: சொல்லுங்க. அந்த பாடல் மலர்ந்துட்டே இருக்கு, கேளுங்க.

0: 3:17 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல டீ டைம் ஷோ கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்துல நம்மோட பேச காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மலம்ச்சம்பட்டில இருந்து விஸ்வநாதன் பேசுறேங்க.
0: வணக்கம் விஸ்வநாதன், எப்படி இருக்கீங்க? மலம்ச்சம்பட்டில எல்லாம் எப்படி இருக்காங்க?
1: குளமகள் ராதையில
0: இல்ல, மலம்ச்சம்பட்டில எல்லாரும் எப்படி இருக்காங்க? மலம்ச்சம்பட்டில எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு கேட்டேன்.
1: மலம்ச்சம்பட்டில பைபாஸ் ரோட்ல வடக்கு தோட்டம்.
0: ரைட், ஓகே, பரவாயில்ல. எப்படி இருக்காங்கன்னு கேட்டேன் ஊர்ல எல்லாரும்.

0: என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: குலமகள் ராதையில உன்னை சொல்லி குற்றம் இல்லை, என்னை சொல்லி குற்றம் இல்லை.
0: யார சொல்லியும் குற்றம் இல்லை, உங்களுக்காக பாட்டு வருது கேளுங்க.

0: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
1: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
2: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
3: ரொம்ப அழகான, இதமான, பிளசன்டான, சில்லுன்னு இருக்கக்கூடிய இந்த ஈவினிங் டைம்ல நீங்களும் உங்களோட விருப்ப பாடலை எல்லாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. டீ டைம் ஷோல இந்த ஷோல உங்களோட விருப்ப பாடல் எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க. 2312103 அப்படிங்கிற நம்பர்லையும், 2317046 அப்படிங்கிற இந்த நம்பருக்கும், அண்ட் அதுக்கு முன்னாடி 0422 அப்படிங்கிற எஸ்டிடி கோடோட டயல் பண்ணலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் நம்ம மீட் பண்ணக்கூடிய நெக்ஸ்ட் காலர், ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கேருந்து பேசிட்டு இருக்கீங்க?
4: ஹலோ, நான் பொள்ளாச்சியிலிருந்து முருகேசன் பேசுறேங்க.
3: பொள்ளாச்சி முருகேசன், எப்படி இருக்கீங்க முருகேசன்?
4: பொள்ளாச்சியில் கோட்டாம்பட்டியில் இருக்கோங்க.
3: பொள்ளாச்சியில் கோட்டாம்பட்டியில் இருக்கீங்க, ஓகே, ரைட். பொள்ளாச்சியில் இப்போ மழை வந்துட்டு இருக்கா?
4: இல்லைங்க சார், காலையில் லேசாக தூரிச்சிங்க, இப்போ மழை இல்லைங்க, மோடமாக இருக்குது, அவ்வளோதாங்க.
3: ரொம்ப மகிழ்ச்சி. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
4: ஊட்டி வரை உறவுங்களை படத்துல இருந்து பாடல் பாடுங்க.
3: ஊட்டி வரை உறவுலேருந்து பாடல் வேணுமா?
4: ஆமாங்க சார்,
3: கண்டிப்பாக கொடுத்துடலாம்.

0: நம்ம நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கக்கூடிய நிறைவான நேயர், வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? எங்கிருந்து பேசிட்டு இருக்கீங்க? ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: ஹலோ,
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: தங்கவேலுங்க, முக்கோணம், குடும்பல பேட்டி, முக்கோணம், தங்கவேல்.
0: என்ன பாடல் கொடுக்கலாம் தங்கவேல் உங்களுக்கு?
1: எங்க ஊர் ராஜாவில் பாட்டுங்க.
0: என்ன பாடல்?
1: யாரை நம்பி நான் பிறந்தேன் பொங்கல.

0: இனிமேல் தினமும் 3 மணியிலிருந்து 3:30 மணி வரைக்கும் உங்களுடைய டீ டைம் நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். இதோட நம்ம நிகழ்ச்சியை நான் சைன் அப் பண்ணிக்கிறது. உங்க ஆர்ஜி பிரபுகுமார். நிலையத்தில் நேரம் 3:30. இனி கேட்கலாம்.
1: இது ஆகாஷ்வாணியின் கோயம்புத்தூர் வானொலி மத்திய 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசை. நேரம் இப்போது 3:30. திரைகானம் கேட்கலாம்.

0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
1: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: திரை இசை கேட்டோம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. அரசின் நலத்திட்டங்களை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதில் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு பயணம் மேற்கொள்வதை தவிர்க்குமாறும் அந்நாட்டில் உள்ள இந்தியர்கள் அப்பகுதியை விட்டு வெளியேறுமாறும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. வருகையில்லா ஆவணப்பதிவு திமுக ஆட்சிக் காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டம் என்றும் அதனை தமது அரசின் திட்டம் போன்று தாவேக அரசு விளம்பரப்படுத்துவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. மின்துறையில் வன்பொருள் திருடு போனது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு தாவேக அரசு உத்தரவிட வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பின்னரும் கூட திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற விடமாட்டோம் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வழிபாட்டு உரிமைகளுக்கு எதிரானது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். திருவான்மியூர் உத்தண்டி உயர்மட்ட பால ஒப்பந்தத்தை ரத்து செய்வது குறித்து தாவேக அரசு ஆய்வு செய்து வருவது வரவேற்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தொழில் வளர்ச்சியை உறுதி செய்ய தாவேக அரசு முயற்சி மேற்கொள்ளவில்லை என்று அமமுக குற்றம் சாட்டியுள்ளது. நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், கோவை, தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒருசில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்ற ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒரு இன்னிங்ஸ் 300 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் சௌத்ரி, பொல்லிப்பள்ளி இணை பட்டம் வென்றது. ஆசிய போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய கால்ஃப் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலான்பட்டார் ஓபன் மல்யுத்த போட்டியில் இந்தியா 8 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: ஜின்கே பாஸ் கோய் கரண்டி நஹி ஹை சர்க்கார் குத் உன்கி கரண்டர் பன் ரஹி ஹை.
3: கடந்த 6 வருஷத்தில் பிஎம் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் சுமார் 75 லட்சத்திற்கும் மேல் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸுக்கு 17,800 கோடிக்கும் மேல் லோன் வழங்கப்பட்டது. கூடவே வட்டி சப்சிடி மற்றும் டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கலில் கிட்டத்தட்ட 800 கோடிக்கும்

ஹாய் ஹாய் ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. கரெக்டாக 4:03 நாம் அணிஞ்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இது கெட் செட் கோ த கேம் ஷோ. இந்த ஷோவில் உங்களோட நான் உங்கள் ஆர்ஜி பிரபுகுமார். இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நீங்கள் ஆவலாக காத்திருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்கள் ஆப்போசிட்டில் பதில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஷோவில் வந்து ஈஸியாக வின் பண்ணிடலாம். இந்த கேம் உல்டா புல்டா கேமில் நீங்களும் கலந்துக்கிட்டு வெற்றி பெறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 231-2103 அப்படிங்கிற நம்பரையும் 231-7046 அப்படிங்கிற இந்த நம்பருக்கும் கால் பண்ணலாம். அதோட நம்ம நிகழ்ச்சியில் கலக்கலான பாடல்களையும் கேட்டு ரசிக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் உங்களுக்காக

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 MHz.
1: எனக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
2: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
3: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
4: காதல் தேசம் படத்துல இருந்து ஒரு சூப்பரான ஒரு பெப்பியான சாங்கோட நம்ம ஷோ வந்து அழகா டேக் ஆஃப் ஆயிருக்கு. இப்ப நம்ம ஷோல என்ன கேம் விளையாட போறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதாவது உல்டா புல்டா நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்க ஆப்போசிட்ல பதில் சொன்னீங்க அப்படின்னா இந்த ஷோவில் ஈஸியாக நீங்கள் வின் பண்ணலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் யார் ஃபஸ்ட்டு ரெடியாக இருக்காங்க விளையாடுறக்கு அப்படின்னு பார்த்தலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
5: வணக்கம், பெருமானந்தூர்
4: ஜெயலட்சுமார். ஓகே, நீங்கள் இப்படி தான் வந்து யார் கேட்டாலும் வணக்கம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு திகிலாக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுப்பீங்களா குமார்?
5: அப்படியே பேசி பேசி பழக்க மாதிரி
4: ரைட், ரொம்ப மகிழ்ச்சி குமார். இப்போ நம்ம கேமுக்கு போயிடலாங்களா?
5: போகலாங்க.
4: எந்த ஊர்லேருந்து நீங்கள் பேசுறீங்க?
5: என்ன பண்ணுவீங்க?
4: என்ன சொல்லணும் அதுக்கு? சரி, அதெல்லாம் போகட்டும். மழை வருதான்னு கேட்டதுக்கு நான் பதில் சொன்னதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க?
5: வெள்ளக்கார அழகா இருக்குதுன்னு சொன்னேன்.
4: வெள்ளக்கார அழகா இருக்குன்னு சொன்னீங்களா? ஆமாங்க, கரெக்டா. என்ன குமார் நீங்க பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு கைதட்டல் கொடுத்தாச்சு, அழகா இருக்குதுங்களா அப்படின்னு கேட்டது. ஆமாங்க அப்படின்னு சொல்லி இவர் கரெக்டா நேரடியா பதில் சொல்லிட்டாரு. பட் இருந்தாலும் கரெக்டா 1வது நிமிஷத்துல அப்படி டான் அப்படி போகும் பொழுது இவரும் பதில் சொல்லி ஈஸியாக வின் பண்ணிட்டாரு. இதே மாதிரி நீங்களும் இந்த ஷோவில் கலக்கில் வின் பண்ணலாம். அதாவது நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்கள் ஆப்போசிட்டில் பதில் பண்ணணும். இப்படி போகிறீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க அப்படின்னு வேறு ஏதாவது சொல்லணும், இல்லை அப்படி போகிறீங்களா அப்படின்னு கேட்டால் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லணும். இது மாதிரி வித்தியாசமான பதில்களை எல்லாம் உல்டா புல்ட்டாவில் சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வின் பண்ணிடலாம். இப்போ வந்து ஜெயித்த ஒரு காலர் எப்படின்னு கேட்டால் கரெக்டாக 1 நிமிடம் முடியும் பொழுது அவர் நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லிட்டார். பட் இருந்தாலும் டைம் முடிஞ்சங்காட்டிக்கு அவர் வந்து ஈஸியாக வின் பண்ணிட்டார். இதே மாதிரி இன்னும் நீங்கள் வின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2312103 அப்படிங்கிற நம்பர்லையும் 2317046 அப்படிங்கிற இந்த நம்பருக்கும் கால் பண்ணலாம். அண்ட் அட் த சேம் டைம் வின் பண்ணி அழகான பாடலையும் கேட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்காக அடுத்து வர இருக்கக்கூடிய இந்த பாடல்

0: விஐபி படத்துலேருந்து ஒரு சூப்பர் சாங்கை கேட்டு ரசித்தோம். நம்ம ஷோனோட எக்ஸாக்ட் ரைட் டைம்ஸ் கரெக்டாக 4:16 ஆயிடுச்சு. இந்த ஒரு நேரம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய ஸ்கூல் அண்டு காலேஜஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. காலேஜ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்களா அப்படின்னு தெரியல, பட் ஓகே இருந்தாலும் பரவாயில்ல. இந்த ஒரு நேரம் அப்படி தான் நம்ம சொல்லி ஆகணும். ஓகே, உங்களோட பிஸி ஷெட்யூல் எல்லாம் முடிச்சுட்டு அப்படி ஈவினிங் டைம் பாஸ் ஆகக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் சூப்பரான அதுவும் பீட் சாங் எல்லாம் கேட்டு ரசித்து என்ஜாய் பண்ணிருக்கீங்க. கூடவே வந்து நம்ம கேமும் விளையாண்டுருக்கீங்க. அந்த வகையில் இப்போ நம்ம நிகழ்ச்சியில் நான் ரெடி, நீங்கள் ரெடியா அப்படின்னு சொல்லி, யார் ரெடியாக இருக்கா? வணக்கம், யார் பேசுறீங்க?
1: எங்கள் அருமை நண்பருக்கு மாலை வணக்கம்.
0: வணக்கம் நண்பரே. வணக்கம்,
1: நகர் சிவசங்கர் பேசுறேன்.
0: சிவசங்கர், உங்களை சுத்தி என்ன அந்த கீச்சு கீச்சுன்னு சவுண்டு, பெல் அடிக்கிற சவுண்டு, ஆரன் சவுண்டு இதெல்லாம் கேக்குது, என்ன சமாச்சாரம்?
1: இல்ல இல்ல, போன்ல அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கரகரப்பா தெரியுது.
0: ஓ, போன்ல இந்த மாதிரி ஹலோ அப்படின்னு பேசுனா வந்து பெல் அடிக்கிற மாதிரி எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படியா?
1: இல்ல இல்லைங்க.
0: ரைட், ஓகே, இப்ப நம்ம கேமுக்கு போயிடலாங்களா?
1: போலாம்.
2: 5, 4, 3, 2, 1.
0: உங்க போன் அப்படி ஒன்னு போன் வச்சிருக்கீங்க, ரெண்டு போன் வச்சிருக்கீங்களா?
1: என்ன
0: நிகழ்ச்சி அதிகமா கேப்பீங்க?
1: ஊருக்கு போகணும்.
0: எந்த ஊருக்கு போகணும்?

0: சாமி கும்பிட்டாச்சா? நீ கூப்பிட போறீங்களா?
1: ஊட்டியில இருக்கிறீங்க,
0: பக்கத்துல எங்க பட்டாசு அடிக்கிற சவுண்ட் இருக்கு, அது என்னது?
1: நல்ல பாட்டு போடுங்க.
0: ஏங்க இப்ப போட்ட பாட்டுல நல்ல பாட்டு தானே?
1: சினிமா பாக்கலாம் இருக்கீங்க.
0: என்ன படத்துக்கு போறீங்க?
1: சென்னைக்கு போகணுங்க.
0: ஓ, சென்னைக்கு போறீங்களா? எப்ப எதுல போவீங்க?
1: துணி கடையில துணி எடுக்கறங்க.
0: துணி கடையில துணி தான் எடுப்பாங்க, வேற என்ன போவீங்க நீங்க?
1: பஸ்ல போயிட்டு இருக்கீங்க.
0: இப்பதானே வந்து எங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க? பஸ்ல எது உண்மை சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க.
1: ரயில் நேரமா
0: வரும். ஓகே, நீங்க கொஞ்சம் அந்த ரேடியோ வால்யூமை கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. சிவசங்கர்
1: உலகத்தை சுத்தி பார்க்கலாம்.
0: இல்ல இல்ல, சிவசங்கர் கொஞ்சம் ரேடியோ வால்யூமை மியூட் பண்ணுங்கன்னு சொன்னா கொஞ்சம் இறைச்சலா இருக்கு.
1: இங்க மழை வர்ற மாதிரி இருக்குங்க.
0: மழை வர மாதிரி இருக்கா? இங்க இல்லையே, அங்க எப்படி இருக்கு?
1: வண்டியில போயிட்டு இருக்குங்க.
0: நானும் என்னென்னமோ சொல்லி எல்லாம் பார்த்தேன், அப்படிக்கா இப்படிக்கா அப்படிங்கெல்லாம் போகும்போது அவரும் என்னென்னமோ சொல்லி எஸ்கேப் ஆகிட்டாரு. பரவாயில்ல, இப்படி தான் விளையாடணும். அப்படி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஷோக்கு வாங்க. உல்டா புல்டா விளையா

0: காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் பேசுறீங்க?
1: அழகிய மாலை வணக்கம் சார்.
0: வணக்கம். அது எப்படி அழகிய மாலை வணக்கம்னா எப்படி? கொஞ்சம் அப்ப வந்து காலை வணக்கம் வந்து அழகா இருக்கு.
1: அதாவது வந்து இப்ப வந்து வெயிலும் இல்ல, மேகமூட்டம் இல்ல, அழகா இருக்கு, அதனால
0: ரம்யமா இருக்கு. அடடடடடடா, என்ன ஒரு தத்துவம், என்ன ஒரு சிந்தனை! உங்க பேர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட்.
1: கணேஷ், சிறுமுகிலிருந்து பேசுறேங்க.
0: எப்படி கணேஷ், இந்த மாதிரி கவிதை எல்லாம் உங்களுக்கு அறிவு மாதிரி கொடுத்தது என்ன காரணம்?
1: கவிதை இல்லைங்க, நம்ம வானொலியில உங்கள் மாதிரி அறிவிப்பாளர்கள் கூட பேசி பேசி அது அப்படியே கண்டினியூ ஆயிருச்சு.
0: அப்படியே கண்டினியூ ஆயிருச்சு.
1: ஆமாங்க.
0: ரைட், ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப நம்ம கேமுக்கு போயிடலாங்களா?
1: தாராளமாக போகலாங்க, மூச்சு சேர்த்து பாக்கலாங்க.
0: சரி, கேமுக்கு வந்தாச்சு. என்ன கேம்னு தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு
1: அதுக்கு மேல டீ வச்சுட்டு வந்தேன், அங்க கொதிச்சுட்டு இருக்குது, போய் இறக்கிட்டு வரணும்.
0: சரி, அது போகட்டுங்க, நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்ன கேம்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க இப்போ ஆரம்பத்துல இந்த கேம் கேட்டு பார்த்து கேட்டிருக்கீங்களா?
1: நீங்க யார் வந்து வாசல் நின்று கூப்பிட்டு இருக்காங்க? வர ஒரு அஞ்சு நிமிஷம் ரேடியோ பேசிட்டு வர, இருங்க.
0: ரைட், ஓகே. இப்ப நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா?
1: நீங்க பிரபுகுமார் சார் கூட பேசிட்டு இருக்கேன், பேசிட்டு வந்து வந்து ஆனந்தனும் கூட பேசுற வெயிட் பண்ண சொல்லு.
0: ஒண்ணுமே எனக்கு புரிய மாட்டேங்குதுங்க. அதாவது கேம் இங்க விளையாடிட்டு அங்க அப்படியே பேசிட்டு எனக்கு பதில் கொடுக்காம அங்க பேசினாலும் வின் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி எனக்கே ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்காரு. இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நிமிஷம் அவரும் டீ வைக்கிறேன், சக்கரை போடுறேன், அப்புறம் பிரபுகுமார் கூட பேசுறேன் அப்படின்னு சுத்தி வளைச்சு எப்படியோ ஒரு ஒரு நிமிஷத்தை கடந்துட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, அவர் வின் பண்ண மாதிரி நினைச்சுக்கிட்டே இந்த பாடலும் கொடுத்துடலாம்.

அட்டல் பி படத்துலேருந்து சூப்பர் சாங்கை கேட்டு ரசித்தோம். ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு சாங். இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாண்டுருக்கோம் அப்படிங்கிறத ஒன் மோர் அகெயின் நான் ரிமைண்ட் பண்ணிடுறேன். உல்டா உல்டா கேம் விளையாண்டுருக்கோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில்

நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்எல் இன்று மாலை 5:02 ஆகாஷ்வாணி 90 கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக கோயம்புத்தூர் ஆகாஷ்வாணி நிலையத்தில் நடைபெற்ற இளைஞர் மேம்பாட்டு முன்னெடுப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு நிகழ்ச்சியில் மாணவர்களுடன் கலந்துரையாடுவோர் கர்னல் சிஎஸ்டி சுவாமி மற்றும் முனைவர் பேராசிரியர் ஏ. விமலா ஆகியோர்.

0: You are listening Akashwani Coimbatore 103 FM. Stay tuned.
1: நம்ம ஷோனோட எக்ஸாக்ட் ரைட் டைம் சார் கரெக்டாக 4:37 நம்ம இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி கெட்ஸ் அட் கோ த கேம் ஷோ. இப்போ நம்ம கேம் விளையாடுறதுக்காக இப்போ அடுத்தது யார் லைனில் ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். வணக்கம், யார் பேசுனீங்க, எங்கேருந்து பேசிட்டு
2: இருக்கீங்க? தேவராஜபுரத்திலிருந்து சுகம் ராஜா.
1: ஏன்னா உங்கள் பேர் சொல்கிறதே ஒரு ரைமிங்காக இருக்குது, என்ன காரணம் அது? உங்க ஏரியா பேர் என்ன
2: சொன்னீங்க?
1: தலைக்கவசம் சொல்லும் போது ஹெல்மெட் போடுவீங்களா, தலைக்கவசம் போடுவீங்க?
2: அதே போல நான்கு சக்கர வாகனம் ஓட்டும் போது சீட் பெல்ட் அணிந்துதான் ஓட்டுவோம்.
1: இப்ப நீங்க சீட் பெல்ட் போட்டு தான் வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்களா?
2: இப்போ தற்பொழுதெல்லாம் அரசு பேருந்தை நான் பயன்படுத்தி.
1: இப்ப நீங்க ரேடியோல கேட்டுட்டு இருக்கீங்களா, செல்போன்ல கேட்டு இருக்கீங்களா?
2: காலையில் 6 மணிக்கு எங்க வீட்டுல வானொலி சத்தம் ஒலிக்க
1: ஆரம்பிச்சு. அதெல்லாம் போக உங்க ஊர்ல என்ன விசேஷம் இன்னைக்கு?
2: வாகனங்களுக்கு எரிபொருள் போடும் போது காற்றின் அழுத்தத்தை கண்டிப்பாக பார்க்க
1: முடியாது அப்படின்னு சொல்லி போட்டு இப்ப நான் கேட்டதுக்கு நீங்க ஆன்சர் தந்து

சொல்லி நீங்க இந்த ஷோல வந்து கிட் ஆகுறீங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 4:38 சொல்லுங்க ராஜா, இப்ப நீங்க அவுட் ஆனது பாத்தீங்களா? இல்ல, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அவர் அவுட்டே ஆகல. அவுட் ஆனது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நான் சும்மா ஒரு பிட்டு போட்டேன். அவர் இன்னும் கோவத்தில் கட் பண்ணிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் வந்து அவுட்டே ஆகலை, இன்னும் தொடர்ந்து விளையாடிட்டு தான் இருக்கார். அதுக்குள்ளே அவர் எங்கே போனார் அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் லைனை பிடிச்சா பீப் பீப் பீப் அப்படிங்கிற சவுண்டோடு அவர் எஸ்கேப் ஆகிட்டார். இந்த மாதிரி தான் நடுவில் நடுவில் நாங்கள் ஏதாவது கேட்டால் கூட நீங்கள் ஸ்டெப்பானா நின்று பதில் சொல்லி இந்த ஷோவில் வந்து வின் பண்ணலாம். அதனால் ராஜா, நான் கேட்டது அப்படி ஒரு சும்மா ஒரு பிட்டு தான் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்காக ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது. இதே மாதிரி இன்னும் வரக்கூடிய நேர்கள் எல்லாமே ரொம்ப கலக்கலாக பேசி வின் பண்ணுங்கள்.

0: சென்னை 28 ஒரு அழகான பாடலோட நம்ம ஷோ ரொம்ப கலக்கலாம் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்துல நம்ம மீட் பண்ணக்கூடிய நெக்ஸ்ட் காலர். ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசிட்டு இருக்கீங்க?
1: ஹலோ வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? நம்ம ரேடியோ வால்யூம் கொஞ்சம் மியூட் பண்ணிட்டு உங்களோட ஸ்பீக்கர் போனை கொஞ்சம் ஆஃப் பண்ணிடலாங்களா?
1: நான் வந்துட்டேன் சார் வெளியே.
0: ரைட், ஓகே. இப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு போலாங்களா? ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப நம்ம கேமுக்கு போலாங்களா?
1: போலாம் சார்,
0: போலாம்.

0: உங்க ஊர்ல இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நீங்க போகும்போது தயவு செஞ்சு கொஞ்சம் ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணுங்க. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன், கொஞ்சம் இறைச்சலா இருக்கு. பண்ணிட்டீங்களா?
1: நான் திருப்பூர் போய் கொண்டிருக்கேன்.
0: கொஞ்சம் ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணுங்கன்னு நான் சொன்னேன், நீங்க கேப்பீங்களா மாட்டீங்களா?
1: பேருந்து போய் கொண்டு டிக்கெட் வாங்கி கொண்டிருக்கிறேன்.
0: இப்ப நான் சொல்ல
1: பேசிக்கொண்டிருக்கிறேன்.
0: அப்படியா, என்ன பேசுனீங்க ஆரம்பத்துல இருந்து போறீங்க, என்ன சொல்லுங்க பாக்கலாம். ஒண்ணு,
1: நான் சரிபூர் போகிறேன்.
0: என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? ஹலோ,
1: நான் இப்போது உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறேன்.
0: ஆஹா, அப்ப இதுவரைக்கும் என்ன பண்ணீங்க?
1: நான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறேன்.
0: இப்ப பேசினாரா, இப்ப நடக்கிறாரா, அப்புறம் வந்து இப்ப வந்து பாடுறாரா, என்னென்னலாம் சொல்றீங்கப்பா? ரைட்டு, ஓகே. அப்படியே ஒரு நிமிஷத்தை அப்படி நீங்க கடந்துட்டீங்க நடந்துகிட்டே, அதுவும் வந்து பேருந்துல போகும்போது டீ குடிக்கிறாராமா? என்னென்னலாம் சொல்றீங்க. சரி, ஓகே, உங்களுக்கு ஒரு சாங் வந்துட்டு இருக்கு, ரங்கிலால கேளுங்க.

0: ரங்கிலானோட தமிழ் வெர்ஷனில் வந்து ரமனுடைய மியூசிக் கம்போஷனில் சுஜாதா பாடின ஒரு அழகான பாடலை கேட்டு ரசித்தோம். நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இது வந்து உல்டா புல்டா த கேம் ஷோ விளையாண்டுருக்கோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த காலர், வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர் வந்து கோவத்தில் கட் பண்ணிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் கால் பண்ணுங்க 2312103 அப்படிங்கிற நம்பருக்கு, அண்ட் 2317046 அப்படிங்கிற இந்த நம்பருக்கும் கால் பண்ணலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் மீட் பண்ணக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசிட்டு இருக்கீங்க, வணக்கம் அப்படின்னு சொன்னேன், அவரும் லைன்ல. ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் சார், நான் அவினாசி இருந்து பிரபு பேசுறேன்
0: சார். அவினாசி பிரபு, எப்படி இருக்கீங்க பிரபு?
1: நல்லா இருக்கோம்.
0: ரைட், மகிழ்ச்சி. இப்போ நம்ம கேமுக்கு போயிடலாங்களா?
1: சொல்லுங்க சார், கேக்கு சொல்லுங்க சார்.
0: இப்போ நம்ம கேமுக்கு போயிடலாமான்னு கேட்டேன்.
1: ஓகே ஓகே.
2: 5 4 3 2.
0: நீங்க எங்க இருந்து பேசுறீங்க
1: சார்? நான் 91வது
0: என்ன விசேஷம் அவினாசியில, என்ன விசேஷம் அதை சொல்லுங்க.
1: நீங்க
0: வெளியே
1: நான் ஊட்டிக்கு போயிட்டேங்க சார். நாளைக்கு வர்றப்ப உங்களுக்கு வேணா ஊட்டி வரைக்கும் டீ தூள் வேணா சொல்லுங்க சார்.
0: கண்டிப்பா கண்டிப்பா நீங்க வாங்கிட்டு வாங்க.

0: இன்றைக்கி நம்ம கெட் செட் கோ த கேம் ஷோவில் வந்து உல்டா புல்டா கேம் வந்து விளையாடிருப்போம். இன்றைக்கி நிறைய பேருக்கு லைன் கிடச்சிருக்கும், சில பேருக்கு லைன் கிடச்சிருக்காது. லைன் கிடைக்காதவங்கலாம் ப்ளீஸ் ட்ரை அகெயின் லைட்டர் அண்ட் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அண்ட் டேக் கேர். பபாய் ஃப்ரம் பிரபுகுமார்.
1: ஹாய், என் பேர் டாக்டர் சீதாராம். நான் இந்திய மருத்துவ சங்கத்தோட செயலர், கோயம்புத்தூர் பிரான்ச். உடல் உறுப்பு தானம் இது வந்து ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம். ஒருத்தர் வந்து உடல் உறுப்பு தானம் பண்ணால் 8 பேரோட உயிரை மினிமம் காப்பாற்றலாம். ப்ராப்பரான சேனல் தமிழ்நாடு டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிற சேனல் இருக்குது, டிரான்ஸ்டன் TRANSTAN அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் உடல் உறுப்பு தானத்துக்கான பதிவை பண்ணிக்கலாம். முழு உடலையும் தானம் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த உறுப்பு தானம் பண்ணணும் தோணுதோ அந்த உறுப்பை நீங்கள் தானம் பண்ணலாம். இது வந்து உயிரை மட்டும் காப்பாற்றுறது கிடையாது, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கான எஜுகேஷனையும் இந்த உடல் உறுப்பு தானம் ஹெல்ப் பண்ணுது. ரிசர்ச் பர்பஸ்க்கும் யூஸ் ஆகுது, ஃப்யூச்சர் பர்பஸ்க்கும் இது யூஸ் பண்ணலாம். இந்த டிரான்ஸ்டன் TRANSTAN இந்த டிரான்ஸ்டான்ங்கிற அமைப்பு மூலியமாக தான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா உடல் உறுப்பு தானமும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வழியாக. அதே மாதிரி தமிழ்நாடு தான் நம்ம இந்தியாவிலேயே டாப்பில் இருக்கோம் டிரான்ஸ்பிளான்ட் பொறுத்தளவுக்கு. ஸோ இதே மொமெண்டம் நம்ம மெயின்டைன் பண்ணால் நம்மளால் முடிஞ்ச நிறையா உயிர்களை

0: காப்பாற்ற முடியும்.
1: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று மாலை 5 மணிக்கு ஆகாஷ்வாணி 90 கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக கோயம்புத்தூர் ஆகாஷ்வாணி நிலையத்தில் நடைபெற்ற இளைஞர் மேம்பாட்டு முன்னெடுப்பு நிகழ்ச்சியின் ஒலிப்பதிவு நிகழ்ச்சியில் மாணவர்களுடன் கலந்துரையாடுவோர் கர்னல் சிஎஸ்டி சுவாமி மற்றும் முனைவர் பேராசிரியர் ஏ விமலா ஆகியோர் இன்று இரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியின் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமரம் சார்ந்த வேளாண் காடுகள் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். இன்னும் சில நொடிகளில் 5 மணிக்கான செய்திச் சுருக்கம் தொடரும்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். அரசின் நலத்திட்டங்களை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதில் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு பயணம் மேற்கொள்வதை தவிர்க்குமாறும் அந்நாட்டில் உள்ள இந்தியர்கள் அப்பகுதியை விட்டு வெளியேறுமாறும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. வருகையில்லா ஆவணப்பதிவு திமுக ஆட்சிக் காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டம் என்றும் அதனை தமது அரசின் திட்டம் போன்று தவேக அரசு விளம்பரப்படுத்துவதாகவும் திமுக குற்றம் சாட்டியுள்ளது. மின்துறையில் வன்பொருள் திருடு போனது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு தவேக அரசு உத்தரவிட வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பின்னரும் கூட திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற விடமாட்டோம் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வழிபாட்டு உரிமைகளுக்கு எதிரானது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். திருவான்மியூர் உத்தண்டி உயர்மட்ட பால ஒப்பந்தத்தை ரத்து செய்வது குறித்து தவேக அரசு ஆய்வு செய்து வருவது வரவேற்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். தொழில் வளர்ச்சியை உறுதி செய்ய தவேக அரசு முயற்சி மேற்கொள்ளவில்லை என்று அமமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், கோவை, தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்ற ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒரு இன்னிங்ஸ் 300 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் சௌத்ரி, போலிப்பள்ளி இணை பட்டம் வென்றது. ஆசிய போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய கோல்ஃப் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை 17 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 156 ரன் எடுத்துள்ளது. உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த போட்டியில் இந்தியா 8 தங்கம் உள்பட 17 பதக்கங்களை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. ஆகாஷ்வாணி 90 கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக கோயம்புத்தூர் ஆகாஷ்வாணி நிலையத்தில் நடைபெற்ற இளைஞர் மேம்பாட்டு முன்னெடுப்பு நிகழ்ச்சியின் ஒலிப்பதிவினை இப்பொழுது கேட்கலாம். நிகழ்ச்சியில் கர்னல் CST சுவாமி மற்றும் முனைவர் பேராசிரியர் ஏ விமலா ஆகியோர் மாணவர்களுடன் கலந்துரையாடினர்.
3: குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் மேம். என்னோட நேம் வந்து மலர்விழி. நான் ஒரு ரிசர்ச் ஸ்காலர். என்னோட கொஸ்டின் வந்து ஜென்ரலான கொஸ்டின். ரீசெண்டா 1 இயர்க்கு முன்னாடி என் சிஸ்டர் வந்து 10th பாஸ் பண்ணிட்டாங்க. நல்ல மார்க் எடுத்திருந்தாங்க. கவர்மெண்ட் அலோகேட் பண்ணிருந்த மாடல் ஸ்கூல்ல வந்து செலக்ட் பண்ணிருந்தாங்க. சோ அங்க போய் நான் ஜாயின் பண்ண வைக்க போகும்போது அவங்க வந்து 2 சாய்ஸ் கொடுத்தாங்க. ஒரு சாய்ஸ் வந்து வித்தவுட் மார்க்ஸ், அதாவது இன்ஜினியரிங் ஃபீல்ட் போறவங்க எல்லாம் கோச்சிங் கொடுக்கற மாதிரியான ஒரு சப்ஜெக்ட்டும், இன்னொரு சைடு வந்துட்டு நீட் ரிலேட்டடா என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் படிக்க முடியுமோ அது ரிலேட்டடான ஒரு கோர்ஸ் மட்டும் வச்சிருந்து 2 சாய்ஸ் கொடுத்தாங்க. நான் படிச்சது வந்து பயாலஜி வித் மார்க்ஸ். நான் கேட்டுட்டு போன கோர்ஸ் அதுதான், பயாலஜி வித் மார்க்ஸ் தான் வேணும்னு.

0: சொல்லி கேட்டு போனோம். பட் இல்ல, அது ரெண்டுமே இல்ல, பயோமேக்ஸா இல்ல, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மேக்ஸா இருக்கு, அப்படி இல்லைன்னா பயாலஜி வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, பட் அது பியூர் சயின்ஸ் குரூப் இல்ல, அப்படிதான் இருக்குன்னு சொல்லவும் நான் என் சிஸ்டரை வந்து வேற ஸ்கூலுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். இப்ப என்னன்னா, இப்ப ரீசெண்டா டாக் போயிட்டு இருக்கு, எல்லா எக்ஸாமுக்கும் பதிலா கியூட் CUTE அப்படின்ற ஒரு எக்ஸாம் கொண்டு வந்து பேப்பர் ஒன் வந்து ஒரு சப்ஜெக்ட் ஆகும், பேப்பர் டூ மட்டும் இன்ஜினியரிங் போறவங்க அந்த பேப்பரவும் நீட் போறவங்க பயாலஜி பேப்பரவும் எடுத்து எழுதிக்கலாம் அப்படின்ற மாதிரி டாக். இப்ப சடன் சேஞ்சஸ் வரவும் இந்த எஜுகேஷன்ஸ்ல இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் மாறும்போது ஸ்டூடெண்ட்ஸோட தாட் என்ன மாதிரி எல்லாம் மாறுது இல்லைங்களா மேம்? இதுக்கு உங்களோட ஐடியா ஏதாவது இருக்குங்களா?
1: இப்போ நீங்க கேக்குறது கியூட் எக்ஸாம்ங்கிறது ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியோட காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். ஆக்சுவலா கியூட் அப்படிங்கிறது, அது படிக்கும் போது நீங்க சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸுக்கு வந்து இருக்கிற கோர்சஸுக்கெல்லாம் நீங்க போகலாம். இதுல அவங்க எந்த சப்ஜெக்டும் அதை மாதிரி நீங்க அந்த மாதிரி மாத்துறத பத்தி எதுவும் சொல்லல எனக்கு தெரிஞ்சு. நீட் எக்ஸாம் இஸ் டிஃப்ரெண்ட், அதே மாதிரி நீங்க இன்ஜினியரிங் போறது டிஃப்ரெண்ட், பாத்தீங்கன்னா கியூட்டுக்கு போறது டிஃப்ரெண்ட். கியூட்ல நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு 8 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, அது இந்தியா முழுக்கும் நிறைய சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. ஈவன் சம் ஆஃப் தி நம்மளோட டிஃபென்ஸ் ப்ரோக்ராம் கூட இந்த கியூட் எக்ஸாம் வச்சு அட்மிஷன் போடுற சில கல்லூரிகள் இருக்குது. சரியாப்பா, கியூட் எக்ஸாம் அப்படிங்கறது அதுக்கு ஒரு தனி சிலபஸா வச்சிருக்காங்க. அதை ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க படிச்சு நீங்க வந்து ரெகுலரா ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க எண்ணி எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போனாலும் எக்ஸப்ட் நீட் வேற எண்ணி எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு போனாங்களும் மேத்தமெட்டிக்ஸ் வந்து கண்டிப்பா உங்களோட ஒரு 10 க்வெஸ்சன் அது கான்ட்ரிபியூட் பண்ண உங்களோட ஆப்டிடியூட்ல. அதனால ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேத்தமெட்டிக்ஸ் அவேர்னஸ் கண்டிப்பா ரொம்ப அவசியம். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு கல்லூரிகள்லயும் பல்கலைக்கழகங்களையும் மேக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட அளவு கணிசமா குறையுது. இன்னும் 10 ஆண்டுகள்ல மேக்ஸ் டீச்சரே இல்லாம நம்ம அவதிப்பட போறோம். மேக்ஸ் எப்படின்னா, உங்களுக்கு மேக்ஸ் சொன்ன உடனே ஒரு பயம் வந்துருது, இது அவசியம் இல்லாத பயம். நீங்க கிளாஸ்ல நல்லா டீச்சர் சொல்லி கொடுக்கறத லிசன் பண்ணா நம்ம எல்லாமே மேத்தமெட்டிக்ஸ்ல 100 வாங்கலாம். மேத்தமெட்டிக்ஸ்ங்கிறது ஒரு நீங்க தியரி தியரியா எழுத பக்க பக்கமா எழுத வேண்டிய ஒரு ப்ரோக்ராம் கிடையாது, புரிஞ்சுக்கிட்டு நாலே ஸ்டெப் எழுதி மார்க் போடுற இடம் அது. அதனால மேக்ஸ் வந்து கம்பல்சரியா இருக்குது இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு. வேற கியூட் அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் தி சென்ட்ரல் கவர்மெண்டோட காலேஜஸ்களுக்கு உண்டான அட்மிஷன், அதுக்கு அதனால நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பயாலஜி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீட் எழுத போறாங்க, அவங்களுக்கு அங்க மேக்ஸ் கிடையாது. இதே இன்ஜினியரிங்க்கு JEE ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேக்ஸ் இருக்கும். இது இது இதுல வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியது இல்ல.
0: ஆரம்பத்துல இருந்து வரும்போது பயோமேக்ஸா ஃபர்ஸ்ட் குரூப்பா இருந்த ஒரு இது வந்துட்டு இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்களே.
1: ஃபர்ஸ்ட் குரூப்னா பயோமேக்ஸ் இருப்பாங்க, செகண்ட் குரூப்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மேக்ஸ் இருப்பாங்க. இத மாத்தும் போது மக்கள் கன்ஃபியூஸ் ஆயிக்கறாங்க.
0: கன்ஃபியூஸ்ன்றத விடுங்க மேம், பயோமேக்ஸ் படிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது அவங்களோட ஏரியாஸ் வந்து அதிகம், ஈவன் நீட்டுக்கும் போகலாம், அட் த சேம் டைம் இன்ஜினியரிங் ஃபீல்டும் போகலாம். இப்போ ஒருத்தவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு வித்தவுட் மேக்ஸ் எடுத்து ஒரு குரூப் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இன்ஜினியரிங் ஃபீல்டு அவங்களால சூஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் குரூப்பாக இருந்ததா அப்படியே விட்டுருந்துருக்கலாம்ல, அது இல்லாம திருப்பியும் பிரிக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுவாங்க.
1: இதுல ஒரு ஆப்ஷனுக்கு தான் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தா நீங்க இன்ஜினியரிங் போகலாம் மெடிசனும் போகலாம்னு கொடுக்குது. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் குரூப்ல இப்ப எங்களுக்கு வர மாணவர்களே வந்து பாத்தீங்கன்னா 12 படிக்கிற மாணவர்கள் நிறைய கெரியர் கவுன்சிலிங் வரும்போது சொல்லுவாங்க, ஆக்சுவலா நான் வந்து பயோமேக்ஸ் எடுத்தது ரீசனே நான் வந்து நீட் எழுதி டாக்டரா போகலான் தாங்க வந்தேன், ஆனா எனக்கு 11th படிக்கும் போதே எனக்கு பயாலஜி வந்து ரொம்ப பயமா இருக்குது, என்னால எழுத முடியல. இப்ப சொல்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நாங்க என்ன சொல்லும், பெட்டர் நீங்க இன்ஜினியரிங் கவனம் செலுத்துங்க, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் மேல கவனம் செலுத்துங்க, உங்களால போயிடலாம். சில பேர் எனக்கு மேக்ஸே பிடிக்கலங்கும் போது என்ன பண்ணுவோம், பயாலஜி கவனம் செலுத்துங்க. நீங்க வந்து கண்டிப்பா ஒரு மெடிக்கல் ஃபீல்டுங்கிறது நீட் எழுதுனா மட்டும்தான் நான் சொல்ல முடியும் உங்களுக்கு, நீங்க எடுக்கிற மார்க்கை வச்சு நான் இங்க சொல்லவே முடியாது. அதனால அந்த ரெண்டு ஆப்ஷன் கொடுக்கறது ஒரு கோர்ஸ் எங்களுக்கு கொடுக்க முடியுது. செகண்டா வந்து செகண்ட் குரூப்ல வரும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மேக்ஸ் வருது பாருங்களேன், இங்கேயும் கொண்டாந்து ஏகப்பட்ட மல்டி டிசிப்ளினரி வச்சோம்னா குழந்தைங்க எதுல கவனம் செலுத்துறதுங்கிறத இல்லாம போயிடும். இந்த செகண்ட் குரூப் படிக்கிற குழந்தைங்க என்ன பண்ணலாம், அவங்க இன்ஜினியரிங்க்கு போகலாம், அதே மாதிரி எனி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு போகலாமே. அப்போ அங்கே அது அந்த தான் நிறைய கன்ஃபியூஷன் கொண்டாடக்கூடாது. ஒரு கோர்ஸை வச்சு நீ ரெண்டு வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டேன், இன்னும் ஒரு கோர்ஸுக்கு வந்தால் நீ வந்து அந்த மெடிசன் வேலைக்கு மட்டும்தான் போக முடியாது, பட் யூ கேன் கோ, நீங்கள் மற்ற கோர்ஸுக்கு போகலான்னு கொடுக்குறோம் இல்லையா. இதனால எனக்கு தெரிஞ்சு அங்கே கன்ஃபியூல் அவசியம் இல்லை.
0: ஓகே மேம், இப்போ நவடேஸ் வந்துட்டு பேரண்ட்ஸோட தாட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. சில்ட்ரன் கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா, நீ ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும், நீங்கள் அப்படியே பேசியிருந்தீங்க ஃபெயிலியர் பற்றி, நீங்கள் ஃபெயிலியர் சொல்லி கொடுக்காம வளர்த்திட்டு இருக்க சில்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா மேம்? இப்போ அதே தான் என்னோட கேள்வியாகவும் இருக்குது, நீங்கள் வந்து பேரண்ட்ஸுக்கு என்ன மாதிரியான அட்வைஸ் இல்லை சஜஷன் கொடுப்பீங்க மேம்? ஏன்னா அவங்க தான் பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க.
1: இது ரொம்ப ஒரு தவறான ஒரு காரணம். நான் தன் குழந்தை நல்லபடியாக இருக்கணும் சந்தோஷமாக வாழணும்னு பேரண்ட்ஸ் நினைச்சா அது 100% நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். எந்த குழந்தை சந்தோஷமா வளரானோ அவன் எல்லாம் சக்சஸா பண்ணியிருக்கிறான் தானே அர்த்தம்.
0: எஸ் மேம், பட்
1: இப்போ நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னா நான் ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன், இல்லை எனக்கு உண்டான வசதிகளை நான் பண்ணிட்டு இருக்கிறேன், ஹெல்த்தியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். நம்மளோட ஆசைகளை

0: கொண்டு போய் தயவு செஞ்சு குழந்தைங்க மேலே திணிக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அந்த பக்கத்து அக்கத்து வீட்டை பார்த்து நீ இப்படி இருக்கணும்னு சொல்கிற பழக்கத்தை அறவே முதல்ல நம்ம கைவிடணும். குழந்தைங்க வந்து ஒரு மெஷின் கிடையாது, நம்மளுக்கு அவங்க மார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுற மெஷின் கிடையாது. குழந்தைங்களுக்கு பகுத்தறிவோடு சேர்ந்த ஒரு படிப்பை சொல்லி கொடுத்துட்டோம்னா அவன் சக்ஸஸை அவனை தவிர வேறு யாராலும் காம்படிட் பண்ண முடியாதுங்கிறத பெற்றோர்கள் வந்து உறுதியாக எடுத்துக்கணும். பெற்றோர்கள் வந்து ஆசைப்படலாம், தான் குழந்தை சந்தோஷமாக இருக்கட்டும், வசதியாக வாழட்டும், நல்ல வேலைக்கு போகட்டும், நல்லபடியாக இருக்கட்டும் சொல்லிட்டு ஆசைப்படுறது வேற. ஆனால் அந்த குழந்தைக்கு திறமையே இல்லாத ஒரு படிப்பை கொண்டு போய் போடுறது தப்பு. அதனால் பெற்றோர்களுக்கு வந்து இனி வரும் காலகட்டங்களில் எனக்கு வேலை இருக்குது நானால் மீட்டிங் வரமாட்டேன்னு சொல்கிறது, ஒரு அட்மிஷன் அப்போ கூட பெற்றோர்கள் வர்றதில்லை. சில கல்லூரிகளில் பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் அன்னைக்கு கூட பெற்றோர்கள் வர்றதில்லை. அப்படியே நம்மளுக்கு குழந்தைங்களுக்காக தான் நீங்கள் எல்லாம் வேலை செய்கிறீங்க என்னும் போது அந்த ஒரு நாள் அவங்களுக்கு டெடிகேட் பண்ணுங்க. அதனால் பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். இன்னைக்கு இனிமேல் ஸ்பெஷலாக அதுக்கு உண்டான ஒரு கெரியர் கைடன்ஸே கொண்டு வர வேண்டிய வேலை சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ கண்டிப்பாக அவங்கள தான் ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். இது வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணனா எங்களை மாதிரி கல்லூரிகளில் ஸ்டார்ட் பண்ண முடியாது, பல்கலைக்கழகத்தில் ஸ்டார்ட் பண்ண முடியாது. இந்த பெற்றோர்கள் அவேர்னஸ், குவாலிட்டி இன்புட்டு, மாணவர்களை டிசிப்ளினாக கொண்டு வரது, நல்ல ஆட்டிடியூடு உள்ள மாணவர்களை கொண்டு வரது இன்னைக்கு இந்தியா உலகத்துக்கு உள்ள பெரிய சவாலஞ்சு. இதெல்லாம் ஸ்கூல் லெவல்லயே நம்ம கொண்டு வர வேண்டிய சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம்.
1: ஜஸ்ட் ஆட் ஆன் டு தட், இப்ப நிறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பயம் இருக்கும். பேரண்ட்ஸும் அதான், நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தியா, ஃபிஃப்த் ரேங்க் எடுத்தியா, டென்த் ரேங்க் எடுத்தியா, பத்துக்குள்ள எடுத்தியா அப்படின்னு கேட்டு ப்ரெஷரைஸ் பண்ற பேரண்ட்ஸ் தான் ஜாஸ்தி. ஸோ பேரண்ட்ஸும் வந்து அவங்க குழந்தை டாப் லெவலில் மார்க்ஸ் தான் எடுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க, அவங்கள வந்து ப்ரெஷரைஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க, அந்த பிளேஸ்மெண்ட்டில் வந்து டாப் 95% அதுக்கு மேலே எடுத்து நல்ல பிளேஸ்மெண்ட் வாங்கின ஒரு ஸ்டூடெண்ட்டை தான் அவங்க வந்து கொண்டாடுறாங்க, போஸ்டர் எல்லாம் போடுறாங்க. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி வந்து பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூக்கு வராங்க அப்படின்னா டாப் யார் பெர்ஃபார்மர் யார் இருக்காங்களோ, நல்ல மார்க் யார் வாங்கி நல்ல ஸ்கில் செட் வச்சுருக்காங்களோ டாப்பரை மட்டும்தான் அவங்க செலக்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ டாப் லெவலில் இருக்கிறவங்களுக்கு தே ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் அ சப்போர்ட். 50%லேருந்து 80% எடுக்கிற ஒரு கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட், ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கும்போது அவங்களை வச்சு என்ன பண்ணுறதுன்னு பேரண்ட்ஸ்க்கு தெரியல. டாப் மார்க் வாங்கலை, டாப் கம்பெனியில் வேலை கிடைக்காது, என்ன பண்ணுறது? ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதே பயம், என்னோட ஆவரேஜ் படிப்பு தான் இது, 50%, 60%, 70% தான் எடுத்திருக்கேன், எனக்கு என்ன வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கவலையில் அவங்களும் இருக்கிறாங்க. இன்ஸ்டியூஷன்ஸும் அவங்களால எதுவும் பண்ண முடியும், அந்த டாப்பரை வச்சுட்டே அவங்களோட பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டை அப்டேட் பண்ணிக்கிறாங்களே ஒழிய இந்த மிடில் லெவலில் இருக்கிற ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து என்ன வழிகாட்டுறதுன்னு சமுதாயத்துக்கே தெரியல. இதில் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கேன், என்னன்னு கேட்டிங்கன்னா 50-80 வரைக்கும் எடுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா தே ஆர் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட், ரீசனபிளி குட் இன் ஆல் ஸ்கில்ஸ், எல்லா விதமான ஸ்கில்ஸ்லையும் அவங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் இருக்கு. டாப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு விஷயத்துல அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அதாவது மேத்ஸ் எடுத்துட்டீங்கன்னா சென்டம் வாங்குவாங்க எல்லாத்துலையும். ஆனால் அந்த சென்டம் வாங்குறது தவிர நிறைய விஷயத்துல அவங்களுக்கு லைஃப் ஸ்கில்ஸ், டெய்லி லைஃபை எதிர்கொள்ற அந்த கேப்பபிலிட்டி இருக்காது. ஸோ அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஃபிக்ஸ்டு ரிஜிட் பார்த்து வச்சுட்டு அவங்க போயிடுவாங்க. ஸோ 50-80% இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா டிஃபென்ஸ் சர்வீசஸ் அண்ட் யூனிஃபார்ம் சர்வீசஸ்க்கான கரெக்டான மெட்டீரியல் அவங்க தானே நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா யூ ஆர் த ரைட் ட்ரெயினபிள் லாட் ஆஃப் பீப்புள். டாப்பரை வச்சு நாங்கள் ஜாஸ்தி ஒன்றும் பண்ண முடியாது, அவங்கள வந்து ரிஜிட் பீப்புளை வந்து நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து அவங்களை வந்து ஒரு ஆஃபீஸராகவோ தலைவர் தலைமை பண்புகள் சிறந்த ஒருத்தராகவோ எங்களால் மாற்ற முடியாது. ஆனால் உங்களை மாதிரி 50-80% ரேஞ்ச், ஒரு ஆவரேஜ் ரேஞ்சில் வாழ்க்கையோட எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாவது ஒரு ஸ்கில் செட் இருக்கிறவங்கள கொண்டு வந்து நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வந்து உயர்ந்த அதிகாரிகளை எங்களால் மாற்ற முடியும். அதனால நான் பேரண்ட்ஸ்க்கு சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, உங்கள் மகனோ மகளோ ஒரு ஆவரேஜ் தான் மார்க் எடுக்கிறாங்க, அவங்க வந்து ரொம்ப டாப் லெவல் மார்க் அவங்களால எடுக்க முடியல படிப்பில் அப்படின்னா நீங்கள் கவலையே படாமல் அவங்கள வந்து ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நீங்கள் உற்சாகம் கொடுக்கணும். அவங்க தேர் த ரைட் ஃபிட், சப்ளை அண்ட் டிமாண்ட் மேட்ச் ஆகுறதுங்கிறது பார்த்து இதுதான் இந்த இடம் தான்.
2: ஜுவாலஜியில் நான் PhD கம்ப்ளீட் பண்ண போறேங்க மேம், என்னோட 5th இயர்ல இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் என்னோட கெரியர் என்னென்ன மாதிரி நான் போகலாம், இல்ல ஃபர்தரா PDF போகலாமா, இல்ல ஒர்க் பண்ணலாமா, அந்த மாதிரி ஏதாவது கைடன்ஸ் கிடைக்கும்?
0: PhD ஜுவாலஜி முடிக்க போறீங்களா? PhD ஜுவாலஜி முடிக்க வரீங்கன்னா ரெண்டு வகையான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு. ஒன்னு வந்து யூ கேன் கோ, நீங்க ஒரு ஃபேக்கல்ட்டியா போகலாம், கல்லூரிகளிலோ இல்ல பல்கலைக்கழகத்திலயோ இப்ப ஃபேக்கல்ட்டியா போகலாம். அதுக்கு தான் இப்ப TRB எல்லாம் கால் ஃபார் பண்றாங்க, அதில் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதி வரலாம். ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், நீங்க ரிசர்ச்ல போகலாம். நீங்க எடுத்த உடனே நீங்க போஸ்டாக் இமிடியேட்டா படிக்கிறத விட என்னோட அட்வைஸ் என்னன்னா, 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணுங்க, ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஃபீல்டு இன்னும் நீங்கள் இப்போ பண்ணிட்டுருக்கிற டைட்டிலை விட எமர்ஜிங் ஃபீல்டு வேறு ஏதாவது கூட உங்களுக்கு ஐடியா கிடைக்கலாம். அப்போ நீங்கள் போஸ்ட் டாக்டர் படிங்க. இப்போதைக்கு ரெண்டு ஆப்ஷன் தான். நீங்கள் போஸ்ட் டாக்டரில் இம்மிடியேட்டாக நான் முடிச்சுட்டு ஒட்டுக்கா வேலைக்கு போய்க்கிறேங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போல்லாம் வேலை பார்த்துட்டு 2 வருஷம் கழிச்சுட்டு ஒரு இன்னும் ஒரு படிப்பை தொடர்றது ரொம்ப சாதாரண விஷயமாக நடந்துட்டுருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது

0: ஆனால் ஏற்கனவே நம்ம வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருக்கிறோம், ஃபீல்டில் நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, எங்கெல்லாம் லேக்னஸ் இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதையவே ஒரு ப்ராஜெக்டாக எடுத்து நம்ம போஸ்டாக்கில் கொண்டு போகலாம். அதனால் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த மாதிரி பிஹெச்டி முடித்தவங்களுக்கு, ஒன்று மேக்ஸிமம் பிஹெச்டி முடிக்கிறவங்க உங்களுக்கு டீச்சராக ஃபேக்கல்ட்டியாக போவாங்க, இல்லை ரிசர்ச்சராக போவாங்க, இந்த ரெண்டு ஆப்ஷன் தான். அது இந்த மாதிரி நீங்கள் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸு இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஒருவேளை நான் அப்ராடுக்கு ரிசர்ச் ஏதாவது அப்ளை பண்ணுறேன்னா கூட, நீங்கள் வந்து அப்ராடுக்கு வந்து நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கும், வருஷத்தில் ரெண்டு டைம் ஓப்பனிங்ஸ் வரும் உங்களுக்கு, ஒன்று ஜனவரியிலேருந்து டிசம்பர்லேருந்து ஆரம்பிக்கும். அதில் ஓப்பனிங்ஸில் போனீங்கன்னா நீங்கள் ஆகஸ்ட் செப்டம்பரில் என்டர் ஆவீங்க ரிசர்ச்சுக்கு அப்ராடு போகிறீங்கன்னா. இல்லைன்னா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்று இன்னும் ஒன்று வந்து ஏப்ரல் மே ஜூனில் ஒன்று ஓப்பன் ஆகும், அது வரும்போது டிசம்பர் பேட்சுக்கு போவீங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம்.
1: ஓகேங்கம்மா. மேம் இன் லாஸ்ட் க்வெஸ்சன் மட்டும், இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், இங்கிருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அப்போ தான் சாய்ஸ் அவங்க மேக் பண்ண முடியும். ஒன்று அவங்களோட பேஷன், இன்னொன்று வந்து அவங்களோட கரியர். ஆக்சுவலாக கரியரில் தான் இது வரும். சில பேர்த்துக்கு சில இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பட் ஆனால் இல்லை சுச்சுவேஷன்னால அவங்களுக்கு வந்து இம்மீடியட்டாக ஜாப் போகணும் அப்படின்றதுக்காக ஒரு ஃபீல்டு அவங்க சூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ உங்களோட ஐடியா, ஐ மீன் உங்களோட அட்வைஸ் என்னவாக இருக்கும் மேம்? அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களோட பேஷனை வந்து அவங்க செலக்ட் பண்ணணுமா, இல்லை இல்லை கரியர் தான் முக்கியம், கரியர் போயிட்டு நல்லா செட்டில் ஆனதுக்கப்புறமா அவங்களோட பேஷனை தேடி போகலாமா அப்படின்றத பற்றின ஐடியா?
0: அதாவது ஜென்ரலாக இந்த பேஷனும் கரியரும் வந்து நான் வெவ்வேறுன்னு ஃபீல் பண்ண மாட்டேன். சில பேருக்கு பேஷன் அப்படி என்னென்னா ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகணும்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த ஜேர்னலிஸ்ட்டுக்கு அவங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கு பண்ண வேண்டியிருக்கும். கம்பேரட்டிவ்லி நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல கோர்ஸை முடிச்சிருக்கிறீங்க, இன்றைக்கி டிமாண்ட் இருக்குது, சேலரி ஹையாக இருக்குது, இதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு பேஷன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட்டாக போகும்போது அந்த சேலரி குட் பி கொஞ்சம் லெஸ்ஸாக இருக்கலாம். அப்போ நீங்கள் ரெண்டு விஷயத்தை முடிவு பண்ணணும். என்ட்ரி லெவலில் என்ன நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும் ஃபினான்ஷியலாக நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக கிடைக்கிற வேலைக்கு போய் உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு உங்கள் லைஃபை செட்டில் பண்ணிட்டு உங்கள் பேஷனை நீங்கள் ஆரம்பிக்கலாம். இல்லை எனக்கு ஃபினான்ஷியல் இஷ்யூஸ்லாம் எதுவும் இல்லை, நான் 4 வருஷம் இந்த எனக்கு எஜுகேஷனும் சொசைட்டியோட வேலை பார்க்குற ஒரு ஃபீல்டு தானே. என் இப்போ சொசைட்டினா ஒரு நான் அரசியல்வாதியாக தான் போகணும், இல்லைனா ஒரு சோஷியலிஸ்ட்டாக தான் போய் நான் மக்களுக்கு சேவை செய்யணும்னு அவசியம் கிடையாது. இப்போ வந்து இப்போ நான் எஜுகேஷனில் இருக்கேன், இந்த எஜுகேஷனும் இந்த யங் பீப்புளுக்கும் சொசைட்டிக்கு தான் என்னோடய வேலையை கொண்டு போகுது. ஸோ அதனால் உங்கள் வேலையோடு சேர்த்த பேஷனை கனெக்ட் பண்ணுங்கள் ஒன்று. இல்லை உங்களுக்கு வேலை வேற, என்னோட பேஷனே வேற. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒன்லி அந்த ஜியாகிரபிக்க மாதிரி சேனல் மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து நான் இது பண்ண போறேன், அங்கே மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வேணும், அதுக்கு சம்பளம்லாம் கிடையாது எப்பவுமே இப்போதைக்கு, நீங்கள் அன்லஸ் ஒரு ஜாப் கிடைக்கிற வரைக்கும். அப்படின்னா நீங்கள் பார்க்கணும் என்னோட ஃபினான்ஷியல் சப்போர்ட் என்னோட ஃபேமிலிக்கு தேவைப்படுதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும்.
1: தேங்க்யூ ஸோ மச்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேம். ஐ எம் பூஜா ஸ்ரீ, ஸ்டடிங் பிஓக் பிஸ்னஸ் ப்ராசஸ் அண்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ் அட் பாரதியார் யூனிவர்சிட்டி. மை க்வெஸ்சன் இஸ் டு யூ சார். இப்போ வந்து ஸ்டடீஸ், போத் ஸ்டடீஸ் அண்ட் ஃபிட்னஸை வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு டிப்ஸ் வேணும். பிகாஸ் ஐ ஃபெல்ட் த டிஃபிகல்ட்டிஸ் இன் மை ஸ்கூல் டேஸ். நான் ஸ்போர்ட்ஸில் இருந்திருக்கேன், பட் ஸ்டடீஸும் ஸ்போர்ட்ஸும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு சார்.
1: ஸ்டடீஸையும் ஸ்போர்ட்ஸையும் பேலன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான், பட் இம்பாசிபிள் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸை வந்து ரெகுலேட் பண்ணிக்கணும். பெரும்பாலான யங்ஸ்டர்ஸ் ஒரு மிகப்பெரிய தவறை பண்ணிட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா, ராத்திரி எல்லாம் முழிச்சிருக்கிறது, பகலில் தூங்கிறது அப்படிங்கிற ஒரு ஹேபிட். ஓகே, இது வந்து சொல்லலாம், இப்போ லைஃப் ரொம்ப மாடர்ன் ஆகிடுச்சு, நைட்டு தான் என்னால் படிக்க முடியும், நைட்டு தான் நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஃபோனில் பேசுவேன், நைட்டு தான் நான் வந்து ரீல்ஸ் பார்ப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது பண்ணும்போது என்ன ஒரு ப்ராப்ளம் ஆகுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறது இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்பே ஒரு மெஷின், எவ்ரி டே இட் இஸ் ரன்னிங். ஸோ மெனி சிஸ்டம்ஸ் ஆர் தேர் இன் த பாடி, அது எல்லாமே டெய்லி வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஒரு மிஷின் ஃபேக்டரியில் மிஷின் ஓடுற மாதிரி ஆயிரக்கணக்கான மிஷின்ஸ் நம்ம உடம்புக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த மிஷின்ஸ் டெய்லி ஓடும்போது தேய்மானம் நடக்குது, அதில் கழிவு பொருட்களும் வெளியே வருது. அப்புறம் இந்த மிஷின் ஒரு அருமையான மிஷின். என்ன மிஷின் கேட்டிங்கன்னா, இந்த மிஷின் தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணிக்கூட கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரே மிஷின் ஹியூமன் பாடி தான். ஸோ இன்னைக்கு பகல் முழுசும் இந்த மிஷின் ஓடி இருக்குன்னா, நைட் வந்து அந்த மிஷின் தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணிக்கும். இதுதான் சிஸ்டம். சில பேர் கேட்கலாம், ஏன் சார் நான் நைட்டு முழிச்சுக்கிறேன், அது பகலில் நான் தூங்கும் போது ரிப்பேர் பண்ணிக்கட்டுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் இயற்கை. இயற்கை எப்படி வேலை செய்யுதுன்னா, சூரியோதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் நம்ம பாடி அதோட ஒர்க்கை பண்ணுறதுக்காக பழக்கப்பட்டிருக்கு. லட்சக்கணக்கான ஆண்டுகளாக ஹியூமனோட இந்த ஜீன்ஸில் வந்து இந்த சிஸ்டம் இருக்குது. சூரியனுக்கும் நம்ம வேலைக்கும் டெய்லி அதான் பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா, காலங்காலத்தில் 4:30 மணிக்கு எந்திரிச்சு வயலுக்கு வேலைக்கு போவாங்க, சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்வாங்க. எலக்ட்ரிசிட்டி வர்றதுக்கு முன்னாடி வந்து 6 மணிக்குள்ளே சாப்பாடு சாப்பிட்டு நைட் 8 மணிக்குள்ளே தூங்கிடுவாங்க. அதான் இருந்தது இல்லையா, நம்ம பாடி அதுக்கு தான் பழகியிருக்கு. ஸோ நீங்கள் நைட்டு தூங்குறது வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணல, டைமுக்கு தூங்கி டைமுக்கு நீங்கள் எந்திரிக்கல அப்படின்னா, அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்போனால், ஒரு ராத்திரி 10 மணிக்குள்ளே தூங்கி காலையில் 5-6 மணிக்குள்ளே நீங்கள் எழுந்திக்கலன்னா என்ன ஆகும்னா, இந்த ரிப்பேர் சைக்கிள் வந்து வேலை செய்யாது. உங்கள் பாடி நாள் முழுசும் வேலை செய்யிருக்கு, இந்த மிஷின் வேலை செஞ்சுருக்கு, ஆனால் நைட் அந்த ரெஸ்ட்டில் வந்து அது தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கும் அந்த உருவாகிற கழிவுகளை வெளியேற்றுறதுக்கும் அதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. அப்போ என்ன ஆகும், ஒரு மிஷினை ஒரு நீங்கள் ஸ்கூட்டரோ பைக்கோ வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து அதில் சின்ன சின்ன ப்ராப்ளம் டெய்லி ஓட்டுறீங்க, அதுக்கு வந்து எந்த விதமான ரிப்பேரும் சர்வீஸும் பராமரிப்பும் பண்ணாமல் பல வருஷம் ஓட்டினீங்க, என்ன ஆகும், கொலாப்ஸ் ஆகிடும், அந்த வண்டி வேலை செய்யாது, நிறைய பிரச்சனைகள் வரும். நம்ம உடம்புலையும் அதே தான், டிசீசஸ் டிஸார்டர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு காரணமே அதான். ஸோ இப்போ நீங்கள் ஸ்போர்ட்ஸையும் ஸ்டடீஸையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும்னா, ஈஸியான டிப் நான் சொல்கிறேன், ராத்திரி 10 மணிக்கு தூங்குங்க, நல்லா தூங்குங்க. காலையில் வந்து எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் திங் இன் த மார்னிங் யூ ஷுட் கோ ஃபார் அ வாக் ஆர் அ ரன், ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏர்லி மார்னிங் பண்ணி உங்கள் பாடியில் வேர்வையை வெளியேற்றணும். ஏன்னா அந்த வேர்வையில் எல்லா கழிவுகளும் வெளியேறுது. கழிவுகள் வெளியேறி காலங்காத்தில் அந்த ஆக்சிஜனை இங்கே சுவாசித்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணும்போது உங்கள் உடம்புக்கான அந்த பேட்டரி வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆயிடுது. ஃபுல்லாக சார்ஜ் ஆகிட்டு சாயங்காலம் வரைக்கும் அந்த பேட்டரியை வச்சு நீங்கள் வேலை பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் படிப்பையும் பண்ணலாம், ஸ்போர்ட்ஸ் என்ன வேணால் பண்ணலாம். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வித்தியாசம் கண்டிப்பாக தெரியும். சார் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நைட்டெல்லாம் முழிக்கிறவங்களா இருக்காங்க, பகலில் தூங்குறாங்க, நான் வந்து அதுக்கு எதிர்மாறாக பண்ணால், ஆக்சுவலாக இதுதான் எதிர்மாறு, ஆனால் இதை நீங்கள் நேர்மாற எதிர்மாறாக மாற்றிட்டீங்க. அதுக்கு நான் எதிர்மாறாக மாற்றினா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்னை விட்டு போயிடுவாங்களே, என்னை வந்து எங்கூட பழக மாட்டாங்களே அப்படிங்கிறீங்க.

0: த சேஞ்ச் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அஸ். மாற்றம் நம்ம கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். உலகம் மாறினதுக்கப்புறம் நான் மாறுவேன்னு பார்த்தா அது வந்து அலை ஓஞ்சதுக்கப்புறம் நான் போய் கடலில் நீந்துவேன்னு சொல்கிற மாதிரி. முதல் இது என்னென்னா, நான் நினைத்து நான் செய்வேன். மற்றவர்கள் நினைப்பதையோ மற்றவர்களோட ஜட்ஜ்மெண்ட்டையோ வச்சு நம்ம வாழ்க்கையை ஓட்ட முடியாது. இதுக்கு இன்னும் நிறைய கதைகளாக நான் சொல்கிறேன், இன்னைக்கு நேரம் இன்மை காரணமாக சுருக்கமாக நான் சொல்கிறேன். என் வழி தனி வழி அப்படின்னு ஒரு மூவியில் ஒரு டயலாக் வரும், புரியுதா? நிறைய பேர் போகிறாங்கிறதுக்காக அதே போனால் அது ஆட்டும் அந்த மாதிரி, சிங்கம் சிங்கிளாகத்தான் நிற்கும். ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றிக்கோங்க, அதுக்கேற்ற ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க. அதாவது உங்கள் கிளாஸ்லேயே நீங்கள் பார்த்துருக்கலாம், நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கிற நைட்டெல்லாம் ரீல் பார்க்குற ஒருத்தராக இருக்கலாம், உங்கள் கிளாஸ்லேயே ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்க, 9-10 மணிக்கு தூங்கி காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு எல்லாத்தையும் ஒரு ஆர்டர்லியாக பண்ணுறது, அவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. நீங்கள் எந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றிக்கிறீங்களோ, எந்த மாதிரியான ஒரு கொள்கைகளை வச்சுட்டு வாழ்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைப்பாங்க. இந்த மாதிரி தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக போயிடுவாங்க, அது ஆக்சுவலி நன்மை.
1: தேங்க்யூ.

0: இதுவரை ஆகாஷ்வாணி 90 கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக கோயம்புத்தூர் ஆகாஷ்வாணி நிலையத்தில் நடைபெற்ற இளைஞர் மேம்பாட்டு முன்னெடுப்பு நிகழ்ச்சியின் ஒலிப்பதிவினை கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் கர்னல் சிஎஸ்டி சுவாமி மற்றும் முனைவர் பேராசிரியர் ஏ விமலா ஆகியோர் மாணவர்களுடன் கலந்துரையாடினர். இதன் நிறைவு பகுதி நாளை மாலை 5:02 கேட்கலாம்.
1: நிகழ்ச்சி தொகுப்பு யாகில். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் மாலை 5:31. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேர்கள் இனி கேட்கலாம் திரையிசை.
3: ஒரு பார்வை பார்த்தால் மழையே மழையே நெஞ்சு

இந்த திரை இசைக்கு நடுவுலமே ஒரு முக்கியமான விஷயம் கூட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். நேரில் ஒரு நினைவட்டலும் கூட நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை 8:30 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்க தவறாதீர்கள்.

15:40 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. திரை இசை குட்டியான ஒரு விஷயம் கூட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு தோணுது, ஒரு இனிப்பான செய்தி அப்படின்னு நம்ம நேர்களுக்கு சொல்லியாகணும். பிரக்யானந்தா அப்படின்ற ஒரு மாபெரும் குட்டி பையன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சாதனையை பண்ணியிருக்காரு. நோவே செஸ்ஸில் வந்து ஹிஸ்டாரிக்கல் ஒரு அச்சீவ்மெண்ட்டை வந்து பண்ணி மாசாக வந்து டைட்டில் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய லெஜெண்டில் இருக்கிற இடத்துல வந்து நாங்களும் பண்ணுவோம்ல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்காரு. மேக்னஸோட பேக் யார்ட் அப்படியில் வந்து புகுந்து விளையாடி ஒரு கிளாசிக்கல் வின் அப்படின்னு சொல்லலாம். மொதல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தோத்துட்டே இருந்திருக்காரு. அம்மா சொல்லியிருக்காங்க ஜூன் மாதம் பிறந்துருச்சு, இனி உன் கையில் தாண்டா கண்ணா ஆட்டம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஜூன் 1லேருந்து கண்டினியூஸாக 4 கிளாசிக்கல் வின்ஸ், அதுலேயும் மேக்னஸ் கால்சன் இருக்காரு, அவர் வந்து கண்டினியூஸாக 2 times வந்து தோக்கடிச்சிருக்காரு. ஸோ வேர்ல்ட் சாம்பியனான குகநாத் இருக்கார் இல்லையா, ஸோ அவரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோக்க வச்சுட்டனே அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போது நார்வேவோட செஸ் கிராண்ட் மாஸ்டராக வந்து வின் பண்ணிக்கார் பிரக்யானந்தா. ஸோ அவருக்கு வந்து நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.

5:46 நேர்கொள் நினைவூட்டலும் கூட இன்று இரவு 7:25 ஏறுமுறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமரம் சார்ந்த வேளாண் காடுகள் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்டு லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: இது பொன் மாலை பொழுது திரையில் பக்தி இசை நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜி பிரபுகுமார் நிகழ்ச்சி தரும் முதல் பாடல்.

0: including Aam Aadmi Party and DMK, distanced themselves from the meeting. Later, addressing the media, Congress President Mallikarjun Kharge said it was agreed that all parties of the India bloc would meet every 2 months and next meeting is scheduled to take place at Hyderabad in Telangana in August. Reacting to the meeting, the BJP claimed that the India bloc lacks credibility among the people. Akashvani is celebrating 90 years of exemplary service today. Akashvani brings forth a voice that echoes through generations, carrying the nation's stories, values and aspirations to listeners across the country. Reports of Akashvani's 90th anniversary are also pouring in from several states and UTs. And India recorded the biggest ever victory in Test cricket, defeating Afghanistan by an innings and 300 runs in New Chandigarh today. After declaring the first innings at 564-8, India bowled out Afghanistan 452 in the first innings and 112 in the second innings after enforcing the follow-on, sealing the match inside 3 days. And that is the end of this news bulletin.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

கேட்ட பாடல் சுவாமி ஐயப்பன் படத்திலிருந்து. ஜி தேவராஜன் இசையில், கே ஜே யேசுதாஸ் பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன்.

0: கேட்ட பாடல் மிருதங்க சக்கரவர்த்தி படத்திலிருந்து. எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில் டி.எம். சவுந்தரராஜன் பாடியது. பாடலாசிரியர் வாலி. இனி கேட்கலாம் நம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இன்றும் நாளையும் ஒளிபரப்பாக உள்ள முக்கிய நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. இன்று இரவு 7:25-க்கு ஏறும் ஊறும் நிகழ்ச்சியின் முதலில் உடவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமரம் சார்ந்த வேளாண் காடுகள் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே.டி. பார்த்திபன் அவர்கள். நாளை காலை 7:30-க்கு முன் செல்லடா பிரதீப் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். 8:50-க்கு சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். பகல் 11:30-க்கு வண்ணப்பூக்கள் சாய்வு நாற்காலி மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் தொழில் முனைவோர் மற்றும் மாரத்தான் ரன்னர் ஆர். வெங்கடேசன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா. மதியம் 2:30-க்கு ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் எலும்புகளில் ஏற்படும் பிரச்சனைகள் எலும்பு முறிவு சிகிச்சைகள் கோயம்புத்தூர் எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் முத்து சரவணகுமார் அவர்கள் வழங்கும் விளக்கங்கள் கேட்கலாம். மாலை 5:00-க்கு சித்திர செவ்வானம் ஆகாஷ்வாணி 90 கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக நடைபெற்ற இந்திய ஆயுதப்படைகள் மற்றும் பல்வேறு துறைகளில் உள்ள தொழில் வாய்ப்புகள் குறித்து மாணவர்கள் மற்றும் நிபுணர்களுக்கும் இடையே நடைபெற்ற கலந்துரையாடல் இதில் பங்கேற்று மாணவர்களுடன் கலந்துரையாடிய சிறப்பு பேச்சாளர்கள்
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது
2: அந்த பேகே போதும்ல போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே
2: ஏய் இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க கால் 1-800-420-2233
0: அறிவிப்பு
4: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM suryagar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்
5: இன்னைக்கு

0: பெண்ணையும் கொடு.
1: ஏன் கார்டு டீடைல்ஸ் நானே தான் போடுவேன். RBI சொல்லுது உங்க பின், OTP, CVV அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருக்கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல்ல அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க.
0: பை கேர்ள்ஸ், எங்க போற? கேக்லியா? நோ ஷேரிங்.
1: RBI சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சி நடப்பாண்டில் 8% கூடுதலாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மின்தடை பிரச்சினைக்கு உடனுக்குடன் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒரு இன்னிங்ஸ் 300 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சி விகிதம் நடப்பாண்டில் 8% கூடுதலாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக உலக வங்கியின் இயக்குநர் திரு நீல்காந்த் மிஸ்ரா செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியையும் பகிர்ந்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலிலும் கூட இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்றும் அவர் அந்த பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஏழைகளின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு கடந்த 12 நிறைவேற்றிய திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். 58 கோடிக்கும் மேற்பட்ட ஜன்தன் வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் அட்டைகள் 44 கோடி பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சீரான மின் விநியோகத்தை உறுதி செய்வதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மின்தடை ஏற்படும் இடங்களில் அதனை உடனுக்குடன் சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்.
3: நம்ம குழுக்கள் அமைச்சு உடனடியாக சரி பண்ணிட்டே தான் வரோம். 4.5 லட்சம் மேற்பட்ட டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கு. 70% மேல 20% பழைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். நமக்கு சப்ஸ்டேஷன்ஸ் நிறைய தேவைப்படும். ஸோ அந்த சப்ஸ்டேஷன்ஸ் எல்லாம் லோடு ஹேண்டில் பண்ண முடியாமல் இருக்கு. நிறைய இடத்துல லோ வோல்டேஜஸ் அதனால ப்ராப்ளம். ஸோ இதையும் வந்து கணக்கெடுத்து வரோம். ஸோ இதெல்லாம் லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ். எங்கெல்லாம் பெண்டிங் இருக்கோ அதெல்லாம் உடனே முடிக்க சொல்றோம். எங்கெல்லாம் பாதி கமிஷன் ஆகிருக்கோ அதெல்லாம் உடனே முடிக்க சொல்றோம். ஸோ இதுக்கும் பட்ஜெட்டிங் பண்ண வேண்டியிருக்கு. என்ன இருந்தாலும் மக்களுக்கு தேவையான சேவைகள் எங்கேயும் பாதிக்கப்படக்கூடாது. எக்யூப்மெண்ட்ஸ் வரல, ஃபியூஸாக பிரச்சனைனா, டிரான்ஸ்ஃபார்மர் பிரச்சனைனா, அங்கங்கே சரி பண்ற பணிகளில் குழுக்கள் அமைக்கப்பட்டு அவங்க எல்லாம் உடனே சரி பண்ணிட்டு வராங்க. கார்பரேஷன்லேயும் தனியார் கான்ட்ராக்டர்ஸ் அவங்க ஏதாவது வேலையை எடுத்து அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க மீது கடுமையான ஃபைன்லாம் போடப்படும் சொல்லியிருக்கோம். அதையும் வந்து திரும்ப இம்ப்ளிமெண்ட் பண்ற வேலையா இருப்போம்.
2: வருகையில்லா ஆவணப்பதிவு திமுக ஆட்சிக் காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டம் என்றும், அதனை புதிய திட்டம் போன்று தாவேக அரசு விளம்பரப்படுத்துவதாகவும் திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜனவரி மாதத்திலேயே திமுக அரசு இந்த திட்டத்தை நிறைவேற்றியதாக கூறியுள்ளது. கருத்து சுதந்திரத்தை பறிக்கும் வகையில் தாவேக அரசு செயல்படுவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்ததற்காக யூடியூபர் மாரிதாஸ் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளது. ஜனநாயக குரலை நெரிக்க முயலும் தாவேக அரசின் இந்த நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்றும் அந்த அறிக்கையில் அஇஅதிமுக கூறியுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு பின்னரும் கூட திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற விடமாட்டோம் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வழிபாட்டு உரிமைகளுக்கு எதிரானது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உயர்நீதிமன்றத்தின் 3 அளித்த தீர்ப்பினை மதிக்காமல் ஒரு சாராருக்கு ஆதரவாக அமைச்சர் கருத்து தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதுதான் தாவேக்காவின் மத நல்லிணக்க அரசியலா என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வினவி. திருவான்மியூர் உத்தண்டி உயர்மட்ட பால ஒப்பந்தத்தை ரத்து செய்வது குறித்து தாவேக அரசு ஆய்வு செய்து வருவது வரவேற்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 700 கோடி ரூபாய் ஊழல் முறைகேடு தொடர்பான இந்த ஒப்பந்தம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு தாவேக அரசு உத்தரவிட

0: வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியை பெருக்குவதில் தாவேக அரசு கவனம் செலுத்தவில்லை என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பல்வேறு தொழில் நிறுவனங்கள் பிற மாநிலங்களுக்கு செல்வதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு பொருளாதார மேம்பாட்டிலும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதிலும் தாவேக அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே வேலை வாங்கி தருவதாக இளம் பெண்ணை அழைத்துச் சென்று தாவேக நிர்வாகிகள் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த குற்றச்செயலில் தொடர்புடையவர்கள் ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்பதால் எவ்வித அரசியல் தலையீடும் இன்றி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அவர் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய பாதுகாப்பும் அரசு வேலையும் நிவாரண உதவியும் வழங்கிட வேண்டும் என்றும் திரு சண்முகம் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 4.5 கிலோமீட்டர் உயரம் வரை கடலோர கர்நாடக பகுதியிலிருந்து கடலோர ஆந்திர பகுதிகள் வரை ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இலவச வீட்டுமனை பட்டாக்களை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார். உதகை அரசு தாவரவியல் பூங்காவை உருவாக்கிய மெக்கைவரின் நினைவு தினத்தை ஒட்டி அன்னாரது நினைவிடத்தில் ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யாத நேரு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். நாமக்கல் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் தொடர்பாக குறித்த நேரத்திற்குள் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு மதுபாலன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் தீயணைப்புத்துறை சார்பில் பேரிடர் கால தற்காப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 1 இன்னிங்ஸ் 300 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நியூ சண்டிகரில் நடைபெற்ற இப்போட்டியின் 3ஆம் நாளான இன்று 5 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய ஆப்கானிஸ்தான் 152 ரன்னுக்கு ஆட்டமிழந்து ஃபாலோ ஆனை பெற்றது. பின்னர் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய ஆப்கானிஸ்தான் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து 112 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக செதிகுல்லா அதல் 42 ரன் எடுத்தார். எஞ்சியவர்கள் சொற்ப ரன்னுக்கு விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர். வாஷிங்டன் சுந்தர் 4 விக்கெட்டுகளையும் குல்தீப் யாதவ் 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. லிபேமா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அமெரிக்காவின் ராஜீவ் ராம் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 4-6, 10-7 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் இவான் கிங், ஸ்வீடனின் ஆந்திரே ரோன்சன் இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் சௌத்ரி பொல்லிப்பள்ளி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஜக்கூரி ஃபியூக்ஸ் வாலி தைன் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சி நடப்பாண்டில் 8% கூடுதலாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நம்பிக்கை வளர்ச்சி

0: மக்கள் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மின்தடை பிரச்சினைக்கு உடனுக்குடன் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒரு இன்னிங்ஸ் 300 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: ஆறு மணி 6:41 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பொன் மாலை பொழுது. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல்

கேட்ட பாடல் பேரும் புகழும் படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணிஜெயராம் பாடியது, பாடலாசிரியர் கண்ணதாசன். இந்த ஒரு நேரத்தில் நம்ம சிட்டிக்குள்ள டிராஃபிக் எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு டைம் வந்து பீக்

அதான் எல்லாரும் அவங்கவுங்களோட ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழலில் உக்கடம் பகுதியில் டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக காணப்படுது. அதற்கு அடுத்தபடியாக ஒப்பனக்கார ஸ்ட்ரீட், ராஜா ஸ்ட்ரீட், வைஷியால் ஸ்ட்ரீட், அதுக்கப்புறம் வந்து கோணியம்மன் கோவில் நியர்பை அங்கே கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்குது. அதனை தொடர்ந்து வின்சென்ட் ரோடு அந்த இடங்கள்லையும் டிராஃபிக் அதிகமாக காணப்படுது. அதற்கு அடுத்தபடியாக கூட்ஸட் ரோடு, அதாவது நம்ம ரயில்வே ஸ்டேஷனுடைய பேக் சைட் கூட்ஸட் ரோட்டில் டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாகத்தான் காணப்படுது. அண்டு ஆஸ் யூஷுவல் இன்னொரு பகுதி எங்கே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் கிருஷ்ணசாமி முதலியார் ரோடு, அதாவது நம்ம புரூக்ஃபீல்ட்ஸ் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி, அங்கே கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக காணப்படுது. அதற்கு அடுத்தபடியாக இன்னொரு பக்கம் எங்கே அப்படின்னா ஆர்எஸ்புரம் வெங்கடசாமி ரோடு அந்த பகுதியில் டிராஃபிக் அதிகமாக காணப்படுது. மேட்டுப்பாளையம் அங்கே வந்து ஆக்சுவலி அந்த பிரிட்ஜு பாலம் கட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பணிகள் நடைபெற்று கொண்டிருப்பதால் அந்த பகுதியில் சாய்பாபா கோவிலினுடைய நியர்பை அங்கே கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக தான் காணப்படுது. இன்னொரு பகுதி எப்படி வந்து ஒப்பனக்கார ஸ்ட்ரீட் மாதிரியே ரொம்ப ஒரு பாஷான ஒரு ஏரியா வந்து நம்ம காந்திபுரம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு நியர்பை, அங்கே கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக காணப்படுது. இன்னொரு பகுதி சிவானந்தா காலனி டேங்க் நியர்பை, அதுக்கப்புறம் கிராஸ்கட் ரோடு, 100 feet ரோடு இங்கெல்லாம் வந்து அதிகமாக காணப்படுது. இன்னொரு முக்கியமான ஒரு பகுதி ஜிபி தியேட்டர்னுடைய சிக்னல், அங்கேயும் இந்த ஒரு நேரத்தில் டிராஃபிக் அதிகமாக காணப்படுது. அதனை தாண்டி கணபதி போகக்கூடிய பகுதிகள் இங்கே எல்லாமே வந்து டிராஃபிக் அதிகமாக காணப்படுது. ஸோ இந்த பகுதியில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறவங்க உங்களுக்கு பக்கத்தில் பேரலல் டைரக்ஷனில் ஏதாவது ஒரு ரூட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பயணத்தை நீங்கள் பாதுகாப்பாக தொடரலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்காக வர இருக்கக்கூடிய பாடல்

கேட்ட பாடல் பட்டினி பிரவேசம் படத்திலிருந்து. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன். சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்த அறிவிப்பின்படி இப்போது வானிலை நிலவரம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூரில் இன்றைக்கி அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியிருக்கு. அதற்கு அடுத்தபடியாக திருப்பூரில் அதிகபட்சம் 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகிருக்கு. அதற்கு தொடர்ந்து ஈரோட்டில் அதிகபட்சம் 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாயிருக்கு. சேலம்ல இன்னைக்கு அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாயிருக்கு. ஊட்டி எடுத்துக்கிட்டால் நீலகிரி டிஸ்ட்ரிக்டினுடைய கேபிட்டல், அங்கே வந்து இன்னைக்கு அதிகபட்சம் 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 15 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாயிருக்கு. அப்புறம் நம்ம நியர்பை ஸ்டேட் சிட்டி பாலக்காட்டில் இன்னைக்கு அதிகபட்சம் 28 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியிருக்கு. இது எல்லாமே நம்ம சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்த அறிவிப்பின்படி வானிலை நிலவரம்.

கேட்டு ரசித்த பாடல் தெய்வ திருமணங்கள் படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன்.

பொன்மலை பொழுதில் நேர்கள் கேட்ட பாடல் பகலில் ஒரு இரவு திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. இசை இளையராஜா, பாடலாசிரியர் கண்ணதாசன்.

0: ஆகாஷவாணி நாமக்கல் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எஸ் கண்ணன்.
1: நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்து மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் கே ஜி அருண்ராஜ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கூறிய அவர், ஆப்பிரிக்காவின் காங்கோ, உகாண்டா ஆகிய நாடுகளில் பரவி வரும் எபோலா வைரஸை உலக சுகாதார நிறுவனம் பெருந்தொற்றாக அறிவித்துள்ளது. எனவே தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் தமிழக சுகாதாரத்துறை மேற்கொண்டு வருகிறது என்றும், குறிப்பாக சர்வதேச விமான நிலையங்களில் ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து வரக்கூடிய பயணிகளை கண்காணித்து தொற்று அறிகுறிகள் இருந்தால் தனிமைப்படுத்துவதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன என்றும் கூறினார். மேலும் துறைமுக பகுதிகள் கண்காணிக்கப்பட்டு வருகிறது என்றும், தமிழகத்தில் இதுவரை எபோலா வைரஸ் தொற்று அல்லது அறிகுறி எதுவும் இல்லை என்றும் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் திரு சி எஸ் திலீப் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் பத்திரப்பதிவு எளிமையாக நடைபெறுவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என்றும், அனைத்து சார்பதிவாளர் அலுவலகங்களிலும் திடீர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு தா லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்ட பத்திரப்பதிவு சார்பதிவாளர் அலுவலகத்தில் அமைச்சர் திரு தா லோகேஷ் தமிழ்ச்செல்வன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பத்திரப்பதிவு அலுவலகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள், இணையதளங்களில் பத்திரப்பதிவு முறையாக மாவட்ட அளவில் நடைபெற்றதா என பத்திரப்பதிவுத்துறை அலுவலர்களிடம் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன், தமிழகத்தில் பத்திரப்பதிவுத்துறையில் லஞ்சம் ஏதும் இல்லாமல் மக்களுக்கு எளிதாக பத்திரப்பதிவு செய்து கொடுக்க வேண்டும் என்பதே தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடு ஆகும் என கூறினார். இதுபோன்ற திடீர் ஆய்வுகள் தமிழகம் முழுவதும் சார்பதிவாளர் அலுவலகங்களில் அவ்வப்போது நடத்தப்படும் என்றும், ஏதாவது முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டால் உடனடியாக அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் திரு த. லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். திருச்செங்கோட்டில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நடைபெற்ற உலக புகையிலை ஒழிப்பு தின விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் டாக்டர் கே ஜி அருண்ராஜ், திருமதி சி விஜயலட்சுமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர்கள் உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு அமைக்கப்பட்ட விழிப்புணர்வு அரங்குகளை பார்வையிட்டு கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தனர். மேலும் உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு உறுதிமொழியும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. அமைச்சர் மருத்துவர் அருண்ராஜ் உறுதிமொழி வாசிக்க அனைவரும் உடன் வாசித்து ஏற்றுக்கொண்டனர். தொடர்ந்து புகையிலை பாதிப்புகள் குறித்து கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு நாடகமும் இடம்பெற்றது. நாமக்கல் மாவட்டத்தின் புதிய ஆட்சித்தலைவராக திரு எல் மதுபாலன் பொறுப்பேற்றுக் கொண்டார். மருத்துவம், கல்வி, உள்கட்டமைப்புகளை மேம்படுத்த முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். திருச்செங்கோடு அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் வைகாசி விசாக தேர் திருவிழா கடந்த 22ஆம் தேதி தொடங்கியது. முன்னதாக 450 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தேருக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டு புதிய தேர் வடிவமைக்கப்பட்டு வெள்ளோட்டமும் விடப்பட்டது. பள்ளிப்பாளையம் நகராட்சிக்குட்பட்ட தொழிற்சாலைகளில் மாநில சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் டாக்டர் வி கே ராஜீவ் திடீர் ஆய்வு செய்தார். பால்வளத்துறை அமைச்சர் திருமதி சி விஜயலட்சுமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முறையாக சுத்திகரிப்பு செய்து செயல்படாத சாய மற்றும் சலவை ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் திரு ராஜீவ் கூறினார். பள்ளிப்பாளையம் அகரஹாரம், நேரு நகர், வசந்தா நகர், குமரன் நகர், திரையரங்க பகுதி, குமாரபாளையம் அகரஹாரம் மற்றும் முனியப்பன் கோவில் ஆகிய இடங்களில் ஆய்வு மேற்கொண்டு சாய மற்றும் சலவை ஆலைகளின் சுத்திகரிப்பு நிலையங்கள் முறையாக பராமரிக்கப்படுகின்றனவா என்றும், கழிவுநீர் முறையாக மறுசுழற்சி செய்யப்படுகிறதா என்றும் அமைச்சர்கள் கள ஆய்வு செய்தனர். அப்போது முறையான சுத்திகரிப்பு நிலையம் இல்லாமல் அரசின் விதிமுறைகளுக்கு மீறி கழிவுநீர் வெளியேற்றப்பட்டதைக் கண்டு ஒரு சாய ஆலை மூடப்பட்டது. மேலும் ஒரு சாய ஆலை தொழிற்சாலையின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தமிழகத்தில் சாய மற்றும் சலவை ஆலைகளிலிருந்து சேகரமாகும் கழிவுநீரை சுத்திகரிப்பு செய்து மட்டுமே வெளியேற்ற வேண்டும். மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எந்த ஒரு சாய சலவை ஆலை மீதும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் திரு ராஜீவ் கூறினார். பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள அகரகாரம் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான கே கோபாலகிருஷ்ணன் என்பவர் தனது நண்பர்களுடன் பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றில் கடந்த 2ஆம் தேதி குளித்தபோது எதிர்பாராத விதமாக இடி மின்னல் தாக்கியதில் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து அவரது குடும்பத்தாரை கடந்த 3ஆம் தேதி சந்தித்த தமிழக பால்வளத்துறை அமைச்சர் திருமதி சி விஜயலட்சுமி பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறினார். மேலும் தமிழக பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 4 லட்சம் ரூபாய் நிதிக்கான ஆணையை கோபாலகிருஷ்ணன் மனைவி தேவகியிடம் அமைச்சர் வழங்கினார். நாமக்கல் அடுத்த அலங்காநத்தம் பகுதியில் மாவட்ட திறன் இந்தியா இயக்கம் மக்கள் கல்வி நிறுவனம் சார்பில் உலக சுற்றுச்சூழல் தின விழா கடந்த 5ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் திரு பி சந்திரசேகர், உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு அலங்காநத்தம் மகளிர் சுய உதவிக்குழு கட்டடம் அருகே மரக்கன்றுகளை நட்டு வைத்து திறன் பயிற்சி பெற்ற அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கினார். திறன் இந்தியா திட்டத்தில் தையல், எலக்ட்ரீஷியன், பிளம்பிங், தேனீ வளர்ப்பு, காளான் வளர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு திறன் பயிற்சிகளை வெற்றிகரமாக முடித்த 75 பேருக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் சிகிச்சைக்கு வரும் பொதுமக்களிடம் மிகவும் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும் என மாநில வணிக வரி மற்றும் பத்திர

0: பதிவுத்துறை அமைச்சர் திரு தா லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அறிவுறுத்தியுள்ளார்.
1: நாமக்கல் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் கண்ணன். தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு படையினருக்கான வீரதீர செயலுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 20 மக்களவை உறுப்பினர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 200 மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா 26 ரன் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு படையினருக்கான வீரதீர செயலுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் லெப்டினன்ட் கமாண்டர் சூரஜ் பிரசார், லெப்டினன்ட் கர்னல் நிதேஷ் பாரதி சுக்லா, மேஜர் ஆதித்ய பிரதாப் சிங், ஆய்வாளர்கள் லக்ஷ்மண் கேவத், ரமேஸ்வர் பிரசாத் தேஷ்முக் ஆகியோருக்கு ஷௌரிய சக்ரா விருது வழங்கப்பட்டது. குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், மத்திய அமைச்சர்கள் மற்றும் முப்படைகளின் அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம், முத்ரா கடனுதவி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மூலம் கோடிக்கணக்கானோர் பயனடைந்து வருவதாக கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான இலக்கோடு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் ஏழைகளின் சமூக பொருளாதார பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தொழில் முதலீட்டிற்கு உகந்த நாடாக இந்தியா திகழும் வகையில் பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 100 தொழிற்பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான பணிகளை விரைவுபடுத்துவதற்கான இணையதள சேவையை இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். முதலீட்டாளர்களின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு ஏதுவாக இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த தொழிற்பூங்காக்கள் சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்றும் அமைச்சர் கூறினார். நாடு முழுவதும் பெட்ரோலிய பொருட்கள் விநியோகம் சீராக உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறையின் கூடுதல் செயலர் திரு பிரவீன் கனோஜா, பெட்ரோலிய பொருட்களின் உற்பத்தியும் அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் பொதுமக்கள் இதுகுறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகமும் சீராக நடைபெற்று வருவதாகவும் திரு பிரவீன் கனோஜா கூறினார். இயற்கை உரத்தின் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பு பருவத்தில் மட்டும் 3.5 மடங்கு அதிகமாக இயற்கை உரத்தை விவசாயிகள் வாங்கியுள்ளதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மத்திய அரசு மேற்கொண்ட விழிப்புணர்வு நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 20 மக்களவை உறுப்பினர்கள் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்க முடிவு செய்துள்ளதாக அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ககோலி கோஷ் தஸ்திதார் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், தங்கள் முடிவு குறித்து மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவுக்கு கடிதம் எழுதியுள்ளதாக கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான ஆதரவு குறித்தும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக திரு ககோலி கோஷ் தஸ்திதார் தெளிவுபடுத்தினார். எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக ஒருங்கிணைந்து போராடுவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் தொடர்பான அச்சங்களை எடுத்துரைத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதுவது என்றும் இக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் தொடக்க உரையாற்றிய காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மத்திய அரசு தவறான பொருளாதார மற்றும் வெளியுறவு கொள்கைகளை கடைபிடித்து வருவதாக குறை கூறினார். மாதத்திற்கு 2 முறை கூட்டணியின் கூட்டம் நடைபெற வேண்டும் என்றும் இதில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்.

வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன.

இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மக்களுக்கு தகவல்களை கொண்டு செல்வதில் ஆகாஷ்வாணி முக்கிய பங்கு வகிப்பதாக பிரசார் பாரதி தலைவர் திரு பிரசூன் ஜோஷி கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர், ஆகாஷ்வாணியின் 90 ஆண்டுகால சேவை வரலாற்று சிறப்பு மிக்கது என்றார். ஆகாஷ்வாணியின் வளர்ச்சிக்காக பங்களித்த எண்ணற்ற கலைஞர்களுக்கும் ஊழியர்களுக்கும் நேயர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு பிரசூன் ஜோஷி கூறினார். நாடு முழுவதும் நம்பகத்தன்மை வாய்ந்த செய்திகளை ஆகாஷ்வாணி கொண்டு சேர்ப்பதாக பிரசார் பாரதியின் தலைமைச் செயல் அதிகாரி திரு கௌரவ் திவிவேதி தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர், இந்நாளையொட்டி பிரசார் பாரதி ஊழியர்களுக்கும் நேயர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். மணிப்பூர் மாநிலத்தில் நீதித்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு கெம்சந்த் சிங் கூறியுள்ளார். தௌபால் மாவட்டத்தில் தேசிய புலனாய்வு அமைப்பின் சிறப்பு நீதிமன்றத்தை இன்று திறந்து வைத்து அவர் பேசினார். நீதித்துறையின் சேவைகளை எளிதாக பெறுவதற்கு இந்த புதிய நீதிமன்றம் உதவிடும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். சிக்கிமில் அரசு அலுவலகங்களில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் அரசு ஊழியர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. கல்வித்துறை சார்பில் ஓராண்டு காலத்திற்கு இதற்கான திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக சிக்கிம் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கான பயிற்சியும் இதில் இடம்பெற்றுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரானில் பயணம் மேற்கொள்வதை தவிர்க்குமாறு மத்திய அரசு மீண்டும் அறிவுறுத்தியுள்ளது. ஈரானில் வசிக்கும் இந்தியர்கள் அந்நாட்டிலிருந்து வெளியேறுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஈரானில் உள்ள இந்திய தூதரகம் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு இந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்ரேலும் ஈரானும் உடனடியாக சண்டை நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அமைதிக்கான பேச்சுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர். 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். சரங்கானா மாகாணத்திற்குட்பட்ட மாசின் நகர்ப்பகுதியை மையமாக கொண்டு இந்த நிலநடுக்கம் நேரிட்டதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நிலநடுக்கம் காரணமாக சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா 26 ரன் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது. கார்டிஃபில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டீஸ் முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 179 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக பார்த்தி ஃபல்மாலி 40 பந்துகளில் 56 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். 180 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் 8 விக்கெட் இழப்பிற்கு 153 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. ஸ்ரேயங்கா பாட்டில் 4 விக்கெட்டுகளையும் ராதா யாதவ் 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். ஆசிய போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய கோல்ஃப் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆடவர் பிரிவில் யுவராஜ் சந்து, சப்தக் தல்வார், வீர் அஹ்லவாத் ஆகியோரும், மகளிர் பிரிவில் திக்ஷா தாகர், அதித்தி அசோக், பிரணவி அர்ஸ் ஆகியோரும் இதில் இடம்பெற்றுள்ளனர். உலான்பாட்டர் ஓபன் மல்யுத்த போட்டியில் இந்தியா 8 தங்கம், 9 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தை பிடித்தது. லிபேமா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அமெரிக்காவின் ராஜீவ் ராம் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 4-6, 10-7 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் இவாங்கிங், ஸ்வீடனின் ஆண்ட்ரே குரான்சன் இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் சௌத்ரி, போலிப்பள்ளி இணை பட்டம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு படையினருக்கான வீர தீர செயலுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 20 மக்களவை உறுப்பினர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர். 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர்.
உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான

0: பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா 26 ரன் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். நேரம் 7:25:36. உழவர் பெருமக்களே, வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிக கனமழை முதல் கனமழையும் மற்ற பகுதிகளில் மிதமான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 34°C முதல் 35°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24°C ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 75% முதல் 85% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 65% முதல் 70% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 4 முதல் 6 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வானிலை முன்னெச்சரிக்கை: நாளையும் நாளை மறுநாளும் கனமழை, இடி, மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேளாண்மையில் வானிலை முன்னெச்சரிக்கை அறிவுரை: கனமழை, இடி, மின்னல் மற்றும் சுழற் காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலுள்ள வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்கவும். வேளாண் அறிவுரைகள் சில: மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகமான சுழற்காற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை ஒத்தி வைத்து போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். அதிகப்படியான மழை நீரினை பண்ணை குட்டைகளில் சேமிப்பதன் மூலம் மழையில்லா நாட்களில் பயன்படுத்தலாம். தொடர் மழை காணப்பட்டால் உரமிடுதல் மற்றும் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஒத்தி வைக்கலாம். மழை எதிர்பார்க்கப்படுவதால் குறுகிய கால நெல் நாற்றங்காலில் மாலையில் 5 சென்டிமீட்டர் அளவில் நீரினை கட்டி காலையில் வடிப்பதனால் மழை துளியின் வேகத்தினால் விதை முளைப்பில் ஏற்படும் பாதிப்பினை தவிர்க்கலாம். நெல் நாற்றங்காலில் வடிகால் வசதி செய்து நாற்றாளர்கள் நோய் வராமல் பாதுகாத்து கொள்ளலாம். நெல்லில் 1 கிலோ விதைக்கு பேசிலஸ் சப்டிலஸ் 10 கிராம் என்ற அளவில் விதை நேர்த்து செய்து விதைக்கலாம். உழவிட்ட நிலங்களில் இரவை சோளம் விதைப்பினை போதிய வடிகால் வசதி செய்து தொடரலாம். விதையை தயோமிதாக்சைம் 30% FS மருந்தை 1 கிலோ விதைக்கு 10 கிராம் மருந்து என்ற அளவில் விதை நேர்த்து செய்து விதைக்கவும். சமீபத்தில் கம்பு விதைப்பு செய்த நிலங்களில் போதிய வடிகால் வசதி செய்யவும். எதிர்பார்க்கப்படும் மழை மற்றும் மண் ஈரப்பதத்தினை பயன்படுத்தி பாடுவாசி விதைக்கவும். மேலுரம் இடுவதை தவிர்க்க வேண்டும். பொள்ளாச்சி வட்டத்தில் மானாவாரி சித்தரைப்பட்ட நிலக்கடலை நடவு செய்ய இதுவே உகந்த தருணமாகும். மேலும் மழை எதிர்பார்க்கப்படுவதால் போதிய வடிகால் வசதி செய்து விதைப்பு செய்ய வேண்டும். விதைப்பிற்கு முன்னர் டெபுகோனசோல் 5.4% FS 0.24 கிராம் மருந்தை 10 கிலோ விதைக்கு என்ற அளவில் விதை நேர்த்தி செய்யவும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் முன் மற்றும் மத்திய பருவத்தில் நடவு செய்யப்பட்ட கரும்பு வயல்களுக்கு வடிகால் வசதி செய்யவும். மழையுடன் காற்றின் வேகமும் 12 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் கரும்பில் தோகை உரித்து விட்டம் கட்டி கரும்பு சாய்வதனை தடுக்கவும். மழைக்கு பின் சாய்ந்த பயிர்களை மண் அணைத்து நிமிர்த்தி நிலைநிறுத்தவும். மண்ணின் ஈரத்தை பொறுத்து மஞ்சளை நடவு தொடர்ந்து செய்யலாம். மஞ்சள் நடவு செய்திருக்கும் பட்சத்தில் குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் மழை எதிர்பார்க்கப்படுவதால் தகுந்த வடிகால் வசதி ஏற்படுத்தவும். மழையுடன் சுழல் காற்றும் எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டு கொடுக்கவும். வாழையில் வேர்த்தண்டு அழுகல் நோயின் தாக்கத்தை கண்காணிக்கவும். நோய் அறிகுறிகள் தென்பட்டால் கார்பன் ஆக்சிக்ளோரைடு 0.25 கொண்டு மண் அணைக்கும் முறையை பயன்படுத்தவும். தற்போதைய வானிலையை கருத்தில் கொண்டு மழைக்கால திராட்சை பயிரில் தாம்சன் ரகத்திற்கு 2 கணு அளவிலும் ஏனைய ரகங்களுக்கு 4 கணு அளவிலும் கவாத்து செய்யவும். வாழையில் சிக்காடகோ இலைப்புள்ளி நோயை கட்டுப்படுத்த பேசிலஸ் சப்டில்லஸ் திரவத்தை லிட்டருக்கு 5 மில்லி என்ற அளவில் தெளிக்கவும். ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்களே, ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில்

இன்றைய மஞ்சள் விலை விபரம். ஒரு குவிண்டால்களானது பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தனி விரலி அதிகபட்சமாக 14,469 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 11,586 ரூபாய்க்கும், தனி கிழங்கு 13,370 ரூபாய் அதிகபட்சமாகவும், 10,599 ரூபாய் குறைந்தபட்சமாகவும், ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தனி விரலி 14,399 ரூபாய் அதிகபட்சமாகவும், 11,008 ரூபாய் குறைந்தபட்சமாகவும், தனிக்கிழங்கு 13,220 ரூபாய் அதிகபட்சமாகவும், குறைந்தபட்சமாக 10,029 ரூபாயும் விலை தீர்ந்துள்ளது. ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் தனி விரலி 14,339 ரூபாய் அதிகபட்சமாகவும், 11,399 ரூபாய் குறைந்தபட்சமாகவும், தனிக்கிழங்கு 13,399 ரூபாய் அதிகபட்சமாகவும், 10,209 ரூபாய் குறைந்தபட்சமாகவும் விலை தீர்ந்துள்ளது. கோபி கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் தனி விரலி 14,542 ரூபாய் அதிகபட்சமாகவும், 11,902 ரூபாய் குறைந்தபட்சமாகவும், தனிக்கிழங்கு 13,144 ரூபாய் அதிகபட்சமாகவும், 11,502 ரூபாய் குறைந்தபட்சமாகவும் விலை தீர்ந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனை ஆராய்ந்து அறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி எஃப்எம் 103 கோயம்புத்தூர்.
1: ஏறும் ஊரும்
0: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்குபவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். வணக்கம் நேயர்களே, வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில போன வாரம் தடிமரம் சார்ந்த வேளாண் காடுகள் அப்படிங்கிற தலைப்புல மரங்களுடைய தேவை, தடிமர வகைகள் பத்தியெல்லாம் நிறைய தகவல்கள் தெரிஞ்சிட்டோம். இன்னைக்கு அதனுடைய வளர்ப்பு முறைகள், சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம்.
2: அனைவருக்கும் வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ ஆகாஷவாணி எஃப்எம் 103 பாத்தீங்கன்னா வேளாண் காடுகள் சார்ந்த தொழில்நுட்பங்கள் தகவல் களஞ்சியம் என்ற தலைப்புல பாத்தீங்கன்னா வேளாண் காடுகள் சார்ந்த தொழில்நுட்பத்தை வந்து பல்வேறு விதமான எபிசோடில் பார்த்துட்டு இருக்கோம். கடந்த வாரம் நம்ம எபிசோடில் பார்த்தோம், தமிழகத்தில் இருக்க பல்வேறு விதமான தொழில் நிறுவனங்கள் இருக்கு. அது மரம் சார்ந்த தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், இல்லைன்னா மரம் சாரா தொழில் நிறுவனங்கள் லைக் எண்ணெய் வித்து மரங்கள், எண்ணெய் தொழிற்சாலைகள், வாசனை திரவிய தொழிற்சாலைகள், மூலிகை பயிர்கள், டேனின், டைஸு, ஃபைபர், ஃப்ளாஸு, கம்ஸு, ரெசின்ஸ் என்று பல்வேறு விதமான தொழிற்சாலைகளை பற்றி பார்த்தோம். இப்போ இது முடிக்க காடுகள் வந்து எடுக்கப்பட்டது. இப்போ என்னன்னா வேளாண் காடுகள் காலத்தின் கட்டாயம். ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு அப்புறம் 50 ஆண்டுகளுக்கு நிரந்தர வருமானம் எப்படி தென்னை மரம் கொடுக்குது, பாக்கு மரம் கொடுக்குது, அதே மாதிரி இந்த மரங்கள் என்னென்ன மரங்கள் இதற்கு தமிழ்நாட்டுக்கு உகந்த மரம், நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டெர்மினேலியாஸ் மைரோபோலன்ஸ் என்று அழைப்பார்கள். அதில் டெர்மினேலியா செபுலா கடுக்காய், டெர்மினேலியா வெள்ளரிக்கா தாண்டிரிக்கா, இது ரெண்டும் உகந்த மரம். அடுத்து இப்போ புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்க டிவிடிவி சிசால்பீனியா கொரியேரியா, இந்த மரம்லாம் 2 வருஷத்துலேயே காய்ச்சது. இது என்னென்னா இந்த மரங்கள் டை இண்டஸ்ட்ரி டேனின் இண்டஸ்ட்ரிக்கும் தேவைப்படுது. அடிஷ்னலாக டை இண்டஸ்ட்ரி சாய இண்டஸ்ட்ரிக்கு பிக்ஸா உரலனா உதட்டு சாய மரம் பிக்ஸா உரலனா, அது ஒரு பெரிய வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சிகளையும் பல்வேறு ஆராய்ச்சிகள் மூலமாக ஹைபிக்ஸின் மரத்தெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். இதெல்லாம் எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதையும் வந்து தமிழகத்திற்கு உகந்த மரம் வேளாண் காடுகள் இன்ட்ரடக்ஷனுக்காக தேவைப்படுது. இதெல்லாம் மீறி சில புது வகையான ஸ்பீசிஸ் குறிப்பாக மருத்துவ குணங்கள் கொண்ட மரங்கள் வருது, நிறைய மருத்துவ குணங்கள் கொண்ட வருது. அது வில்வம் ஆரம்பித்து நிறைய பட்டை மரங்கள் எல்லாம் வருது. டெர்மினேலியா அர்ஜுனா, டெர்மினேலியா அர்ஜுனான் வந்து நீர் மருது கேட்குறாங்க, ஆடாதோடாவை வந்து பெருசாக கேட்குறாங்க வேளாண் காடுகளில். இது பூராமே

நிறைய வகையான மரங்கள் வில்வத்தில் ஆரம்பிச்சு நீர் மருது, நிறைய மருது மரங்கள், அதே போல லாசோமியா எனர்மிஸ் என்று அழைக்கக்கூடிய மருதாணி மரம், இது எல்லாமே இன்று இந்த மூலிகைக்காகவே நிறைய கேட்கப்படுகிறது. கேட்டு வருகிறார்கள், நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வருது, அவங்க கேட்கறதெல்லாம் நல்ல வால்யூம் கேட்கிறாங்க. அப்ப என்னாகும், இதற்கு தேவையான மரங்களின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. சோ தமிழகத்தில் நிலவும் தட்பவெப்ப சூழலை கேற்ற மாதிரி, தமிழகத்தில் அமைந்துள்ள மண் பகுதிகளுக்கு ஏற்ற மாதிரி ஏறக்குறைய ஒரு 30-35 வகையான மரங்கள் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லா மரங்களையுமே இந்த மரங்கள் எல்லாம் தேவைப்படுகிறது. இந்த மரங்களை வேளாண் காடுகள் மூலமா எடுத்து செல்லும் பட்சத்தில் உண்மையிலேயே நிலத்தின் உற்பத்தி மேம்படுத்தப்பட்டு அதன் மூலமாக விவசாயிகளுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எப்படி வருமானம் கிடைக்கும், நான் ஏற்கனவே போன எபிசோட்ல சொல்லியிருக்கேன், தமிழகத்தில் ஒரு 50-க்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்கள், அது தடிமரம் சார்ந்ததாக இருக்கட்டும், தடிமரம் சாரா பொருட்கள் ஆகட்டும், இது எல்லாம் இதெல்லாம் மீறி இந்த கடைசியா என்ன பாத்தீங்கன்னா, இந்த கோந்து வரும், ஒரு மரத்தை வெட்டி வெட்டிங்கன்னா கோந்து வரும். அந்த காலத்து வேலை மரங்கள் பாத்தீங்கன்னா எல்லாமே கோந்து வரும். இந்த கோந்தோட தேவை வந்து இன்றைக்கு பயங்கர டிமாண்ட் இருக்கு. பெயிண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி, வார்னிஷ் இண்டஸ்ட்ரி, பைட்டோ கெமிஸ்ட்ரி இண்டஸ்ட்ரி, ஃபுட் இண்டஸ்ட்ரி, அதே போல சீங்கம் இண்டஸ்ட்ரி, ஐஸ்கிரீம் இண்டஸ்ட்ரி, இவர்கள் எல்லாம் என்ன கேட்கறாங்க, இந்த மாதிரி நேச்சுரல் ப்ராடக்ட் கேட்கறாங்க. ஏன்னா நேச்சுரல் ப்ராடக்ட் பேஸ்டு மரம், ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு 30-35 வகையான மரங்கள் தேவைப்படுகிறது. இதற்கு தேவையான மரங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் வேலை மரம், வேப்ப மரம் நல்லா வெட்டி விட்டிங்கன்னா போதும், கம்மா கொட்டும், அந்த கம்மு பூரா இன்னைக்கு தேவைப்படுகிறது, பெயின்ஸ் அண்ட் வார்னிஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஆனால் கம்முக்காகவே வளர்க்க வேண்டும் அதை. ஆனால் நம்ம இருக்கிற ஒரு மரத்தை மட்டும் வளர்க்கறனால தான் நமக்கு அந்த வால்யூம் கிடைக்க மாட்டேங்குது. அதே போல கனேரியம் ஸ்ட்ரிக்டம் ஜெல்லி என்று வெப்பமண்டல காடுகளில் வளர்க்கக்கூடிய மரத்தை இப்போ க்ளோன் பண்ணி உள்ளே கொண்டு வரதுக்கு பார்த்துட்டு இருக்கோம். வெட்டீரியா இண்டிக்கா என்ற மரத்தை கொண்டு வர பார்த்துட்டு இருக்கோம். அகர் மரத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஹை வேல்யூ ட்ரீஸா கொண்டு வர பார்த்துருக்கோம். இது மாதிரி அடிஷ்னலா ஒரு புது வகையான ஒரு 4-5 வகையான மரங்கள் வருது. அதுல குறிப்பா வட இந்தியாவில் வளரக்கூடிய இந்த அக்கேசியா கேட்டச்சு என்று வளர்க்கக்கூடிய மரத்தை தமிழகத்தில் கொண்டு வந்திருக்கோம். அக்கேசியா கேட்டச்சு, பாலியாரித்தியா லாஞ்சிஃபோலியா, இந்த மரம் எல்லாம் புது வகையான மரங்களை இப்ப கொண்டு வந்திருக்கோம். எதுக்கு நான் கொண்டு வரோம், தமிழகத்தில் வேளாண் காடுகளில் புது வகையான மரங்களை அறிமுகப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது. அப்படி பண்ணும் பட்சத்தில் இந்த 30-35 வகையான மரங்களும் தமிழகத்திற்கு தேவையான மரங்கள், நம்ம தட்பவெப்பன சூழ்நிலைக்கு உகந்த மரங்கள், நம்ம மண் வளத்திற்கு ஏற்ற மரங்கள், நம்ம லோக்கல் மண்ணுக்கேற்ற மரங்கள் வகையில் இவை அத்தனை மரங்களுமே உண்மையிலேயே இடத்திற்கேற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணி இந்த ஒவ்வொரு வகையிலையும் 35 வகையிலையும் வனக்கொள்ளி ஆராய்ச்சி நிலையம் பல்வேறு புதிய ரகங்களை உருவாக்கியுள்ளது. நம்ம வரும் எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜி பேஸ்டில் பார்க்குறப்ப ஒவ்வொரு மரத்துலையும் என்னென்ன ரகங்கள் இருக்குது, எப்படி நடலாம், எப்படி அறுவலாம், அதை பற்றிலாம் மக்க பார்க்கலாம். இந்த தான் தமிழ்நாட்டுக்கு தேவையான மரங்கள். இந்த மரங்களை எப்படி வந்து வேளாண் காடுகளை என்னென்ன மாதிரியில் கொண்டு செல்லலாம், எப்படி கொண்டு செல்வதற்கு தான் முதல்ல வந்து நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி தான் டிம்பர் அவுட் க்ரோ ஸ்கீம், டிம்பர் சார்ந்த வேளாண் காடு, தடிமரம் சார்ந்த வேளாண் காடுகள். இல்லை நமக்கு 5 வகையான மரங்கள் தெரியும், இந்த மரங்களை எப்படி கொண்டு செல்ல முடியும், இந்த மரங்களை தோப்பாகவோ, பிளாக் பிளான்டேஷன்ஸ், இன்டர்கிராப் அக்ரோஃபாரஸ்டியாகவோ, லீனியர் பிளான்டேஷன்ஸ், வரப்போரமாகவோ, பண்டோரமாகவோ, இல்லாட்டா ஸ்போராடிக் டிஸ்ட்ரிபியூஷன், இங்கொன்றும் அங்கொன்றும் நட்டு அதன் மூலமா கொண்டு செல்ல முடியும். இது என்னன்னா நிலத்தின் சைஸுக்கு ஏற்ற மாதிரி, அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த மரத்தினுடைய நம்பர்ஸ் இருக்குல்ல, அதை நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால என்ன, டிம்பர் பேஸ்ட் அக்ரோஃபாரஸ்டியில நீங்க என்ன ஊடுபயிரையும் கொண்டு போகலாம். எப்படி கொண்டு போகலாம், செல்வி அக்ரிகல்ச்சர், அனைத்து வேளாண் பயிர்களையும் கொண்டு செல்லலாம், சீரியல்ஸ், பல்சஸ், ஆயில் சீட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு செல்லலாம், செல்வி பாஸ்டர், மாட்டுக்கு தேவையான புல், தீவன புல்களை கொடுக்கக்கூடிய அத்தனை ரகங்களையும் உள்ள கொண்டு போகலாம், செல்வி ஃபைபர், டிம்பர் பேஸ்டு ஃபைபர் அக்ரோஃபாரஸ்டி. அப்ப டிம்பர் மரங்கள்ல ஃபைபர் பிளான்ஸ், ஃபைபர் ஜூட் இருக்குல்ல, கெனாஃப், கெனாஃப் எல்லாம் உள்ள கொண்டு போகலாம். என்னென்ன ஜூட் தருது, அகேவால் ஆரம்பிச்சு நம்ம கெனாஃப் முடிக்க எல்லாத்தையும் உள்ள சென்று கொண்டு வரது, என்னாகும், ஃபைபர் அண்ட் டிம்பர் ப்ரொடக்ஷன் இந்த சேம் லேண்ட் கொண்டு செல்லலாம், மூலிகை பயிர்கள் உள்ள கொண்டு செல்லலாம், இது எல்லாத்தையும் உள்ள நீங்க என்ன வேணுமோ, சீரியல்ஸ், பல்சஸ், ஆயில் சீட்ஸ், மெடிசினல் பிளான்ஸ் எல்லாத்தையும் உள்ள சொல்லலாம். 5 வகையான மரங்களை பத்தி நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். தடிமரத்தில் என்னென்ன, தேக்கு, குமிழ், சிசு, ஆப்பிரிக்கன் மகாகனி, மகாகனி, இந்த 5 வகை அடிஷனலா 2-3 மரம் போடணும், நம்ம நாட்டு வகை, நாட்டுப்பழா, இதெல்லாம் நம்ம கொண்டு போகலாம். இதெல்லாம் கொண்டு போட்டு உள்ள ஓடு பயிரை நீங்க என்ன வேணாலும், லோக்கல்ல நீங்க என்ன பயிர் பண்றீங்களோ அந்த பயிரை கொண்டு செல்லும் பட்சத்தில் உண்மையிலேயே இந்த டிம்பர் அக்ரோஃபாரஸ்டி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். செகண்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா பேனல், ஒட்டு பலகை சார்ந்த வேளாண் காடுகள். நம்ம மரம் என்னன்னு பார்த்துட்டோம், என்ன யூகாலிப்டஸ்ல ஆரம்பிச்சு சந்தன வேம்பு முடிக்க என்ன மரம்னு பார்த்துட்டோம். ஊடுபயிர் என்ன பண்ணலாம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீங்க வந்து அக்ரிகல்ச்சர் கொண்டு வரலாம், ஹார்டிகல்ச்சர் கொண்டு வரலாம், பாஸ்டர் புல் கொண்டு போகலாம், ஃபைபர் கொண்டு போகலாம், ஃபிளாஸ் கொண்டு போகலாம், எது வேணாலும் உள்ள கொண்டு போகலாம், மெடிசினில் கொண்டு போகலாம். ஸோ இதுக்கு என்ன வேணா, இந்த ஒவ்வொரு மரமும் போடுறப்ப
நம்ம என்ன பர்பஸ்க்காக போடுகிறோம் என்பதை கொண்டு செல்ல வேண்டும்.

அப்ப என்ன ஆகும், பேனல் பேஸ்ட் அக்ரோஃபாரஸ்ட். இது ஒரு கேட்டகரி. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹை வேல்யூ அக்ரோஃபாரஸ்ட். எஸ், 15 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 25 ஆண்டுகள் சந்தன மரம், செம்மரம், ரோஸ்வுட், இது மூணு 20-25 ஆண்டுகள் ஆகும். அது முடிக்க லேண்ட் சும்மா இருக்க கூடாதுல்ல. அப்ப என்ன ஆகும், தகுந்த இடைவெளி விட்டு அதுல ஊடு பேர் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை பூரா ஊடு பேரா கொண்டு போகலாம். அப்பதான் நம்ம சொல்ற கான்செப்ட் ஆஃப் த கோஜென்ரேட்டிங் வுட் அண்ட் ஃபுட், ஒரே இடத்தில் உணவும் உட்டும் மரமும் கிடைக்க வேண்டும். அதற்கான தொழில்நுட்பம் தான் இந்த வேளாங்காடுகள், குறிப்பா இந்த பல்பயன் வேளாங்காடுகள் பண்றப்ப இதெல்லாம் நீங்க எடுத்துட்டு போகலாம். சோ அதனால ஹை வேல்யூ அக்ரோஃபாரஸ்ட்ரி.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: நேயர்களே, மண்வளத்தை பாதுகாக்கவும் நஞ்சில்லாத ஆரோக்கியமான உணவை வழங்கவும் சுற்றுச்சூழல் மற்றும் நிலத்தடி நீரை மாசுபடாமல் தடுக்கவும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வலம் குன்றா அங்கக வேளாண்மை என்ற வானொலி வேளாண்மை பள்ளி பாடங்கள் வருகின்ற 10/6/2026 முதல் 2/9/2026 வரை தொடர்ந்து 13 வாரங்கள் நடைபெறவுள்ளது. வானொலி வேளாண்மை பள்ளி பாடங்கள் கோயம்புத்தூர் ஆகாஷ்வாணியின் பண்பலை 103 அலைவரிசையில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 7:30 முதல் 8 வரை ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மையின் முக்கியத்துவம், அங்கக கலை மேலாண்மை, பண்ணை கழிவுகளை மறுசுழற்சி செய்தல், அங்கக வேளாண்மையில் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை, அங்கக நுண்கீரைகள் உற்பத்தி முறைகள், நீர் மேலாண்மை, நூற்புழு மேலாண்மை மற்றும் தொழில் முனைவோர்களுக்கான வாய்ப்புகள் குறித்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் வகுப்பெடுக்க உள்ளார்கள். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பயன்பெற விரும்புபவர்கள் 9940903835 மற்றொரு எண் 8220649 ஆகிய அலைபேசி எண்களுக்கு அழைப்பு வாயிலாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தொடர்பு கொண்டு தங்கள் பெயரை முன்பதிவு செய்து பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066316858288 இந்த வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யூடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும். நிகழ்ச்சியின் 13வது வார இறுதியில் பதிவு செய்த நேயர்களுக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வளாகத்தில் நேரடி வகுப்பு நடைபெறும். நேரடி வகுப்பில் பங்கு பெறுபவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் வலம் குன்றா அங்கக வேளாண்மை குறித்த கையேடும் வழங்கப்படும்.
1: ஆகாஷ்வாணி FM 103 கோயம்புத்தூர்.
0: ஏறும் ஊரும்
1: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்குபவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் K.T. பார்த்திபன் அவர்கள்.
2: காகிதக்கூழ் பல்புட் பேஸ்ட் அக்ரோஃபாரஸ்ட்ரி நம்ம என்ன மரன்னு பார்த்துட்டோம். ஊடு பேர் நீங்க என்ன வேணா என்ன குறுகிய கால பயிர்கள், ஒரு ஊடு பேர் ரெண்டு ஊடு பேர், இந்த ஒரு ஊடு பேர் ரெண்டு பேர் என்ன பண்ணலாம், குறிப்பா வந்து வெஜிடபிள்ஸ்ல ஆனியன் உள்ள கொண்டு போகலாம். பல்சஸ்ல பாத்தீங்கன்னா பிளாக் கிராம் கிரீன் கிராம் அழகா உள்ள கொண்டு போகலாம். இது ரெண்டுமே ஷார்ட் டியூரேஷன் கிராப். ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், ஒரு கிராப் ரெண்டு கிராப் எடுத்துறப்ப ஹை டென்சிட்டி ட்ரீ மேல போயிடும். சோ 3 இரண்டு கிராப் போட்டு எடுத்துடலாம். சோ இது ஒரு மாதிரி பண்ணை, அதாவது பல்புட் சார்ந்த வேளாண் காடுகள் தமிழகத்தில் உகழ்ந்த மாடல். ஸோ டிம்பர் அக்ரோஃபாரஸ்ட்ரி, ஒட்டுப்பலகை அக்ரோஃபாரஸ்ட்ரி, காகிதக்கூழ் அக்ரோஃபாரஸ்ட்ரி, எனர்ஜி உயிரி எரிசக்தி அக்ரோஃபாரஸ்ட்ரி, இதுதான் மெயின் கான்செப்ட். இந்த உயிரி எரிசக்தி என்ன, ரெண்டு விதமாக பயன்படும். ஒன்று வந்து இலை பூரமா தீவனமாக வரும், மரம் பூரா உட்டாய், மரம் பூரா எரிசக்திக்கு போயிடும். இதுக்குள்ளே எப்படி ஊடு பயிரை கொண்டு செல்வது, என்னென்ன ஊடு பயிர் கொண்டு போகலாம், வேளாண் பயிர்கள் எல்லா பயிர்களையும் கொண்டு செல்லலாம், இல்லை ரெண்டு விதமான பர்பஸ் அட்வான்டேஜ் இருக்கு. இன்றைக்கு கொள்கை என்ன அளவு சொல்லுது, வேளாண் கழிவுகளை எரிசக்திக்கு பயன்படுத்த வேண்டும். அப்ப வேளாண் காடுகள்ல மரம்

மட்டும் போகாம வேளாண் கழிவுகளும் செல்லும் பட்சத்தில் என்னாகும், உங்களுடைய பொருளாதார ரீதியாக உங்க வருமானம் கூடும். அப்ப என்னாகும், இதற்கேத்த மாதிரி பண்ணே, இதை லீனியர் பிளான்டேஷன் சொல்லுவோம், 2 row, 3 row மல்டிபிள் ரோ மாடல்ஸ், இடையில நல்ல 8 மீட்டர் 10 மீட்டர் இடைவெளி விட்டுட்டு உள்ள பக்கா ஊடு பயிர் கொண்டு போகணும். பியூட்டிஃபுல்லா இருக்கும் இந்த மாடல். இந்த மாடல் எடுத்து செல்றப்ப என்னாகும், உங்களுக்கு ரெகுலர் இன்கம் இருக்கும், தொழிற்சாலைக்கு தேவையான மரத்தை கொடுத்துருவீங்க, நீங்க இன்னும் வேல்யூடேஷன் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அதையும் கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உயிரி எரிசக்தி சார்ந்த வேளாண் காடுகள், உயிரி எரிபொருள் சார்ந்த வேளாண் காடுகள், நீங்க மதுரை மாவட்டத்துல நீங்க அப்படியே திருநெல்வேலி மாவட்டம் முடிக்க போனீங்கன்னா ரெண்டு பக்கம் வேப்பங்காடு இருக்கும். அந்த வேப்பங்காடு ஒரு ஏக்கர்ல பார்த்தீங்கன்னா 20 முறை 30 முறை போட்டிருப்பாங்க. ஆனா உள்ள ஓடு பயிர் பார்த்தீங்கன்னா மிளகாய் போட்டிருப்பாங்க, மல்லி போட்டிருப்பாங்க, எல்லாம் ஓடிட்டு இருக்கு, பல்சஸ் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் எப்படி, இயற்கையாகவே அதே சார்ந்த வேளாண் காடுகள். இதை இப்ப கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்றோம். எப்படி ஆர்கனைஸ் பண்றோம், திட்டமிடல், இடைவெளி திட்டமிடல், மேலாண்மை திட்டமிடல், ஏர்லி ஃப்ளவரிங், குறுகிய காலத்தில் பூக்க வைப்பது, குறுகிய காலத்தில் மரத்தை அறுவடை செய்வது, காயை அறுவடை செய்வது. அப்ப என்னாகும், தொழில்நுட்பம் உள்ள போகுது. இதுல நாம ஏற்கனவே 6 வகையான மரங்களை பார்த்துருக்கோம். எது, நீ வேப்ப மரம், புங்க மரம், புண்ணை மரம், இலுப்பை மரம், காட்டாமணக்க மரம், சொர்க்க மரம், இந்த 6 சார்ந்தது. சோ பயோஃபியல் பேஸ்ட் அக்ரோஃபாரஸ்ட்ரி, இது ஒரு பியூட்டிஃபுல் கான்செப்ட். ப்ளாஸ் பேஸ்ட் அக்ரோஃபாரஸ்ட்ரி, வெரி சிம்பிள், ஒரு ஏக்கருக்கு 80-100 மரம் போதும். உள்ள நீங்க என்ன ஊடு பயிர் பண்றீங்களோ பண்ணிட்டே இருக்கலாம். நான் ஊடு பயிர் எதையுமே மென்ஷன் பண்ணல, எல்லாத்தையும் நீங்களே பண்ணிக்கலாம். பிணையக்கம் பக்கத்தில் நரசிம்மக்கம் மலத்தில் ஒரு தொப்பு போட்டிருக்கோம், ஒரு 15 வருடமா ஈடு எடுத்துருக்கோம். பியூட்டிஃபுல் 240 மரம் ஒரு 6-8 லட்சம் அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கு. எப்படி இருக்கும் பாருங்க, நம்ம அவங்க சக்சஸ் ஸ்டோரி அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். ஏன் சொல்றேன்னா, ஒரு சக்சஸ்ஃபுல் மாடல் ஊடு பயிர் என்ன வேணாலும் போட்டே இருக்கலாம். ஏன்னா 80 மரம் தான், ஆட்டோமேட்டிக்காக போட்டே இருக்கும். மினிமல் மேலேஜ்மெண்ட், மினிமல் மர மேலாண்மை, நல்ல ஈடு வருமானம். ஸோ ஃபிளாஸ் பேஸ்ட் அக்ரோஃபாரஸ்ட்ரி, அது ஒன்றாவது மேஜர் திட்டம். அடுத்த டேனின் பேஸ்ட் அக்ரோஃபாரஸ்ட்ரி, டேனின் பேஸ்ட் அக்ரோஃபாரஸ்ட்ரி இன்றைக்கு இதனுடைய தேவை பேன் இண்டியா லெவலில், குளோபல் லெவல் தேவை. எல்லா நேச்சர் பேஸ்டு சொல்யூஷனுக்கு டேனின் எடுக்கிறாங்க, டேனின் எடுக்கிறாங்க. அது ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ஆரம்பிச்சு லெதர் இண்டஸ்ட்ரி முடிக்க பல்வேறு விதமான இருக்கு, எல்லாத்தையும் டேனின் ஒரு பேஸாக எடுத்துக்கிறாங்க. அப்போ என்னாகும், டேனின் பேஸ்ட் அக்ரோஃபாரஸ்ட்ரி என்னென்ன கிராப்ன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், அதனால இது ஒரு மாடல் டேனின் பேஸ்ட் அக்ரோஃபாரஸ்ட்ரி. இப்போ புது கான்செப்ட் சில்வி மெடிக்கல்ச்சர், மெடிசினல் பிளான்ட் பேஸ்ட் அக்ரோஃபாரஸ்ட்ரி, சில்வி மெடிக்கல்ச்சர். இதை தான் நான் அழகு சொன்னேன், நிறைய ஆயுர்வேதிக், யுனானி, ஹோமியோபதி மெடிசன்ஸ், இவர்களுக்கு என்ன தேவை, மரப்பட்டை, மர இலை, மர வேறு, மர உட்டு, மரப்பழம், எல்லாம் லார்ஜ் வால்யூம் தேவைப்படுது. 3500 மரங்கள் செடி கொடிகள் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் கிழக்கு தொடர்ச்சி வளரக்கூடிய மரங்கள் வந்து தே ஆர் நோன் ஃபார் மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ். காய்ச்சல் ஆரம்பிச்சு HIV/AIDS வைரஸ் முடிக்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றாங்க. இன்னைக்கு பல்வேறு நிறுவனங்கள், நான் நிறுவனங்கள் பேரை சொல்ல விரும்பல, அது மத்திய அரசு நிறுவனம், மாநில அரசு நிறுவனம், பிரைவேட் நிறுவனம், எல்லா நிறுவனங்களுமே ஒரு 178 வகையான மரங்களை தே ஆர் யூசிங் இட் ஃபார் ஆல்மோஸ்ட் ஆல் செக்டர்ஸ் ஆஃப் ஹோமியோபதி, ஆயுர்வேதிக் அண்ட் சித்தா சிஸ்டம் நேச்சுரல் பேஸ்ட் மெடிசின்ஸ். அப்போ அதற்கு தேவையான மரங்கள் எங்கே, சஸ்டைனபிலிட்டி வேணும்னு எங்கே போகணும், வேளாண் காடுகள் மட்டும்தான் தீர்வு, அதனால அங்கே கொண்டு செல்ல விடும். ஸோ இது ஒரு மேஜர் கான்செப்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சில்விகல்ச்சர். ஸ்மார்ட் சில்விகல்ச்சர்னா ஒரே மரம் பல்வேறு பயனுக்கு கொண்டு போகிறது. அந்த ஸ்மார்ட் சில்விகல்ச்சரில் என்ன பண்ணணும், எல்லா டெக்னாலஜிஸும் கொண்டு போகணும், IoT பேஸ் அந்த IoT பேஸ்டு டெக்னாலஜியை கொண்டு போகிற என்ன ஆகும், மர மேலாண்மை, நீர் மேலாண்மை, உர மேலாண்மை, மரத்தோட ப்ரூனிங், மரத்தோட தின்னிங், மரத்தை ஹார்வெஸ்டிங், மரத்தை வேல்யூடிஷன், கம்ப்ளீட் பேக்கேஜஸ். இது ஒரு பெரிய திட்டம் தமிழ்நாட்டில். அது குறிப்பாக வந்து இந்த மீடியம் டு லார்ஜ் லேண்ட் ஹோல்டிங்ஸ் எங்கெங்கே இருக்காங்களோ அங்கெல்லாம் இந்த கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரோஃபாரஸ்ட்ரி மாடல் கொண்டு போனால் என்ன ஆகும், பருவநிலை மாறுபாடை கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது உங்கள் தோட்டத்து மட்டும் இல்லை, பக்கத்தில் ஒரு 3-5 கிலோமீட்டர் உங்கள் தோட்டத்தில் 2 டிகிரி செல்சியஸ் உறுதியாக குறையும். ஏன்னா நாங்கள் இப்போ கண் கூட இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கோம், கடந்த ஓராண்டுகளாக 2 மாதிரி பண்ணைகளை கண்டினியூஸாக எவாலுவேட் பண்ணிட்டு இருக்கோம். 2 டிகிரி டெம்பரேச்சர் குறைவாக இருக்குது வெளியே கம்பேர் பண்ணுவோம். அதே போல் பக்கத்து தோட்டத்தில் என்ன ஆகுது, 1 டிகிரி கம்மியாகுது. 2 டிகிரி கம்மியாக இருப்போம் என்ன ஆகும், உங்களுடைய நீர் பயன்பாடு குறையுது, நிலப்பயன்பாடு குறையுது, எவாப்பரேஷன் டிரான்ஸ்பிரேஷன் குறையுது. அப்போ என்ன ஆகும், நீர் மேலாண்மை எஃபிஷியண்டாக பண்ண முடியும். 1 ஏக்கர் பண்ணுறது 1.5 ஏக்கருக்கு நீர் பாய்ச்சலாம். ஸோ இதெல்லாம் என்ன, வேளாண் காடுகள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஈகோசிஸ்டம் சர்வீசஸ். அதனால் கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரோஃபாரஸ்ட்ரி இது ஒரு மாடல் பண்ணி, இதெல்லாம் மீறி மல்டி ஃபங்க்ஷனல் பல் பயன் வேளாண் காடுகள் ஒரு பியூட்டிஃபுல் மாடல், குறிப்பாக ஸ்மால் ஃபார்மர்ஸ், சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்காக, அது தரிசு நிலமாக இருந்தாலும் சரி, கார்டன் தோட்ட நிலமாக இருந்தாலும் சரி, இவர்களுக்காகவே வடிவமைக்கப்பட்டவரும். இதில் என்னாகும், டெய்லி குறைந்தபட்சம் 1000 ரூபாய் எடுக்க முடியுமா ஒரு விவசாயி, ஒரு ஆடு மாடு கோழி அனைத்தையும் உள்ளடக்கிய வேளாண் பயிர்கள், தோட்டக்கலை பயிர்கள், மெடிசினல் பயிர்கள், புல் தீவனங்கள், இதெல்லாம் மீறி ஒரு 20-24 வகையான மரங்களை உள்ளடக்கிறோம். இந்த மரங்கள் எப்படி பண்றோம், ஷார்ட் டூரேஷன் குறுகிய கால மரங்கள், மீடியம் டூரேஷன் நடுத்தர கால மரங்கள், லாங் டூரேஷன் நெடுங்கால மரங்கள், பெரினியல் ட்ரீஸ் ரெகுலர் இன்கம் தர மரங்கள். இதெல்லாம் சொல்ற வரப்ப என்ன ஆகும், அனைத்தையுமே டே டு டே பேசிஸ்ல ப்ரொடக்டிவிட்டி கூடும். அப்ப என்ன ஆகும், உற்பத்தி கூடுது, உற்பத்தி கூடுறப்ப வருமானம் கூடும், மல்டி ஃபங்க்ஷனல் அக்ரோஃபாரஸ்ட்ரி.
இது ஒரு

0: புதிய மாடல் தமிழகத்திற்கு உகந்த மாடல். இதை மீறி அடுத்து ஃபைபர் பேஸ்ட் அக்ரோஃபாரஸ்ட்ரி. இந்த ஃபைபர் பேஸ்ட் அக்ரோஃபாரஸ்ட்ல நம்ம ஃபிளாஷ் பார்த்தா ஃபைபர், இன்றைக்கு ஃபைபர் பாலிசி வந்தாச்சு. அப்ப பாலிசி வந்தப்ப என்ன ஆகணும், ஃபைபர் ட்ரீஸ் உள்ள கொண்டு செல்ல வேண்டும். அப்ப கொண்டு செல்லப்ப என்ன ஆகும், அதற்கேற்ற மாடல்களை வடிவமைக்க வேண்டும். அதற்குரிய முயற்சிகளை நம்ம மேற்கொண்டு வருகிறோம். ஏன் சொல்றேன்னா, தமிழகத்தில் இருக்க தற்போது போன்ற சூழ்நிலை ஏறக்குறைய 30-35 வகையான மரங்களுக்கு உகந்தது. நம்ம இருக்கக்கூடிய மண்ணுடைய சீரீஸ் இருக்குல்ல, மண் வளம், இவை அனைத்துமே மர வளர்ப்புக்கு மிக உகந்தது. ஒன்லி திங்ஸ் என்ன வேணும், அதற்கு ஒவ்வொரு இடத்திற்கு ஏற்ற மாதிரி தொழில்நுட்பம், மண்ணுக்கேற்ற மாதிரி மரம், இடத்துக்கேற்ற மாதிரி மேலாண்மை, அந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி இந்த மேனேஜ்மெண்ட், இது எல்லாம் பண்ணும் பட்சத்தில் நல்ல மர மேலாண்மை, நல்ல அறுவடை, அதன் மூலமாக நல்ல மகசூல், அதன் மூலமாக நல்ல வருமானம், இவை அனைத்தையுமே கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த 30-35 வகையான மரங்களுக்கும் உண்டு. இது இந்த மரங்களில் ஒவ்வொரு மரங்களிலுமே நல்ல வீரிய ஒட்டு ரகங்களை வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சியிலையும் கண்டறிந்துள்ளது. அதை இண்டஸ்ட்ரி மூலமா டெஸ்ட் பண்ணி நவ் எல்லாத்துக்கும் ப்ரொமோஷனல் மாடலில் கொடுத்து கொண்டு வருகிறோம். ஆகையால் இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்வதற்கு நான் மீண்டும் சொல்வது அதேதான், இந்த எபிசோடை கேட்டுக்கொண்டிருக்க அனைத்து பயனாளிகளுமே மேட்டுப்பாளையம் வனக்குழருக்கு விஜயம் செய்து இங்கு என்னென்னலாம் மாதிரி பிணைகள் அமைந்துள்ளது, என்ன தொழில்நுட்பங்கள் உள்ளது, எங்கு சந்தை நிலவரம், கரண்ட் மார்க்கெட் பிரைஸ், எப்பொழுது அறுவடை செய்யலாம், என்னென்ன மினிமல் சின்ன சின்ன தொழில் முனைவர் வாய்ப்புகள், இவை அனைத்தையுமே தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் உண்மையிலேயே தமிழகத்தில் வேளாண் காடுகள் மூலமாக ஒரு மிகப்பெரிய வேளாண் புரட்சியை ஏற்படுத்த முடியும். அதற்கு இந்த எபிசோட் மிக உகந்ததாக அமையும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒருமுறை ஒரு நல்ல தொழில்நுட்பத்துடன் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: ஆகாஷ்வாணி எஃப்எம் 103 கோயம்புத்தூர்.
1: ஏறும் ஊரும்
0: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்கியவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் K.T. பார்த்திபன் அவர்கள்.
2: நிகழ்ச்சி தொகுப்பு என் பானுரேகா. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டின் வளர்ச்சி விகிதம் நடப்பாண்டில் 8% கூடுதலாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக உலக வங்கியின் இயக்குநர் திரு நீல்காந்த் மிஸ்ரா செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியையும் பகிர்ந்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலிலும் கூட இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்றும் அவர் அந்த பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம், முத்ரா கடனுதவி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மூலம் கோடிக்கணக்கானோர் பயனடைந்து வருவதாக கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான இலக்கோடு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும், ஏழைகளின் சமூக பொருளாதார பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இயற்கை உரத்தின் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பு பருவத்தில் மட்டும் 3.5 மடங்கு அதிகமாக இயற்கை உரத்தை விவசாயிகள் வாங்கியுள்ளதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மத்திய அரசு மேற்கொண்ட விழிப்புணர்வு நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஏழைகளின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நிறைவேற்றிய திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். 58 கோடிக்கும் மேற்பட்ட ஜன்தன் வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் அட்டைகள் 44 கோடி பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சீரான மின் விநியோகத்தை உறுதி செய்வதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மின்தடை ஏற்படும் இடங்களில் அதனை உடனுக்குடன் சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். வருகையில்லா ஆவணப்பதிவு திமுக ஆட்சிக் காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டம் என்றும், அதனை புதிய திட்டம் போன்று தமிழக அரசு விளம்பரப்படுத்துவதாகவும் திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜனவரி மாதத்திலேயே திமுக அரசு இந்த திட்டத்தை நிறைவேற்றியதாக கூறியுள்ளது. கருத்து சுதந்திரத்தை பறிக்கும் வகையில் தமிழக அரசு செயல்படுவதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்ததற்காக யூடியூபர் மாரிதாஸ் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளது. ஜனநாயகத்தின் குரலை நெரிக்க முயலும் தமிழக அரசின் இந்த நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்றும் அந்த அறிக்கையில் அஇஅதிமுக கூறியுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பின்னரும் கூட திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற விடமாட்டோம் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வழிபாட்டு உரிமைகளுக்கு எதிரானது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உயர்நீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் அளித்த தீர்ப்பினை மதிக்காமல் ஒரு சாராருக்கு ஆதரவாக அமைச்சர் கருத்து தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதுதான் தாவேகாவின் மத நல்லிணக்க அரசியலா என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வினவியுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் குற்றஞ்சாட்டியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே வேலை வாங்கி தருவதாக இளம்பெண்ணை அழைத்துச் சென்று தவிக்க நிர்வாகிகள் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த குற்றச்செயலில் தொடர்புடையவர்கள் ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்பதால் எவ்வித அரசியல் தலையீடும் இன்றி விசாரணை நடத்த வேண்டும் என்று அவர் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய பாதுகாப்பும் அரசு வேலையும் நிவாரண உதவியும் வழங்கிட வேண்டும் என்றும் திரு சண்முகம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 1 இன்னிங்ஸ் 300 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நியூ சண்டிகரில் நடைபெற்ற இப்போட்டியின் 3ஆம் நாளான இன்று 5 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய ஆப்கானிஸ்தான் 152 ரன்னுக்கு ஆட்டமிழந்து ஃபாலோ ஆனை பெற்றது. பின்னர் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய ஆப்கானிஸ்தான் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து 112 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. லிபேமா ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அமெரிக்காவின் ராஜீவ் ராம் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது.

0: இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
0: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

கேட்ட பாடல் இளமை காலங்கள் படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் எஸ் ஜானகி மற்றும் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து. நிகழ்ச்சியில் தொடர்ந்து கடவுள் அமைத்த மேடை படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜென்சி பாடியது. பாடலாசிரியர் வாலி.

8:23 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இதம் ரிதம் நிகழ்ச்சியில் கேட்ட பாடல் பயணங்கள் முடிவதில்லை படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் SP பாலசுப்ரமணியம் பாடியது, பாடலாசிரியர் வைரமுத்து. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ஆராதனை படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் SP பாலசுப்ரமணியம் மற்றும் S. ஜானகி பாடியது, பாடலாசிரியர் வைரமுத்து.

0: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலியோடு நான் 91 வயது நேயர் ஆர் முத்துநாராயணன் அவர்களை சந்திக்கிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள்.
1: வணக்கம் நேயர்.

0: இன்றைக்கு வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில நம்ம முத்துநாராயணன் ஐயா அவர்களை சந்திக்க போறோம். ஐயா வந்து 91 வயது உள்ளவர், நமது வானொலி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கக்கூடியவர். ரொம்ப சின்ன வயதுலேருந்தே வானொலி கேட்டுட்டு இருக்கிறாரு. அவரு கேட்கறது மட்டும் இல்லை, அதில் ஏதேனும் சிறிய பிழைகள் வந்தாலும் உடனடியாக எங்களை தொடர்பு கொள்வாங்க. இது மாதிரி ஒன்று நடந்திருக்கு, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு கொஞ்சம் வன்மையாக இல்லை கடுமையாக கூட இருக்காது. அது நம்மளை வழி நடத்தக்கூடிய ஒரு இன்சொல்லாக அந்த பிழைகளை திருத்தி சொல்லக்கூடியவர். இவங்க நிறைய தலைவர்களோட கேட்டாவே ஆச்சரியப்படுவீங்க. பெரியார் ஈவேரா அவர்கள், முன்னாள் மாநில முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், இவங்க கூடலாம் நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு இருந்தவர் நமது முத்துநாராயணன் ஐயா. அவர் நமது வானொலிக்கு ஒரு பெரிய துணையாக இருக்கக்கூடியவர், ஒரு நண்பராக இருக்கக்கூடியவர். 91 வயதானாலும் சற்று மனம் தளராமல் நான் நிலையத்திற்கு வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்திருக்கிறாரு. எப்பயுமே பெரியவங்க பெரியவங்க தான், எந்த ஒரு நிகழ்ச்சினாலும் அவங்க வந்து அதற்காக வந்து ஒரு ஹோம்ஒர்க் செய்வாங்க. அது மாதிரி நிறைய அவங்க வந்து வானொலி தொடர்பான செய்திகளை குறித்து எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. என்னையே ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எனக்கு எப்போ வாய்ப்பு கொடுப்ப பேசுறதுக்கு அப்படின்ற மாதிரி என்னை பார்க்குறாங்க. ஐயா வருக, வணக்கங்கய்யா.
1: வணக்கம் ஐயா. வணக்கம்,
0: ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் நிலையத்திற்கு வந்ததற்கு.
1: உங்களோட எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
0: சரிங்கய்யா, வானொலி பத்தி நிறைய செய்திகள் எடுத்துட்டு வந்திருக்கீங்க, அந்த செய்திகளை எல்லாம் எங்களுக்கு முதல்ல சொல்லுங்க, அதை தெரிஞ்சுக்கிறோம்.
1: வானொலி நிலைய அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 1927 ஆண்டு பம்பாயில் வானொலி நிலையம் அமைக்கப்பட்டது. அந்த நேரத்தில் இந்தியாவை ஆண்டு வந்த வைஸ்ராய் எட்வர்ட் இர்வின் என்பர்தான் திறந்து வைத்தார். சுதந்திரத்திற்கு முன்னால் இந்தியாவில் 6 நிலையங்கள் இருந்தன. அதில் ஒன்று திருச்சி என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு பெருமிதத்தோடும் நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். 1939 ஆண்டு அதை துவங்கி வைத்தவர் அன்றைய பிரிமியர். பிரிமியர் என்றால் தமிழ்நாடு, கேரளாவில் ஒரு பகுதி, கர்நாடகத்தில் ஒரு பகுதி, ஆந்திராவில் முழு பகுதி, கஞ்சம் டிஸ்ட்ரிக்ட் முழிய தொடர்ந்ததுதான் மெட்ராஸ் பிரசிடென்சி. அதனுடைய பிரிமியராக இருந்த சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி அவர்கள் 1939 ஆண்டு திறந்து வைத்தார். மகாத்மா காந்தி அவர்கள் 1947 அன்றுதான் பம்பாயில் முதல் முதலாக வானொலி மூலம் நேயர்களுக்கு பேசுகிறார். அதற்கு முன்னால் 39 ஆண்டு பேசிய பெருமை சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரிக்கு உண்டு. இந்த வானொலி நிலையம் துவங்கிய நாளில் அரியலூர் அங்கப்ப பிள்ளை அவர்கள் நாதஸ்வர நிகழ்ச்சியும் அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார் அவர்களின் கர்நாடக இசையும் ஒலித்தன. இந்த திருச்சி வானொலி நிலையத்திற்கு 50 கிலோவாட்டாக இருந்த சக்தியை 100 கிலோவாட்டாக செய்து கொடுத்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். பொதுவாக வேளாண்மை, மீன் வளர்த்தல், கோழி வளர்த்தல், ஆடு வளர்த்தல், மாடு வளர்த்தல் போன்றவற்றை பிரதி தினமும் மக்களோடு தொடர்பு வைத்து என்ன செய்யணும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். பிராணிகளுக்கு பிணி ஏற்பட்டுவிட்டால் எங்கு சென்று மருத்துவ பெற முடியும் என்ற விவரங்களையும் அடிக்கடி கூறி மக்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியதான் வானொலி நிலையம். ஆடுதுறை 27 என்ற நெல் வகையை அரசாங்கம் அன்று அறிவித்தது. அதை விளம்பரப்படுத்தி மிகவும் பிரபலமாக்கிய தொண்டு இந்த வானொலி நிலையத்திற்கு உண்டு. அப்பொழுது டெல்டா மாவட்டக்காரர்கள் ஆடுதுறை 27 என்று சொல்வதற்கு பதிலாக ரேடியோ நெல் என்றே சொல்லுவார்களாம். நேயர்கள் விருப்பத்திற்கு அக்கால பிரபல பாடல்களையும் இக்கால பிரபல பாடல்களையும் ஒளிபரப்பி மக்களை மகிழ்வித்து வருகிறது. குடிநீர் விநியோகம், மின்சார விநியோகம், ஏதாவது அதில் தட்டுப்பாடு இருந்தால் அதை முன்கூட்டியே மக்களுக்கு தெரிவித்து நம்மளை உஜார்படுத்தி விடுவார்கள். நாடாளுமன்றத்தில் நிகழும் நிகழ்வுகள், எல்லா மாகாண அசம்பிளியில் நடக்கும் நிகழ்வுகளை சில மணி நேரத்திற்குள்ளாகவே நமக்கு விவரங்களை கூறி வருகிறது ஆல் இண்டியா ரேடியோ. பேப்பரில் படிப்பதற்கு அடுத்த நாள் தான் முடியும் அல்லது மாலை 7 மணிக்கு மேல்தான் தெரியும். ஆனால் சில மணி துடிகளிலேயே விவரமாக ஆல் இண்டியா ரேடியோ ஒளிபரப்பு செய்து விடுவார்கள். கொரோனா காலத்தில் இவர்கள் ஆற்றிய தொண்டிற்கு அளவே கிடையாது. எப்படி என்றால், கொரோனா மிகவும்

0: கொடிய நோய். ஆனால் பயப்பட தேவையில்லை, ஆனாலும் எச்சரிக்கை தேவை. வந்து மக்களை குழப்பி கொண்டிருந்த நேரத்தில் வானொலியில் பிரபல வல்லுநர்களையும் மருத்துவர்களையும் அழைத்து வந்து அதை எப்படி தடுத்து நிறுத்துவது, குழந்தைகளுக்கு வராமல் எப்படி செய்வது போன்ற நல்ல அறிவுரைகளை பிரதி தினம் பலமுறை சொல்லி மக்களுக்கு மிக்க உதவியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நிலவேம்பு கஷாயத்தை எப்படி தயார் செய்வது, எப்படி குடிப்பது, எத்தனை முறை குடிப்பது என்பதை கொஞ்சம் கூட சலிப்பு இல்லாமல் பிரதி தினம் பலமுறை கூறி மக்களுக்கு விழிப்புணர்வை உண்டு பண்ணார்கள். அந்த வகையில் மனித இனம் ஆல் இண்டியா ரேடியோவுக்கு மிகவும் கடமைப்பட்டு உள்ளது என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். புயல், சுனாமி, கடல் கொந்தளிப்பு போன்றவைகள் ஏற்பட்டால் அதை முன்கூட்டியே தெரிவித்து கடல் வாழ் மக்களுக்கும் மீனவ தொழிலாளர்களுக்கும் உப்பு தயாரிக்கும் தொழிலாளர்களுக்கும் உறுதுணையாக இருந்து வருகிறது. திருச்சி வானொலியில் உரையாற்றுவதற்காக மிம்கே தியாகராஜ பாகவதர் காரிலே புறப்பட்டார். வழியில் பாலக்கரை ரயில்வே கேட்டு மூடப்பட்டு விட்டது. குறிப்பிட்ட நேரத்தில் நிலையத்திற்கு வர முடியாது என்று கருதி சைக்கிள் ஒன்றை பிடித்து கொண்டு வானொலி நிலையத்திற்கு வந்தார் என்பது உங்களுக்கு தெரியாத உண்மை. 1952 முதல் இன்று வரையிலும், அதாவது 74 ஆண்டுகளாக தொடர்ந்து வானொலியை கேட்டுக்கொண்டு வருகிறேன். வெளியூருக்கு சென்றாலும் கையோடு எடுத்து செல்வேன். திருச்சியிலிருந்து தெற்க போனால் 45 மைல், வடக்க போனால் 45 மைல், கிழக்கு போனாலும் மேற்கே போனாலும் 40-45 மைல், அது வரைக்கும் வானொலி கேட்கும். அதற்கு மேல் அமைதியாக உட்கார்ந்திருந்து அடுத்த நிலையம் எப்பொழுது வருமே என்று கருதி அந்த இடத்தில் மறுபடியும் போட்டு பார்ப்பேன். இப்படியே ஒன்று நிகழ்வு ஒன்று கூறுகிறேன். நான் ரிஷிகேஷில் புனித கங்கையை கடப்பதற்கு லக்ஷ்மண் ஜோலா என்று சொல்லுவார்கள் மூங்கில் பாலம், அதில் சுமார் 400-450 அடி நீளம் இருக்கும். அதில் நடந்தேதான் செல்ல வேண்டும். நூற்றுக்கணக்கானவர் நடந்து செல்வார்கள். இரண்டு பக்கமும் யாசகர்கள் யாசித்து கொண்டிருப்பார்கள். ஒரு யாசகர் ஒரு வானொலி பெட்டியை வைத்திருந்தார். அவர் பக்கத்திலே போய் அமர்ந்து, ஐயா 9 மணிக்கு ஆங்கில செய்தி வேணும், நீங்கள் போட முடியுமான்னு ஹிந்தியில் கேட்டேன். அதற்கு அவர், ஒய் நாட், யூ ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு என்றார். நான் அப்படியே மலைச்சு போயிட்டேன். அதே மாதிரி அந்த 9 மணிக்கு திருப்பி கொடுத்தார். அதை நான் கேட்டுக்கிட்டு அங்கிருந்து அவர் கையில் ஒரு 10 ரூபா கொடுத்தேன், வாங்க மறுத்து விட்டார். அந்த அளவுக்கு வானொலியில் எனக்கு ஈடுபாடு இருக்கிறது. அத்தோடு நியூஸை சொல்லும்போது 6:30 நியூஸ், 7:30 நியூஸ், 8:30 நியூஸ் என்று வானொலியில் சொல்லுவார்கள். நான் உடனே சென்னைக்கும் திருச்சிக்கும் டெல்லி அஃபீஷியல்ஸுக்கும் சுமார் 3 மாதம் தொடர்ந்து தொடர்பில் இருந்ததே கால் அரை முக்கால் என்று சொல்லக்கூடாது, 6:30, 7:15, 7:30 என்று சொல்ல வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்தேன். அதை இன்று வரையிலும் ஃபாலோ செய்து கொண்டு வருகிறார்கள். இப்பொழுதும் ஏதாவது சிறு பிழை எனக்கு தெரிந்தாலும் உடனடியாக ஃபோன் செய்து, ஐயா அடுத்து வாசிக்கும் போது இதை தவிர்த்து விடுங்கள் என்று பணிவோடு கூறிக்கொள்ளுவேன். எனது பணிவான வேண்டுகோள் என்னவென்றால், உடல் உறுப்பு தானம், இரத்த தானம், இது சம்பந்தப்பட்டவர்களை அழைத்து வந்து பேச வேண்டும். மது பழக்கத்தை குறைப்பது எப்படி என்பதை பற்றியும், போதை இல்லாமல் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும், வாகன விபத்துகளை தவிர்ப்பதை பற்றியும், அரசாங்கத்திற்கு கட்ட வேண்டிய வரி வகைகளை, அதாவது ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், வாட்டர் டேக்ஸ், ட்ரைனேஜ் டேக்ஸ் என்பதையும், 2-வீலர் 4-வீலர் எடுக்கும் பொழுது பல வருஷத்திற்கு ரோடு ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் போட்டு விடுகிறார்கள், அது அனைத்துமே தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் தான். பர்சனல் ஆக்சிடென்ட் பெனிஃபிட்டுக்கு 1 ஆண்டு 2 ஆண்டு போட்டு அனுப்பிவிடுகிறார்கள். பர்சனல் ஆக்சிடென்ட் பெனிஃபிட் பிரதி வருடம் போட்டாக வேண்டும். இதையெல்லாம் நல்ல வல்லுநர்களை அழைத்து வந்து பேச வைத்து மக்களுக்கு விவரம் சொல்லுவது நன்றாக இருக்கும் என்று கருதுகின்றேன்.
1: முக்கியமாக நீங்கள் சொன்னதில் ஒரு விஷயம் நினைவுக்கு வருது. என்னுடைய பார்வைக்கும் அந்த கடிதங்கள்லாம் வந்திருக்கு. அந்த அறிவிப்பு, காலை 6:30 மணிக்கு செய்திகள் அப்படின்னு சொல்லுவோம், 7:30 செய்தி அறிக்கை தொடரும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போல்லாம் நீங்கள் உடனே தொடர்பு கொள்வீங்க, நிறைய கடிதங்கள் எழுதுவீங்க. இது வந்து

0: ஒரு கொச்சையான ஒரு தமிழா இருக்கு. இதை வந்து நல்ல வார்த்தையா சொல்லலாமே, 6:45 7:15 அப்படின்னு சொன்னா நல்லா இருக்குமே.
1: சஞ்சீவின்னு நினைக்கிறேன்,
0: பால சஞ்சீவி என்று ஒரு அலுவலர் இருந்தார்.
1: அவருக்கு வந்து இங்க ஏழே காலும்பாங்க. அடுத்த நிமிஷம் அவருக்கு போன் பண்ணி, சார் வணக்கம், இந்த பாருங்க திருச்சியிலிருந்து ஏழே காலுக்கும் போம்பேன். அவர் உடனே அடுத்த நிமிஷம் இவங்களுக்கு போன் பண்ணுவாங்க, மாத்துங்கம்பாங்க. இவங்க எப்படி சார் கேட்டுக்கிட்டே இருந்தீங்களான்னு கேட்பாங்களாம். எனக்கு ஒரு ஆளை வச்சிருக்கேன்ல, அவர் கரெக்டா எனக்கு சொல்லிடுவாரு
0: சொல்லிடுவாரு
1: அதை சொன்னேனுங்க.
0: அதாவது வானொலி வந்து 90 ஆண்டுகளாக ஒரு பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. இன்றளவும் அது வந்து தன்னை மாற்றி கொண்டு வருகிறது. அந்த மாற்றத்திற்கு பேருதவியாக இருப்பது உங்களை போன்ற நேயர்கள்னு சொல்லலாம். இப்பயும் கூட நீங்க வந்து ஒரு கடைசியா ஒரு வேண்டுகோள் வைத்தீர்கள், அதாவது உறுப்பு தானம் பத்தி நம்ம நிகழ்ச்சி பண்ணணும், போதை தடுப்பு பத்தி நம்ம நிகழ்ச்சி பண்ணணும். இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ற வகையில உங்களுடைய ஆலோசனைகள் இருந்தது. நிச்சயமாக இந்த ஆலோசனைகளை வானொலி உள்வாங்கிக் கொள்ளும். அதில் முக்கியமாக இன்னொரு செய்தியும் சொன்னீங்க, அதாவது வந்து இந்த தனிநபர் இன்சூரன்ஸ், அதில் வந்து இந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் பண்ணாத இருக்கிறது. நிறைய பேர் வந்து அந்த காப்பீடை வந்து தொடர்ந்து புதுப்பிக்கிறதே கிடையாது, அதை அப்படியே மறந்துடுறாங்க. அதெல்லாம் செய்யுங்க, இது வந்து உங்களுக்கு நல்லது அப்படின்னு நீங்கள் எடுத்து சொல்லியிருக்கீங்க. கிட்டத்தட்ட 74 ஆண்டுகள் வானொலி தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் சின்ன வயதில் வானொலி கேட்கும்போது உங்கள் வீட்டில் எப்போ வானொலி 1952 வாங்கினாங்களா, எந்த ஊர் உங்கள் ஊர், அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: திருச்சி ஜில்லாவில் மேட்டுப்பாளையம், இங்கிருந்து 45 மைல். எங்கள் வீட்டில் மர்ஃபி ரேடியோ இருந்தது, 250 ரூபாங்க. 9 இன்ச்சு உயரம் இருக்கும், 15 இன்ச்சு அகலம் இருக்கும். அந்த ரேடியோவில் கரெக்டாக அந்த நியூஸை கேட்கறதுக்கு அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து உட்காந்துருவாங்க.
0: உங்கள் வீட்டில்?
1: ஆமாம், உட்காந்து கேட்பாங்க. அது கீழே எர்த்து போகிறதுக்கு ஒரு டம்ளர் ஒன்று வச்சு அதில் தண்ணி இருக்கும், அந்த எர்த்து அதுக்குள்ளே விட்டுருவாங்க எர்த்து போகிறதுக்காக.
0: ஏதோ ஒரு செய்தி கூட நீங்க கேட்டுட்டு போய் மற்றவர்கள்ட்ட சொன்னதாக அன்னைக்கு பேசிட்டு இருக்கும் போது சொன்னீங்கயா, அதை கொஞ்சம் நினைவுபடுத்தி சொல்லுங்களேன்.
1: பஞ்சாயத்து போர்டில் எங்க அப்பா தான் பிரசிடென்ட்டுங்க. பஞ்சாயத்து போர்டில் 10க்கு 10 ஒரு ரூம் ஒன்று கட்டி அதில் ரேடியோவை வச்சு வெளியில் கேட்குற மாதிரி வைப்பாங்க. அங்கே வந்து தரையில் ஒரு 50-100 பேர் உட்காந்துருப்பாங்க. அந்த நேரத்தில் பஞ்சாயத்து போர்டு கிளார்க் வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஆன் பண்ணுவாருங்க, ஒளிபரப்பாகும். கிட்டத்தட்ட 100 அடிக்கு அந்த பக்கம் உட்காந்து இருந்தா கூட காதுல கேட்கும். அப்போ 6:30 நியூஸ் கேட்கறதுக்காக உட்கார்ந்து இருக்கும் போது மத்தியில ஒரு சோகமான ஒரு பாட்டு ஒன்று வச்சுட்டு ஆல் இண்டியா ரேடியோவில் தேசப்பிதா மகாத்மா காந்தி சுட்டு வீழ்த்தப்பட்டார் அப்படின்னு இருந்தது. ஆ அப்படின்னு ஒரே சத்தம் போட்டுக்கிட்டு அங்கிருந்து எங்க கடை 1.5 கிலோமீட்டர் இருக்கும், ஓடி வந்து மகாத்மா காந்தியை சுட்டுட்டாங்க, மகாத்மா காந்தியை சுட்டுட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டே நான் வந்தேனுங்க. எனக்கு அப்போ வயசு 14 வயசு. எல்லாரும் அப்போ அழுதுகிட்டு இருந்தாங்க. இப்பவும் எனக்கு அது ஞாபகம் வருதுங்க.
2: தொண்ணூத்தி 91 வயது நேயர் ஆர் முத்துநாராயணன் அவர்களுடன் தொடர்ந்து பேசுவோம். வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலியோடு நான்
0: பொறியியல் துறையிலையும் ஒரு ஈடுபாடு உங்களுக்கு இருந்தது. ஏதோ ஒரு வாகனத்தில் வந்து ஒரு மாற்றம் செய்து அதை வந்து பிரதம மந்திரி அளவில் கொண்டு போய் அதை பற்றி சொல்லிட்டுலாம் வந்ததாக ஒரு நிகழ்வு எங்ககிட்ட சொல்லுவீங்க நீங்கள். அந்த மாதிரி வித்தியாசமாக சிந்திக்கிறதுக்கும் வானொலி கேட்பதற்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு தொடர்பு இருந்ததான்றதையும் சொல்லுங்களேன்.
1: அதாவது வானொலியில் மிக பிரசித்தி பெற்றவர்களை பற்றிலாம் பேசுவாங்க, சரி நம்மளையும் பேச வைக்கணும், ஒரு நாளைக்கு நல்லா இருக்கணும், அதானே ஏதாவது ஒன்று புதுசாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம். அப்போ நம்ம கார் இன்ஜின் ரிப்பேர் ஆச்சுன்னா ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒர்க் ஷாப்புக்கு போவாங்க. அப்போ பிரேக் ட்ரம் லேத்து, ரீபோரிங் மிஷின், வால்வு ரீஃபேசர், லைன் போரிங் மிஷின், இந்த 4 மிஷின் இருந்தால் தான் இந்த வாகனங்களை ரிப்பேர் பண்ண முடியும். இந்த 4 அமெரிக்கா, ஜெர்மன், இங்கிலாண்டிலிருந்து தான் வரும். கும்பகோணம் எஸ்ஆர்விஎஸ்ல வேலை பார்த்த ஒரு இன்ஜினியர் எங்கள் கூட கூட்டாளியாக வந்தார். எங்க இதையெல்லாம் நம்ம வந்து செய்ய முடியாது, என்ன காசு இருந்தால் செய்யலாம்னாரு. என்ன சார் ஆயிடும் காசுன்னு, எப்படி ஒரு 30-40,000 வேணும் அப்படின்னாரு. நம்ம ஒரு ஆளால் முடியாது.
0: எந்த ஆண்டுங்க அது?
1: 1967.
0: அப்போ 30,000ன்றது ஒரு பெரிய பணம்.
1: ஆமாங்க, நாங்கள் வந்து மெட்ராஸுக்கு போய் அங்கே எக்ஸிபிஷன்லாம் நடந்தோம், தொழிற்கூடங்கள்லாம் இருக்குது கிண்டியில், அங்கெல்லாம் போய் இந்த மிஷினை எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு நானும் அவர் 2 போய் இந்த மிஷினை நம்ம வரவழைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அமெரிக்காவிலிருந்து வரவழைச்சோம் ஒரு மிஷினுங்க, ரீபோரிங் மிஷின். அந்த மிஷினுடைய வேல்யூ 4,000 தானுங்க. அதே அக்கு வேற ஆணி வேறையா பிரி.

0: வச்சு மோல்டு பண்ணி நாங்க தனியா தயார் பண்ணோம்.
1: அதே மாதிரி நீங்க தயாரிக்கிறீங்க?
0: அதே மாதிரி
1: நம்ம நாட்டிலே தயாரிக்கிறீங்க?
0: அதே மாதிரி இருந்தா பேட்டன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம மாட்டிப்போம். எனக்கு தொழில் நுணுக்கம் இருந்ததுனால இதை கொஞ்சம் மாத்தி நம்ம செய்யணும். அவன் லெப்ட்ல வச்சிருந்தா நம்ம ரைட்ல பண்ணணும், அவன் டாப்ல வச்சிருந்தா அடியில வைக்கணும் அப்படின்னு நினைச்சு சில சீர்திருத்தங்களை எல்லாம் நாம் சொல்லி சுமார் 2 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு அதை செய்துட்டோம். அப்போ ஒரு கார்பெண்டர், அவர் வந்து வயசு இப்பொழுது 70 வயசாவது இருக்கும், அவர் இந்த கீர் எல்லாம் செய்வதற்கு ஹெலிக்கல் கீர் ரொம்ப அங்க ஹெலிக்கல் கீர்னு சொன்னா எஸ் மாதிரி இருக்கும், இதை வந்து கணக்கு போட்டு 1 இன்ச்சுக்கு எத்தனை பல்லு வெட்டுறது அப்படின்னு அவர் கண்ணை மூடிக்கிட்ட 10 வையும்பாரு போட்டால் சரியாக வராது, சரி 7 வையும்பாரு 8 வையும்பாரு இப்படியே 3-4 நாள் வச்சு அப்புறம் கரெக்டாக சொல்லி நாங்கள் அந்த மிஷினை செஞ்சிட்டோம். அவருக்கு கேன்சர் உண்டு, அவரு இருமும் போதெல்லாம் டீ சாப்பிட்டுட்டு இந்த இதை நல்லா செஞ்சு கொடுத்தாரு. ராத்திரி 10 மணிக்கு ஓட்டி விட்டு பார்த்துட்டோம், எங்களுக்கு ஒரே சந்தோஷம். 10 மணிக்கு மேலே பிள்ளையார் கோவிலுக்கு பக்கத்தில் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஒருத்தர் வண்டியில் எடுத்துட்டு வந்து சக்கரை பொங்கல் புளியோதரை
1: நங்கவரம் ஸ்டோர் போற வழியில
0: ஆமா அந்த இடத்துல விற்பாரு, அங்க உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு அவரை கொண்டு போய் அவர் வீட்டுல பாலக்கரையில விட்டுட்டு நாங்க வந்துட்டோம். காலையில 6:30 ஒருத்தன் வந்து கதவை தட்டுனா, என்னடான்னு கேட்ட அவர் இறந்துட்டாருன்னா.
1: வேலையை முடிச்சுட்டு இறந்து
0: கொடுத்துட்டு இன்னைக்கும் அவருக்கு நம்ம நன்றி சொல்ல கடமை.
1: ஆனா அந்த இயந்திரம் வந்து செயல்பாட்டுல வரும்போது சில பிரச்சனைகள் வந்தது, அது டெல்லியில எல்லாம் போய் பாத்தீங்கல்ல.
0: இத வந்து நாங்க விக்கணும். இங்க நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தின்னு எம்பி இருந்தாரு, மதியழகன் என்னுடைய 6 பேர் நண்பர். அவர் வந்து நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி டெல்லிக்கு கூட்டிட்டு போனாரு. அப்போ மொராஜி தேசாய் எக்ஸ்டர்னல் மினிஸ்டர், அவர்கிட்ட நேராக கூட்டிகிட்டு போய் என்னை பேச வச்சாரு. அவர் வந்து உடனே பெல் அடித்து ஒருத்தரை கூப்பிட்டு எஸ்என் அகர்வால்னு இருக்காரு, இவர் இந்த செக்ரட்டரிக்கிட்ட கூட்டிகிட்டு போனாரு. எஸ்என் அகர்வால் கிட்ட அன்னைக்கு போனோம், இந்த மிஷினை இது வரைக்கும் இம்போர்ட் படுத்துறீங்க, நான் இந்த மிஷினை தயார் பண்ணிட்டோம், தமிழ்நாட்டு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கெல்லாம் இதை விற்றுருக்கோம், டெல்லி டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கும் விற்றுருக்குறோம், இந்த மிஷினை நான் கண்டுபிடிச்சதுனால நீங்கள் இம்போர்ட் லைசன்ஸை பேன் பண்ணணும்னார். எனக்கு அப்போ வயசு வந்து 30-32 வயசு.
1: அந்த இறக்குமதி அந்நிய செலாவணி குறைவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கீங்க.
0: அவர் சிரிச்சுக்கிட்ட ஹவு மெனி பீசஸ் யூ கேன் மேனுஃபேக்சர் இன் ஏ மந்த் அப்படின்னாரு. நான் உடனே 10-15 பீசஸ்ன்னு அவரே will it be sufficient for whole of India? No. You try to manufacture more than 200 machines. Then you please come here. I will put import ban order for import. அப்படி என்னாரு. அந்த நிலைமையில நான் வந்தேன். நான்
1: வந்து வானொலி நேயராக இந்த அளவுக்கு நீங்க இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு இயந்திரத்தை நீங்க கண்டுபிடிச்சு அதை வந்து நீங்க நல்லா செஞ்சு இந்தியா முழுக்க விற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி
0: பஞ்சாப்லயே வித்திருக்கேன். பஞ்சாப்ல அம்பாலா, ரம்பாலா, ஜலந்தர், அமிர்தசரஸ், டேராடூன் வரைக்கும் போய் வித்துட்டு வந்திருக்கேன். இந்த பஞ்சாப்காரனுக்கு சொல்லுவாங்க, நாங்கள் தான் மிஷினை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் வைப்போம், நீ தான் மொதல் ஆள் அங்கே கொண்டு வித்து விற்கிற அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு அதில் ஒரு ஈடுபாடோடு செய்யும். என்னுடைய கூட்டாளிகளும் நமக்கு நல்ல உறுதுணையாக
1: நிறைய தொழில் நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க. ஒரு வழக்கறிஞராகவும் நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் பிற்படுத்தப்பட்டவர்கள், அவங்க வந்து செலவு பண்ண முடியாதவங்க, சமுதாயத்தில் கொஞ்சம் பலவீனமாக இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்கிறீங்க. அதுக்கப்புறம் அவங்க திருச்சியில் வந்து ஒரு பெரிய திரையரங்கு ஒன்று வச்சுருந்தீங்க, அதுக்கப்புறம் வந்து சமையல் எரிவாயு விநியோகம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வச்சிருந்தீங்க. இவ்வளவுலாம் வச்சிருந்தாலும் எப்பயுமே வானொலி உங்க கூடவே அதையும் வச்சிருந்தீங்க.
0: ஆமா,
1: அது ரொம்ப முக்கியம்,
0: கையிலேயே வச்சிருப்பேனுங்க.
1: இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய மன் கி பாத் நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை என்று ஒளிபரப்பாகுது. அது முடிந்த உடனே மனதின் குரல் தமிழாக்கம் நமது சென்னை வானொலியின் உதவி இயக்குனர் சுதர்சன் அவர்கள் வந்து அதை தமிழாக்கம் செய்வாரு. அதனுடைய ஒரு பெரிய ஒரு ரசிகர் நீங்க, அதை கேட்கும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு பத்தி எங்களோட கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்களேன்.
0: அந்த சுதர்சனுக்கு எனதருமை நாட்டு மக்களே அப்படின்னு ஒரு டோன் அடிப்பாரு பாருங்க, அது வந்து பிரைம் மினிஸ்டர் பேசுற மாதிரியே இருக்கும். அடுத்த நிமிஷம் அவருக்கு போன் பண்ணி, சார் உங்க அப்பா அம்மாவுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை சொல்லுங்க, நல்ல ஆரோக்கியமான குழந்தைய பெற்று கொடுத்திருக்கார் நாட்டுக்கு, உங்களுடைய குரல் வளம் நல்ல விதமாக இருக்க நான் பிரார்த்திக்கிறேன் என்று அடிக்கடி அவருக்கு நான் பாராட்டுவேன். இப்போ கூட அவரை டெல்லியிலிருந்து பிரைம் மினிஸ்டர் வரவழைச்சு நான் பேசுறது தமிழாக்கம் பண்ணி

அவங்களுக்கு சொல்லுங்கள், அவங்க சொல்கிறது எனக்கு ஹிந்தியில் சொல்லுங்கன்னு சொல்கிறதுக்கு கூப்பிட்ருக்காரு. அதாவது ஒரு அடி ஃபேஸ் டு ஃபேஸ் ரெண்டு பேரும் கையை குலுக்கியிருக்கிற ஃபோட்டோவை எனக்கு அனுப்பியிருந்தார். ஆனந்தமாக இருந்ததுங்க. பொது சேவைன்னு சொன்னாங்க, விழி இழந்தோருக்கு நிறைய செய்திருக்கேனுங்க. எப்படின்னா விழி இழந்தோருக்கு ஆர்பிட் இருக்கு இல்லைங்களா, அதற்கு நிறைய சலுகைகள் செய்திருக்கேன். ஒவ்வொரு விசேஷம் எங்கள் வீட்டில் நடக்கும்போதும் அவங்களுக்கு துணிமணியெல்லாம் வாங்கி கொடுப்பேன். அவங்களையும் சாப்பாட்டு இதுக்கெல்லாம் கூப்பிடுவேன். என்னுடைய 60வது கல்யாணம், 70, 80 நிறைவு விழாவுக்கு அவங்களையெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு நல்ல மரியாதை செய்திருக்கேன். அங்கே 100 பேர்த்துக்கு மேலே வேலை பார்த்தாங்க. இஎஸ்ஐ போட்டு பிரதி மாதம் ஒழுங்காக கட்டிட்டு வாங்கன்னாங்க. கட்டின தொகை கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்கும். நான் அடிக்கடி டெல்லி போவேன். இந்த இதை அங்கே டெல்லியில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் தொடர்ந்து பேசி கெஞ்சி கூத்தாடி இனி இஎஸ்ஐ கட்ட வேண்டியதில்லை என்பதற்கு உத்தரவு வாங்கினேன். அது மட்டுமல்ல, இதையெல்லாம் செய்து கொடுத்தது அந்த காலத்தில் ஒருவர் தஞ்சாவூரை சேர்ந்தவர். அவரை பார்த்தாலே தமிழ்நாட்டுக்காரர் மாதிரி இருக்காரு, நம்ம நேரில் போய் பேசலாம்னு சொல்லிவிட்டு நேராக போய் சார் வணக்கம் சார் அப்படின்னேன். அவர் நமஸ்காரம் அப்படின்னாரு. எப்படி சார் என்ன தெரியும்னாரு, உங்கள் மூஞ்சியில் தான் எழுதி ஒட்டிருக்குது காவேரி ஆற்று பக்கத்துக்காரருன்னு தெரியுதுன்னு இந்த விவரத்தை சொன்னேன். அவரே சார் இப்போவே ஒரு அப்ளிகேஷனை இதுவரைக்கும் கட்டிய இஎஸ்ஐயை திருப்பி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்னு ஒரு லெட்டர் கொடுங்கன்னாரு. அதை கொடுத்து சென்னைக்கு போகும்போதெல்லாம் அலைஞ்சி 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே ரீஃபண்டு வாங்கி கொடுத்துருக்கேன். அதோட அவங்களுக்கு ஒரு பொது கிணத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல பெரிய செவுறு எழுப்பி இனிமே நீங்கள் இந்த பக்கம் வரக்கூடாது, தண்ணி வேணும்னா வேற எங்கேயாவது போய் எடுத்துங்கன்னு துரத்தி விட்டாங்க. அதை கேட்ட உடனே அவங்களை அப்படியே நடையிலேயே கூட்டிகிட்டு போய் கலெக்டர் பங்களாவுக்கே போனேனுங்க. சம்சாரம் குழந்தைங்களோட 100 பேருக்கு மேலே அழைச்சிட்டு போய் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் நாங்கள் 150 பேர் இங்கே வரணும், வர்றதுக்கு படிக்கட்டை ஏறி வர முடியாது, ஐயா நீங்கள் தயவு செஞ்சு வந்து பாருங்கள், கண்ணு தெரியாதவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு. உடனே அவர் கலெக்டர் கீழே இறங்கி வந்தார், விவரம் கேட்டார். உடனே கூப்பிட்டு ஆளுங்களை வச்சு இடித்து தள்ளிட்டு வழியை நீங்கள் எப்பவும் போகிற மாதிரி போங்கன்னாங்க. உப்பவும் உபயோகத்தில் இருக்கிறது என்று கருதுகிறேன். இதை செய்து கொடுத்தேன். அந்த ஆர்பிட் நிலத்துக்கு லாங் டைம் லீஸ் வாங்கி கொடுத்தேனுங்க. அப்போது கலெக்டர் வந்து பாரதின்னு நினைக்கிறேன், அவர்கிட்ட நானும் ஞானதுரை மைக்கேல் என்பவரும் ரெண்டு பேரும் போய் சொன்னோம், இது மாதிரி அந்த இடத்துக்கு லீஸு கொடுங்க, லீஸ் அமௌண்ட்டு கொஞ்சமாக போட்டு கொடுங்க. அவர் 18 வருஷத்துக்கு போடணும், ஒரு 10 ஆண்டு 20 ஆண்டுகளுக்கு போடணும். ஓகே, எவ்வளோ ரூபா போடணும்னாரு. ஒரு 1000 போட்டால் நல்லாயிருக்கும், 100 அல்லது 500 ரூபாய்க்குள்ளே போடுங்கன்னா. அவருடனே எழுதிட்டு எங்கள் கிட்டே காட்டினார். லாங் டைம் லீஸ் ஃபார் 99 இயர்ஸ், ரெண்ட் ₹1 பர் இயர், உப்புவது அமுல்ல இருக்குது. நான் ஃப்ரீயாக என் நண்பர்களையும் வைத்து கொண்டு கேஸ் கனெக்ஷன், 40 குடும்பத்துக்கு 40 சிலிண்டர், 40 அடுப்பு, ரெகுலேட்டர், ரப்பர் டியூப் அனைத்தும் கொடுத்தேன். அவங்க காலனியில் இக்பால் காலனின்னு இருக்குது, அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பிளாட் அலாட் பண்ணி அவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் அந்த காலத்தில் சுமார் 7 லட்சத்திலிருந்து 10 லட்சம் ரூபா பொறுமானம் உள்ள வீடுகளுங்க. அதுக்கு அவங்க ஸ்டாம்ப் டியூட்டி கட்டி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்டாம்ப் டியூட்டிலிருந்து விலக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் முதலமைச்சராக இருந்தார். அவர் அதற்கு பின்னால் அம்மா ஜெயலலிதா அவரிடத்தெல்லாம் நாங்கள் நேரடியாகவே தொடர்பு கொண்டு எக்ஸம்ப்டட் ஃப்ரம் ஸ்டாம்ப் டியூட்டி, அந்த விழி எழுந்தோருக்கு நான் பண்ணியிருக்கிறேன், அந்த ஸ்டாம்ப் டியூட்டி 8% ப்ளஸ் 1%, 9%, அந்த கணக்கு போட்டால் சுமார் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 30,000 இருந்து 45,000 ரூபா வரைக்கும் சலுகை கிடைத்தது. இதை நான் பண்ணி கொடுத்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதோட ஃபாரின்லேருந்து ஒரு பெரிய மிஷின், அது வந்து 20 லட்சம் ரூபா இருக்கும். அந்த மிஷினை கிறிஸ்டபர் பிளைண்டிங் மிஷின் மூலமாக இனாமாக வரவழைத்து கொடுத்துருக்கிறோம். இப்பொழுதும் உபயோகத்தில் இருக்கிறது. அவங்கெல்லாம் காலமாகிவிட்டாங்க, இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ இருக்கிறவங்களையும் அந்த காலனிக்குள்ளே போய்
எப்போ ஒரு வக்கீல் ஒருத்தர் உங்களுக்கு ஏதோ செஞ்சாரமானா ஆமாம் ஆமாம்பாங்க. அந்த

0: அளவுக்கு நானும் தொடர்பை அதோடு துண்டித்து கொண்டேன். உப்புவும் பொதுநலம் சேவை செய்வதற்கு தயாராக இருக்கின்றேன் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: ரொம்ப மகிழ்ச்சியா 90 வயதான வானொலியை 91 வயதான நீங்க வாழ்த்தி இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தருது. உங்கள் அனுமதியோடு உங்களுடைய கைபேசினை நேயர்களுக்கு சொல்லுவோம். ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் உங்களை தொடர்பு கொண்டு அவங்க பேசட்டும். குறித்து கொள்ளுங்கள், முத்துநாராயணன் ஐயாவுடைய கைபேசி எண் 99 52 77 42. மீண்டும் ஒரு முறை முத்துநாராயணன் ஐயாவுடைய கைபேசி எண் 99 52 77 42. உங்ககிட்ட ஒரு உறுதிமொழியை சொல்லணுங்க ஐயா, உங்களுடைய எதிர்பார்ப்புக்கெல்லாம் ஏற்ற வகையில் வானொலி தொடர்ந்து தன்னுடைய சேவையை தொடரும், அதற்கு உங்களுடைய ஆதரவு தேவை. நன்றி, வணக்கம் ஐயா.
0: நிச்சயமா, என்னை மதித்து மரியாதை கொடுத்து அழைத்து வந்து பேச வைத்த அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீண்ட நெடிய வரலாற்றை கொண்டதுதான் இந்த நிலையம். அனைத்தையும் கூற பல நாள்கள் ஆகும். அங்கொன்று இங்கொன்றுமாக தொட்டு வைத்திருக்கிறேன். மீதியை வாய்ப்பிருந்தால் மறுபடியும் ஒரு நாள் உங்களோடு சந்தித்து பேசுகின்றேன். நன்றி, வணக்கம்.
2: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலியோடு நான் தொண்ணூத்தி ஓரு வயது நேயர் ஆர் முத்துநாராயணன் அவர்கள் வானொலியுடனான தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். உடன் உரையாடினார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
3: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
4: கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

0: ஒவ்வொர் இல்லத்தின் வாணி ஆகாஷவாணி, ஒவ்வொர் உள்ளத்தின் வாணி ஆகாஷவாணி. உள்ளங்களை ஒன்றாய் இணைத்திட இதோ நாங்கள் வருகிறோம். ஒரே கிளிக்கில் லைனில் காத்திருக்கும் எங்கள் நிலையங்கள்
1: மனதின் குரல், இசை, நாடகம், விளையாட்டு, நம்பிக்கையான செய்திகள் நொடியில். எங்கள் இணையதளம்
0: ஆகாஷவாணி டாட்
2: மணப்புறம்
3: புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
3: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
4: ஆம் நேயர்களே, ஆகாஷ்வாணியின் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் ஆகாஷ்வாணி டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளம் வாயிலாகவும்

பழகிடும் ராமன் வரவை எண்ணி பாதையை அவள் பார்த்திருந்தாள். ஒருவரை ஒருவர் உணர்ந்து கொண்டால், உள்ளத்தை நன்றாய் புரிந்து கொண்டால் இருவர் என்பது மாறிவிடும், இரண்டும் ஒன்றாய் கலந்துவிடும். எஸ், அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிதல் மட்டுமே வந்து எல்லா உறவுகளுக்கும் ஒரு பேஸ் அப்படின்னு சொல்லலாம். 9:20, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல் நீங்கள் கேட்டு ரசி சந்தோஷமாக இருக்கீங்க மயிலிறகால. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் இடம்பெற்றிருக்கும் திரைப்படம் எங்கள் வீட்டு பிள்ளை அடடா அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. 1965 ஜனவரி 14 வெளிவந்த படம் இது. சாணக்கியா அவருடைய இயக்கத்தில், சக்தி டி கே கிருஷ்ணசாமி அவருடைய திரைக்கதில் உருவான படம் இது. நாகிரெட்டி சக்கரபாணி படத்தை தயாரிக்க எம்ஜி ராமச்சந்திரன், சரோஜாதேவி ஒரு நடிகர் பட்டாளமே இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் சொல்லுவோமே, எஸ் வி ரங்காராவ், எம் என் நம்பியார், கே ஏ தங்கவேலு, நாகேஷ், இந்த பக்கம் ரத்னா, பண்டரிபாய், எல் விஜயலட்சுமி, ஹேமலதா, இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க.

படத்துக்கான இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. இப்போ நம்ம நிகழ்ச்சியில நாம கேட்கவிருக்கும் இந்த பாடலை பாடியிருக்கிறது டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா, பாடலாசிரியர் வாலி. கேட்டு ரொம்ப நாளாச்சு, கேட்கலாமா?

பாட்டை நல்லா கவனிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நானும் கொஞ்சம் கவனித்தேன். என்னென்னா, ஆண் வந்து மேல் நோக்கி பார்த்து வானம், நிலா, அப்புறம் வானவில் அப்படின்னு பெண்ணை வர்ணிக்கிறாரு. பெண் வந்து அள்ளித்தண்டு, அப்புறம் இன்னொரு பக்கம் என்ன சொன்னாங்க, பூவை கிள்ளி எடுத்து, இந்த மாதிரி பூ சம்மந்தமாக பேசினாங்க. ஸோ பக்கத்தில் அருகில் இருக்கிறத பெண் பார்க்குற மாதிரியும், கொஞ்சம் எட்டியே தூரமாக தொலைநோக்கு பார்வையோட ஆண் பார்க்குற மாதிரி அப்படி இருந்தது. ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது பாடின விதம்ல. பாதி நிலாவை விண்ணில் வைத்து, மீதி நிலாவை மண்ணில் வைத்து, மண்ணில் வைத்ததை மங்கை உனது கண்ணில் வைத்தானோ அப்படின்னு ஆண் சொன்னால், ஆயிரம் பூவை அள்ளி எடுத்து, ஆயிரம் பூவை அள்ளி எடுத்து, அள்ளி எடுத்ததை கிள்ளி எடுத்து, கொஞ்சம் கொஞ்சமாய் தேனை எடுத்து நெஞ்சில் வைத்தானோ அப்படின்னு சொல்லி வார்த்தை ஜாலங்களை நம்மளை அடிச்சுக்க நாம மட்டும்தான். எஸ், தமிழுக்கே உண்டான ஒரு அழகன் அப்படின்னு சொல்லலாம். 9:26, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேர்கள் கேட்டு வச்சு மகிழ்ந்துட்டு இருக்கீங்க மயிலர்கள். காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடலின் தொகுப்பாய் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு பாடலும் அது கலவை கூட்டிகிட்டே இருக்கும். நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் இடம்பெற்றிருக்கும் திரைப்படம் என்ன தெரியுமா? பட்டணத்தில் பூதம். படத்தோட பேர் மட்டும்தான் அப்படி இருக்கும், பட் செம ஃபன்னா, செம த்ருல்லா, ஒரு அழகான ஸ்க்ரீன் ப்ளே படத்தில் கொடுத்துருப்பாங்க. ஜாவர் சீதாராம் தான் இந்த படத்துக்கான திரைக்கதை. படத்துக்கான இயக்கம் MV ராமன். 1967 ஏப்ரல் 14 தேதி வெளிவந்த படம் பட்டணத்தில் ஓம்.

படத்தெல்லாம் நம்ம குட்டியாக இருக்கும் போது பார்த்தது. கார்லாம் பறக்கும், சூப்பராக இருக்கும். அவர் வந்து இதை ஒட்டிக்குவார், ஷூ வந்து அந்த ஷூ போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஜம்ப் பண்ணி போய் பேஸ்கெட் பால் வந்து பால் விழும். அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ ரஷ்டம் படத்தை. ஸோ ஃபேண்டசி மூவி ஆல்வேஸ் கிரேட். இல்லை, படத்துக்கான இசை ஆர் கோவர்தனம், படத்தில் ஜெய்சங்கர், கேஆர் விஜயா, நாகேஷ், பாலாஜி, மனோகர், வி எஸ் ராகவன், வி கே ராமசாமி, ரமா பிரபா, விஜயலலிதா, நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த பாடலை பாடியிருக்கிறது டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா. பாடல் வருது கேளுங்க ரசிங்க, பாடலாசிரியர் கண்ணதாசன்.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 MHz.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேர்கள் கேட்டு ரசு சந்தோஷமா இருக்கீங்களே? எஸ், மயிலர்கால 9:31. இன்னும் நிறைய பாடல் வர காத்துட்ருக்கு. இந்த மாதிரி இசை ஊட்டக்கூடிய பாடலாக இருக்கும், கேட்டு அதையும் என்ஜாய் பண்ணுங்க. நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல்
3: என்னங்க? ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே

0: புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: படகோட்டி திரைப்படம் தான் பாடல் கேட்க போறோம். டி பிரகாஷ் ராவ் அவருடைய இயக்கத்தில், சக்தி டி கே கிருஷ்ணசாமி அவருடைய திரைக்கதில் உருவான படம் இது. எம் ஜி ராமச்சந்திரன், சரோஜதேவி, மனோரமா, நாகேஷ், எம் என் நம்பியார், ஜெயந்தி, எஸ் வி ராமதாஸ், இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படத்துக்கான இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. 1964 நவம்பர் மாதம் 3ஆம் தேதி வெளிவந்த படம் படகோட்டி. சொல்லி மாளாது, ஒவ்வொரு பாடலுமே ரொம்ப அழகு, குறிப்பாக இந்த பாடலும் கூட. இது கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும், கேட்கலாமா? இந்த பாடலை பாடியிருக்கிறது டி எம் சௌந்தரராஜன். கேளுங்க ரசிங்க.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: கூட எண்ணத்தை விட்டு நீங்காத ஒரு அழகான பாடலை நம்ம கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். மலரும் நினைவுகள் அழகாக மீட்டெடுக்கும், அதான் இன்னும் குறிப்பான விஷயம்.

இப்போது நம்ம நிகழ்ச்சியில் நாம் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் பாதகாணிக்கை திரைப்படத்திலிருந்து. 1962 ஜூலை மாதம் 14 தேதி வெளிவந்த படம் இது. கே சங்கர் அவருடைய இயக்கத்தில், எம் எஸ் சோலமலை அவருடைய எழுத்தில், ஜி என் வேலுமணி தயாரிக்க, ஜெமினி கணேசன், சாவித்ரி, விஜயகுமாரி, எம் ஆர் ராதா, ஜே பி சந்திரபாபு, கமல்ஹாசன், எஸ் வி சுப்பையா, எஸ் ஏ அசோகன், எம் வி ராஜம்மா, சி கே சரஸ்வதி, சூப்பரில் பத்மினி, பிரியதர்ஷினி, கே ஆர் இந்திராதேவி, நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. படத்துக்கான இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடலை பாடியிருக்கிறது பி பி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி, பாடலாசிரியர் கண்ணதாசன். நம்ம நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலது கேளுங்க ரசிங்க.

பிபி ஸ்ரீனிவாஸ். நல்லா இருந்ததுல்ல? 9:41. கோடை காலத்தின் நிழலே கொஞ்சம் கொஞ்சம் அருகில் வா, ஆடை கட்டிய ரதமே அருகில் அருகில் நான் வரவா. நீ வரையா, தயக்கமா இருக்கா, நான் வரட்டுமா? அருகில் வந்து உருகி நின்று உறவு தந்தது முதலிரவு, இருவர் காணவும் ஒருவர் ஆகவும் இரவில் வந்தது வெண்ணிலவு. எப்பவுமே நிலா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷனை வந்து நம்முடைய த்ரூ அவுட் லைஃப்பில் கொடுத்துட்டே இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை, நம்ம நிலா காட்டி சோறு ஊட்ட ஆரம்பித்து நம்முடைய டெட் எண்டு வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழித்துணையாக ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அதோட பங்கு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எஸ், நம்மளாம் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டோம் பார்த்தீங்களா? ஸோ நல்ல ஒரு பாடலை கேட்டு மகிழ்ந்திருக்கோம் நம்ம.

நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் கொஞ்சம் ஃபீல் டச் அப்படின்ற மாதிரி போயிடலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. என்ன பாட்டுன்னா, ஒரு தலைவன் தலைவியை வந்து பார்க்காம இருக்கோம், எங்கே என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியல. இப்போ வரைக்கும் லவ்ஸில் வந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு அப்சண்ட் ஆகும்போது அங்கே எப்படி இருக்கோ, நான் எப்போ நான் பார்ப்பனோ, அது பாசிபிளா நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு தவிப்பு இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு பாட்டு நம்ம கேட்க போகிறோம். ஓவர் பில்டப் பார்க்கும். 1960 அக்டோபர் 19 வெளிவந்த படம் மன்னாதி மன்னன். எம் நடேசன் அவருடைய தயாரிப்பிலையும் இயக்கத்திலையும் உருவான படம் இது. கண்ணதாசனுடைய கதையில் எம்ஜி ராமச்சந்திரன், அஞ்சலி தேவி, பத்மினி, எம்ஜி சக்கரபாணி, பி எஸ் வீரப்பா, ராகினி, ஜி சகுந்தலா, அஞ்சலி, இன்னும் பல இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படத்துக்கான இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. இந்த பாடலை பாடியிருக்கிறது பி சுசிலா. பாடல் நாம் கேட்டு ரசிக்க போகிறோம். இந்த பாடலாசிரியர் கண்ணதாசன். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அது, கேளுங்க ரசிங்க.

கண்கள் இரண்டும் என்று உம்மை கண்டு பேசும், காலம் இனிமேல் நம்மை ஒன்றாய் கொண்டு சேர்க்குமா அப்படிங்கிற மாதிரியான விஷயம். ஆணை விட பெண்ணுக்கு கொஞ்சம் மன வலிமை ரொம்ப ஜாஸ்தி. எல்லா விஷயத்துலையும் அவங்க ஃபேஸ் பண்ணுறது, அவங்க கடந்து போகிறது, அதை எடுத்துக்கிட்டு ஃபார்வர்டாக போகிறதுலாம் வந்து பெண்ணுக்கு நிகர் பெண் தான். பச்சை கிளியாக இருந்திருந்தால் பறந்தையாவது தேடியிருப்பேன், பாடி வரும் தென்றல் மீது தேரேறி ஓடியிருப்பேன், பார்க்குற இடம்லாம் உன்னை காணும், மனசே ஒரு நிலையாக இல்லை, தூது சொல்லணும்னா கூட இங்கே யாருமே காணும், என்ன பண்ணுறது, கண்கள் இரண்டும் என்று உண்மை கண்டு பேசுமோ அப்படின்னு ரொம்ப அழகாக ஒரு ஃபீலோட ஒரு அழகான வரிகளோட பாடல் நம்ம கேட்டு மகிழ்ந்திருக்கோம். 9:46 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேர்கள் கேட்டு சந்தோஷமா என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இது மயிலிருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் மகனே கேள், அதுவும் கண்ணபத்தியான ஒரு பாட்டு தான், கேட்டுடலாமா? முக்தா வி ஸ்ரீனிவாசன் அவருடைய இயக்கத்தில்

சுந்தரம் அவருடைய தயாரிப்பில் எஸ் எஸ் ராஜேந்திரன், சி எல் ஆனந்தன், புஷ்பலதா, இன்னும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. படத்துக்கான இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. 1965 நவம்பர் மாதம் 19 வெளிவந்த படம் மகனே கீழ். பாடலை பாடியிருக்கிறது ஏஎம் ராஜா, பி சுசிலா, பாடலாசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலது கேளுங்க ரசிங்க.

வாழையடி வாழை திரைப்படத்திற்காக எல்லாரும் ஈஸ்வரி பாடின பாடல்தான். கேட்டு மகிழ்ந்திருக்கும். பூவுமாகி பிஞ்சுமாகி காயுமாகி வளர்ந்ததா, புளிப்பு மாறி இனிப்புமாகி கனியுமாகி பிறந்ததா, நல்லா இருந்ததுல? எஸ் பாடலாசிரியர் உடுமலை நாராயணகவி, இசையமைப்பாளர் குன்னக்குடி வைத்தியநாதன். வாழையடி வாழை திரைப்படத்துக்காக நல்ல ஒரு பாடலை கேட்டு மகிழ்ந்த நேரம் அது 9:54, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நீர்கள் கேட்டு வச்சுட்ருக்கீங்க மயிலருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் பூ முடிப்பதும் பொட்டு முடிப்பதும் யாருக்காக அப்படின்ற பாட்டு தான். வீரக்கணல் திரைப்படத்திற்காக ஜி கே ராமு அவருடைய இயக்கத்தில் கண்ணதாசனுடைய வசனங்கள் உருவான படம் இது. பி எஸ் வீரப்பா தயாரிக்க ஜெமினி கணேசன், அஞ்சலி தேவி இன்னும் நிறைய பிறந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படத்துக்கான இசை கே வி மகாதேவன். 1960 December 2 வெளிவந்த படம் வீரக்கணல். நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய இந்த பாடலை பாடியிருக்கிறது பி சுசிலா, பாடலாசிரியர் கண்ணதாசன்.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நான் டாக்டர் தேன்மொழி நீதிராஜன், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பெண்கள் நம்மளுடைய ஹெல்த்தை ஓவராலாக நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ஒரு நாலு முக்கியமான டிப்ஸ் வந்து சும்மா கேஷுவலாக சொல்லலான் இருக்கேன். ஒன்று வந்து நம்மளுடைய உடம்பை வந்து சீராக வச்சுக்கணும். சரியான உணவு, நியூட்ரிஷன், சரியான எக்ஸசைஸு, நம்ம மனதை வந்து ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட எப்பொழுதும் ஒரு ஒரு உடன்பாடோடு இருக்கிற மாதிரி வச்சுக்கிறது. அப்புறம் ஒரு சின்ன ஆன்மீக சிந்தனை. நம்ம என்ன கடவுளை வழிபட்டாலும் சரி, அந்த ஆன்மீகத்தோடு கொஞ்சம் நம்மளை வந்து இணைத்து ஈடுபடுத்தி கொண்டு அதில் மனதை அமைதியாக வச்சுக்கிறது. இந்த நாலு விஷயங்களையும் நீங்கள் பண்ணிங்கன்னா, நிறைய டைம் நான் சொல்லுவேன், டாக்டர் கூட நீங்கள் வந்து பார்க்க வேண்டியதில்லை, நீங்கள் வந்து உங்களுடைய உடம்பை நீங்களே மருத்துவராக இருந்து நீங்களே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய முக்கியமான இதாக நான் சொல்ல விரும்புகிறேன்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 9:59. நேர்கள் இதுவரை கேட்டு ரசிது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் மயிலிருக்கு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்து எல்லா பாடலுமே உங்களை கண்டிப்பாக சந்தோஷப்படுத்திருக்கும், உற்சாகப்படுத்திருக்கும் நம்பிக்கையோட நிகழ்ச்சி வேண்ட பண்ணுறேன். எங்கேயும் போல அடுத்து அப்படியே வந்து வரோம். அப்படியே பபிஜியம் மாத்திரம் ட்ராயிங்

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அவ்வளோதான், அடுத்த நிகழ்ச்சிகளாக புதுச்சாச்சு. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். என்னதே மெலடி மட்டுக்கள் நேர் விருப்பம் தான். நமக்கு பிடிச்சமான பாட்டு கேட்கறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா எவ்வளோ தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எஃப்எம்மோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும், பட் இருந்தாலும் நம்மளுடைய பேரை சொல்லி நமக்கு பிடிச்சமான பாட்டு போடுறது அப்படிங்கிறது ஒரு க்யூட்டான விஷயமாகவே கருதப்படுகிறதுனால அலை மோதுகிறது கூட்டம் அப்படிங்கிறதுனால செக்டராக பிரிச்சிட்டோம். இன்றைக்கி திங்கக்கிழமை அப்படிங்கிறதுனால கோயம்புத்தூர் மாவட்ட நேரில் மட்டுமே பங்கு பெற நிகழ்ச்சி. நீங்கள் பெருந்தன்மையோட நல்ல மனசோட என்ன பண்ணுவீங்கன்னா ஒழுங்காக உங்களுடைய பேர் ஒரு மட்டும் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பேரை மாதிரி சொல்கிறது ஒரு மாதிரி சொல்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாமல் நல்ல பிள்ளையாக சமத்து பிள்ளையாக இருப்பீங்க நம்பிக்கையோட. நீங்கள் ஃபோன் பண்ண அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 04-22 அப்படின்ற கூட 23-16-312 அப்படி நம்பருக்கோ அல்லது 23-17-04 நம்பருக்கோ நீங்கள் கால் பண்ணலாம். ஒருவேளை லைன் கிடைக்கலாம், கோச்சிக்காதீங்க, திட்டாதீங்க, நோ கோ ஐஎம் பாவ். வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9585800103 அப்படின்றனுக்கு, அல்லது நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் போஸ்ட் கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு பிடிச்சமான பாட்டை போட்டு வை. குறிப்பாக 1981 1993 இந்த இடைக்கால பீரியடில் சாங்ஸ் கேப்பிங்கிற நம்பிக்கையோட நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் நேயர் வணக்கம்.
2: வணக்கம்ப்பா.
1: வணக்கம்மா, யார் எங்கே இருந்துங்க?
2: குள்ளோக்காப்பாளையம் சித்ராமா. நினைச்சோம்
1: சித்ராமா, சொல்லுங்க என்ன பாட்டு வேணும்?

0: எனக்கு நாதாமில இருந்து கொட்டப்பாக்கு கொழுந்தவத்தலை போட்டா வாய் சவக்கான்.
1: கண்டிப்பா சவந்தரும் பாடல் வருது, எல்லாரும் கேட்டு காதும் சவக்கட்டும்.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

மனசுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கணும் அப்படின்னா மெலடி மட்டுக்கள் நேரூபம் நிகழ்ச்சிகளுங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்டங்களில் மட்டுமே பங்குபெறும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நாம இந்த பாடலை குள்ளக்காப்பாளையமா அங்கேருந்து சித்ரா அவங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலுக்கு பெருமை தெரிவிச்சிருக்காங்க பி என் புதுலேருந்து சிவசுப்ரமணியன். ஸோ அவங்களுக்காக பாடல் வருது கேளுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக்கையும் நீங்கள் பயன்படுத்தலாம், நீங்கள் ஃபோன் பண்ணி கூட பாட்டு கேட்கலாம். இதோ பாடல் உங்களுக்காக மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திற்காக.

0: 10:13 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேர்கள் கேட்டு சந்தோஷம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. மெலடி மட்டுக்கள் நீர் இருப்போம். இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்ட நேர்கள் மட்டுமே பங்குபெறும் நிகழ்ச்சின்றனால சரியாத சரியாக பயன்படுத்துப்பீங்கிற நம்பிக்கையோடு இருக்கு. நீங்கள் ஃபோன் பண்ணி அழைப்பணி ஏற்படுத்தணும் அப்படின்னா 0422 அப்படின்ற இணைப்போட 23-16-312 அப்படின்ற இணைக்கோ அல்லது 23-17-046 அப்படின்ற இணைக்கோ அழைப்பணி ஏற்படுத்தலாம். ஒருவேளை கேட்கலாம், ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, அதை சரியாக பயன்படுத்துங்க. இதில் குறிப்பாக 1981 1993 வரை இருக்கக்கூடிய அந்த இடைக்கால பாடல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 94 அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா நம்ம ரூல்ஸை பிரேக் பண்ணுற மாதிரி அப்படின்றனால கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிறல என்ன பண்ணுறோம் அப்படின்னா டக் அப்படின்ற கட் பண்ண வேண்டிய சூழ்நிலை போச்சு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 1981 to 1993 வரைக்கக்கூடிய இந்த இடைக்கால பாடலை கேட்பீங்க. அதுலையும் கொஞ்சம் செலக்டிவாக இந்த பாட்டெல்லாம் கேட்டு எவ்வளோ நாலேஜ் தெரியுமா அப்படின்ற மாதிரி என்னையே வந்து வியப்பில் ஆழ்த்துவீங்கன்ற நம்பிக்கையோட நம்ம நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் எங்க இருந்து?
1: நான் கோவை காந்திமாநகர்ல இருந்து போனா பேசுறேங்க.
0: போனாமா சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்
1: சார்? எனக்கு இந்த பாண்டி நாட்டு தங்கத்துல இந்த ஓ மனசுல பாட்டு தான் இருக்குங்கிற பாட்டு போடுங்க சார்.
0: பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம். நல்லதுல கேட்டு ரசிச்சு இருக்கோம். 10:18 நேர்கள் கேட்டு ரசிச்சு இருக்கீங்க. மெலடி மெட்டுக்கள் நேர் உறுப்பம். நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம் பொள்ளாச்சி. தங்கமணிங்க.
0: தங்கமணிங்க சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேங்க.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: கிளைமேட்டு மழை தூரிட்டு இருக்குங்க. நல்லா இருக்குங்க.
0: ஓகே, கவனமா இருங்க, சலீலி பிடிச்சிடாம. சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: சேரன் பாண்டியன்ல சின்ன தங்கம் செல்ல தங்கம்.
0: பாட்டு வருது, கேளுங்க ரசிங்க.
1: சரிங்க.

0: இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான பாட்டை இப்போ நீங்கள் கேட்கும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே ஃபோன் எடுங்க 04222 23 16 312 அப்படின்ற நம்பருக்கும் அல்லது 23170 46 நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு கேட்கலாம். மறந்துடாதீங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்ட நேரில் மட்டுமே நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த நேர் வணக்கம். தேவராஜ் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வீரவாண்டிபுரம்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: புதுப்புக அர்த்தங்கள் கல்யாணம்.
0: பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.

0: 10:28 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நீர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க மெலடி மெட்டுக்கள் நேரோட்டமாக. இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு அடுத்த பாட்டை கேட்கக்கூடிய நேயர் யார்? வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளருக்கு இனி இரவு வணக்கம் கூறுவது செம்மேடு எஸ் பி ராஜகோபால் சார். வணக்கம்ங்க.
0: வணக்கம்ங்க. என்ன பாட்டு வேணுங்க
1: சார்? உங்க பேரில் உள்ள படத்திலிருந்து இரு விழியின் வழியே நீயா வந்து போனது. இந்த பாட்டு கொடுங்க சார். வாய்ப்புக்கு ரொம்ப நன்றிங்க சார். வணக்கம் சார்.
0: வணக்கங்க.

0: லைன் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். லைன் கிடைச்சும் போயிடுச்சுன்னா ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கும். செல்வன் லக்ஷ்மி கேட்டிருந்தாங்க குனியமுத்துலேருந்து, அவங்களுக்காக இந்த பாடல் கொடுத்துருந்தோம் சின்ன கவுண்டர் படத்துலேருந்து. பை மிஸ்டேக்லேயே லைன் ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன் கட்டாச்சு. ஸோ சங்கடப்பட்டுக்காதீங்க, கண்டிப்பாக உங்கள் பாடல் கொடுத்தாச்சு, ஹாப்பியாக இருப்பீங்க நம்புகிறேன். 10:39 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேர்கள் கேட்டு வச்சுட்ருக்கீங்க. இது மெல்லடி மட்டுக்கள் நேர் விருப்பம். உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு கேட்கக்கூடிய இந்த நேரத்தில் கோயம்புத்தூர் மாவட்ட நேர்கள் மட்டுமே பங்குபெறக்கூடிய இந்த சூழலை நீங்கள் வருவீங்க, பாட்டை கேட்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட வழிமேல் வெளி வைத்து காத்து கொண்டிருக்கிறேன் நான் செவி வைத்து. நம்ம நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, எங்கிறது?
1: கோவை கணபதி சுபாஷனர் பழனிசாமி.
0: பழனிசாமி சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்
1: சார்? மாப்பிள்ளை படத்துல இருந்து மானியிலிருந்து கண்கள் கொண்ட மானே மானே
0: பாட்டு வருது, கேட்டு ரசிங்க.
1: நன்றி சார், நன்றி.

0: போவோமா ஊர்கோலம். வெள்ளலூர் கஞ்சிகோணப்பாளையத்துலேருந்து நாராயணன், சுசிலா, அனிதா, மோகன் கேட்டிருந்தாங்க. பாடல் கொடுத்துருக்கோம். 10:49 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல் நேயர்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்துட்டுருக்கீங்க. இது மெலடி மெட்டுக்கள். மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சி நேர் விருப்பம். இன்றைக்கி திங்கக்கிழமை அப்படிங்கிறதுனால கோயம்புத்தூர் மாவட்ட நிலையில் மட்டுமே பங்கு போடிய நிகழ்ச்சியில் நிறைய பேர் பங்கு பெற்று பாடல் கேட்டிங்க. நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலுக்கு சொந்தக்காரர், வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். சொல்லுங்க, யார் எங்க இருந்துங்க? என்ன கேக்குதுங்க, உங்களுக்கு கேக்குதுங்களா?
1: ஹலோ, எஸ்ஏஎச்எஸ் காலனில இருந்து பரிமளா.
0: சொல்லுங்கமா, என்ன பாட்டு வேணும்?
1: மௌனராகத்திலிருந்து நிலாவேவா.
0: பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.

நேரம் 10:54, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மேலடி மட்டுக்கள் நிரூபம். இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்ட நேர்கள் மட்டுமே பங்குபெறப்படும் நிகழ்ச்சி அப்படின்றனால நிறைய நேருக்கு வாய்ப்பு கொடுத்துருப்போம். ஒருவேளை வாய்ப்பு கிடைக்கலன்னா கவலைப்படாதீங்க. மறுபடியும் அடுத்த வாரத்தையும் கிளம்பி உங்களுக்கான நிகழ்ச்சி இருக்கும், அதை சரியாக பயன்படுத்தி உங்களுக்கு பிடிச்சமான பாட்டை கேளுங்க. நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை நான் உங்கள் சிவா. நேரம் 10:55. நேர்கள் இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்புகள். நாளை காலை 6 மணிக்கு காலை தென்றல் நிகழ்ச்சியில் குரலும் விளக்கமும். டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 42 அதிகாரம் இல்வாழ்க்கை. தொடர்ந்து சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் தமிழ் பூங்கனிமொழி அவர்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து டி எம் சவுந்தரராஜன், பி லீலா, ஏ ஆர் ஷேக் முகமது, எஸ் பி ராம், சூலமங்கலம் சகோதரிகள் ஆகியோர் பாடியிருக்கும் பக்தி பாடல்களை கேட்கலாம். காலை 6:30 நிகழ்ச்சி நிரல், 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 திரையிசை, 7 மணிக்கு வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் திரையிசை அந்நாளின் சிறப்பை சொல்லும் இன்று பொதிரி வினா இடம்பெறும். காலை 7:30 முன் செல்லடா பிரதீப் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். 7:40 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் இடம்பெறும். காலை 8:00 to 9:00 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி. காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குவார் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். நாளை காலை 9:00 சிறுவாணிச்சாரல், 10:00 இது உங்கள் சாய்ஸ் நேயர்வமாக, முற்பகல் 11:00 இன்றைய நேயர், 11:30 வண்ணப்பொக்களில் சாய்வு நாற்காலி மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் தொழில் முனைவோர் மற்றும் மாரத்தான் ரன்னர் ஆர் வெங்கடேசன் அவர்களுடன் நேர்முகம். நண்பகல் 12:00 வசந்த இளம் நிகழ்ச்சியில் ஹலோ தோழி, 12:35 நிகழ்ச்சிகள், 12:50 பூந்தன்றல், பிற்பகல் 1:00 மணி 1 மலர் 1, 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி விஸ்வகர்மா யோஜனா, 2:30 ஊர்புறத்திலே எலும்புகளில் ஏற்படும் பிரச்சனைகள், எலும்பு முறிவு சிகிச்சைகள், கோயம்புத்தூர் எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் முத்து சரவணகுமார் அவர்கள் வழங்கும் விளக்கங்கள் கேட்கலாம். 3:00 டீ டைம் நேரூர்ப்பமாக, 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பர நிகழ்ச்சி இடம்பெறும். மாலை 4:00 கெட்ஸ் இட் கோ த கேம் ஷோ, 5:00 சித்திரச்செவ்வானத்தில் ஆகாஷ்வாணி 90 கொண்டாட்டங்களின் ஒரு

0: பகுதியாக நடைபெற்ற இந்திய ஆயுதப்படைகள் மற்றும் பல்வேறு துறைகளில் உள்ள தொழில் வாய்ப்புகள் குறித்து மாணவர்கள் மற்றும் நிபுணர்களுக்கும் இடையே நடைபெற்ற கலந்துரையாடல் இடம்பெறும். 6 மணிக்கு பொன்மாலை பொழுதில் திரையில் பக்தி இசை, தொடர்ந்து பொன்மாலை பொழுது கேட்கலாம். 7:25 ஏறுமூறும், முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து ரோஜா சாகுபடி குறித்து ஈரோடு மாவட்டம் தாளவாடி எஸ் ரகுராம் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். 8:00 இதம் ரிதம், 9:15 மயிலிறகு, காலத்தை வென்றிருக்கும் காவிய பாடல்கள். 10:00 மெலடி மட்டுக்கள் நீரூப்பமாக, 10:55 நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வானிலை அறிக்கை. 11:00 முதல் காலை 5:53 வரை நிகழ்ச்சி அனைத்தும் சென்னை அஞ்சல். தொடர்ந்து இன்றைய வானிலை அறிக்கை. கோயம்புத்தூரில் இன்று அதிகபட்சமாக வெப்பநிலை 28°C, குறைந்தபட்சமாக 24°C. திருப்பூரில் இன்று அதிகபட்சமாக வெப்பநிலை 31°C, குறைந்தபட்சமாக 25°C. ஈரோட்டில் இன்று அதிகபட்சமாக வெப்பநிலை 33°C, குறைந்தபட்சமாக 26°C. சேலத்தில் இன்று அதிகபட்சமாக வெப்பநிலை 33°C, குறைந்தபட்சமாக 26°C. ஊட்டியில் இன்று அதிகபட்சமாக வெப்பநிலை 22°C, குறைந்தபட்சமாக 18°C. பாலக்காட்டில் இன்று அதிகபட்சமாக வெப்பநிலை 28°C, குறைந்தபட்சமாக 24°C.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 10:59. நேயர்களே, நமது 999 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நிறைவு பெறுகின்றன. நாளைய நமது நிகழ்ச்சிகள் இதே அலைவரிசையில் காலை